நேரம் காலை 5:31, 25 நொடிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸின் ஒலிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்டா மாதம் 20ஆம் தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் வைகாசி மாதம் 27ஆம் தேதி, 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: ஏழு அதிகாரம் அன்புடைமை.
1: என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம்.
0: எலும்பில்லாத உயிர்களை வெயில் வருத்துவது போல அன்பில்லாத உயிர்களை அறம் துன்புறுத்தும். குறள் எண் 77 அதிகாரம் அன்புடைமை.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. மத்திய அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதை கொண்டாடவும், நீண்டகாலம் பிரதமராக பதவி வகிக்கும் திரு நரேந்திர மோடிக்கு பாராட்டு தெரிவிக்கவும் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. ஜவஹர்லால் நேருவை பின்னுக்கு தள்ளி பிரதமர் திரு நரேந்திர மோடி 4,399 நாட்கள் பிரதமர் பதவி வகித்து சாதனை படைத்துள்ளார். அதிக நாட்கள் பிரதமர் பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான

பிஜேபி ஆட்சியின் 12 ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் பரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அக்கட்சித் தலைவர் திரு நிதின் நவீன் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். நீட் மறுதேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தில்லியில் உள்ள தேசிய தேர்வு முகமை அலுவலகத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். சர்வதேச விமான பயணிகள் தில்லியை வந்தடைவதற்கு முன்னரே வாரணாசியில் குடியுரிமை மற்றும் உடைமைகள் தொடர்பான நடைமுறைகளை நிறைவு செய்யலாம் என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட 18 வாகனங்கள் 535,000 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது. ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா மாவட்டம் யுரி பகுதியில் கையெறி குண்டு வெடித்ததில் ராணுவ வீரர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடிவிபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். ஓமன் கடற்பகுதியில் அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டரை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 13 வயதிற்குட்பட்டோருக்கான டென்னிஸ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் பெங்களூருவை சேர்ந்த சிருஷ்டி கிரண் முதலிடத்தை பிடித்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்க இருக்கிறீங்க. நிகழ்ச்சியும் நேரமும் நேரம் சரியாக காலை 6:02. இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம், 7:00 வணக்கம் பரணி. நிகழ்ச்சியில் முதலாவதாக தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:25 தமிழே அமுதே உரை வழங்குபவர் பொன்வேலு மயில் அவர்கள். 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே கே தாமஸ் அவர்கள். 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் டி முருகேசன் அவர்கள். 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:40 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 சைபால் வழங்கும் தெங்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியின் தலைப்பு, வயது அதிகமாகும் பொழுது புரிதல் அதிகமாகிறதா. காலை 10:02 மனம் விரும்புதே நிகழ்ச்சி நேர் விருப்ப பாடல்கள். முற்பகல் 11:02 மணித்திறநாடு நிகழ்ச்சியில் இன்று காஸ் பிளாட்டோ ஆஃப் இந்தியா பற்றி கேட்க இருக்கிறீங்க. 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதிய நிகழ்ச்சியில் காத்திருந்து பெற்ற பயனும் கிடைத்த சுவாரஸ்யமும். பிற்பகல் 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். இன்று விமான நிலையங்களில் பயன்படுத்தப்படும் முக அடையாள தொழில்நுட்ப செயலி பற்றி கேட்க இருக்கிறீங்க. 1:10 நலம்தானா நிகழ்ச்சியில் மாம்பழ வகைகளும் அதன் பயன்களும். 1:55 வெப்பநிலை தாக்கத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள். 2:15 திரையருவி நிகழ்ச்சி. 3:02 குக்கு நேர் விருப்ப பாடல்கள். 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மாலை 4:02 பொதிகை தும்பி. 5:02 ஆலோசனை நேரம். 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 பக்தி மாலை. 7:00 திரை இசை. நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashwani, the news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi has become the longest serving elected Prime Minister of India today. Mr. Modi took the oath of office on 26th of May in 2014. He has surpassed the record of Pandit Jawaharlal Nehru, who first took oath as an elected Prime Minister on 13th of May in 1952 and served until 27th of May in 1964. Pandit Nehru's tenure

0: மலர்கள் பல பல. கருணை எனும் பூங்கொத்து எப்போதும் வாசனை உள்ளதாகும். பூ என்று கூறாமல் பூங்கொத்து என்று கூறும்போதே பல மலர்கள் ஒன்று சேர்கிறது, அதுவே அழகாகிறது. அந்த மலர்களில் கருணை என்பது ஒரே ஒரு உணர்வு அல்ல. அன்பு, இரக்கம், பொறுமை, மன்னிப்பு, உதவும் மனப்பான்மை இவை அனைத்தும் சேர்ந்ததுதான் கருணை எனும் பூங்கொத்தாகும். கலித்தொகையில் ஒரு பாடல் உண்டு. உன்கடன் வழிமொழிந்து இரக்கங்கால் முகனும் தாம் கொண்டது கொடுக்குங்கால் முகனும் வேறு ஆகுதல் பண்டும் இவ்வுலகத்து இயற்கை. அதாவது, செல்வரிடத்தில் குறைவாக பேசி கடனாக பொருள் பெறும்போது காட்சியளிப்பது ஒரு வகை முகம். ஆனால் வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்கும்போது தோன்றுவதோ வேறு வகை முகம். இப்படி முகமாறும் மனிதர்களிடம் அகப்பட்டு கொள்ளும் இன்னொரு வகை மனிதர்களுக்கு தேவை வழிகாட்டுதல் என்னும் கருணையாகும். ஒருவர் துன்பத்தில் இருக்கும்போது அது அவர்களுடைய பிரச்சனை என்று விலகிச் செல்வது எளிது. ஆனால் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று சொல்ல ஒரு இதயம் வேண்டும். அந்த இதயமே கருணை. கருணை என்பது பெரிய பெரிய உதவிகளால் நிரூபிக்கப்படுவது மட்டுமே அல்ல. பசியுடன் நீளும் ஒரு கரத்திற்கு ஒருவேளை உணவு தருவதும், அன்பான ஒரு சொல்லைத் தேடி அலையும் தனிமையாளருக்கு கைப்பிடியளவு சொற்களை அள்ளித்தருவதும், தாகத்தோடு சுற்றி அலையும் ஒரு பறவைக்கு பாத்திரம் நிறைய தண்ணீர் வைப்பதும் பெரும் கருணை செயல்கள்தான். ஒருவர் மனவேதனையில் இருப்பவர்க்கு ஆறுதலாக சில நிமிடங்களை ஒதுக்குவதும், ஒரு நம்பிக்கையான புன்னகையை பரிசாக்குவதும் பெரும் கருணைதான். பசியினால் இளைத்தோர்க்கும் நோயினால் வாடியோர்க்கும் இன்று வரை வழிகாட்டியாக இருப்பது வள்ளலார் காட்டிய கருணைதான். பலரும் கருணை காட்டுவதால் நாம் பலவீனமாகி விடுவோம் என்று எண்ணுகிறார்கள். உண்மையில் ஒருவரை வலிமையாக்குவது மற்றவர்கள் மீது காட்டும் கருணைதான். மற்றவர்களின் காயங்களைக் கண்டு மனம் பதறும் ஒரு இதயமே தைரியத்தின் அடையாளம். கருணை என்னும் மலர் தோட்டத்தில் வெறுப்பு இல்லை, பகை இல்லை, மனிதநேயம் மட்டுமே உண்டு. கருணையை இன்னும் நெருக்கமாக பார்ப்போமா? அதோ கயிற்றுக்கட்டலில் படுத்திருக்கும் முதியவர்களுக்கு சில அன்பான உபசரிப்புகளை பரிசளிக்கலாம். பெற்றோரிடம் பொறுமையாக பேசலாம். உடன் பிறந்தவர்களிடம் பிடிவாதம் மறந்து விட்டு கொடுக்கலாம். பாதையில் பார்வையற்றவர்களின் பயணத்தில் வழிகாட்டலாம். இப்படி கூறிக்கொண்டே போகலாம். இப்படி நினைத்து பார்க்க பயிற்சி எடுப்போம். உறங்கச் செல்லும் முன் ஒரு நாள் முழுவதும் நாம் செய்த செயல்களை நினைத்து பார்ப்போம். இன்று நாம் யாருக்கு உதவி செய்தோம்? இன்று நாம் யாருடைய மனதை மகிழ்ச்சியடைய செய்தோம்? இன்று நாம் யார் யார் இதயத்தில் வாசனையான மலர்களாக விரிந்தோம்? இப்படி சில வினாக்களை கேட்டுக்கொண்டால் கருணை எனும் பூங்கொத்து நமக்குள் மலர்ந்திருக்கும். கருணையின் அடையாளமாக உலகம் நினைவுபடுத்தும் பலரும் உண்டு. எல்லா உயிர்களும் துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணம் புத்தரின் சிந்தனை உலகிற்கான கருணையாகும். உன்னை நீ எப்படி நேசிக்கிறாயோ அப்படியே மற்ற உயிர்களையும் நேசி என்று தனது வாழ்க்கை தத்துவத்தை கூறிய மகாவீரருக்கு தத்துவமே கருணை. பசியால் வாடியவர்களுக்கு அன்னதானம் செய்ததே வள்ளலாரின் பெருங்கருணை. கருணையே மிகப்பெரிய வலிமை என்று காந்தியடிகள் உலகிற்கு நிரூபித்தார். நம் காலத்தில் கருணைத்தாய் அன்னை தெரசா வறியவர்கள், நோயாளிகள், மற்றவர்கள் என யாவருக்கும் கருணையோடு வாழ்ந்து காட்டினார். பெரிய காரியங்கள் செய்யாவிட்டால் சிறிய காரியங்களையாவது செய்து கொண்டிருக்க வேண்டும். இறுதியாக இந்த உலகிற்கு அதிகமாக தேவைப்படுவது அறிவோ பணமோ புகழோ அல்ல, கருணைதான் தேவை. நாம் பிறரிடம் காட்டும் கருணை ஒரு வகை, நம்மீது காட்டும் கருணை இன்னொரு வகை. நம்மிடம் இருக்கும் பொருத்தமற்ற குணங்களை நீக்குவதும் பொருத்தமானவற்றை தக்க வைத்திருப்பதும் நம்மீது நாம் காட்டும் கருணையாகும். கருணை எனும் பூங்கொத்தினை நம் இதயங்களில் வளர்ப்போம். நம் செயல்களால் மலரச் செய்வோம். உலகம் கருணையால் நிரம்பி வழியட்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் க. அம்சப்ரியா அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்க இருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் சரியாக காலை 6:16. நேயர்களை உங்கள் இமைகள் திறக்கும் இந்த நாள் சுமைகள் இல்லாமல் சுகமாயமைய வாழ்த்துக்கள்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. யாரை பற்றி அல்லது எதை பற்றி நாம் அதிகம் சிந்திக்கிறோமோ அவர்களை அதை தெய்வம் அருகில் கொண்டு வந்து சேர்க்குமாம்.

0: வருடங்களாக சைபால்
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி நேரம் சரியாக காலை 6:30. அமைதியிலும் அசையா உறுதியிலுமே நம் வலிமை உள்ளது. அன்பு நிறைந்த இன்சொல் ஒரு இரும்ப கதவை கூட திறக்குமாம்.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 6:35. நேயர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது உழவர்களுக்கான தகவல்.
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

வானொலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்க

0: இதற்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: பயர் வகை உற்பத்தியில் மினிகிட் திடல், விதை நேர்த்தி மானியம், ஊட்டச்சத்துக்கள் கரைசல் தெளிப்பு மானியம் போன்றவற்றை அரசு வழங்கி வருகிறது. மத்திய மாநில அரசின் முயற்சி தொடர்ந்து பயறு சாகுபடியில் தன்னிறைவு அடைய வேண்டும் என்பதே நீண்டகால நோக்கமாகும். அதற்காக தீவிர இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதில் ஒன்றுதான் பயறு வகைகளை பதப்படுத்தப்படும் நிலையம் அமைக்க மானியம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உளுந்து, பாசிப்பயறு, துவரை, தட்டைப்பயறு, கொண்டைக்கடலை போன்ற பயிர் வகைகளுக்கு மானியம் வழங்கப்படுகிறது. உற்பத்தியான பயிர் வகைகளை பதப்படுத்தி மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றி சந்தைப்படுத்த ஏதுவாக இந்த நிலையம் அமையும். இதில் நவீன இயந்திரங்களின் உதவியால் கிளீனிங் ட்ரையர் பேக்கேஜ் போன்ற பணிகளை மேற்கொள்ளலாம். இந்த நிலையம் அமைக்க 33% மானியமாக அதிகபட்சமாக 25 லட்சம் வரை நிகழ் நிதியாண்டில் வழங்கப்பட உள்ளது. ஆர்வமுள்ள விவசாய உற்பத்தியாளர் குழுக்கள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள், தனி நபர்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம். அந்தந்த மாவட்டத்தில் உள்ள வேளாண் வணிக துணை இயக்குநரை ஜூன் 12 தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
2: டிராகன் பழமானது அனைத்து மண் வகைகளிலும் வளரக்கூடியது. குறிப்பாக மணல் பாங்கான நிலம் சிறந்தது. மிதமான வெப்பமண்டல காலநிலை ஏற்றது. கொடி வகையை சேர்ந்தது என்பதால் கொடிகள் படர்வதற்கு கான்கிரீட் கம்பங்கள் தேவை. 1 ஏக்கருக்கு சுமார் 400 முதல் 500 கம்பங்கள் வரை நடலாம். இவை கள்ளி இனத்தை சேர்ந்தது என்பதால் குறைந்த அளவு நீர் போதுமானது. சொட்டு நீர் பாசனம் சிறந்தது. நடவு செய்த 18 முதல் 24 மாதங்களில் மகசூல் தொடங்கும். 1 ஏக்கருக்கு 20 டன் வரை மகசூல் பெற முடியும். டிராகன் பழங்களில் சிவப்பு மற்றும் வெள்ளை சதைப்பற்றுள்ள வகைகள் உள்ளன. இவை அதிக ஊட்டச்சத்து மற்றும் மருத்துவ குணம் கொண்டவை. முறையான கவாத்து செய்வதன் மூலம் அதிக கிளைகளையும் பழங்களையும் பெறலாம். நிலமில்லாதவர்கள் மாடித்தோட்டங்களிலும் தொட்டிகளிலும் எளிதாக வளர்க்கலாம். குறைந்த நீர்ப்பாசன வசதி இருந்தாலும் இந்த பழத்தை எளிதாக சாகுபடி செய்யலாம்.
1: பயறு வகை பயிர்களில் பூ உதிர்வதை தடுக்கவும் வறட்சியை தாங்கவும் பயறு அதிசயத்தை தெளிக்கலாம். 1 ஏக்கருக்கு 2 கிலோகிராம் பயறு அதிசயத்தை 200 லிட்டர் நீரில் கலந்து தேவையான அளவு ஒட்டும் திரவம் சேர்த்து பூ பூக்கும் பருவத்தில் தெளிக்க வேண்டும். இதனால் பயிர் விளைச்சல் 20% வரை கூடும்.
0: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பாத்துட்டு வந்துருவோம்.
3: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
1: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 68 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 68 அடி.
0: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
4: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
1: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
0: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
4: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
1: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
0: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
5: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 22 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு

0: திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 39% முதல் 66% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27°C. அதிகபட்ச வெப்பநிலை 36°C.
1: நம்ம விவசாயிகளான நீங்க அரும்பாடுபட்டு விளைவிக்கிற காய்கறிகளை மக்கள் காலையிலேயே போய் கடத்தரு சந்தனு நல்லா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு போறதே தனி மகிழ்ச்சி தான் இல்லையா? அப்படி இருக்க உழவர் சந்தையில காய்கனிகள் என்ன விலையில விக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம்.

தலைவர் சந்தை நிலவரம். நேற்று பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 55 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 57 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 24 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 26 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 45 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 60 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 22 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 28 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 44 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 48 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 70 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 76 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 100 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. நேற்று தூத்துக்குடி உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 45 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 75 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 80 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.

நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-48-6458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். மத்திய பிஜேபி அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்திருப்பதையொட்டியும் பிரதமரின் சாதனையை கொண்டாடும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைத்த சிங்கப்பெண் சிறு

சிறப்பு அதிரடிப்படையினர் மாநிலம் முழுவதும் இன்று முதல் பணியில் ஈடுபட உள்ளனர். தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அயர்லாந்து இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி முதல் முறையாக திரு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றார். இந்திய வரலாற்றில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக அவர் 4,399 நாட்களாக பதவியில் நீடிக்கிறார். மறைந்த பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு கடந்த 1952ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி முதல் 1964ஆம் ஆண்டு மே மாதம் 27ஆம் தேதி வரை பிரதமராக பதவி வகித்தார். அவர் 4,398 நாட்கள் பிரதமர் பதவியில் இருந்தார். தற்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி நேருவின் சாதனையை முறியடித்துள்ளார்.

0: ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி முதல் 1964ஆம் ஆண்டு மே மாதம் 27ஆம் தேதி வரை பிரதமராக பதவி வகித்தார். அவர் 4,398 நாட்கள் பிரதமர் பதவியில் இருந்தார். தற்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி நேருவின் சாதனையை முறியடித்துள்ளார். மத்திய அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பது மற்றும் திரு நரேந்திர மோடி அதிக நாட்கள் பிரதமராக பதவியில் தொடர்வதை பாராட்டும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அனைத்து கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்கள் துணை முதல்வர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். தேசிய அளவிலான வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் வரும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் மத்திய அரசின் தொலைநோக்கு பார்வை குறித்தும் இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முதலமைச்சர் திரு விஜய் நேற்று தொடங்கி வைத்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினர் மாநிலம் முழுவதும் இன்று பணியில் ஈடுபட உள்ளனர். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக முதற்கட்டமாக 354 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுவதாகவும் புதிதாக 2,500 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தமது உரையில் குறிப்பிட்டார். இந்த சிறப்பு படை பெண்களுக்கு எதிரான குற்றங்களை முன்கூட்டியே தடுப்பதுடன் ட்ரோன் வாயிலாக கண்காணிப்பு பணியிலும் ஈடுபடும் என்று அவர் தெரிவித்தார். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்டிருப்பதை வரவேற்பதாக மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் திரு கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அறிவிப்புகள் செயல்பாட்டிற்கு வந்து ஒவ்வொரு பெண்ணுக்கும் அரணாக அமையும் என்று தாம் நம்புவதாக திரு கமல்ஹாசன் அதில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய அரசின் முத்ரா வங்கிக் கடன் திட்டத்தின் மூலம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பயனடைந்து வருகின்றன. வேலூர் மாவட்டத்தில் இந்த கடன் திட்டம் தொடங்கப்பட்டது முதல் இதுவரை 41,000 மேற்பட்ட பயனாளிகளுக்கு சுமார் 492 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கி பொது மேலாளர் திருமதி லில்லிபாய் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: வேலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வங்கிகளுக்கும் முத்ரா லோன் என்ற ஒரு ஸ்கீம் மூலமாக எந்த ஒரு தொழிலும் புதியதாக தொடங்குவதற்கு எந்த பிணையமும் இல்லாமல் புதுசா லோன் வாங்கறதுக்கு பேங்க்ல லோன் கொடுக்கறோம். அது கிட்டத்தட்ட நம்மளுடைய மாவட்டத்துல இதுவரையிலும் பயன்பெற்ற பயனாளர்கள் வந்து 41,395 பேர் பெற்றிருக்காங்க. அவங்களோட மொத்த லோன் அமௌண்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 492.57 கோடி பணம் வந்து வங்கியின் மூலமாக கடன் பெற்று அவர்களோட தொழிலை ஆரம்பிச்சிருக்காங்க.
0: இந்த திட்டத்தின் மூலம் தனது தொழிலை மேம்படுத்த முடிந்ததாக பயனாளி ஒருவர் தெரிவித்தார்.
3: என்னுடைய நேம் ராஜேஷ், வெள்ளூர். நான் டிஜிட்டல் பிரிண்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இது கொஞ்சம் முதலீடு இல்லாதனால நான் வந்து இந்தியன் பேங்க்ல அப்ளை பண்ணி முத்ரா லோன் மூலமா லோனு ஒரு 10 லட்சம் ரூபாய் லோனை போட்டு அதை சப்சிடியோடு பண்ணி அந்த லோனை பெற்று அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்ல முறையில் இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதே மாதிரி என்னால் ஒரு சிலருக்கும் நல்ல பெனிஃபிட் கிடைக்குது.
0: தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக திருநெல்வேலி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. வெப்பநிலையை பொறுத்தவரை தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகும் என்றும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய

0: வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் தென்காசி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் நிலையில் தென்காசி மாவட்டத்தில் தொடரும் மழை. இங்குள்ள குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து என்பது அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். மேலும் அடைவினார் அணை, குண்டார் அணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டமும் வெகுவாக உயர்ந்து வருவதால் விவசாய பெருமக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மேலும் தொடரும் மழையின் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பதும் முற்றிலுமாக பாதித்துள்ளது. ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசெந்தில்.
0: இருவரி செய்திகள். ஓமன் கடற்பகுதியில் அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டரை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர்களில் அதிக நாட்கள் பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நீட் மறுதேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தில்லியில் உள்ள தேசிய தேர்வு முகமை அலுவலகத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா மாவட்டம் யுரி பகுதியில் கையெறி குண்டு வெடித்ததில் ராணுவ வீரர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடிவிபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். மதுரை மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற அனைவரும் உயர்கல்வியில் சேர்வதை உறுதி செய்ய மாவட்ட கட்டுப்பாட்டு அறை மூலம் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திரு ஆகாஷ் கேட்டறிந்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திரு மணிஷ் நரவனரி ஆய்வு மேற்கொண்டு நோயாளிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட 18 வாகனங்கள் 535,000 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். அணி நிர்வாகம் மற்றும் மருத்துவ அதிகாரிகளின் ஆலோசனையின் பேரில் சிராஜுக்கு ஓய்வளிக்கப்பட்டு இருப்பதாக பிசிசிஐ தெரிவித்துள்ளது. வரும் 13ஆம் தேதி தொடங்கவுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரிலும் பிரசித் கிருஷ்ணா இடம்பெற்றுள்ளார். 13 வயதிற்குட்பட்டோருக்கான டென்னிஸ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் பெங்களூருவைச் சேர்ந்த சிருஷ்டி கிரண் முதலிடத்தை பிடித்துள்ளார். சர்வதேச ஜூனியர் போட்டிகளில் 5 பட்டங்களை வென்றதுடன் உலக டென்னிஸ் ஜூனியர் போட்டியில் 2ஆம் இடத்தை அவர் பிடித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். மத்திய பிஜேபி அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்திருப்பதையொட்டியும் பிரதமரின் சாதனையை கொண்டாடும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைத்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினர் மாநிலம் முழுவதும் இன்று முதல் பணியில் ஈடுபட உள்ளனர். தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 6:55.
3: இன்று ஒரு தகவல்.
4: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: 80 வருடங்களாக சைபால். நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் வி இசைக்கு பிரியா அவர்கள்.
6: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இயற்கை நமக்களித்த மிக பெரிய செல்வங்களில் ஒன்று காற்று. நாம் பிறந்த நொடியிலிருந்து இறக்கும் வரை நம்முடன் இருப்பது காற்றுதான். உணவு இல்லாமல் சில நாட்கள் வாழ முடியும். தண்ணீர் இல்லாமல் சில நாட்கள் உயிருடன் இருக்க முடியும். ஆனால் காற்று இல்லாமல் சில நிமிடங்கள் கூட வாழ முடியாது. அதனால்தான் காற்று

0: வயிற்று மனித வாழ்க்கையின் அடிப்படை ஆதாரமாக கருதப்படுகிறது. காற்று என்பது வெறும் இயற்கை வளம் மட்டுமல்ல, அது உயிரின் மூச்சாகும். நாம் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும் நம் உடலுக்கு உயிர் சக்தியை அளிக்கிறது. மரங்கள் வெளியிடும் ஆக்சிஜன் நம் வாழ்க்கையை பாதுகாக்கிறது. அதனால் மரங்களும் காற்றும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. ஆனால் இன்று மனிதனின் வளர்ச்சி என்ற பெயரில் இயற்கை அழிக்கப்படுகிறது. தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் புகை, வாகனங்களின் கரும்புகை, குப்பை எரிப்பு, பிளாஸ்டிக் பயன்பாடு ஆகியவற்றால் காற்று மாசுபடுகிறது. இதனால் சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. காற்று மாசுபாட்டால் மனிதர்களுக்கு பல நோய்கள் ஏற்படுகின்றன. குறிப்பாக குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுகின்றனர். சுவாச கோளாறு, ஆஸ்துமா, நுரையீரல் பாதிப்பு, இருதய நோய் போன்ற பல நோய்களுக்கு காற்று மாசுபாடே முக்கிய காரணமாக உள்ளது. காற்று மாசுபாடு மனிதர்களை மட்டுமல்லாமல் விலங்குகள், பறவைகள், தாவரங்கள் ஆகிய அனைத்தையும் பாதிக்கிறது. பூமியின் வெப்பநிலை அதிகரிக்கிறது. மழை பெய்யும் முறை மாறுகிறது. வெள்ளம், வறட்சி, புயல் போன்ற இயற்கை பேரழிவுகள் அதிகரிக்கின்றன. இதனை தடுக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். முதலில் அதிக அளவில் மரங்களை நட வேண்டும். மரங்கள் காற்றை சுத்தப்படுத்தும் இயற்கை வடிகட்டிகளாக செயல்படுகின்றன. ஒரு மரம் பல மனிதர்களுக்கு தேவையான ஆக்சிஜனை வழங்குகிறது. அதேபோல் தேவையற்ற வாகன பயன்பாட்டை குறைக்க வேண்டும். பொது போக்குவரத்தை பயன்படுத்த வேண்டும். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத எரிசக்திகளை பயன்படுத்த வேண்டும். இன்றைய உலகில் அதிக முக்கியத்துவம் பெறுவது காற்றாலை மின்சாரம் ஆகும். காற்றின் சக்தியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிப்பது சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. இது இயற்கைக்கு நண்பனான மின்சார உற்பத்தி முறையாகும். காற்று என்பது முடிவில்லாத இயற்கை வளம். அதை நாம் சரியாக பயன்படுத்தினால் மின்சார பற்றாக்குறையை குறைக்க முடியும். அதே நேரத்தில் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க முடியும். நாம் ஒவ்வொருவரும் ஒரு நல்ல பழக்கத்தை இன்று முதல் தொடங்க வேண்டும். வீட்டில் தேவையற்ற மின்சார பயன்பாட்டை குறைக்க வேண்டும். சைக்கிள் பயணத்தை ஊக்குவிக்க வேண்டும். மரங்களை வெட்டாமல் பாதுகாக்க வேண்டும். இயற்கையை பாதுகாப்பது மனிதனை பாதுகாப்பதற்கு சமம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காற்று சுத்தமாக இருந்தால்தான் நமது எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். எனவே இன்று நாம் அனைவரும் ஒரு உறுதியேற்போம். காற்றை மாசுபடுத்த மாட்டோம். மரங்களை வளர்ப்போம். சுத்தமான காற்று ஆரோக்கியமான வாழ்க்கை என்பதை கருத்தில் கொண்டு வாழ்வோம். நன்றி.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் வி. இசக்கிப்ரியா அவர்கள்.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சி. வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் முதலாவதாக தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி தான் கேட்க இருக்கிறீங்க. தொழில் சம்பந்தமான தகவல்கள், புதிய தொழில் தொடங்குறதுக்கு முறைகள், இதெல்லாம் நம்மளுக்கு தெளிவாக விளக்குறதுக்காக காத்துட்ருக்கிறாங்க தொழில் ஆலோசகர் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம். எம் ஞானசேகர்
0: சொல்லுங்க.
1: நாம் தொழில் தொடங்குவோம் என்ற தலைப்பில் தற்போதும் பல்வேறு விஷயங்களை விவாதித்து வருகிறோம். இன்று மத்திய அரசினுடைய ஸ்டாண்ட் அப் என்ற ஒரு புதிய திட்டத்தை பற்றி நான் பேச இருக்கிறேன். இது மத்திய அரசினுடைய திட்டம். குறிப்பாக பெண்களுக்கு, எஸ்சி எஸ்டி மக்களுக்கு பல்வேறு வகையான உதவிகளை இந்திய அரசினுடைய சிறுதொழில் துறை செய்து வருகிறது. அவர்களுக்கு கடனுதவி கொடுக்கிறார்கள், பல்வேறு பயிற்சிகளை வழங்குகிறார்கள், தொழில் தொடங்குவதற்குரிய ஆலோசனைகளை வழங்குகிறார்கள். இதில் 10 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய் வரைக்கு கடனுதவி வழங்கப்படுகிறது. திட்ட செலவில் 75% வரை கடனுதவி கொடுக்கப்படுகிறது. இதில் விண்ணப்பிக்க விரும்புகிறவர்கள் உற்பத்தி தொழில் செய்யலாம், சேவை தொழில்கள் செய்யலாம், விவசாயம் சார்ந்த தொழில்களை செய்யலாம், வணிகம் தொடங்கலாம். இவர்களுக்கு வங்கி மூலமாக பல்வேறு வகை கடனுதவிகளை கொடுக்கிறார்கள். வயது 18 மேல் இருக்க வேண்டும். பெண்களுக்கும் எஸ்சி எஸ்டி மக்களுக்கும் முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. இந்த திட்டப்படி உங்களுடைய நீங்கள் கடன் வாங்கிய பின் 18 மாதங்கள் கட்ட வேண்டியதில்லை, 7 ஆண்டுகளுக்குள் கடனை செலுத்த வேண்டும். இதற்கு செக்யூரிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த பிணையத்தை மத்திய அரசு வழங்குவதால் சிறிய பிணையம் கொடுத்தால் போதும். இதற்கு பெரிய உத்தரவாதம் எதுவும் கொடுக்க தேவையில்லை.

வணிக வங்கி முதல் கூட்டுறவு வங்கி வரை இந்த கடன் உதவியை கொடுக்கிறார்கள். www.standupindia.com என்ற வலைத்தளத்திலோ அல்லது mystandupindia.com என்ற வலைத்தளத்திலோ இந்த திட்டத்தை பற்றி அறிந்து கொள்ளலாம். இந்தியா முழுவதும் இந்த திட்டத்தினுடைய பயனாளிகள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் நிறைய பேர் இந்த திட்டத்திலே பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எந்த சிறு தொழில் தொடங்க வேண்டுமானாலும் அதற்கு கடனுதவி வழங்கப்படுகிறது. எனவே 10 லட்சம் முதல் 1 கோடி வரை கடனுதவி பெற விரும்புகிற பெண்கள், எஸ்சி எஸ்டி இனத்தைச் சேர்ந்தவர்கள் 18 வயதுக்கு மேல் இருந்தால் உடனே விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் நாம் தினந்தோறும் பல்வேறு மத்திய மாநில அரசுகளுடைய அவர்களுக்கு முற்றிலும் சொந்தமான வங்கிகள், நிதி நிறுவனங்கள், டெவலப்மெண்ட் கார்பரேஷன்கள் என்று இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான நிறுவனங்களில் தினந்தோறும் ஒரு நிதி நிறுவனத்தை பற்றி நாம் விவாதித்து வருகிறோம். இந்தியாவின் மிகப்பெரிய வங்கிகளை போன்ற நிறுவனம் கேபிஐசி, காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் என்று பெயர். இந்த நிறுவனம் 1957 தொடங்கப்பட்டுவிட்டது. காரணம், அப்போதெல்லாம் கையால் தான் நூல் நூற்று. அந்த நூலை வைத்து கதர் ஆடைகள், கதர் பட்டு துணிகள் போன்றவற்றை நெய்து இந்தியாவிற்கு வெளிநாடுகளுக்கும் நம்முடைய தமிழ்நாட்டில் அப்போது அந்த இதற்கு பெயர் தான் காதி. கையிலே நூற்றால் அதற்கு பெயர். எனவேதான் காதி மற்றும் கிராமங்களில் இருக்கிற தொழில்களுக்காக இந்த கேவிஐசி நிறுவனத்தை மத்திய அரசு தொடங்கியது. அதேபோல் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷனை அதனுடைய உதவியோடு தொடங்கி இவர்கள் இரு நிறுவனங்களும் சேர்ந்து முதலில் கிராமப்புற மக்களுக்கு தேனி வளர்ப்பது முதல் மண்பாண்டம் தயாரிப்பது வரை பல பயிற்சிகளை கொடுக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே மதுரை மாவட்டம் டீ கல்லுப்பட்டியிலும் சென்னை மாதவரம் தபால் பெட்டி அருகே உள்ள இந்திய அரசின் மத்திய பனைபொருள் பயிற்சி மையம் என்ற நிறுவனம் இருக்கிறது. இதுபோல் பல்வேறு இடங்களிலே இந்த கதர்காதி துறை சார்ந்த பல பயிற்சிகளை இலவசமாகவும் குறைந்த கட்டணத்தில் வழங்குகிறார்கள். அவர்களுக்கு கடனுதவி கொடுக்கிறார்கள். முக்கியமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த கேவிஐசி நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகம் கோபாலபுரம் சென்னை 84 உள்ளது. இவர்களை மதுரையில் கிளை அலுவலகம் வைத்திருக்கிறார்கள். தமிழகம் எங்கும் குறிப்பாக கிராமப்புற தொழில்களுக்கு அருமையான நிறுவனமாக பயிற்சி, கடனுதவி, மானியம் என்று வழங்கி பல்வேறு உதவிகளை செய்து வருகிறார்கள். இவர்கள் அவருடைய பொருட்களை தயாரிக்க விரும்புகிறவர்களுக்கு ₹1 லட்சம் உடனடியாக கடனுதவி கிடைக்கிறது. மானியமும் வழங்குகிறார்கள். இதனுடைய கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக இதனுடைய கடனுதவி திட்டங்கள் மக்களுக்கு சென்றடைகிறது. இந்த அதே நிறுவனம் நீங்கள் பெரிய தொழில் செய்ய விரும்பினால் இந்த பாரத பிரதமரின் சுய விளையாட்டு திட்ட கடனுதவிக்கு அவர்கள் முக்கிய பொறுப்பாக இருப்பதால் 50 லட்சம் வரை உள்ள கடன்களையும் நீங்கள் இங்கே வாங்கிக் கொள்ளலாம். இங்கே வட்டி மானியம் வழங்கப்படுகிறது. கூட்டுறவு சங்கங்களுக்கு பெரிய கடனுதவிகளை கொடுக்கிறார்கள். இவர்கள் அந்த வட்டி சரியாக செலுத்தினால் தள்ளுபடி செய்கிறார்கள், அந்த வட்டி மானியம் கொடுக்கிறார்கள். அதுபோல் கதர்காதித்துறை மூலமாகவும் தமிழ்நாடு அரசு மூலமாகவும் இந்த இவர்கள் தயாரிக்கின்ற பொருட்களை எல்லாம் விற்பனை செய்கிறார்கள். இந்த விற்பனையை அதிகரிப்பதற்காக தீபாவளி, கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, பொங்கல் வரும்போது அந்த விலைக்கு தள்ளுபடி விலை அறிவித்து இந்த தள்ளுபடி தொகையை அந்த கூட்டுறவு சங்கத்துக்கு கொடுப்பார்கள். எனவே அவர்கள் விலையை குறைத்து விற்கும் போது இந்த கதர்காதித்துறையினுடைய பொருட்கள் எல்லாம் நன்கு விற்பனையாகும். இப்படியாக மார்க்கெட்டிங்கும் உதவி செய்கிறார்கள். பெரிய இயந்திரங்கள் வாங்க விரும்பினால் 10 லட்சமும், சிறிய கருவிகள் வாங்க விரும்பினால் 5 லட்சமும், வியாபாரம், வணிகம், சிறு சிறு பொருட்களை வாங்கி விற்பது ஆகியவைக்கு 2.5 லட்சமும் கடனுதவி வழங்கப்படுகிறது. இவர்களுக்கு பல்வேறு இடங்களிலே கிளை அலுவலகமும் பயிற்சி மையங்களும் இருக்கின்றன. இது முழு விவரம் அறிவதற்கு www.kvic.gov.in என்ற வலைத்தளத்தையோ www.kviconline.gov.in இந்த 2 வலைத்தளங்களிலும் அணுகி முழு விவரங்களை தெரிந்து இந்த வலைத்தளம் மூலமே விண்ணப்பிக்கலாம். நிறைய கிராமப்புற மக்கள் இதை பயன்படுத்தி கிராமத்திலே உள்ள விவசாயம் சார்ந்த தொழில்கள், இந்த மண்பாண்டம் தயாரித்து இது வெளிநாடுகளுக்கு ஏற்ற முடியாது. மண்பாண்டம் என்றால் ஏதோ சின்ன பானை அல்லது ஒரு கட்டி என்று நினைக்க வேண்டாம். அழகு பொருட்கள் நூற்று கணக்கிலே வெயிட்டான உடைக்க முடியாத அளவுக்கு உள்ள

0: பொருட்களை எல்லாம் தயாரித்து செய்து ஏராளமாக வெளியிடுகிறார். குறிப்பாக மதுரை மாவட்டத்தை சுற்றிலும் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ஆயிரக்கணக்கான பேருக்கு தேனீ வளர்ப்பதற்கு பயிற்சி கொடுத்து அந்த தேனி வளர்ப்போர் உருவாக்குகின்ற அந்த ஹனி அந்த சுத்தமான தேனை விலைக்கு பெற்று அருமையாக பேக் செய்து இந்தியா முழுவதற்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி ISI மார்க் பெற்று ஏற்றுமதி செய்கிற வேலைகளையும் செய்து கொடுக்கிறது. இன்று தமிழ்நாடு இதர மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் அதிக தேன் ஏற்றுமதி செய்கிறது என்றால் இந்த காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் தான் காரணம். இதனுடைய பயிற்சிகளை, கடனுதவிகளை, மானியங்களை, விற்பனை உதவிகளை, தள்ளுபடி அமௌண்ட்டை பெற்று உங்கள் தொழிலில் முன்னேற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
1: ரொம்ப அழகாக தெளிவாக நிறைய விஷயம் சொன்னீங்க. ஸ்டாண்டப் திட்டத்தை பற்றியும் சொன்னீங்க. அதே மாதிரி மண்பாண்டத்துலேருந்து தேனி வளர்ப்பு வரைக்கும் அதில் இருக்க லாபம் கிடைக்கக்கூடியதான
0: தொழில்களுக்கு கேவிசி உதவி செய்கிறது.
1: மானியம் பற்றி எல்லாமே தெளிவாக சொன்னீங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.
0: நன்றி
1: நன்றி நன்றி. நேர்களே, இதுவரைக்கும் கேட்டீங்க தொழில் தொடங்குவோம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: சைவாரின் இன்று ஒரு தகவல். தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.

0: நேர்களை தொடர்ந்து கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக திரு நரேந்திர மோடி நீண்ட காலம் பதவி வகித்து வருவதற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபிக்கி கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடி விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தி ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பிரதமராக திரு நரேந்திர மோடி நீண்ட காலம் பதவி வகித்து வருவதற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். கடந்த 2014 மே மாதம் 26 முதல் முறையாக திரு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றார். இந்திய வரலாற்றில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக அவர் 4,399 நாட்களாக பதவியில் நீடிக்கிறார். மறைந்த பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு கடந்த

0: 1952 மே மாதம் 13 தேதி முதல் 1964 மே மாதம் 27 தேதி வரை பிரதமராக பதவி வகித்தார். அவர் 4,398 நாட்கள் பிரதமர் பதவியில் இருந்தார். தற்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி நேருவின் சாதனையை முறியடித்துள்ளார். மத்திய அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பது மற்றும் திரு நரேந்திர மோடி அதிக நாட்கள் பிரதமராக பதவியில் தொடர்வதை பாராட்டும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அனைத்து கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சாதனைக்காக அவருக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மாற்றத்தை உருவாக்கும் பிரதமரின் ஆட்சி முறை உலகின் தென்பகுதி நாடுகளுக்கு அவர் குரல் கொடுப்பது அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய பொருளாதார சக்தி வாய்ந்த இந்தியாவை உருவாக்குவதில் அவருடைய தொலைநோக்கு பார்வைக்கு தலைவர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயக பிரதமருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் மக்கள் பிரதமர் மீது வைத்துள்ள உறுதியான நம்பிக்கையே அவர் தொடர்ந்து பதவியில் நீடிப்பதற்கான காரணம் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். பப்புவா நியூகினியா பிரதமர் திரு ஜேம்ஸ் மாரப்பே அனுப்பியுள்ள காணொலி செய்தியில் தலைமைக்கான முன்னுதாரணமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி திகழ்வதாக பாராட்டியுள்ளார். இதேபோல் டிரினிடாட் டொபாகோ பிரதமர் கம்லா பெர்சாத் பிசாசார் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் உலகளாவிய பிரச்சினைகளுக்கு குரல் கொடுப்பதில் இந்தியா முன்னிலை வகிப்பதாகவும் 140 கோடி மக்களுக்கு 3வது முறையாக தலைமையேற்று சிறப்பாக செயல்படுவதாகவும் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி ஆட்சியின் 12 சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் பரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அக்கட்சித் தலைவர் திரு நிதின் நவீன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து தரப்பினருக்குமான மேம்பட்ட வளர்ச்சி, மக்கள் சேவையே தேர்வு, தேசமே முதன்மை ஆகிய தாரக மந்திரங்களை கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். மத்திய அரசின் தொலைநோக்கு பார்வை, மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு இருப்பதாகவும் திரு நிதின் நவீன் கூறினார். சர்வதேச விமான பயணிகள் தில்லியை வந்தடைவதற்கு முன்னரே வாரணாசியில் குடியுரிமை மற்றும் உடைமைகள் தொடர்பான நடைமுறைகளை நிறைவு செய்யலாம் என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதன் மூலம் வாரணாசியில் இருந்து உலகின் மற்ற நாடுகளுக்கு பயணிகள் தடையின்றி செல்ல வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவை உலகளாவிய விமான போக்குவரத்து மையமாக மாற்றுவதற்கான முக்கிய நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது என்றும் திரு ராம்மோகன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். பல்கேரியாவில் அந்நாட்டு தலைவர்கள் மற்றும் வெளியுறவு அமைச்சரை டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்துவார் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து பின்லாந்து செல்லும் அவர் குல்டாரண்டா 14வது சுற்று பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வார். மேலும் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சரையும் டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசுவார் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பிரதமரின் ஜல்ஜீவன் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வீடுகளிலேயே குழாய் மூலம் குடிநீர் கிடைப்பது பெரிதும் பயனுள்ளதாக உள்ளது என்று பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: என் பேர் முரளி, நான் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில இருந்து பேசுறேன். நாங்க இருக்கிற ஏரியால தண்ணி வசதி இப்போ ஜல்ஜீவன் திட்டத்துல வந்துட்டு இருக்கு. இந்த திட்டம் வரதுக்கு முன்னாடி நாங்க ரொம்ப தூரம் சைக்கிள்ல குடம் எடுத்துட்டு போய் தண்ணி எடுத்துட்டு வர வேண்டிய சூழ்நிலையில இருந்தோம். இப்போ இந்த ஜல்ஜீவன் திட்டத்தின் வழியாக நமக்கு வீட்டுக்கே தண்ணி வந்துடுது, நேரம் மிச்சமாகுது. இதனால் எங்களுக்கு எல்லா வசதிகளும் கிடைச்சிருது. தண்ணி வீட்டுக்கே வருவது ரொம்ப வசதியாக இருக்குது. கிராமப்புறங்களில் வசிக்கிற மக்களுக்கு இது பெரிய பயனுள்ளதா இருக்கு.
3: என் பெயர் ராணி, நான் திருப்பத்தூரில் இருந்து பேசுகிறேன். நாங்க இருக்கிற இடத்துல முதல்ல தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நாங்க ரொம்ப தூரம் போய் தண்ணி எடுத்துட்டு வந்தோம்.

0: ஆனா இப்போ ஜல்ஜீவன் திட்டத்தில் தண்ணீர் வீட்டுக்கே வருது. இது எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இந்த திட்டம் ரொம்ப நல்ல திட்டம். நன்றி.
1: ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடி விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். தலா என்ற இடத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் திடீரென ஏற்பட்ட வெடி விபத்தில் பணியில் இருந்த 7 பேர் உடல் கருகி உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற மீட்புக் குழுவினர் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டு உடற்கூராய்வுக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து ராஜஸ்தான் மாநில அரசு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. ஓமன் கடற்பகுதியில் அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டரை சுட்டுவீழ்த்திய ஈரானுக்கு எதிராக அமெரிக்க ராணுவம் பதில் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் அப்பாச்சி ஹெலிகாப்டரில் இருந்த 2 விமானிகள் மீட்கப்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஈரானின் சிரிக், மினாப், பந்தர் அபாஸ் ஆகிய நகரங்களில் வெடிகுண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹோர்முஸ் நீரிணையை ஒட்டி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் மிகவும் சக்தி வாய்ந்ததாக அமைந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். முன்னதாக ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் அமெரிக்க நிலைகள் தாக்கப்பட்டதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் இருந்து வெளிநாட்டு படைகள் வெளியேற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தலைநகர் தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப் உள்ளிட்ட வட மாநிலங்களில் இன்று வெப்பாலை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொங்கன் மற்றும் கோவா, ஒடிசா ஆகிய மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளிலும் வெப்பாலை தொடரும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதனிடையே அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, கடலோர கர்நாடக பகுதிகள், மேற்கு வங்கத்தின் இமயமலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் வடகிழக்கு மாநிலங்களிலும் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை கூறியுள்ளது. அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். அணி நிர்வாகம் மற்றும் மருத்துவ அதிகாரிகளின் ஆலோசனையின் பேரில் சிராஜுக்கு ஓய்வளிக்கப்பட்டிருப்பதாக பிசிசிஐ தெரிவித்துள்ளது. வரும் 13 தேதி தொடங்கவுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரிலும் பிரசித் கிருஷ்ணா இடம்பெற்றுள்ளார். 13 வயதிற்குட்பட்டோருக்கான டென்னிஸ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் பெங்களூருவை சேர்ந்த சிருஷ்டி கிரண் முதலிடத்தை பிடித்துள்ளார். சர்வதேச ஜூனியர் போட்டிகளில் 5 பட்டங்களை வென்றதுடன் உலக டென்னிஸ் ஜூனியர் போட்டியில் 2 இடத்தை அவர் பிடித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக திரு நரேந்திர மோடி நீண்ட காலம் பதவி வகித்து வருவதற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் 12 சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடி விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். ஹெலிகாப்டரை சுட்டுவீழ்த்தி ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேரம் சரியாக காலை 7:25. வணக்கம் பரணி. நிகழ்ச்சியில அடுத்ததாக தமிழே அமுதே கேட்க இருக்கிறோம். வழங்குபவர் பொன் வேலுமயில் அவர்கள்.
2: ஆல் இண்டியா ரேடியோ திருநெல்வேலி பண்பலை நேயர்களை மீண்டும் வணங்கி மகிழ்கிறேன். பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்றார். தமிழுக்கும் அமுதென்று பேர் என்றார் பாரதிதாசன். தமிழின் இனிமை அறிதல் என்றால் தமிழின் இயல்பை, தமிழின் எழிலை, தமிழின் ஆழ்ந்த பொருளை, தமிழ் மக்களின் வாழ்வியலை, நாகரிகத்தை, பண்பாட்டை அறிந்து கொள்ளுதல் ஆகும். இத்தனையையும் அறிய வேண்டுமென்றால் தமிழரின் அகவாழ்வையும் புறவாழ்வையும் தெள்ளிதின் காட்டும் பண்டைத்தமிழ் இலக்கியங்களான சங்க இலக்கியங்கள் அறிந்தால் போதுமானது. சங்க இலக்கிய பாடல்களை பொருள் உணர்ந்து மகிழ்ந்திட பொதுவாக

சில செய்திகளை தெரிந்திருப்பது நல்லது. தமிழரதம் பண்டைக்கால இல்லற வாழ்வில் ஆணும் பெண்ணும் தங்கள் துணையை தாங்களே தேர்ந்து கொள்ளும் காதல் திருமணங்களே பெரும்பாலும் அமைந்திருந்தன. முன்பிறவிகளில் மனமொத்து கணவன் மனைவியராக வாழ்ந்த ஒரு வயது வந்த ஆணும் வயது வந்த பெண்ணும் இப்பிறவியிலும் தம்பதியராய் வாழும் வகையிலே நல் ஊழின் காரணமாக தனி இடத்திலே எதிர்பட்டு காண்பார்கள். இதனையே ஒன்றே வேறே என்றிரு பால்வையின் ஒன்றி உயர்ந்த பாலது ஆணையின் நல்லூழின் காரணமாக ஒன்றி உயர்ந்த பாலது ஆணையின் ஒத்த கிழவனும் கிளத்தியும் காண்பார்கள். எல்லாவற்றிலும் ஒத்திருக்கின்ற தலைவனும் தலைவியும் காண்பார்கள் என்று தொல்காப்பியம் கூறுகிறது. சங்க இலக்கியத்தில் இந்த இணையரை பெயர் குறிப்பிடாமல் தலைவின் தலைவி என்றே கூறுவது மரபு. சரி, இப்போது இருவரும் பார்த்தார்களா? இருவர் பார்வையும் சந்தித்து கலக்கின்றன. அங்கே பேச்சு இருக்காது, கண்கள் பேசும். அப்பார்வை மூலமாகவே ஒருவர் உள்ளத்தை மற்றவர்கள் உணர்வார்கள். இது மதி உடம்படல் ஆகும். அங்கே காதல் பிறக்கும். இதனைத்தான் நாட்டம் இரண்டும் அறிவுடம்படுத்ததற்கு மதி உடம்படல், நாட்டம் இரண்டும் அறிவுடம்படுத்தற்கு கூட்டி உரைக்கும் குறிப்புரையாகும் என்று தொல்காப்பியம் கூறுகிறது. இந்த நிலையை சீதையும் ராமனும் சந்தித்த நிகழில் வைத்து போற்றுவான் கம்பன். அநேகமாக எல்லோருக்கும் தெரிந்த பாடல்தான், கண்ணொடு கண் இணை கவ்வி ஒன்றையென்று உண்ணவும் நிலைபெறாது உணர்வும் ஒன்றிட. மதி உடம்படல் அறிவு உடம்படல் உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்பான் கம்பன். திருவள்ளுவர் காமத்துப்பாலில் கண்ணொடு கண்ணினை நோக்கு ஒக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை என்பார். இப்படி இருவரும் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள். இருவரும் பெற்றோர் உற்றார் மற்றும் ஊரார் அறியாமல் சந்தித்து மகிழ்கிறார்கள். சரியாக சொன்னால் உற்றாரும் ஊராரும் அறியவில்லை என்று இவர்கள் நினைத்து கொண்டு காதலிலே ஈடுபடுவார்கள். இதுவே களவியல் எனப்படும். ஆனால் இவர்களை ஆங்காங்கே கண்ட ஊரார் இவர்களை பற்றி கிசுகிசுப்பாக பேசுவார்கள். இதற்கு அம்பல் அலர் கவ்வை என்று பெயர். பின் பெற்றோர்களுக்கு தெரியப்படுத்தி அவர்கள் இசைவுடன் திருமணம் என்னும் கரணம் நடக்கும். பெற்றோர் இசைவில்லாத போது இருவரும் தலைவனுடைய ஊர் சென்று திருமணம் செய்து கொண்டு இல்லறம் காண்பார்கள். இதனை உடன்போக்கு என்பார்கள். இது கற்பியலாகும். தலைவன் பொருள் தேடுவதற்காக கார்காலத்திலே திரும்பி வருவதாக கூறி பிரிந்து செல்வான். தலைவனும் தலைவியும் இந்த பிரிவுக்காக வருந்துவார்கள். இது பாலைத்திணை என்று பெயர்படும். தலைவன் திரும்பி வரும் வரை தலைவனுக்காக தலைவி தன் கற்பு நெறியை காத்து கொண்டு பொறுமையோடு வீட்டிலே காத்திருப்பாள், ஆற்றியிருப்பாள். இதனை முல்லைத்திணை என்று சொல்வார்கள். தலைவனின் பிரிவை தாங்க முடியாமலும் அவனது பாதுகாப்பு குறித்த அச்சத்தாலும் தலைவி நெஞ்சழிந்து அகிரிணைப் பொருள்களை அழைத்து இறங்கி கூவி வருந்துவாள். இது நெய்தல் திணை ஆகும். தலைவன் திரும்பிய பிறகு நீண்டகாலம் பிரிந்தமைக்காக ஊடல் கொள்வாள். தலைவன் ஊடலை தீர்த்து வைக்க இருவரும் மகிழ்வார்கள். இது மருதத்திணையாகும். முதுமை பருவத்திலும் தலைவன் தலைவியும் காமத்தை கடந்த நிலையை எய்தி பின் அந்த காமம் பேரன்பாகவும் ஆன்மீக தேடலாகவும் மாறும். இந்த முதுமை பருவத்தில் அவர்கள் தம் பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் கண்டு மகிழ்ந்து அறவழியிலே நின்று இல்வாழ்க்கையை நிறைவு செய்வார்கள். இதுதான் சங்ககால காவிய காதல் வாழ்வியலின் சுருக்கம். இவ்வாழ்வியலை சங்க இலக்கியத்தின் துணை கொண்டு தலைவன் தலைவி சந்திப்பில் தொடங்கி ஒரு குறுநாவலாக காண்போம். ஆகவே நேயர்களே, நிகழ்ச்சிகளை தவற விடாதீர்கள். தலைவன் தலைவியின் முதல் சந்திப்பை கூறும் ஒரு குறுந்தொகை பாடல் 40வது பாடலை பார்ப்போம். எல்லோருக்கும் தெரிந்த பாடல்தான், யாயும் நியாயும் யாராயகிறோ என் தாயும் உன் தாயும் ஒருவருக்கொருவர் யார் உறவினர்களாக இருந்தார்கள். இதில் என்ன சிறப்பு என்றால் சில சொற்களை நாம் தவற விட்டு விட்டோம்.
ஆய் என்றால் தாய் என்று பொருள். இங்கே யாயும் என்றால் என் தாய் என்று பொருள். ஞாயும் என்றால் உன்னுடைய தாய் என்று பொருள். யாயும் ஞாயும் யாராயுவரோ, என் தாயும் உன் தாயும் ஒருவருக்கொருவர் யார் முன்பின் தெரியாதவர்கள். எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர், என் தந்தையும் உன்

0: எந்த முறையில் உறவினரார்கள்? இருவருக்கும் இதுவரை எந்த உறவும் இல்லை. யானும் நீயும் எவ்வளி அறிதும் நானும் நீயும் இதற்கு முன்பு எந்த இடத்திலே சந்தித்து அறிந்து கொண்டோம்? நாம் இருவருமே முன்பின் அறியாதவர்கள். ஆனாலும் செம்புலப்பெயர் நீர் போல அப்படி இருந்தும் செம்மண் நிலத்திலே பெய்த மழை நீரானது அந்த மண்ணோடு கலந்து தன் தனித்தன்மையை இழந்து மண்ணின் நிறமாக மாறுவது போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. நம்முடைய அன்பு நிறைந்த நெஞ்சங்கள் ஒன்றோடு கலந்து விட்டனவே. எவ்வாறு தண்ணீரிலே செந்நிறத்தை பிரிக்க முடியாதோ அதுபோல கலந்துவிட்ட நம் நெஞ்சங்களை நமக்கு கலந்துவிட்ட நம் நெஞ்சங்களால் இனி நமக்கு பிரிவே கிடையாது என்பதாக தலைவன் சொல்கிறான். இப்படி அதற்கு பிறகு இந்த நேரத்திலே தலைவி நாணத்தின் காரணமாக பேச மாட்டாள். முதலிலே தலைவி பேச மாட்டாள். தலைவனோ அவள் நாணத்தை போக்க அவள் அழகு நலன்களை புகழ்ந்து தள்ளுவான். தலைவி இப்பொழுது அவளுடைய தலையின் மேல் ஒரு வண்டு அப்படியே சுற்றி அவர் தலையிலே அமர்ந்திருக்கின்ற அந்த மலர் மாலையில் அமர்கிறது. இதை பார்த்த தலைவன் சொல்கிறான், கொங்குதேர் வாழ்க்கை அம்சிறை தும்பி குறுந்தகை பாடல் 2. கொங்குதேர் வாழ்க்கை அம்சிறை தும்பி பூக்களில் உள்ள தேனை ஆராய்ந்து உண்டு மகிழ்ந்து வாழ்வதையே வாழ்க்கையாக கொண்ட அழகான சிறகுகளை அம்சிறை அழகிய சிறகுகள் அம்சிறை அழகான சிறைகளை உடைய வண்டியே காமம் செப்பாது கண்டழிமோ என் தலைவியின் கூந்தலுக்கு இயற்கையாகவே மனம் உண்டு என்பதை நான் அறிவேன். அதுபோல நீயும் இங்குள்ள மலர்களின் மனங்கள் அத்தனையையும் அறிவாய். ஆகவே என் மீதுள்ள விருப்பத்திற்காக நான் கூறுவதை ஆமோதிக்காமல் நீ உண்மையாக கண்டு அறிந்ததை மட்டும் கூறுவாயாக. காமம் செப்பாது கண்டது முடியுமோ? பையிலியது கெளியிய நட்பின் பல பிறவிகளாக தொடர்ந்து கணவன் மனைவியாக பழகிய வாழ்க்கையை நாம் தொடர்ந்து வந்ததால் வந்த காதலை உடையவள் என் தலைவி. அவள் எப்படி இருப்பாள் தெரியுமா? மயில் இயல் செறியயிற்று அறிவை கூந்தலின் மயில் போன்ற சாயலையும் நெருக்கமான பற்களையும் உடையவள் என் தலைவி. அவளுடைய கூந்தலின் மனத்தை விட நரியவும் உளவோ நீ அறியும் பூவை. நீ தேன் உண்ணும் உலகத்து பூக்களுள் மிகச்சிறந்த நறுமணம். அவளுடைய தலையின் கூந்தலின் மனத்தை விட நீ தேன் உண்ணும் உலகத்து பூக்களுள் மிகச்சிறந்த நறுமணமுடைய பூக்கள் ஏதேனும் உண்டோ என்பதை ஆராய்ந்து கூறுவாயாக என்று தலைவியின் அழகை புகழ்ந்து பேசுகிறான் தலைவி. தலைவியின் கூந்தல் நறுமணம் சிறந்தது என்று வியக்கிறான். இவ்வாறாக தலைவனும் தலைவியும் தம்மை மறந்து உற்றாரை ஊராரை மறந்து காதல் மது உண்டு கழிக்கிறார்கள். காதல் என்றாலே இடையூறு எதிர்ப்புகள் உண்டல்லவா? இவர்கள் காதலுக்கு குறுக்கே வந்த இடையூறுகளை அடுத்த நிகழ்ச்சியில் காண்போம். வணக்கம்
1: நேயர்களே, இதுவரை கேட்டீர்கள் தமிழே அமுதே உரை. வழங்கினார் பொன்வேலு மயில் அவர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு அழகான பாடல் கேட்க போகிறோம். சகா திரைப்படத்திற்காக நரேஷையர் ரீட்டா தியாகராஜன் பாடியிருக்காங்க, ஷபீர் சுல்தான் அவர்களின் இசையில்.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. வணக்கம் வர்ணே நிகழ்ச்சி. நெக்ஸ்ட்டு எல்லாரும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கிற ஆங்கிலம் அறிவோம் தான் கேட்க போகிறோம். இன்றைக்கி ஆங்கிலம் சம்பந்தமாக என்ன தகவல்கள் கேட்க போகிறோம், என்ன சொல்லித்தர இருக்காங்க அப்படின்னு கே கே தாமஸ் அவர்கள்கிட்ட கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் தாமஸ் அவர்களே, சொல்லுங்கள் இன்றைக்கி என்ன படிக்க போகிறோம்?
1: புது வார்த்தை, நியூ வேர்ட்ஸ், சில சின்ன வரிகள், சின்ன மாற்றமா இருக்கலாம்னு வைக்க போறேம்மா.
0: சரி சொல்லுங்க.
1: நெல்லை பண்பலை வானொலி நேயர்களுக்கு காலை வணக்கம். வெரி குட் மார்னிங் டு எவ்ரிபடி. ஆங்கிலம் அறிவோம், லெட்ஸ் நோ இங்கிலீஷ். அதாவது இன்று நான் ஒரு புதிய சொற்கள் இரண்டு முதலில் சொல்லலாம் என்று இருக்கிறேன். இன்றைய புதிய சொற்கள், Today's new words. அதாவது நமக்கு ஆங்கிலம் பழக வந்து என்னுடைய மாணவர்களிடம் நான் என்ன சொல்வேன் என்றால், ஒவ்வொரு பாடத்திலும் உள்ள வொகாபுலரி என்று புதிய சொற்கள் பத்து பத்து எழுதி அதனுடைய ஆங்கிலம் மற்றும் தமிழ் பொருள் எழுதினாலே உங்களுக்கு நன்றாக ஆங்கிலத்தில் புலமை வந்துவிடும் என்று மாணவர்களிடம் சொல்லி அவர்களை பலரை ஆங்கிலத்தில் புலமையாக்குவதற்கு ஆகி இருக்கிறார்கள். இன்று புது இரண்டு வார்த்தைகள் சொல்லலாம் இருக்கிறேன். முதலாவதாக டெலிசியஸ் என்ற பொருள், மிகவும் ருசியானது, ருசியாக, வெரி டேஸ்டி, DELICIOUS என்பதுதான் அதனுடைய ஸ்பெல்லிங். மை மதர் குக் டெலிசியஸ் ஃபுட், எனது அம்மா ருசியான உணவு சமைக்கிறார். மை மதர் குக் டெலிசியஸ் ஃபுட், எனது அம்மா ருசியான உணவு சமைக்கிறார். அதாவது டெலிசியஸ் என்ற வார்த்தை நாம் மிகவும் ருசியாக இருக்கிறது என்பதற்கு பயன்படுத்தலாம். She made a delicious coffee. அவள் ஒரு ருசியான காபி தயாரித்தாள். அப்படியே டெலிசியஸ் என்றால் மிக ருசியான, அது நறுமணமாக இருக்கும், ருசியாக இருக்கும், அந்த உணவு சாப்பிடுவதற்கு ஆவலாக இருக்கும். அதுபோல் இன்னொரு வார்த்தை ஸ்பிளண்டிட்னா அற்புதமான, சிறப்பு வாய்ந்த, அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல போனால் எக்ஸலண்ட், மேக்னிஃபிஷியன்ட் என்று அதற்கு பொருள் சொல்லலாம். ஸ்பிளண்டிட், SPLENDID, ஸ்பிளண்டிட், அதாவது மிகவும் சிறப்பு வாய்ந்த. சச்சின் பிளேட் எ ஸ்பிளண்டிட் இன்னிங், சச்சின் ஒரு சிறப்பு வாய்ந்த கிரிக்கெட் விளையாடினார் என்பதற்கு அதை சொல்வார்கள். You made a splendid job in this project. இந்த திட்டத்தில் நீ மிகவும் சிறந்த

0: ஒரு செயல் செய்திருக்கிறாய் என்பதற்கும் ஸ்பிளண்டிட், ஸ்பிளண்டிட் என்றால் மிக சிறந்த, மிக அற்புதமான என்று பொருள்படுகிறது. ஆக இந்த இரண்டு வார்த்தைகளை பார்த்திருக்கிறோம், டெலிசியஸ், ஸ்பிளண்டிட். ஸ்பிளண்டிட் என்றால் மிக அற்புதமான, அதாவது சிறப்பு வாய்ந்த என்று பொருள். டெலிசியஸ் என்றால் மிகவும் ருசியாக. பேருந்து நிலையத்தில் ஒரு சிறிய மூன்று கேள்விகள் சிறியதாக கேட்பது போல் பார்க்கலாம் இருக்கிறேன். வென் இஸ் த நெக்ஸ்ட் பஸ் டு மதுரை? மதுரைக்கு அடுத்த பஸ் எப்பொழுது இருக்கிறது? அதாவது வென் இஸ் த நெக்ஸ்ட் பஸ் டு மதுரை? இட் இஸ் அட் 9 AM, அது காலை 9 மணிக்கு. அது இட் இஸ் அட் 9 AM. அடுத்தபடியாக அதில் இன்னொரு கேள்வி, டஸ் திஸ் பஸ் கோ டு மதுரை? இந்த பஸ் மதுரைக்கு செல்கிறதா? டஸ் திஸ் பஸ் கோ டு மதுரை? எஸ், திஸ் பஸ் கோ டு மதுரை. அடுத்தபடியாக இன்னொரு அதிகமாக அந்த பேருந்து நிலையத்தில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, வேர் இஸ் த கவுண்டர், டிக்கெட் கவுண்டர், பயணச்சீட்டு கேட்கக்கூடிய கவுண்டர் எங்கே இருக்கிறது? இட் இஸ் நியர் த மெயின் என்ட்ரன்ஸ், மெயின் கேட். அதாவது மெயின் கேட், அதாவது முக்கிய நுழைவாயிலுக்கு அருகில் இருக்கிறது என்று இந்த அடிக்கடி இந்த பேருந்து நிலையத்தில் பேசக்கூடிய இந்த சிறிய வரிகளையும் நாம் இன்று பழகி இருக்கிறோம். டுடேஸ் ப்ராவர்ப்ஸ், அடுத்தபடியாக இன்றைய பழமொழிகள். டைமண்ட் கட்ஸ் டைமண்ட், அதாவது வைரம் வைரத்தை வெட்டுகிறது தமிழில் என்பது நேர் மொழி, தமிழ் மொழிபெயர்ப்பு. ஆனால் அது பழமொழியாக கூறப்படும் போது முள்ளை முள்ளால் எடுக்க வேண்டும், டைமண்ட் கட்ஸ் டைமண்ட், முள்ளை முள்ளால் எடுக்க வேண்டும். அடுத்தபடியாக பேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட், பேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட், கத்தின் அழகு முகத்தில் தெரியும், பேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட். ஆங்கிலம் அறிவோம், உலகை வெல்வோம், தமிழில் என்றும் பேசி மகிழ்வோம். மீண்டும் அடுத்த நிகழ் சந்திப்போம்.
1: நன்றி, நன்றி. ஸ்பிளண்டிட்டா வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, நன்றி. நேர்களை நிகழ்ச்சியில தொடர்ந்து ஒரு அழகான பாடல் கேட்க போறோம். பொன்னியின் செல்வன் திரைப்படத்திற்காக AR ரஹ்மான், ரஹீனா, பம்பா பாக்கியா இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. இளங்கோ கிருஷ்ணன் இந்த பாடலை எழுதியிருக்காங்க AR ரஹ்மான் இசையில். நேரம் சரியாக காலை 7:43.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. வணக்கம் பர்ணி. நிகழ்ச்சி நேரம் சரியாக காலை 7:49 ஆயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து உழவர் சந்தை நிலவரம் கேட்க போகிறோம். ஒவ்வொரு காய்கறிகளும் ஒவ்வொரு கிலோவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்கலாம். முதலாவதாக தக்காளி பார்த்தீங்கன்னா 58 ரூபாயில் இருக்குது. கத்திரிக்காய் 66 ரூபாய், வெண்டைக்காய் 26, புடலங்காய் 24, சுரைக்காய் 15 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், பூசணிக்காய் 18, தடியங்காய் 16, அவரைக்காய் 120, பாகற்காய் சிறியது 50, பெரியது 45, பச்சை மிளகாய் 42, முருங்கைக்காய் 50, பெரிய வெங்காயம் 28, சின்ன வெங்காயம் 60 ரூபாயிலும் இருக்கு, 50 ரூபாயிலும் இருக்கு, காராமணி 40, கோவைக்காய் 55, தேங்காய் 49, வாழைக்காய் 30 ரூபாய், வாழைப்பூ 15, வாழைத்தண்டு 10, வாழை இலை 25, கீரை வகைகள் ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா 15 ரூபாயில இருக்கு, மல்லி இலை 50 ரூபாய், புதினா 60, கறிவேப்பிலை 30, வெள்ளரிக்காய் 14 ரூபாயில இருக்கு, இஞ்சி 145 ரூபாயில் இருக்கு, மாங்காய் 20 ரூபாய், நார்த்தங்காய் 30, முள்ளங்கி 35, உருளைக்கிழங்கு 26, கேரட் 68, ரிங் பீன்ஸ் 86, சவுச்சவ் 38, முட்டைகோஸ் 50, பீட்ரூட் 36, காலிஃப்ளவர் 40, குடமிளகாய் 80, பஜ்ஜி மிளகாய் 80, பூண்டு 200 ரூபாயில் இருக்குங்க, பட்டர் பீன்ஸ் 150, சோயாபீன்ஸ் 190, பச்சைப்பட்டாணி 190, சேம்பு 50, சேனைக்கிழங்கு 30, சீனிக்கிழங்கு 28, கருணைக்கிழங்கு 100, பனங்கிழங்கு 60, சிறுகிழங்கு 60 ரூபாயில் இருக்கு. பழவகைகள் பார்த்தோம் அப்படின்னா வாழைப்பழம் 100, ஏலக்கி 90 இருக்கு, மட்டி 70, நேந்திரம்பழம் 50, கற்பூரவள்ளி 60, கோழிக்கூடு 60, நாட்டு வாழைப்பழம் 60, பச்சை வாழைப்பழம் 60 ரூபாயில இருக்கு, எலுமிச்சை 55, ஆப்பிள் 240, அண்ணாச்சி 70, மாதுளை 240 ரூபாயில இருக்கு, கொய்யா பழத்தில் சிவப்பு கொய்யா பழம் 80 ரூபாய், வெள்ளை கொய்யா பழம் 60 ரூபாய், சப்போட்டா 60 ரூபாய், பப்பாளி பழம் 40, நெல்லிக்காய் 45, திராட்சை 120, சாத்துக்குடி 100, கிருணி பழம் 50, சீதாப்பழம் 100, கமலா ஆரஞ்சு 120 ரூபாயில இருக்கு, தர்பூசணி 30 ரூபாய், மாம்பழம் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா வகைகளிலுமே 60-50 ரூபாயும் அதே மாதிரி 160 ரூபாயிலும் இருக்கு. இதான் இன்னைக்குள்ள சந்தை நிலவரம். காய்கறிகள் பழங்கள்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. அதே மாதிரி அடுத்த மிக முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு கரண்ட்டு கட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த ஏரியா அப்படின்னு பார்க்கலாம். திருநெல்வேலி டவுன் மேலரத வீதி மேல் பகுதிகள், தெற்கு ரத வீதி தெற்கு பகுதிகள், வடக்கு ரத வீதி வடக்கு பகுதிகள், பழையப்பேட்டை, காந்தி நகர், திருப்பணி கரிசல்குளம், வாகைக்குளம், குன்னத்தூர், பேட்டை, தொழிற்பேட்டை, கோடீஸ்வரன் நகர், சரஸ்வதி நகர், தீன் நகர், திருமங்கை நகர், செந்தமிழ் நகர், பாட்டப்பத்து, அபிஷேகப்பட்டு,

பொருட்காட்சி திடல் திருநெல்வேலி டவுன், எஸ்என் ஹைரோட், பூம்புகார், ஸ்ரீபுரம், சிவந்தி ரோடு, சுந்தர தெரு, பாரதியார் தெரு, சிஎன் கிராமம், குறுக்குத்துறை, கருப்பன்துறை, டவுன் கீழரத வீதி, அதேமாரி போத்தீஸ் மார்க்கெட், சாமி சன்னதி தெரு, அம்மன் சன்னதி தெரு, மேலமாட வீதி, அதேமாதிரி நயினார் குளம், சத்தியமூர்த்தி தெரு, இந்த பகுதிகள் எல்லாம் இதை சுற்றி இருக்க பகுதிகளும், அதாவது சிவன் கோவில், தெற்கு தெரு, ராம் நகர் மற்றும் ஊர் உடையான் குடியிருப்பு, இந்த பகுதிகள் இதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு நாளை காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்து சூரரை போற்று திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்கறோம். ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் பாடியிருக்காங்க, ஜி வி பிரகாஷ் இசையில். நேரம் சரியாக காலை 7:52 ஆயிற்று.

எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. வணக்கம் பரணி. நிகழ்ச்சியில நிறைவான தகவல் என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2026 ஜூன் மாதத்திற்கான கோட்டா அளவிலான விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வந்து நாளைக்கு காலைல 11 நடைபெற இருக்கு. எங்க வச்சு அப்படின்னா, ஸ்ரீவைகுண்டம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைத்து நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி மற்றும் ஸ்ரீவைகுண்டம் வட்டத்தை சார்ந்த விவசாய பெருமக்கள் அனைவரும் இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டு விவசாயம் தொடர்பான உங்களுடைய குறைகளை தெரிவித்து பயன்பெறலாம் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் கேட்க போகிறோம். திருச்சி சிற்றம்பலம் திரைப்படத்திற்காக அனிருத் பாடியிருக்காங்க விவேக் அவர்களின் வரிகளில், அனிருத் இசையில்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். பிரதமரின் சாதனைக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு ஆகியோர் பிரதமருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இதேபோல் உலக நாடுகளின் தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய பிஜேபி அரசு ஆட்சி பொறுப்பேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைவதை கொண்டாடும் வகையிலும், திரு நரேந்திர மோடியின் நீண்டகால பிரதமர் சாதனையை பாராட்டும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். சர்வதேச விமான பயணிகள் தில்லியை வந்தடைவதற்கு முன்னரே வாரணாசியில் குடியுரிமை மற்றும் உடைமைகள் தொடர்பான நடைமுறைகளை நிறைவு செய்யலாம் என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா மாவட்டம் யுரி பகுதியில் கையெறி குண்டு வெடித்ததில் ராணுவ வீரர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடிவிபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். ஹெலிகாப்டரை சுட்டுவிழுத்து ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்களுக்கு இனிமையான காலை வணக்கங்கள் நேர்களே. நேரம் காலை 8:03. ரொம்ப மகிழ்ச்சியா நிகழ்ச்சிகளை வழங்க காற்றல்களில் உங்களோட நினைச்சிருக்கேன். நான் உங்கள் மீரா. நேர்கள் இப்போ கேட்டு ரசிக்க போறீங்க இது வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பொது அதிகார ஆவணம் பற்றி விளக்கம் அளிக்கிறாங்க முருகேசன் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு இந்த பொது அதிகார ஆவணம், அதை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொண்டால்தான் கிரய ஆவணங்கள் பதிவு செய்யும் பொழுது அது எப்பேற்பட்ட சூழ்நிலையில் உள்ளது, அந்த சொத்தினை வாங்கலாமா அப்படிங்கிற சில விஷயங்களுக்கு நமக்கு விடை கிடைக்கும். ஆகவே பொது அதிகார ஆவணம் அப்படிங்கிறதுனா என்ன, அதை பற்றிய விஷயங்கள் தெரியணும். இப்போ பொது அதிகார ஆவணம் வந்து எதற்காக எழுதுகிறாங்கன்னா, வயது முதிர்ந்தவர்கள், உடல்நிலை சரியில்லாதவர்கள், நடமாட முடியாதவர்கள், அடிக்கடி வெளியூர் செல்பவர்கள், வெளிநாட்டில் வசிப்பவர்கள், தேவைப்படும் நேரத்திலெல்லாம் அதிகார அமைப்புகளின் முன்பு தோன்ற முடியாதவர்கள், அல்லது உரிமையல் வழக்கிலோ அல்லது குற்றவியல் வழக்கிலோ சிறையில் இருப்பவர்கள், நீதிமன்றத்தில் நேரடியாக தோன்றுவதற்கு விலக்களிக்கப்பட்டவர்கள், இந்த மாதிரியானவங்க வந்து தனது பெயரில் உள்ள சொத்தை, தனக்கு சொந்தமான சொத்தை விற்பனை செய்வதற்கோ அல்லது வேறு ஏதேனும் பரிமாற்றங்கள் செய்வதற்காகவோ தனக்கு நம்பிக்கையான ஒரு நபரை தனது அதிகார முகவராக நியமித்து ஒரு ஆவணம் எழுதி கொடுத்து அதனை பதிவு செய்து கொடுப்பார்கள் பதிவு அலுவலகத்தில் சென்று. இதுதான் வந்து பொது அதிகார ஆவணம் எனப்படும். இந்த பொது அதிகார ஆவணத்தில் எழுதி கொடுப்பவர் முதல்வர் என்றும், யார் அதை பெறுகிறாரோ அவர் முகவர் என்றும் அழைக்கப்படுவார். அப்போ பொது அதிகாரம் எழுதி கொடுக்கக்கூடியவர் வந்து அந்த சொத்தின் உரிமையாளராக இருக்க வேண்டும். இன்னொருவருடைய சொத்தை ஒரு முதல்வர் எழுதி கொடுக்க முடியாது. அப்போ அதை பெற்றுக்கொண்ட முகவர் அதனை வைத்து அந்த ஆவணத்தில் கூறப்பட்ட சரத்துகளின்படி அவர் நடந்து கொள்ள வேண்டும். பொது அதிகார ஆவணத்துக்கு பொறுத்தளவில் மறுபயன் கிடையாது, அதாவது அந்த சொத்துக்கான பண மதிப்பு அதில் இருக்காது. அந்த பவரை வாங்கியவர், அந்த அதாவது முகவர் ஏஜென்ட்னு சொல்கிறவர், யாராவது ஒரு நபருக்கு அந்த சொத்தினை விற்பனை செய்து கொடுக்கலாம். அந்த விற்பனை செய்து கொடுக்கக்கூடிய தொகையை அந்த முகவர் முதல்வரிடம் ஒப்படைக்க வேண்டுங்கிற சரத்து தான் பொது அதிகார ஆவணத்தில் இருக்கும். இந்த பொது அதிகார ஆவணங்கிறது 2012 வருஷத்துக்கு முன்னக்கூடி பதிவுத்துறையில் இருக்கக்கூடிய 4வது புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டது. பதிவுத்துறையில் மொத்தம் 5 புத்தகங்கள் உண்டு. 4வது புத்தகத்தில் இந்த பொது அதிகார ஆவணங்கள் பதியப்பட்டு வந்தது. 2012க்கு பின்னர் அந்த பொது அதிகார ஆவணமானது 1 புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. 1 புத்தகம் என்பது உயில்கள் அல்லாத அசையா சொத்துக்களின் அனைத்து பரிமாற்றங்களையும் உள்ளடக்கும். அதுதான் 1வது புத்தகம்னு சொல்லக்கூடியது. இந்த 1வது புத்தகத்தில் இருக்கக்கூடிய பரிமாற்றங்கள் மட்டுமே வில்லங்கச் சான்றிதழில் வெளிப்பெறும். இந்த 5 புத்தகங்களில் இருக்கக்கூடியதில் 1வது புத்தகத்தில் பதியப்படும் பதிவு மட்டும்தான் வில்லங்கச் சான்றில் வெளிவரும். இதர புத்தகங்களில் உள்ளது இல்லை, வில்லங்கச் சான்றில் வெளிவராது. அப்போ 2012க்கு முன்னாடி எழுதி கொடுக்கப்பட்ட பொது அதிகார ஆவணம் நீங்கள் வில்லங்கச் சான்று போட்டு பார்த்தால் தெரியாது. அதே மாதிரி 2012க்கு பிறகு பதியப்பட்ட அனைத்து பொது அதிகார ஆவணங்களும் புத்தகம் 1 பதியப்படுகிறது. அதன் மூலம் நம்ம வில்லங்கச் சான்று மூலமாக அதை பார்த்துக்கிடலாம். இப்போ இரத்த சொந்தம் உள்ள, இப்போ வந்து அப்பா தன் மகனுக்கோ அந்த மாதிரி ரத்த சொந்தம் உள்ளவருக்கு தன்னுடைய சொத்தை விற்பதற்காக பொது அதிகாரம் எழுதி கொடுக்கப்பட்டால் அதற்கு ஒரு 1000 ரூபா கட்டணம் மட்டுமே செலுத்தப்படுகிறது. இதே 3 நபர்களுக்கு எழுதி கொடுக்கப்படும் பொழுது 10,000 ரூபா வரைக்கும் வசூலிக்கப்படுகிறது சார்பதிவாளர் அலுவலகத்தில். அப்போ பொது அதிகார ஆவணத்தை எழுதி கொடுத்தவர் அந்த பொது அதிகார ஆவணத்தின்படி அந்த முகவர் நடந்து கொள்ள வேண்டும். இந்த பொது அதிகார ஆவணம் எப்பெல்லாம் முடிவுக்கு வருதுன்னா, ஒருவேளை முகவரோ அல்லது முதல்வரோ இறந்து போயிட்டால் அது

0: வந்துடும். அதே மாதிரி அவர் வந்து நொடிப்பு நிலை அடைந்து விட்டாலும் முடிவுக்கு வந்துடும். அதே மாதிரி அந்த சொத்துடைய எந்த எதுக்காக பவர் கொடுத்துருக்குறாங்களோ அந்த பவர் அதுக்குரிய தன்மை முடிந்த உடனே அது முடிவுக்கு வந்துவிடும். அடுத்ததாக ஒரு தரப்பினர் அவங்களுக்குள்ள ஒரு மென்டல் அந்த மாதிரியான ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு நிலைமை இருந்தாலும் அந்த பவர் வந்து முடிவுக்கு வந்துவிடும். ஆகவே அந்த பொது அதிகார ஆவணம் எழுதி கொடுத்த முதல்வர் சரி உயிருடன் இருக்கிறாரா அதனை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இப்போ வந்து உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு லைஃப் சர்டிஃபிகேட்லாம் கேட்குறாங்க. அப்படி இருந்தாலும் சிலவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இறந்து போனதை மறைத்து கூட சில ஆவணங்களை பதிவு செய்து விடுகிறார்கள். அது பின்னர் அந்த நிலத்தின் உரிமையாளருக்கு தெரிய வரும் பொழுது அது மிகப்பெரிய சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தி விடுகிறது. ஆகவே பொது அதிகார ஆவணத்தின் மூலமாக ஒரு சொத்தை நாம் கிரையம் செய்ய வேண்டுமென்றால் அதிகமாக அதை கவனித்து பார்க்க வேண்டும். கூடுமான வரைக்கும் நிலத்தின் உரிமையாளரை சந்திப்பது தான் சால சிறந்தது. நிலத்தின் உரிமையாளரை சந்திக்காமல் முகவர் மூலமாக மட்டுமே அந்த சொத்தினை நாம் பெயருக்கு கிரையம் செய்து கொடுக்கும் பொழுது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ஆகவே இதனை ஒரு வழக்கறிஞரிடம் கொடுத்து அந்த வழக்கறிஞர் அதனுக்கு ஒப்பீனியன் கொடுத்த பிறகு அது சரியாக இருந்தால் மட்டுமே பதிவு செய்ய வேண்டும். பொது அதிகார ஆவணம்ங்கிறது வந்து அந்தந்த சார்பதிவாளர் அலுவலகத்தில் அந்த சொத்து அமைந்துள்ள சார்பதிவாளர் அலுவலகத்தில் மட்டும்தான் பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற விதியும் உள்ளது. அதே மாதிரி வெளிநாட்டில் வசிப்பவர்கள் எம்பசி பவர்னு சொல்லுவாங்க. அந்த வெளிநாட்டில் வசிப்பவர்கள் தன்னுடைய சொத்துக்களை விற்கவோ வாங்கவோ செய்வதற்காக வெளிநாட்டிலிருந்து ஒரு பொது அதிகார ஆவணத்தை எழுதி கொடுக்கலாம். அதன்படி அது வரும்பொழுது அதற்கென்று தனி நடைமுறைகள் இருக்கிறது. அந்த தனி நடைமுறைகளையும் நாம் அடுத்த ஒரு சந்திப்பில் நாம் பார்க்கலாம். இது சம்பந்தப்பட்ட அந்த பொது அதிகாரம் மற்றும் விற்பனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இருப்பதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.
1: நீங்கள் இதுவரை பொது அதிகார ஆவணம் பற்றிய விளக்கம் அளிக்க கேட்டீர்கள். வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியில் விளக்கம் அளித்தவர் முருகேசன் அவர்கள். நீங்கள் இணைக்கலாம் வாலியின் பாடல் வரிகளில் குசேலன் திரைப்படத்திற்காக டெய்லன் மகந்தி, சித்ரா, சாதன சர்க்கம் குரல்கள், ஜி வி பிரகாஷ்குமார் இசையல்.

0: Jask and Kohimbark. State media said two water storage tanks in Siriks Bemani district were damaged, disrupting local drinking water supplies. Iranian Foreign Minister Abbas Araghchi warned that Tehran would leave no attack or threat unanswered, saying United States had tested Iran's resolve. Meanwhile, on the Lebanese front, a ceasefire reached only days ago is showing signs of collapse. Israel carried out strikes on southern Lebanese port city of Tyre on Tuesday after issuing an evacuation order covering the entire city for the first time. According to Lebanese Health Ministry, at least eight people were killed in the attack. The latest fighting has further strained the U.S. brokered ceasefire between Israel and Iran, which remains formally in place despite repeated violations. The widening violence risks pushing any prospect of a lasting peace further out of reach as Tehran continues to link developments in Lebanon and Gulf to the broader regional confrontation. This is Vinod Kumar for Akashvani News from Dubai.
1: In men's cricket, India A defeated Sri Lanka A by 8 runs in a close contest in the opening clash of Tri-Nation A series at the Rangiri Dambulla International Stadium in Sri Lanka yesterday. Opting to bat first, India scored 277 for 6 in stipulated 50 overs, riding on Rituraj Gaikwad's 101 runs. Skipper Tilak Varma also scored 60 runs. In reply, Sri Lanka fell short of just 8 runs as they got bundled out for 269 runs with 7 balls remaining. India A will next face Afghanistan A tomorrow on the same venue. And now for a look at today's newspapers, it's over to Shagun Chopra.
2: Thank you, Saira. Newspapers have widely noticed Prime Minister Narendra Modi's 12 years in office. Modi completes 12 years. BJP hails transformation, writes Hindustan Times, while the Indian Express headlines, NDA turns 12 today, meets to mark Modi crossing Nehru stint. In an age of quick commerce taking precedence in every household, the Economic Times informs, Zepto pips Instamartin orders, but lacks Blinkit. Newspapers also carry a picture of vehicles driving through the Zojila tunnel, Asia's longest connecting the Kashmir Valley to Ladakh, following its breakthrough ceremony at Minamark in Ladakh on Tuesday. And finally, Financial Express writes about Apple's digital assistant. Siri jumps on AI bandwagon in more personal avatar. And with that, it's back to you, Saira.
1: Thanks, Shagun. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Modi becomes longest serving elected Prime Minister of India. World leaders hail Prime Minister Modi's transformative governance and advocacy for Global South. NDA to meet in New Delhi today to celebrate PM Modi's achievements and completion of 12 years of government. Centre unveils 1.25 lakh crore rupees rural development push. New framework under Viksit Bharat Jiramji to roll out from 1st July. US military launches strikes against Iran in response to downing of Army Apache helicopter off Oman coast. And in cricket, Rituraj Gaikwad's century helps India A beat Sri Lanka A by 8 runs in tri-series opener in Dambulla. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a great day.
3: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
4: நேர்களின் நேரம் காலை 8:30. நேர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேர்கள் இனி கேட்கலாம் வேதமும் நாதமும். உரை வழங்குபவர் சுந்தரபாண்டிபுரம் சக்திவேல் அவர்கள்.
5: இதை கற்றுக்கொள்ள, அதாவது பாடுவதற்கோ இசைக்கருவிகளை இசைப்பதற்கோ வாசிப்பதற்கோ முதலில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஸ்வரங்கள். இந்த ஸ்வரங்கள் மூன்று வகையாக பிரிக்கப்படுகிறது. ஸ்வரங்கள், ஸ்வரஸ்தானங்கள், ஸ்வர வகைகள். இந்த மூன்றையும் அடிப்படையாக வைத்து கொண்டு சங்கீத பிதாமகராகிய புரந்தரதாசர் நமக்கு சரளி வரிசைகளை மாயாமாளவ கௌளை ராகத்தில் ஆதி தாளத்தில் அறிமுகப்படுத்துகிறார். இப்போ ஸ்வரங்கள் 7, ச ரி க ம ப த நி. இந்த 7 ஸ்வரங்களுக்கு உண்டான பெயர்கள் சஜ்ஜமம், ரிஷபம், காந்தாரம், மத்தியமம், பஞ்சமம், தெய்வதம், நிசாதம். 7 ஸ்வரங்கள். இந்த 7 ஸ்வரங்களுக்கும் ஸ்தானங்கள், அதாவது இடம், ஒவ்வொரு ஸ்வரங்களையும் நம் எவ்வளவு பாட வேண்டும், எவ்வளவு ஒலியுடன் பாட வேண்டும், அந்த அழுத்தம் எவ்வளவு கொடுக்க வேண்டும், அதாவது அக்கோஸ்டிக்ஸ், ஒலியியல் என்கின்ற அறிவியலில் இந்த ஸ்வரங்களை நாம் எப்படி எவ்வளவு அளவு பாட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த 7 ஸ்வரங்களை நம்ம பாடும் பொழுது, இப்போ மாயா மாளவ

0: முதலில் நாம் பாடுகிறோம். பாடுவதற்கு இந்த சுரங்களை பாடுவதற்கு முதலில் நம் சுருதி என்று ஒன்றை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அந்த சுருதி என்றால் என்ன என்று கேட்டால் ஆதாரம். அதாவது ஒரு சுரம் பாடுவதற்கு ஆதாரமாக இருப்பது இந்த சட்ஜம். இப்போ நம்ம பாட ஆரம்பிக்கும்போது ச ப ச ப ச இப்படி பாடியிருப்போம். இந்த ச ப ச ப ச இதை பாடியிருப்போம். இந்த சுரங்கள் வந்து நிலையான சுரங்கள், அசையாது, ஃபிக்ஸடாக இருக்குது. இதுக்கு இடைப்பட்ட சுரங்கள் இப்போ ரீ க ம த நீ, இந்த சுரங்கள் ஸ்தானங்களை உடையது. அதனுடைய அளவுகள் எவ்வளவு இருக்க வேண்டும் என்று நமக்கு தீர்மானம் பட்டிருக்கிறது. அதை வைத்து தான் நம்ம பாட வேண்டும். இப்போ மாயாமாலவகளை நம்ம பாடும்போது ச ரே க ம ப த நீ ச ச நீ த ப ம க ரே ச இப்படி பாடுறோம். இது ஏழு சுரத்தை பாடியிருக்கோம். சுரஸ்தானத்தில் பாடணும். இந்த ஸ்தானம் என்பது சஜ்ஜமம், சுத்த ரிஷபம், அந்தரகாந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், சுத்த தெய்வதம், காக்கல்ய நிசாதம். இந்த மாயாமாலவ கவுளையில் வரக்கூடிய இந்த ஏழு சுரங்கள் சுரஸ்தானங்கள். சுரத்தினுடைய பெயர் ஏழு, சுரஸ்தானங்களும் ஏழு தான். இங்கே 12 இருக்குது நமக்கு. ஆனால் இந்த ராகத்தில் ஏழு சுரங்கள் வருகின்றன, ஏழு சுரஸ்தானங்கள் இருக்கின்றன. இதாவது தாய் ராகங்கள் மேலகர்த்த ராகங்களுக்கு ஏழு சுரங்களும் வரிசை கிரமமாக இருக்கணும். அதாவது ஆரோகணம் அவரோகணம் என்பார்கள். இதை அடுத்தடுத்த தொடர்களில் நாம் பார்க்கும்போது விரிவாக பார்க்கலாம். இப்போ ஏழு சுரங்களை நம்ம பாடும்போது இப்போ சரி க ம ப த நீ ச, இதே நீங்கள் டிசெண்டிங் ஆர்டர் இறங்கு வரிசையில் வரும்போது ச நீ த ப ம க ரே ச, இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சுரங்களை புரிந்து கொண்டு பாடி சுரஸ்தானங்களில் உச்சரிக்க வேண்டும். அப்படி பாடும்போது இந்த ராகம் மாயா மாலவ கவுளை என்று நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். ஒரு ராகத்தினுடைய பெயர் என்னவென்றால் இந்த ராகத்தை அடையாளம் கொண்டு கொள்வதற்கு. இந்த 12 சுரஸ்தானங்களும் இந்த 72 மேலகர்த்தாக்களிலும் ஒரே வரிசை கிரமமாக, இப்போ ஒரு ராகத்தில் 7 சுரந்தான் இருக்க வேண்டும், சுரஸ்தானங்கள் இருக்கணும், ஆடராக இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் இதை தாய் ராகம் என்பார்கள். இது நாம் பின் விரிவாக பார்க்கலாம். இந்த சரளி வரிசைகளை பாடும்போது இந்த 7 சுரஸ்தானங்களையும் நம் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். அதாவது மனதில் நிறுத்தி கொண்டு பாடுவதற்கு எப்படி ஒலியினுடைய அளவு இருக்கிறது என்பதை நாம் தீர்மானித்து கொண்டு பாடினால் இந்த மாயாமாலவ கவுளை ராகம் நமக்கு புரியும். இந்த மாயாமாலவ கவுளை ராகத்தை புரிந்து கொண்டால் மீதி இருக்கின்ற 71 ராகங்கள், அதாவது தாய் ராகம் என்று சொல்கிறோமே மேலகர்த்தரா, இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சுரஸ்தானங்கள் புரியாவிட்டால் நம்ம அடுத்தடுத்த பாடல்கள் பாட முடியாது, பாடுவதற்கு சுலபமாக இருக்காது. நாம் இந்த ஸ்தானங்களை புரிந்து கொண்டால் ராகங்களை பாடுவதற்கு எளிமையாக, சுலபமாக, ஈஸியாக பாடிவிட முடியும். இதை நன்றாக புரிந்து கொண்டு பாடினால் இந்த சரளி வரிசையில் 14 வரிசைகள் சரளி வரிசைகள் இருக்கின்றன. இது 14 மட்டுமல்ல, இந்த திட்டத்தை சிலபஸை அதாவது பாடத்திட்டத்தை ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களும் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறது. இந்த 14 சரளி வரிசைகளை நீங்கள் பாடினால் என்றால் ஸ்வர ஸ்தானங்களை புரிந்து கொள்ளலாம். அடுத்த ராகம் வரும்போது இது என்ன ஸ்வரம் என்று நம்மால் அறிந்து கொள்ள முடியும் என்பதற்கு இந்த சரளி வரிசைகளை நமக்கு திட்டப்படுத்தி கொடுத்திருக்கிறார்.
1: நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் வேதமும் நாதமும். உரை வழங்கியவர் சுந்தரபாண்டிபுரம் சக்திவேல் அவர்கள். நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பாடல் கேட்கலாம், காலி திரைப்படத்திற்காக.

0: நேர்களை நேரம் காலை 8:40.
1: இன்றைய குறுஞ்செய்தி. மன்னர் வகையரா அரியணையில் அமராமல் இங்கே தோட்டத்தில் நின்று வானத்தை அண்ணாந்து பார்த்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஆ, தெரிந்து கொள்ளாவிட்டால் என் தலை வெடித்து விடுமே. பார்த்து விட்டு வருவோம். அரசவைக்கு கூட வராமல் தோட்டத்தில் நின்று வானத்தை அண்ணாந்து அப்படி என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்?
2: இந்த மரத்தின் மேலே பாரும், அங்கு என்ன தெரிகிறது?
1: ஆஹா, பழுத்த மாம்பழம் ஒன்றை அணில் பொறித்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது.
2: அதை கூறவில்லை, அதன் பக்கத்தில் என்ன தொங்குகிறது என்று பாரும்.
1: ஆஹா, கொத்து கொத்தாக மாம்பழங்கள் பழுத்து தொங்குகின்றன. நாளை இல்லை

0: பறித்தால் இன்றே சாப்பிட்டு விடலாம்.
1: ஆ, நான் அதை சொல்லவில்லை. அதன் பக்கத்தில் என்ன தொங்குகிறது என்று பாரும். எனது ஞானத்தில் கற்பனை ஒன்று உதயமானது. நாம் தங்கியிருக்கும் கட்டிடங்களும் வீடுகளும் இப்படி அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தால் எப்படி இருக்கும் என்று எப்படி எனது கற்பனை?
0: அச்சச்சோ மன்னா, தாங்கள் ரொம்ப லேட். தங்களுக்கு முன்பாகவே வேறு சில ஆராய்ச்சியாளர்களின் மனதில் இந்த கற்பனை உதயமாகி உள்ளது.
1: என்ன கூறுகிறீர்? அதற்குள் எனது கற்பனையை காப்பி அடித்து விட்டார்களா? ஆ, எப்படிதான் நமது கற்பனை யோசனையெல்லாம் வெளியே கசிகிறதோ, ஒன்றும் தெரியவில்லை. ஆமாம், அவர்கள் எப்படி அந்தரத்தில் கட்டிடத்தை கட்டப் போகிறார்கள்? இந்த கற்பனையை எப்படி நிஜமாக்கப் போகிறார்கள்?
0: மன்னா, பூமியின் சுற்றுவட்ட பாதையில் ஒரு சிறு கோள் போன்ற ஒன்றை சுற்ற விடுவார்கள். அதிலிருந்து கேபிள் வயர் ஒன்றை தொங்கவிட்டு அதில் கோபுரம் ஒன்றை நிறுவி அதில் தான் கட்டிடத்தை கட்டப் போகிறார்கள்.
1: அப்படியெனில் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டே கட்டிடத்தை அந்தரத்தில் கட்டப் போகிறார்கள்.
0: ஆம் மன்னா, கட்டிடத்தை கட்டி முடித்த பிறகு இந்த சிறு கோள் மற்றும் கேபிள் வயரின் துணையோடு உலகின் எந்த பகுதிக்கு இந்த கட்டிடத்தை நகர்த்தி செல்ல முடியும்.
1: அப்பப்பப்பப்பா, கட்டிடக்கலை எப்படி எல்லாம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது! ஆனால் மந்திரியாரே, எனக்கு ஒரு சந்தேகம். கட்டிடம் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தால் அங்கு வசிக்க போகும் மனிதர்களுக்கு தண்ணீர் எப்படி கிடைக்கும்? கிரைண்டர், மிக்சி, வாஷிங் மிஷின் இவற்றை எல்லாம் அவர்கள் எப்படி பயன்படுத்துவார்கள்? அதற்கு மின்சாரம் தேவைப்படுமே.
0: மன்னா, அதற்கும் அவர்கள் யோசனை வைத்திருக்கிறார்கள். இந்த கட்டிடங்களின் மேல் சோலார் பேனல்களை நிறுவி அதிலிருந்து கட்டிடங்களுக்கு தேவையான மின்சாரத்தை எடுத்துக் கொள்ளலாம். மேகங்களிலிருந்து மழை நீரை பெற்று மின் தேக்கியால் நிரப்பி அந்த தண்ணீரை பயன்படுத்துகிறார்கள்.
1: ஆஹா, கட்டிடக்கலையும் தொழில்நுட்பமும் எப்படி எல்லாம் முன்னேறிவிட்டது! இனி அந்தரத்தில் தொங்கிக் கொண்டே வாழ்க்கையை ஹாயாக வாழலாம். இனி பூமியில் நிலம் வாங்க வேண்டாம். இந்த இடம் எனது, உனது என்று அழித்துக் கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. அந்தரத்தில் தொங்கியபடியே பூமியின் கீழே நிலவும் விஷயங்களை ரசித்தபடியே வாழலாம் மந்திரியாரே.
0: அண்ணா, அந்தரத்தில் தொங்கும் கட்டிடத்தை முதன் முதலாக நவீன கட்டிட தொழில்நுட்பங்களுக்கு பெயர் போன துபாயில் தான் நிறுவ இருக்கிறார்கள்.
1: ஆஹா, அருமை மந்திரியாரே. நாம் அந்தரத்தில் தொங்கும் அரண்மனை ஒன்றை கட்ட வேண்டும்.
0: அந்தரத்தில் தொங்கும் அரண்மனையா? எதற்கு?
1: அப்போதுதான் எதிரி மன்னன் வீரபாகு அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் செய்ய மாட்டான். அவன் தரையில் இருக்கும் குதிரைப்படையையும் யானைப்படையும் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் அரண்மனைக்கு கொண்டு வர இயலாது. அதை எப்படி கொண்டு வருவது என்று யோசித்து யோசித்தே மாண்டு போவான். எப்படி எனது யோசனை
0: மன்னா, தாங்கள் எங்கேயோ

0: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரில் நினைஞ்சிருக்கிறீங்க. நம்ம நிலைப்பண்பலை 102.6 நேரமாயாச்சு 8:50.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால் முகத்தில் சைபால்
4: சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
5: உழைப்பும் நேர்மையும் உயர்வதற்கு வழிகள். அதை விட்டுட்டு உட்கார்ந்த இடத்துல இருந்துகிட்டே உயர போகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடாது. பல பேர் அப்படிதான் கற்பனை பண்றாங்க. அந்த கற்பனையிலேயே பாதி வாழ்க்கை ஓடி போடுது. உழைப்புங்கிற வழியையும் நேர்மைங்கிற வழியையும் ஒதுக்கி விட்டு குறுக்கு வழியில ஓட நினைக்கிறவங்க குப்புற விழுந்து விடுறாங்க. எந்த தொழிலை நாம செய்தாலும் சரி, அந்த தொழிலுக்குரிய பெருமையை நாம புரிஞ்சுக்கிட்டு அதுல ஈடுபடணும். அப்படி இல்லாம என்ன சார் பொழப்புது, இந்த தொழிலை மனுஷன் செய்வானா அப்படி புலம்பிக்கிட்டே இந்த தொழிலையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க நம்மள பல பேர் உண்டு. செய்யும் தொழிலே தெய்வம் சொல்றாங்க. நாமளே அந்த சூரியனா இருந்துட்டா இந்த கஷ்டம் இருக்காது. நம்மள கஷ்டப்படுத்துறவன் நம்மளை விட வலிமை உள்ளவன், அதனால நாம அவனா மாறி விடுறது தான் நல்லது அப்படின்னு அந்த சிற்பி யோசனை பண்ணான். அவன் எண்ணம் உடனே நிறைவேறிட்டது. இயற்கைங்கிற மாபெரும் சக்தி அவனை ஒரு சூரியனா மாத்தி விட்டது. சிற்பி இப்ப ஒரு சூரியனா மாறினான். இனிமே இந்த உலகத்துல நம்மளை விட வலிமை உள்ளவன் வேற யாரும் கிடையாது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டான். அவனுக்கு மகிழ்ச்சியா இருந்தது. அந்த மகிழ்ச்சி அதிக நேரம் நீடிக்கல. ஏன்னா கொஞ்ச நேரத்துல ஆகாயத்துல கரிய மழை மேகங்கள் அப்படியே சூழ்ந்து வந்தது. சூழ்ந்து வந்த மேகங்கள் சூரியனை மறைக்க ஆரம்பிச்சது. இப்போ சூரியனா இருந்த அந்த சிற்பி நினைச்சு பாக்குறான், என்ன இது, என்னையே இந்த மேகம் மூடி மறைக்குதுன்னா அது என்ன விட பெரிய ஆளாதான் இருக்கணும். அதனால இனிமே நாம சூரியனா இருக்க கூடாது, நாம மேகமா தான் இருக்கணும், அதுதான் கௌரவம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டான். இப்பவும் பாருங்க, இயற்கை அவனுடைய ஆசையை நிறைவேற்றி வச்சது. சூரியனா இருந்த சிற்பி மேகமா மாறினான். வான வீதியில அப்படி உல்லாசமா வர ஆரம்பிச்சான். அந்த உல்லாசமும் அதிக நேரம் நீடிக்கல. எதிரில பார்த்தா பிரம்மாண்டமான மலைகள் வழிய அடைச்சிட்டு நிக்குது. வேகமா வந்த மேகம் மலையில மோதிக்கிட்டது. அந்த மலையை தாண்டி அப்பால செல்ல முடியல. இப்போ அந்த மேகம் நினைக்குது, நாம எந்த தடையும் இல்லாம அந்தரத்துல மிதந்து வர்றோம், நம்மையே போக விடாம தடுக்குதுன்னா அந்த மலைக்கு எப்பேற்பட்ட வலிமை இருக்கணும். இனிமேலும் நாம வந்து மேகமா இருந்து பிரயோஜனம் இல்ல, இருந்தா மலையா இருக்கணும், அதுதான் பெருமை அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சான். இப்பவும் பாருங்க, இயற்கை அவனுடைய ஆசையை நிறைவேற்றி வச்சது. மேகமா இருந்த சிற்பி மலையா

0: மாறினா. பெரிய மலை பூமிக்கும் வானத்துக்குமா நின்றுகிட்டு இருக்கு, இனிமே நமக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு நினைச்சது அந்த மலை. இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்த வேலையில அந்த மலையோட காலடியில அடிவாரத்துல ஏதோ சத்தம் கேட்டது. என்ன சத்தம் இது அப்படின்னு சொல்லி அந்த மலை மெதுவா குனிஞ்சு பார்த்துதான். பார்த்தா அங்க ஒரு மனுஷன் தன்னுடைய கையில உளிய வச்சுக்கிட்டு மலையை கொத்திக்கிட்டு இருக்கான். ஏதோ ஒரு சிற்பத்தை வடிக்கிறதுக்காக அவன் முயற்சி பண்ணிட்டு இருக்கான். இப்போ அந்த மலை நினைச்சுதான், மலையே ஒருத்தன் உடைக்கிறான்னா அவன் எப்பேற்பட்ட வலிமை உள்ளவனா இருக்கணும், இனிமேலும் மலையா இருந்து பிரயோஜனம் இல்ல, மனுஷனா மாறணும், அதுதான் சரி அப்படின்னு நினைச்சுதான். அந்த வினாடியே அந்த மலை வந்து ஒரு மனுஷனா மாறிச்சு. அவன் கையில ஒரு உளி, பழையபடியே ஒரு கருங்கல் பாறையை கொத்த ஆரம்பிச்சான். அந்த ஆள் பழைய நிலைமைக்கு வந்துட்டான். இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தன்னுடைய உண்மையான பலம் என்னங்கிறது தெரியாமலே தாவி தாவி தடுமாறிக்கிட்டு இருக்கிறான் மனுஷன் அப்படிங்கிறது தான். இனிமேலாவது அதை புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டு புறப்படணும் வாழ்க்கையில வெற்றி பெறத்துக்கு. ஒரு குடும்ப தலைவருக்கு விபரீதமா ஒரு ஆசை வந்துதான். அதாவது ஒரு நாள் பூராவும் புடவை கட்டிக்கிட்டு மனைவி செய்கிற வீட்டு வேலைகள், சமையல் வேலைகள் எல்லாத்தையும் தானே செய்யணும், மனைவிக்கு ஆண் வேஷம் போட்டு ஆபீஸுக்கு அனுப்பி வச்சுடணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். இதுதான் அந்த ஆசை. அதே மாதிரி செஞ்சான், பெண் வேஷத்துல சமையல் பண்ணிட்டு இருந்தான். இருட்டி விட்டுது. இந்த சமயத்துல வாசல் கதவு தட்டப்படுற சத்தம் கேட்டது. ஓடி போய் திறந்தான். பக்கத்து வீட்டம்மா கிடுகிடுன்னு உள்ள வந்துட்டாங்க காப்பி பொடியோ ஏதோ வாங்கறதுக்கு. இவன் பயந்து போய், கமலாம்மா நான் சுஷீலா இல்ல, சுஷீலாவோட புருஷன், பெண் வேஷத்துல இருக்கிறேன் சும்மா ஒரு சேஞ்சுக்காக அப்படின்னா. உடனே அந்த அம்மா கிட்ட வந்து, பயப்படாத, நானும் கமலா இல்ல, கமலாவோட புருஷன், இதுவும் சும்மா ஒரு சேஞ்சுக்காக தான் அப்படின்னா. இப்படி வாழ்க்கைய விபரீதமா நினைச்சுக்கிட்டு வேற வேற கற்பனைகள்ல வீணாக்கிக்கிட்டு இருக்கிறவங்க தான் ரொம்ப அதிகம். நாம அதுவா மாறணும்னு நினைக்கிறது தப்பு, நாம நாமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் உண்மை, அதுதான் சரி. அந்த சிற்பி என்னென்னவோ கற்பனை பண்ணி கடைசியில மறுபடியும் சிற்பியாகவே வந்து சேர்ந்தான் பாருங்க. அதனால நம்முடைய உண்மையான பலம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நடந்துகிட்டோம்னா வாழ்க்கையில எப்பொழுதும் வெற்றி நிச்சயம்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால்
5: முகத்தில்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

நேர்களை, மொழி திரைப்படத்திலிருந்து ஒலித்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது நிகழ்ச்சி. இன்னும் கேட்கலாம் சில நொடிகளில் 9 மணிக்கான செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி காத்துட்ருக்கு. வயது அதிகமாகும் போது புரிதல் அதிகமாகிறதா பேசலாம், நீங்களும் வாங்க.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். பிரதமரின் சாதனைக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு உள்ளிட்டோர் பிரதமருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இதேபோல் உலக நாடுகளின் தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய பிஜேபி அரசு ஆட்சி பொறுப்பேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைவதை கொண்டாடும் வகையிலும், திரு நரேந்திர மோடியின் நீண்டகால பிரதமர் சாதனையை பாராட்டும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். சர்வதேச விமான பயணிகள் தில்லியை வந்தடைவதற்கு முன்னரே வாரணாசியில் குடியுரிமை மற்றும் உடைமைகள் தொடர்பான நடைமுறைகளை நிறைவு செய்யலாம் என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா மாவட்டம் யுரி பகுதியில் கையெறி குண்டு வெடித்ததில் ராணுவ வீரர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தி ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்களுக்கு இனிமையான ஸ்வீட்டான ஹாப்பியான காலை வணக்கங்கள் நேர்களே. நேரம் காலை 9:03 ஆயிட்டுருக்கு. நேர்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. அவங்க நிலைப்பண்பலை 102.6 நேர்கள் 10 வரை கேட்டு ரசிக்க போகிறீங்க. ஆனந்த பூங்காற்று நேர்களை இன்றைய ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் என்ன பேச போகிறோம், இதெல்லாம் பேச போகிறோம், யாரெல்லாம் பேச போகிறோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் முன்னாடி ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி வழங்க ஆனந்தமாக காற்றலைகள் நிலைஞ்சிருக்கிறேன். நானுங்கள் மீரா. வயசு அதிகமாகும் போது நோய்கள் அதிகமாகிறது அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு ஒரு வருத்தமாகவே இருக்கும். ஆனால் அந்த வயோதிகம் அப்படின்னா நோய்கள் பிரச்சனைகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாண்டி நிறைய அனுபவங்கள் அப்படிங்கிறது அந்த வயது முதிர்வு ஆகும்போது நமக்கு கிடைக்கிது இல்லையா. வயது ஆக ஆக ஆக ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஒவ்வொரு அனுபவமும் ஒவ்வொரு விஷயங்கள் கிடைக்க கிடைக்க நமக்கு புரிதல் அப்படிங்கிற விஷயம் வந்து அதிகமாகிட்டே போகும் அப்படிங்கிறதா உண்மை. இப்போ திருமணம் முடிந்த ஒரு ஜோடியை பார்த்துட்டோம் அப்படின்னா திருமணம் முடிந்த கொஞ்ச நாட்கள் அந்த புரிதல் வந்து அவ்வளோ இருக்காது ஒரு அரேஞ்ச் மேரேஜில். ஆனால் காலங்கள் செல்ல செல்ல செல்ல அந்த புரிதல் அப்படிங்கிறது ஒரு கல்யாண வாழ்க்கையில் வந்துட்டு அதிகமாகிட்டு போகும் இல்லையா. அதே மாதிரி தான் வயது அதிகமாகும் போது புரிதல் அதிகமாகிறதா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிறோம். நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசலாம். 0462256113 மற்றும் என் 0462256113 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு நம்ம நீர்கள் எல்லாம் இணைப்பில் வர ஆரம்பித்தாங்க, வந்துட்டாங்க, பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ சீக்கிரம் லைனை எடுங்கப்பா அப்படின்னு நம்ம மைண்டுக்குள்ளே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக நான் பேச தான் போகிறேன் உங்கள் எல்லாருக்கிட்டையும். அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம். வாலியின் பாடல் வரிகளில் மகாலட்சுமி எஸ் ஸ்ரீனிவாஸ் குரல்களில் தான் பாடல் வந்துட்டே இருக்கு. தேவாவோட இசையில் பம்மல் கே சம்பந்தம் திரைப்படத்திற்காக பாட்டு கேட்டுடுவாங்க.

0: நேரம் காலை 9:11 ஆயிட்டுருக்கு. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி கேட்டுட்ருக்குறீங்க. வயது அதிகமாகும் போது புரிதல் அதிகமாகிறதா பேசலாம். முதல் நேர் யாரு? வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். யாருங்க இது பேசுறீங்க?
1: நான் ஈரோடு சூரம்பட்டி வளத்துலேருந்து இளங்கோ பேசுகிறேம்மா.
0: இளங்கோ சார் சொல்லுங்க.
1: அதாவதுமா இப்போ 5 வயசுல என்ன நமக்கு தெரியும் குழந்தையா இருக்கிறப்ப, அதே 10 வயசு 5 வயசு ஆகிறப்ப அப்படியே நம்மளுடைய மாற்றங்கள் தெரியுது இல்ல?
0: ஆமா ஆமா.
1: அதே மைய வயசு முதிர்ச்சியாக நிறைய அனுபவம் தெரிஞ்சுக்கிறது, உடல் ஆரோக்கியமா என்ன பண்ணலாம், அப்புறம் வேலைக்கு வந்து நாம வந்து பிற்காலத்துல ஓய்வு எடுக்கிறப்ப நமக்கு வந்து சாப்பிடறதுக்கு உண்டான சேமிப்பு என்ன பண்ணலாம்னா 40-45 வயசுல தெரிஞ்சுக்கணும். 60-65 வயசு கிடக்கிறப்ப நாம உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு உண்டான ஏற்பாடை நம்ம செஞ்சுக்கணுமா? இதெல்லாம் வயது முதிர்ச்சி ஆகிறப்ப முன்னாலேயே தெரிஞ்சு வச்சுக்கணும். யானை வரும் பின்னே மணி, ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, நாம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம மனசு சுத்தமாக நல்லா இருந்தாவே ஆரோக்கியமான வாழ்க்கை வரும். அதனால வயசு வந்து நம்மளை காட்டி கொடுக்குமா? எதா இருந்தாலும் என்னதான் நாம டை அடிச்சாலும் கொஞ்ச நேரம் முடி வளர்ந்துட்டா நம்ம நரசு முடி காமிச்சு கொடுத்தது. அதனால வயசு முதிர்ச்சியை எதுவும் தடுக்க முடியாதுமா.
0: அருமை அருமையா சொன்னீங்க சார். நன்றி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு.
1: நன்றிங்கம்மா.
0: நன்றி. நம்ம நிகழ்ச்சியில இணைய போறோம். அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: வணக்கம். இன்னைய சகோதரிக்கு உற்சாகமான காலை வணக்கம். நாகர்கோவில் கலியுடைய அம்மன் சகோதரி, எல்லாருக்கும்
0: நலமா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?

0: உற்சாகமா மகிழ்ச்சியா இருக்கிறமா.
1: ஓகே சார்.
0: வயது அதிகம் ஆகும் போது புரிதல் அதிகமாகிறதா? உண்மையிலேயே ஒரு ஒரு அருமையான தலைப்பு. காரணம் என்னன்னு
1: கேட்டீங்கன்னா,
0: இந்த அதாவது இந்த நல்ல ஒரு அனுபவம் உள்ள வரணுமானா, கொஞ்சம் வயது ஆனவங்களுக்கு தான் அனுபவங்கள் அதிகமா இருக்கு.
1: கண்டிப்பா
0: அவங்களுடைய அவங்களுடைய அனுபவங்களை வேற பிள்ளைகளுக்கோ பிள்ளைகளுக்கோ செல்லும் போது முத முத அவங்களுக்கு சின்ன ஒரு ஒரு ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு இருக்கத்தாம செய்யும். அத மூத்தோர் சொல்லும் முது நெல்லிக்காயும் முத முத கசக்கும். ஆனா அதுக்கு பிற்பாடு தண்ணி குடிக்கும் போது இனிக்கு. அது மாதிரி வாழ்க்கையில அவங்க சொன்ன அடிப்படை அப்படியே யோசனை பண்ணி பார்க்கும் போது அவங்களுடைய வாழ்க்கைன்னு ஒண்ணு வரும்போது அவங்க பழைய சின்னதெல்லாம் ஞாபகம் வந்து ஆயரிய அன்னைக்கு அப்பா சொன்னாரு தாத்தா சொன்னாரு அங்கறத வந்து புரிதல் அதிகமாகும். ஆனா நம்ம சொல்ல வேண்டிய வயசுல அவங்களுக்கு புரிதல் இருந்தாச்சுன்னு சொல்லுவாங்கன்னா அவங்க வாழ்க்கையில பல படிகளை முன்னேறி செல்லலாம். அந்த மாதிரி ஒரு புரிதலை எல்லாரும் ஏற்படுத்தணும் அங்கறத என்னுடைய கருத்து சொல்லி நான் விடைபெறுகிறேன். வாய்ப்பளித்து நல்ல ரேன்போக்கு நன்றி அம்மன்.
1: நன்றி சார். நன்றி நன்றி. வயது அதிகமாகும் போது கண்டிப்பா புரிதல் அதிகமாகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அழுத்தமா நம்ம நிகழ்ச்சியில இணைப்புற அடுத்த நேயர் யாருங்க இது பேச போறாங்க? வணக்கம்.
2: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார் குறிச்சி பரமசிவானந்தம் நலம் நலமறியா.
1: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கமா.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
2: அதாவது தலைப்பு வயது ஆக ஆக புரிதல் அதிகமாகுமா? இந்த வயது ஆக ஆகங்கிறத நான் அண்டர்லைன்
1: பண்ணுவேன்.
2: அதாவது வயது ஆக அனுபவங்கள் வேற புரிதல் வேற. அதை முதல் நம்ம புரிஞ்சுக்கணும்.
1: கரெக்ட். இந்த புரிதல் முதல் நமக்கு வேணும் அப்படிங்கிறீங்க.
2: இந்த புரிதலுக்கு வந்து வந்து ஓரளவு ஒரு 15-20 வயசுக்குள்ளனாலே அந்த புரிதல்ங்கிறது வந்துடும். இந்த புரிதல்ங்கிறது மனசை வச்சு நான் சொல்லுது.
1: ஓகே.
2: இப்ப இந்த சிறு குழந்தைகள்லயே பாத்தீங்கன்னா சில பிள்ளைகள் வந்து அந்த வீட்டை புரிஞ்சு நடந்துவிடும். அந்த வீட்டு கஷ்டங்களை புரிஞ்சு அதை புரிஞ்சு நடக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கு. சில குழந்தைகள் புரியாத குழந்தைகள் வந்து எனக்கு இதான் வேணும்னு அட. புரிஞ்சுக்கிட மாட்டாங்க அவங்க. அந்த சொன்னதே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த வயது ஆக ஆக வந்து குழந்தை குணம் உண்டு. அதனால கண்டிப்பா அந்த புரிதல்ங்கிறது மனம் சார்ந்த விஷயமா இருக்கு நான் நினைக்கேன். அது வந்து அந்த புரிதல் வந்து எப்படி வரணும்னா அந்த வளர்ப்புலையும் அந்த பெற்றோர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்திலையும் அந்த புரிதல் வந்து அடிப்படையா வரக்கூடிய ஒன்றுங்கிறது என்னுடைய கருத்து.
1: அருமை அருமையான கருத்து. நன்றி சார். நன்றி.
2: நன்றிமா. நன்றி மகிழ்ச்சி.
1: புரிதல் அப்படிங்கிறது வயது சார்ந்த விஷயம் இல்லை, அது மனம் சார்ந்த விஷயம் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க நம்ம பரமசிவானந்தம் சார். ஓகே. இன்னும் யாரெல்லாம் பேச போகிறாங்க இந்த நிகழ்ச்சியில், என்ன கருத்துக்களை பதிவு செய்ய போகிறாங்க நம்ம ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சிக்காக அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு பாட்டுக்கு பிறகு பாட்டு வந்துட்டே இருக்கு. புதிய கீதை இந்த படத்தில் இருந்த நிதிஷ் கோபாலன் பவதாரணி குரல்களில் பாட்டு கேட்க போகிறோம். பாவிஜயின் பாடல் வரிகளை யுவன் சங்கர் ராஜா இசையில்லை.

0: நேரம் காலை 9:21 ஆயிட்டுருக்கு. ஆனந்த பொங்காற்று நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து இணைப்புற நீர் யார்? வயது அதிகமாகும் போது புரிதல் அதிகமாகிறதா? ஓகே, அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க காலை. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: வாழ்க வளமுடன்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: சாந்தி பேசுறேன்.
0: சாந்திம்மா சொல்லுங்கம்மா.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
2: சத்தியமங்கலம் பேச்சு
0: சார், சொல்லுங்க சார்.
2: வயது அதிகமாகும் போது புரிதல் அதிகமாகிறதா அப்படின்னா அது உண்மைதாங்க மேடம்.
0: உண்மைதான்.
2: ஆமா, ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு அதிகமா கிடைக்குது.
0: ஆமா,
2: நாம இதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் தவற விட்டோம், எந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் செய்யாம விட்டோம் அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி பார்க்க வைக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகும் போது அந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் தோன்றும் மேடம். அப்ப வயசு அதிகமாக அதிகமாக புரிதல்ங்கிறது அதிகமாகிறது என்னுடைய ஒப்பீனியன்.
0: சூப்பர், அருமையா சொன்னீங்க. நன்றி நிகழ்ச்சிகள்.
2: நன்றி.
0: நம்ம நிகழ்ச்சியில் இணைய போராடுத்த நீயர் யாருங்க பேச போறாங்க? வணக்கம்.

0: காலை வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க இந்த?
1: வணக்கம், தேனி மாவட்டம் பெரியகுளம், டாக்டர் எம்மேலும்.
0: இல்லங்கோவன் சார், சொல்லுங்க சார்.
1: அனைவருக்கும் காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். உங்களுக்கு
1: உனக்கெண்ணக்காவது நீ ஒரு ராஜா வட்டால முதுமை என்னுடைய படிப்பாயிட்டு 64 அதான் பார்த்தீங்கன்னா இந்த பூதல் பார்த்தா பூதல் அப்பத்தே அம்மா வரது என்னன்னா போராட்ட பிறகு நம்ம ஒரு மூலையில உட்கார வச்சிருக்காங்க அப்பத்தே
0: வயது அதிகமாகும் போது புரிதல் அதிகமாகிறதா அப்படின்னு இன்னும் நிறைய நம்ம பேசலாம். நிறைய நேர்கள் இணைப்பில் வந்துட்டே இருக்காங்க. ஃபாஸ்ட்டாக போயிட்டு ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாமா? தில்லாலங்கடி படத்துக்காக யுவன் சங்கர் ராஜாவோட இசையில் ஸ்ரீவர்தினி பாடியிருக்காங்க, பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களை நேரம் காலை 9:29 ஆயிட்டுருக்கு. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி கேட்டுட்ருக்குறோம். வயது அதிகமாகும் போது புரிதல் அதிகமாகிறதா அப்படின்னு தான் பேசிட்டுருக்குறோம். பேசலாம். அடுத்த நேயர் யார், எங்கேருந்து பேச போகிறாங்க? காலை வணக்கம்.
2: வணக்கம் மேடம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பராக இருக்கேன். யார் பேசுகிறீங்க?
2: சோராடு முத்தாஜர் பேசுகிறேன். குமாரி மாவட்டம் கேட்குறதா?
1: கேக்குது சார். முத்து சார் சொல்லுங்க சார்.
2: வாழ்த்துக்கள். புரிதல் போனதுல சின்ன வயசுல இருந்து ஒரு விஷயம் பாத்துட்டே போறேன். சின்ன வயசு, நடுத்தர வயசு, அப்புறம் 40 வயசு மேலே பிக்கலம் பேரு.
1: சரி,
2: அந்த மாதிரி சமயங்கள்ல கண்டிப்பா ஒவ்வொரு அளவுக்கும் சேமிப்பு கண்டிப்பாக தேவை. அது பிடிச்சி நடந்தோம்னா வாழ்க்கை எந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. அதே நேரத்துல நோய் விராம உடனே பாத்துக்கணும். அது வாழ்க்கையிலேயே கிடைக்கிற பெரிய சொத்து. எல்லாம் நோய் விராம இருக்கிறதே பெரிய
1: வயது அதிகமாகும் போது புரிதல் அதிகமாகுதா என்ன சொல்றது?
2: என்ன மேடம்,
1: வயசு கூட கூட புரிதல் அப்படிங்கறது அதிகமாகுதுன்னு
2: சொல்றீங்க? ஒரு வயது வந்துகிட்டே இருக்கும். வாழ்நாள் முழுவதும்
1: மாற்று கருத்தே இல்ல.
2: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.
1: நன்றி சார். நன்றி. நன்றி. வயது அதிகமானா கண்டிப்பா புரிதல் அதிகமாகும், அதுல மாற்று கருத்தே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் யார் பேச போறாங்க? காலை வணக்கம். ஓகே, பேசலாம். அடுத்த நேயர் கிட்ட வணக்கம்.
3: நெல்லை பண்பலை 2.6 வானொலி நிலையம். பணிவான காலை வணக்கம்.
1: காலை வணக்கம் சொல்றது யாரு?
3: நான் திருப்பூர் மாநகர் மணரை பாலப்பாளையத்திலிருந்து சார் ரங்கசாமி பேசிக்கிறேன்.
1: திருப்பூர்ல இருந்து ரங்கசாமி சார் சொல்லுங்க.
3: சௌகரியங்க. மீண்டும் வணக்கம். வயது ஆக புரிதல் அதிகமாகறதுன்னு கேட்கறேன். மிகுதியாக கேட்கறீங்க. அதாங்க, வயது ஆக உடனே புரிதல் எப்பவும் இருக்கணுங்க.
1: சரி,
3: அது வயதானது புரிதல் இல்லைங்க. நம்ம அதாவது மெச்சூரிட்டி ஆகும் போது புரிதல் வந்துடும். தலைப்பு வந்து இப்ப தலைப்பு வந்து நீங்க 11 மணிக்கு நாளைய நிகழ்ச்சி குறிப்புகள் சொல்லீங்களா? அப்ப கொஞ்சம் மெடுக்க நீங்க நினைச்சுக்கிறீங்க. அப்ப விடுங்க. அது தலைப்பு எழுதி வைப்ப சில நேரத்துல வந்து எழுதி வைக்க மாட்டேங்க.
1: சரி,
3: அப்படி அதை பத்தி யோசனை இருப்பேன். அப்ப புரிதல் நாளைக்கு எப்படி பேசணும்னு வந்து ஒண்ணு மெனக்க முடியல. இல்லைன்னா நிகழ்ச்சி கேட்கும் போதே புரிதலுக்கு வந்துடுங்க. நீ தலைப்பை கொடுத்தாவே அடுத்த ஒரு ஒரு ஒரு நிமிஷத்துலயே அந்த உள் வாங்கிக்கோங்க. புரிதலுங்கிறது அப்படித்தானுங்க.
1: ஓகே ஓகே. ஓ, நீங்க அந்த மாதிரி புரிதல சொல்றீங்க.
3: என்ன புரிதல் இருக்காங்க, உதவி கேட்கும் ஒரு புரிதல் இருக்குதுங்க, எந்த சூழல் கேட்க உனக்குது, எல்லாத்துலயுமே இது இருக்குங்க. புரிதல் நிறைய புரிதல் இடத்துக்கிடையே மாறுபடும். நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும் சொல்றோம் இல்லைங்க. வயதாக புரிதல் இல்லைங்க.
1: நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு.
3: வயதாக புரிதல் வரீங்க. புரிதல் நாம புரிஞ்சுக்கோணுங்க அப்படிங்கிறது.
1: ஓகே சார். நன்றி. நன்றி.
3: நன்றிங்க சார்.
1: நன்றி. நம்ம நிகழ்ச்சியில் இணைய போற அடுத்த நேயர் காலை வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: கோவில்பட்டியில இருந்து மெக்கானிக் சங்கர் பேசலாமா?
1: சங்கர் சார் சொல்லுங்க. நலமா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: ஜோரா இருக்கேன். சொல்லுங்க.
4: சந்தோஷமா. வயதானவர்களுக்கு புரிதல் அதிகமா தான் இருக்குமா?
1: இருக்கும். அது டிஃபால்ட்டாவே அதிகமா தான் இருக்கும்.
4: ஆமா, அவங்க வந்து அதை வந்து வெளிக்காட்டிக்கிற மாட்டாங்க. அவங்களை பத்தி புரிஞ்சுக்கிறாதவங்க தான். வயசாயிருச்சுப்பா, அவரை போய் புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கலாம் எப்படி புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை இதான் பேசுவாங்க. வயதானவர்களுக்கு புரிதல் ஜாஸ்தி இருக்குமா அதை வெளிக்காட்டிக்கிற மாட்டாங்க.
1: அதுதான் அந்த அனுபவம் இல்ல, அந்த அனுபவ சாதிகள் அப்படிங்கிறது அர்த்தம்.
4: அவங்க கிட்ட போய் உட்கார்ந்து நிதானமா பேசணும்னா எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. அவங்க சிறு வயதுல இருந்து அவங்க வயதான வரைக்கும் என்னென்ன நல்லது வளர்ந்ததோ அவளை அவங்க

0: சொல்லிக் கொடுப்பாங்க. புரிதல் ஜாஸ்தி தான் இருக்கும், ஆனா வெளிக்காட்டி கூட மாட்டாங்க.
1: சூப்பர் சூப்பர், அருமையா சொன்னீங்க. நன்றி சார்.
0: நன்றிமா.
1: நன்றி நன்றி. நேர்கள்லாம் அப்படி பட்டையை கிளப்பிட்டு இருக்கிறாங்க. வயது அதிகமாகும் போது புரிதல் அதிகமாகிறதா? கண்டிப்பாக ஆகுது அப்படின்னு சில பேரும், இல்லை வயதுக்கும் புரிதலுக்கும் சம்மந்தமே கிடையாது, அது வந்து நம்முடைய சூழ்நிலைகளையும் நம்முடைய மனசையும் பொறுத்தது அப்படின்னு சில பேர் பேசிட்டு இருக்கிறீங்க. இன்னும் நேர்கள் நிறைய நேர்கள் பேச காத்திருக்கீங்க. இப்போ ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருந்தலாம். மதன் கார்கேயின் பாடல் வரிகளில் துப்பாக்கி படத்தில் தான் பாட்டு கேட்க போகிறோம். கிரிஷ் விஜய் பிரகாஷ் பாடியிருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜுடைய ஆட்டகாசமான இசையிலும் பாடல் இதான்.

0: 9 மணி 38 நிமிடம் ஆயிட்டிருக்கு. நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. வயது அதிகமாகும் போது புரிதல் அதிகமாகிறதா அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கிறோம். பேசலாம். அடுத்த நேயர் யாரு? வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
1: திருநெல்வேலி
0: மகாலட்சுமி.
1: ஆமா மேடம்,
0: சொல்லுங்கம்மா.
1: வயதுக்கும்
0: சம்பந்தமே கிடையாது.
1: நடந்துக்கிறாங்க. அவங்க இப்ப அம்மா வந்து பழைய ஆட்கள், பழைய சூழ்நிலை தெரியும்.
0: சூழ்நிலை அப்படிங்கறது தான் காரணம், வயது காரணம் அல்ல அப்படின்னு சொல்றீங்க.
1: வயது காரணம் இல்ல.
0: நன்றி, நன்றி.
1: சூழ்நிலைக்கு தகுந்தோடைய ஒரு சீரல் இருக்கும்.
0: ஓகே, நன்றி மகாலட்சுமி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு நன்றி. நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? காமராஜ் சார், சொல்லுங்க. நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். சொல்லுங்க சார்.
2: வயதானவங்க புரிதல் வந்து அதிகமா இருக்கான்னு கேட்டாங்க. புரிதல் அதிகமா தான் இருக்கு.
0: ஓகே.
2: வயதானவங்க யாரு என்ன நோக்கத்துல பேசுறாங்க, நம்மளுக்கு என்ன தேவை, அது தந்தா எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது வந்து வயதானத்துக்கு பிறகு புரியும். அந்த வயதானது வந்து அந்த அனுபவத்தின் மூலியமா வந்து என்னென்ன செயல்கள் எப்படி காய் நடத்துவாங்க ஒவ்வொருத்தரு, நம்ம அது தகுந்தாப்ப எப்படி செயல்படுத்தணும், இந்த புரிதல் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும்.
0: ஏன்னா
2: ஒவ்வொரு அனுபவமும் அவங்களுக்கு ஒவ்வொரு பாடத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த அனுபவத்தின் மூலியமா அவங்க யாருக்கும் பிரச்சனை வராத அளவுக்கு ஒரு தீர்வு காணுவாங்க. அந்த தீர்வு வந்து ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். யாருக்கும் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தாத அளவுக்கு அவங்க செய்வாங்க.
0: ஓகே,
2: இது என்னுடைய கருத்து.
0: சூப்பர், அருமையா சொன்னீங்க. நன்றி சார்.
2: நன்றி,
0: நன்றி, நன்றி. நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். வணக்கம். இணைப்புல இருக்கீங்க ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இருமல் சத்தம் மட்டும் கேக்குது. வணக்கம். வணக்கம். ஓகே, லைன் கிடைச்சும் அவங்க பேசல. இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், வயது அதிகமாகும் போது புரிதல் அதிகமாகிறதா அப்படின்னு நம்ம நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் நிறைய கருத்துக்களை வந்து சொல்லிகிட்ருக்கிறீங்க. அதாவது வயசுக்கும் வந்து புரிதலுக்கும் சம்மந்தமே இல்லை, அது சூழலை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா சின்ன குழந்தைங்க கூட வந்து புரிஞ்சுக்கிறாங்களே நல்ல விஷயங்களை, நிறைய விஷயங்களை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அடுத்து நம்ம நேயர் என்ன சொல்ல போகிறாங்க பேசிடுவோம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுகிறீங்க? நம்பிராஜ் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நம்பிராஜ் சார். உங்க இணைப்புல ஏதோ இடைஞ்சல் இருக்குதே.
3: மேடம் தெளிவா இருக்கா?
0: ஆ, ஓகே, சொல்லுங்க, சொல்லுங்க.
3: அதாவது பட்டறிவு, அனுபவம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கற்றல் தான்.
0: கற்றல். ஓகே.
3: ஏன்னா அதுக்கு வந்து வயசு, சில பேருக்கு வந்து எல்லாமே வந்து அவங்களுக்கு அவங்க சந்திக்கிற விஷயங்கள் வந்து குறையாது. சில பேருக்கு 70 வயசு 80 வயசு போ இப்படித்தானா இவ்வளவுதானா, சில பேர் 10 வயசு 15 வயசுலயே போகும். அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட படிப்பறிவு, அந்த பட்டறிவு எல்லாமே அனுபவங்கள் வந்து

0: அதிகமா தக்க வேண்டிய சூழல்ல வாழ்ந்திருப்பாங்க. தெளிவா இருப்பாங்க. 15 வயசுல யாரையும் நம்ப மாட்டாங்க, எதையும் அதிகமா பேச மாட்டாங்க, எதையும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்படி ஒரு நிறைய குடும்பமா இருப்பாங்க. சில பேர் வந்து எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க. அப்பாங்க எல்லாம் கடைசியில பட்ட இவங்க நம்மளை விட ரொம்ப டாப்பா இருந்துக்காங்க, ஆனா எதுவுமே பேசாம இருந்துக்காங்களே அப்படின்னு. அது வந்து என்ன என்ன பொறுத்த வரைக்கும் பட்டறிவு இதெல்லாம் வந்து கற்றல் தான் சொல்லுவேன். அது சில பேருக்கு சீக்கிரமாவே கிடைச்சிரும், சில பேருக்கு வயசானாலும் கிடைக்காம.
1: சூப்பர் சூப்பர், நன்றி சார். நிகழ்ச்சியில அருமையா பதிவு செஞ்சீங்க, உங்களுடைய கருத்தை நன்றி. 9:43 ஆயிட்டுருக்கு. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நீர்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. வயது அதிகமாகும் போது புரிதல் அதிகமாகிறதா அப்படின்னு ஒரு பாட்டை நம்ம கேட்டுட்டு வந்துடலாமா? நாமத்துக்குமாரோடைய பாடல் வரிகளை எங்கேயும் எப்போதும் இந்த படத்தில் தான் பாட்டு கேட்க போகிறோம். ரெனினா ரெட்டி, விஜய் பிரகாஷ் பாடியிருக்காங்க. சி சத்யாவுடைய இசையில் தான் பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க.

0: நம்ம நிலைப்பன்மலை 102.6 ரொம்ப மகிழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கிறீங்க. 9:48 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியை ஜோரம் வழங்கிட்டு இருக்கேன். நான் உங்க மீரா. வயது அதிகமாகும் போது புரிதல் அதிகமாகிறதா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். பேசலாம். அடுத்த நேயர் யாரு பேச போறாங்க, எங்கிருந்து? வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன்.
0: வணக்கம். என்னைக்கு நீங்கள்

0: வர்றீங்க?
1: எதுவும் வரல மேம்.
0: ஓகே ஓகே ஓகே சந்திரசேகர், சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேன் மேம். வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன் சந்திரசேகர். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா ஜோரா இருக்கேன், சொல்லுங்க.
1: நல்லது மேம். என்ன பொறுத்த வரைக்கும் வயது ஆக ஆக புரிதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாகத்தான் மேம் இருக்கு.
0: இருக்குது, சரி.
1: ஆமா கண்டிப்பா. இப்போ ஒரு 20 வயசு இருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய புரிதலும் 40 வயசுக்கும் 60 வயசுக்கும் இருக்கு. இப்போ சிறிய வயதுல சில விஷயங்கள் நமக்கு நடக்கல அப்படின்னா ரொம்ப லைஃப் நொடிஞ்சு கஷ்டப்பட்டுருவோம். அதே ஒரு 40 வயசுக்குன்னா ஓகே, இதுல என்ன பெருசு எடியில் அப்படின்னு பக்குவமா ஏத்துக்குவோம்.
0: ஒரு
1: லைஃப்ல பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம் நாலா பக்கம் வந்ததுன்னா கூட அந்த பிரச்சனைய புரிந்து கொள்ளக்கூடிய விதம் அப்படிங்கறதும், மத்தவங்க என்ன சொல்ல வராங்க, அந்த உடல்மொழிக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல மேம், 20 வயசுல இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு புரியாது. ஆனா அந்த 40 வயசோ இல்லைன்னா 60 வயசு இருக்கிறவங்களுக்கும் அந்த ஒரு புரிதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். எனவே டைரக்டா நம்மளுடைய அந்த வயதிற்கு ஏற்ற அந்த ஒரு புரிதல் வயது வயது ஆக ஆக அது ஜாஸ்தியா இருக்கும். அதனாலதான் பெரியவர்கள் வந்து இளையோருக்கு அட்வைஸ் பண்றாங்க, இப்படி நடந்துக்கோப்பா, குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சுக்கோப்பா, நீ எப்படி இருக்கிறேன்னு. அவங்களுக்காகவே வரக்கூடிய புரிதல் அப்படிங்கறத விட வயது அவங்களுக்கு புரிய வைக்கும் பாத்தீங்களா, அது அலாதியானது மேம்.
0: ஓகே சார், நன்றி. நிகழ்ச்சியில அருமையா கலந்துக்கிட்டீங்க. நேற்று நிகழ்ச்சியில கலந்துருக்கீங்க இல்லையா? நேயர்களுக்கு கண்டிப்பாக ஒரு வேண்டுகோள் வந்து சொல்லி ஆகணும். நிகழ்ச்சியில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, எல்லா நேயர்களுக்கும் புதிய நேயர்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் நேயர்கள் வந்து இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து நிகழ்ச்சியில் நேரலை நிகழ்ச்சிகளில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கலந்துக்கோங்க அப்படிங்கிற இந்த ரெக்வெஸ்டோட பேசலாம். அடுத்த நேயர் யார் பேச போகிறாங்க? வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க? இந்த
2: அன்பு சகோதரிக்கு இனிய காலை வணக்கத்தோடு. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் ஓலப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன்.
0: ரவிச்சந்திரன் சார், சொல்லுங்க.
2: புரிதல் வயதானால் அதிகமாகிறதா அப்படின்னு கேக்குறீங்க. இப்ப அதுல நிறைய இது ஹெட்டிங்கா இருந்தாலும் கூட நிறைய சப்டைட்டல் உள்ள இருக்கு.
0: சரி,
2: இப்ப நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, கணவன் மனைவிக்கான புரிதல் அப்படின்னு எடுத்துக்கிறேன்.
0: சரி,
2: இப்ப ஒரு பெண்ணும் ஆணும் வந்து வெவ்வேறு சூழ்நிலைகள்ல வளர்றாங்க.
0: சரி,
2: இப்ப பெண் தனிப்பட்ட ஒரு சூழல்ல இருந்து வேறொரு இடத்துல இருந்து வளர்ந்து வர்றாங்க. ஆணுக்கும் பெண்ணுக்குமான அந்த இணையும் போது அவங்களுக்கும் இவங்களுக்குமான புரிதல் வந்து வித்தியாசமா இருக்கு.
0: கண்டிப்பா
2: நிறைய பேர் புரிஞ்சுக்கவே இருக்கு இல்ல. அதனால காலம் போக போகத்தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஒருத்தர் கீழே இறங்கி வர்றாங்க, ஒருத்தர் மேல ஏறி வர்றாங்க. இப்ப ரெண்டு பேரும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு சமநிலைக்கு வர்றாங்க. அப்பதான் அங்க புரிதல் ஏற்படுது. அது வரைக்கும் இல்லாமத்தான் இப்ப எல்லா விவாகரத்துல நடக்குதுன்னு
0: வைங்களேன்.
2: இப்ப ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை இல்லாம போயிடும். வயது அப்படிங்கறத தாண்டி இது வந்து அனுபவம் இல்ல, ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படி எடுத்துக்கலாம் நினைக்கிறேன்.
0: ஓகே ஓகே, அருமையா சொன்னீங்க சார், நன்றி நன்றி. வயது அப்படிங்கிறதை தாண்டி அனுபவம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வந்துருது. அனுபவம் பெருக பெருக, அனுபவம் கிடைக்க கிடைக்க புரிதல் அப்படிங்கிறது அதிகமாயிருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பேசலாம். அடுத்த நேயர் யாருங்க? வணக்கம். வணக்கம், காலை வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம்.
3: மஞ்சள் காயில இருந்து சிங்காரவேல் பேசுறேம்மா.
0: சிங்காரவேல் சார், சொல்லுங்க.
3: இதுக்கு முந்தி வந்தா காட்பாடி சந்திரசேகர் நேற்று வந்தா நீங்க வந்துச்சுலான்னு கேட்காதீங்க, கட் பண்ணி விட்டுங்க. நாங்களாம் எவ்வளவு கடமை தனியா
0: புரிஞ்சுக்குவாங்க. நம்ம சொல்லிருக்கோம், வேண்டுகோளா சொல்லிருக்கோம். சொல்லுங்க சார், நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.
3: கருத்து அதான், வயதான பிறகு எல்லாருக்கும் வர்ற கருத்து தான். அந்த கருத்துக்களை வந்து நம்ம நல்ல ஒழுக்கமா நடந்துகிட்டோம்னா குடும்பத்திலயும் நல்ல ஆனந்தம் இருக்கு, நட்புவ தாக்கிலும் நல்ல ஆனந்தம் இருக்கும். ஆனா இப்படி ஆல் இந்தியா ரேடியோ நிகழ்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணாம போறவங்களுக்கு ஒரு பாடம் போகட்டுங்கம்மா. வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி. நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நிறைய புதிய நேயர்கள் நம்ம நிகழ்ச்சிகளுக்கு வந்து வர்றாங்க, அவங்களும் பேசணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படிங்கிறதால தான் நம்ம வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம நேரலை நிகழ்ச்சிகள் நேயர்கள் கலந்துக்கோங்க அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட் நம்ம வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்க அப்படின்னா, இன்னும் நிறைய நேயர்கள், நிறைய சொந்தங்கள், பந்தங்கள், நண்பர்கள், நமக்கு இந்த வானொலி நண்பர்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால் கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்ற இந்த ரெக்வஸ்ட்டோட பேசலாம். நிறைவான நேயர் யார் பேச போகிறாங்க? வயது அதிகமாகும் போது புரிதல் அதிகமாகிறதா? வணக்கம்.

வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க காலை? வணக்கம். ஓகே, அவங்க பேசலை, இன்னும் லைன் கிடச்சிட்டு வெயிட் பண்ணுறாங்க, இன்னும் யோசனையில் இருக்காங்க போல இருக்கு. ஓகே, நம்ம நிகழ்ச்சி நிறைவு பகுதி கூட அந்தாச்சு நேர்களே. நம்ம நேரம் ஆயிடுச்சு 9:54. ஓகே, இன்றைக்கி நம்ம வயது அதிகமாகும் போது புரிதல் அதிகமாகிறதா அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பேசிகிட்ருக்குறோம் இல்லையா. அதாவது வயசு அப்படிங்கிறது வந்து இல்லைங்க, அதெல்லாம் அனுபவத்தை பொறுத்து தான், சூழ்நிலை தான் தீர்மானிக்குது. வயது அப்படிங்கிறது புரிதலை தீர்மானிக்கலை அப்படின்னு நம்ம சொன்னால் கூட, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 வயசு குழந்தைக்கு வந்து புரிதல் இருக்குது, அது புரிஞ்சு நடந்துக்குது அப்படின்னு நம்ம சொன்னாலும், அந்த வயதுக்கு தகுந்த அதோட ஒரு பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி புரிதல் தான் இருக்குமே தவிர எல்லா புரிதலும் இருக்காது இல்லையா. அப்போ வயது ஆகும்போது ஆகும்போது அந்த கிடைக்கக்கூடிய அந்த அனுபவம், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பக்குவம், இது எல்லாமே அவங்களை வந்து புரிதல் உள்ளவங்களாக மாற்றுது. சில நேர்கள் சொன்ன மாதிரி அந்த சின்ன வயசில் கிடைக்கிற புரிதல் இருந்தாலும் கூட அந்த புரிதல் வந்து சில விஷயங்களை இதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மனப்பக்குவத்தை வந்து கொடுக்க முடியாது. ஆனால் வயது அதிகமாகும் போது அந்த ஏற்றுக்கொள்கிற எல்லாம் எந்த என்ன நடந்தாலும் இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த ஒரு பக்குவம் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால, வயது அதிகம் ஆகும்போது ஏற்படக்கூடிய அந்த புரிதல் அப்படிங்கிறது தான் ஒரு முழுமையான புரிதல் அப்படிங்கிறது தான் உண்மை. இதான் நிறைவாக நான் சொல்லிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லா நேயர்களுக்கும் பெரிய பெரிய நன்றிகள்ங்க. லைன் கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு நேயர்களுக்கு இன்னொரு நிகழ்ச்சியில் கண்டிப்பாக கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் நிறைவான பாட்டு தான் கேட்க போகிறோம். பா விஜயின் பாடல் வரிகள்லாம் எந்திரன் திரைப்படத்திற்காக ஜாவித் அலி சின்மயி பாடியிருக்காங்க. ஏரமானுடைய அட்டகாசமான இசையில் தான் பாடல் கேட்க போகிறோம். இதுவரை நிகழ்ச்சியை ரொம்ப மகிழ்ச்சியாக வழங்கிட்டு இருந்தேன் நான் உங்கள் மீரா. பாடல் வந்துகிட்டே இருக்க, பாடலை தொடர்ந்து நேர்கள் கேட்கலாம். செய்தி சுருக்கம் அதனை தொடர்ந்து மனம் விரும்பிய நிகழ்ச்சி உங்களுக்கு காத்துகிட்டே இருக்குது.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். பிரதமரின் சாதனைக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு உள்ளிட்டோர் பிரதமருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இதேபோல் உலக நாடுகளின் தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய பிஜேபி அரசு ஆட்சி பொறுப்பேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைவதை கொண்டாடும் வகையிலும், திரு நரேந்திர மோடியின் நீண்டகால பிரதமர் சாதனையை பாராட்டும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மக்கள் சேவையே சிறந்த நிர்வாகத்தின் மிக சிறந்த அளவுகோலாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தில்லியில் நடைபெறும் நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையிலிருந்து புறப்பட்டு சென்றார். திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக்குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84. பாரதி ராஜாவின் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். அவரது மறைவுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்களும் திரையுலகினரும் இறுதி அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தி ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 3,200 ரூபாய் குறைந்து 110,400 ரூபாய்க்கு விற்பனையாக்கிறது. தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 13 வயதிற்குட்பட்டோருக்கான டென்னிஸ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் பெங்களூருவை சேர்ந்த சிருஷ்டி கிரண் முதலிடத்தை பிடித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2563132 அப்படி இல்லைனா 2561133 வெளியூர் நேரில் இருந்தீங்கன்னா இல்லை மொபைல்லேருந்து கால் பண்ணுற நேரில் இருந்தீங்கன்னா 0462 அப்படிங்கிற இணைப்பை என்ன சேர்க்க மறக்காதீங்க. நிகழ்ச்சியில் முதல் நேயர் யார் எங்கே இருந்துன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் வணக்கம்.
0: உற்சாகமான காலை வணக்கம் சொல்வது யாரு?
1: நான் தர்மபுரி ராஜபேட்டையிலிருந்து வாக்குவரக்காரர்
0: நலமா இருக்கும் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: உற்சாகமா இருக்கு.
0: என்ன பாடல் சார் இன்னைக்கு?
1: ஆனந்தமா
0: இருக்கிறேன்.
1: எனக்கு ஆனந்தம் சூடி தந்த பாடல் கொடுக்க
0: கண்டிப்பாக வழங்கலாம். அழைத்தமைக்கு நன்றி.
1: நன்றி
0: மேடம். நன்றி. நேர்களே, நிகழ்ச்சியில் அந்த ஒரு அழகான முதல் பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துடலாம். முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்குல்ல, அங்கே நிறைய கோபுரங்கள் இருக்குது. அந்த இருக்கிற கோபுரங்களில் மிக உயரமான கோபுரம் எது அப்படிங்கிறதான் முதல் கேள்வி. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய கோபுரங்களில் மிக உயரமான கோபுரம் எது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு உங்களுக்கு பிடித்த பாடல்களையும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இப்போ பாடல் வந்துட்டே இருக்குது ஆனந்தம் திரைப்படத்திலிருந்து.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்க இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நாங்கள் கேட்கக்கூடிய மிக எளிமையான கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் சொல்லலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 2

நேயர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி என் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 10:10 ஆயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யார் என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம். சரி, அவங்க லைன் வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் ஐயா திரைப்படத்துலேருந்து ஒரு அழகான பாடல் கேட்டலாம்.

0: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேர்களை, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்த நேர் யாரு என்ன பாடல் கேட்கறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம். நலமா இருக்கீங்களா மேடம்?
2: நலமா இருக்கிறோமா. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: திருத்தூர் மாவட்டம் கோவில்பட்டி இந்திரா நகர்ல இருந்து சாந்திமதி மாரியப்பன் பேசுறேன் மேடம்.
2: ஓகே, சொல்லுங்க. நிகழ்ச்சியில என்ன பாடல்?
3: சொக்கத்தங்க படத்துல இருந்து மேடம், தன்னல் நிலவுக்கு என்னாச்சு?
2: ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு? ஓகே, பாடல் கொடுத்துடலாம். சரி, அவங்க கேள்வி பதிலுக்கு வருவோமா?
3: சொல்லுங்க மேடம்.
2: இப்போ நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல இருக்கக்கூடிய உயரமான கோபுரம் எது? சரியா, உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறேன். கிழக்கு கோபுரம் இல்லனா தெற்கு கோபுரம்?
3: தெற்கு மேடம்.
2: தெற்கு அப்படிங்கிறது மிகச்சரியான பதில். அழைத்தமைக்கு நன்றி. நீங்க கேட்ட பாடலும் வந்துட்டே இருக்கு.
3: நன்றி.
2: இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா 14 கோபுரங்கள் இருக்கு. அதுல இந்த தெற்கு கோபுரம் மட்டுமே பாத்தீங்கன்னா 170 அடியில இருக்கு. இது வந்து 1500 மேற்பட்ட சிற்பங்கள் கொண்டு செதுக்கப்பட்டிருக்கிற ஒரு அழகான கோபுரம். சோ மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல தெற்கு கோபுரம் தான் இருக்கிற கோபுரங்களே ரொம்ப உயரமான கோபுரம். அதாவது அந்த கோவில்ல இருக்கிற கோபுரங்கள்ல மிக உயரமான கோபுரம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டுட்டு என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு பாடல் கேட்க போயிடலாம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, தமிழகத்தின் மிக பெரிய சிவாலயங்களில் ஒன்றான திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலை நிர்மாணித்தவர்கள் யார்? இதுதான் அடுத்த கேள்வி. பதில் தெரிஞ்சா கால் பண்ணி உங்க விருப்ப பாடல்களையும் கேட்டு ரசிக்கலாம். நேரம் சரியாக 10:16 ஆயிட்டு இருக்கு.

0: நேர்களே, இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. மனம் விரும்புது நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நேர்களாக ரொம்ப அழகான பாடல் கேட்டுட்ருக்கிறாங்க. அந்த வரிசையில் அடுத்த நேர் யார், என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், சுரண்டையிலேருந்து பாப்பா பேசுகிறேன்.
0: பாப்பா சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க? பாரதிக்கு கண்ணம்மா. கண்டிப்பா அந்த அழகான பாடல் கொடுத்துடலாம். சரி, கேள்வி பதிலுக்கு போவோமா? சரி, தமிழகத்தின் மிகப்பெரிய சிவாலயங்களில் ஒன்றான திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலை நிர்மாணித்தவர்கள் யார், பாண்டியர்களா சோழர்களா?
1: இது சோழர்களா இருக்குமோ?
0: இல்ல, பாண்டியர்கள். பாண்டிய மன்னர்கள் தான் இந்த கோவில் வந்து கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் வந்த நாயக்க மன்னர்களால் இதில் உள்ள இந்த இசை தூண்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த இசை தூண்கள், மணி மண்டபம், அதெல்லாம் விரிவுபடுத்தப்பட்டன அப்படிங்கிற தகவல் இருக்கு. இப்ப நிகழ்ச்சியில ஒரு அழகான பாடல் கேட்கலாம், பிரியமுடன் திரைப்படத்துல இருந்து.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு

0: தள்ளுபடி விற்பனை. நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி என் பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேர்கள்லாம் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த வரிசையில் அடுத்த நேர் யார், எங்க இருந்து நீ கேட்டலாம்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: முருகன்.
0: சொல்லுங்க முருகன் சார், என்ன பாடல்?
1: எனக்கு
0: சூப்பர், கொடுத்துடலாம். சரி, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? தீயணைப்பு வாகனங்கள்ல தீயை அணைப்பதற்காக பயன்படுத்தப்படும் முதன்மையான வாயு எது? உங்களுக்கான ஆப்ஷன் கார்பன் டை ஆக்சைடு இல்லனா நைட்ரஜன்.
1: கார்பன் டை ஆக்சைடு.
0: கார்பன் டை ஆக்சைடுங்கிறது மிகச்சரியான பதில். வாழ்த்துக்கள், நன்றி.
1: நன்றி.
0: ஸோ இந்த நெருப்பு எரிவதற்கு ஆக்சிஜன் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அதே இந்த கார்பன் டை ஆக்சைடு வாயுவானது ஆக்சிஜனை விட அதிக எடை கொண்டது. எனவே இதை தீயின் மீது தெளிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு போர்வை மாதிரி சூழ்ந்து தீயை சூழ்ந்து கொண்டுடும். அதனால இந்த ஆக்சிஜன் உள்ளே வராமல் தடுத்து தீயை உடனடியாக அணைக்கிறது. அதனால் தான் முதன்மை வாயுவாக இந்த கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்துறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு அழகான பாடல் தான் கேட்க போறோம். ஹரிஹரன் பாடியிருக்காங்க. நேரம் சரியாக 10:30.

0: நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்ட நேரம் காலை 10:35 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்ருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாருங்க வந்து பேசுறீங்க?
1: பத்மாமா,
0: என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில்? ரகசியமானது காதல். ஓகே, கண்டிப்பா வழங்கிடலாம். சரி, உங்களுக்கான கேள்வி, ஆசியாவிலேயே மிக உயரமான ராஜகோபுரத்தை கொண்டு ஆன்மீக சுற்றுலா பயணிகளை பெரும் அளவில் ஈர்க்கும் தமிழக கோவில் எது? உங்களுக்கான ஆப்ஷன், ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவில், இல்லைனா திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில். அப்படிங்கிறது சரியான பதில், கரெக்டா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். திருச்சிராப்பள்ளியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவிலின் ராஜகோபுரம் பார்த்தீங்க அப்படின்னா 236 அடி உயரம் உடையது. அதாவது இதில் மட்டுமே இந்த கோபுரத்தில் மட்டும் 13 நிலைகள் அப்படிங்கிறது இருக்கு. இந்த பிரம்மாண்ட கோபுரம் வந்து 1987 கட்டி முடிக்கப்பட்டது. பாடல் வந்துட்டே இருக்கு, கோடம்பாக்கம் திரைப்படத்திலிருந்து.

0: நல்வெளி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யார், எங்க இருந்தனே கேட்டலாம். வணக்கம்.
1: ஏனுங்க வணக்கம்ங்க.
0: வணக்கம்ங்க, வாங்க.
1: நான் திண்டுக்கல் மாவட்டம் கணேசன் பேசுறேங்க. எப்படிங்க?
0: நல்லா இருக்கும் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நான் அடிக்கிற வேலை நல்லாவே இருக்கணுங்க.
0: சூப்பர் சார். என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: எனக்கு ஜிமிக்கி ஜிமிக்கி பொண்ணு வாரிசு படத்துல இருந்து.
0: வாரிசு படத்துல இருந்து. ஓகே, கொடுத்துடலாம். சரி, உங்களுக்கான கேள்விக்கு வருவோமா? வெளிநாட்டு பறவைகள் பல ஆயிரம் கிலோமீட்டர் கடந்து வரும் தமிழ்நாட்டின் பழமையான வேடந்தாங்கள், அதாவது பறவைகள் சரணாலயம் பழமையானது எங்க இருக்கு? செங்கல்பட்டா, நாகப்பட்டினமா?
1: செங்கல்பட்டுங்க.
0: செங்கல்பட்டு அப்படிங்கறது மிகச்சரியான பதில். வாழ்த்துக்கள் கணேசர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த வேடந்தாங்கல் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மிக பழமையான பறவைகள் சரணாலயம் அப்படின்னு சொல்றாங்க. அக்டோபர் முதல் மார்ச் வரையிலான காலங்களில் வந்து சைபீரியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்ல இருந்து பல அபூர்வமான பறவைகள் வந்து இங்கு இனப்பெருக்கத்திற்காக வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழமையான வேடந்தாங்கல் அப்படிங்கிறது செங்கல்பட்டுல இருக்கு. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. வாரிசு திரைப்படத்துல இருந்து ஜிமிக்கி பொண்ணு கேட்க இருக்கிறோம். நேரம் சரியாக காலை 10:42.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: நேர்களே, இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நேரம் சரியாக 10:46 ஆயிட்டு நிகழ்ச்சியில இந்த டைம்ல இந்த நேயர் பேச வராங்க. வணக்கம்.
3: வணக்கம் சிந்து சரமா, நல்லா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நாங்களும் நல்லா இருக்கோம். நான் கார் குறிச்சி புதுக்குடியில இருந்து கனகா பேசுறேன்.
2: கனகா அம்மா, இன்னைக்கு என்ன பாடல்? தமிழ்நாட்டின் மிக பழமையான மற்றும் இந்தியாவின் இரண்டாவது பெரிய புலி காப்பகம் எங்க இருக்கு? உங்களுக்கான ஆப்ஷன் களக்காடு அப்படிங்கறது மிகச்சரியான பதில். கரெக்டா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
3: நன்றி.
2: நேர்களை, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல பரவி இருக்கிற இந்த காப்பகம் வந்து 1988 உருவாக்கப்பட்டது. பல்லுயிர் பெருக்கம் மிகுந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் மிக முக்கியமான பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியாகவும் இந்த களக்காடு இருக்கு. நிகழ்ச்சியில வந்துட்டே இருக்கு மைனாவே மைனாவே பாடல்.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. நேர்களே, மனம் விரும்புதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேர்கள்லாம் ரொம்ப அழகான பாடல் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த வரிசையில் அடுத்த நேர் யார், என்ன பாடல்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார், எங்க இருந்து?
1: தென்காசி மேலாத்திலிருந்து ஜெயக்குமார் பேசுறேன் மேடம்.
0: ஜெயக்குமார் சார், என்ன பாடல் நிகழ்ச்சியில?
1: தென்னூருக்கு பருவ காற்று படத்துல இருந்து ஏடி கல்லட்டி என தெரியலையார்.
0: ஓகே, கண்டிப்பா அந்த பாடல் கொடுத்துடலாம். உங்களுக்கான கேள்விக்கு போலாமா?
1: போங்க வாங்க
0: போங்கலாம் வாங்கலாம். ஓகே, கேள்வி இதோ உங்களுக்காக. ஆஸ்கார் விருது பெற்ற தி எலிஃபன்ட் விஸ்பர்ஸ் ஆணவ படம் இருக்குல்ல, ஆவண படம், அந்த படம் எடுக்கப்பட்ட புகழ் பெற்ற தெப்பக்காடு யானைகள் முகாம் எங்க இருக்கு?
1: முதுமலை
0: அப்படிங்கறது மிகச்சரியான பதில். ஆப்ஷனே இல்லாம சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள், நன்றி.
1: நன்றி.
0: நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த முதுமலை தேசிய பூங்காவின் ஒரு பகுதி தான் இந்த தெப்பக்காடு. ஆசியாவிலே பழமையான யானைகள் வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு முகாம்களில் இது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. நேர்களே, தென்மேற்கு பருவக்காற்று திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. நேரம் சரியாக 10:54 ஆக இருக்கு.

பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-98-6458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேர்களை இதுவரைக்கும் மனம் விரும்புதே நிகழ்ச்சி கேட்டீங்க. நிகழ்ச்சியில் அனைத்து நேயர்களும் கலந்துக்கிட்டு அழகாக பதில் சொன்னீங்க. சில நேயர்கள் முயற்சி பண்ணீங்க. அனைவருக்கும் பாராட்டுகள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்க இனிமையான முற்பகல் வணக்கங்கள். நேரம் முற்பகல் 11:03. நேர்கள் கேட்டு ரசிக்க போறீங்க இது பாரதத்தின் பெருமை பேசும் மணித்திருநாடு. நேர்களை இன்றைய மணித்திருநாடு நிகழ்ச்சியில இந்தியாவின் காஸ் பீடபூமியை பத்தி தான் பேச போறோங்க. இயற்கை அப்படிங்கிறது மனிதனுடைய அறிவாற்றலுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு நம்ம நினைக்க வைக்கிற பல இடங்கள் நம்ம இந்தியாவில் இருக்குது. அப்படி ஒரு அதிகம் அறியப்படாத இயற்கை அற்புதம் தான் மகாராஷ்டிராவில் இருக்க

குடி இந்த காஸ் பீடபூமி. இத மகாராஷ்டிராவோட பூக்களின் பள்ளத்தாக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. இந்த காஸ் பீடபூமி பத்தி தான் இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில நம்ம மகிழ்ச்சியா பேச போறோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்க பாட்டே உங்களுக்காகவே வீட்டில் விசேஷங்க இந்த படத்துல தான் பாட்டு கேட்க போகிறோம். கேட்கலாம் ஜானகி குரலில்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: இசையின் வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க மணி திருநாடு நிகழ்ச்சி. நேரமாயாச்சு 11:10. நேர்களை இன்றைய நிகழ்ச்சியில் இந்தியாவின் காஸ் பீடபூமி பற்றி தான் பேசிகிட்ருக்கோம் இல்லையா. மும்பையிலிருந்து சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது இந்த காஸ் பீடபூமி. இந்த இடம் பருவமழை காலத்தில் கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய ஒரு சிறந்த இடம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த பருவமழை காலத்தில் தான் இங்கே பூக்கக்கூடிய பூக்களுடைய மலர்களுடைய அழகு அப்படின்னு வார்த்தைகளால் வந்து வர்ணிக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே அழகான காட்சியாக இருக்குமா. அதனால் பருவமழை சமயங்களில் ரொம்பவே இந்த இடத்தை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. நிறைய அரிய வகை விளிம்பில், அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய மலர்களை இந்த காஸ் பீடபூமியில் நம்ம பார்க்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 850 வகையான மலர் செடிகள் இங்கே இருக்குதுங்க. மகாராஷ்டிராவிலேயே அதிகமாக புகைப்படம் எடுக்கப்பட்ட இடங்களில் ஒன்று அப்படின்னா இந்த காஸ் பீடபூமி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அந்த மலர்கள் பூத்து குலுங்குற அந்த காட்சி அவ்வளோ அழகாக இருக்கும். இதன் காரணமாக தான் இது ஒரு பிரபல ஒரு ஃபோட்டோஷூட் இடமாகவே இந்த இடம் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுக்காகவே இங்கே ஒரு தனி இடமும் ஒதுக்கி இருக்கிறாங்க. இன்னும் இந்த காஸ் பீடபூமி பற்றி நிறைய பேசலாம். இப்போ பாடல் வந்துகிட்டே இருக்குது. செல்லக்கண்ணு திரைப்படத்திலேருந்து SB பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா குரல்களில் பாடல்.

காஸ் பீடபூமியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். இது மணி திருநாடு நிகழ்ச்சி. நிறைய அரிய வகையான அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய மலர்களை இங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இந்த மலர்களை தவிர நிறைய பல வகையான உயிரினங்களையும் நீங்கள் நம்ம வந்து பார்க்க முடியும். மலபார் கிறிஸ்டட் லார்க்கு, அது மட்டும் இல்லாமல் இந்திய ஸ்கிமிட்டர் பாப்புலர், இந்த மாதிரி பறவை இனங்களையும் இங்கே பார்க்க முடியும். நிறைய வகையான பட்டாம்பூச்சிகள் இங்கே இருக்குங்க. இயற்கையுடைய இந்த அதிசயம் அப்படிங்கிறது சக்யாத்தீருடைய உயரமான குன்றுகளில் சதார நகரத்திலிருந்து கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்துருக்குது. ஆகஸ்ட்லேருந்து அக்டோபர் வரையிலான பருவமழை அப்படிங்கிறது ரொம்பவே பார்வையிடுறதுக்கான சிறந்த டைம் அப்படின்னு சொல்லலாம். இந்த முழு பீடபூமியும் நிறைய வண்ணங்களில் மலர்களாலான ஒரு விரிப்பு விரித்து வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அழகாக காட்சியளிக்குமா. இன்னும் தொடர்ந்து பேசலாம் இந்தியாவின் காஸ் பீடபூமி பற்றி. இப்போ வந்துட்டுருக்கு பாடல் உங்களுக்காகவே. தர்மசக்கரம் திரைப்படத்திற்காக ஆர் வி உதயகுமாருடைய பாடல் வரிகளில்

0: சுஜாதா பாடியிருக்காங்க. தேவாவுடைய இசையில தான் பாடல் கேட்க போறோம். முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து.
1: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒளிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: நேயர்களின் கவனத்திற்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள், இயற்கை ஆர்வலர்கள், புகைப்பட கலைஞர்களுக்கு ரொம்பவே ஒரு மகிழ்ச்சிகரமான, எல்லாரும் விரும்பி ரசிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பருவமழை காலங்களாக இருக்கக்கூடிய ஆகஸ்ட்லேருந்து அக்டோபர் இந்த மாத காலங்களில் மட்டுமே இங்கே பூக்கள் பூக்கும். சில மலரினங்கள் இந்த காஸ்பீட பூமியில் மட்டும்தான் இருக்குது. ஜூன் 2012 யுனெஸ்கோ இந்த இடத்தை பல்லுயிர் உலக பாரம்பரிய தளமாக அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னும் தொடர்ந்து நம்ம பேசலாம். இப்போ ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு, நிகழ்ச்சியில் கேட்கலாம். ஞானப்பழம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் தான் பாடல் கேட்க போறோம். பாடல் இதோ.
1: மணிமாட குயிலே நீ கொஞ்சம் நில்லு, வனவாச

மணிமாடக்குயிலே நீ கொஞ்சம் நில்லு, வனவாசக்குயிலுக்கு சந்தம் சொல்லு. மணிமாடக்குயிலே நீ கொஞ்சம் நில்லு, வனவாசக்குயிலுக்கு சந்தம் சொல்லு.

என்றுமே என் இதய துடிப்பு நீயே நீயே. மணிமாட குயிலே நீ கொஞ்சம் நில்லு, வனவாச குயிலுக்கு சந்தம் சொல்லு.

என்னடி இன்னும் மௌனம் மௌனம் கிளியே கிளியே, மணிமாட குயிலே நீ கொஞ்சம் நில்லு, வனவாச குயிலுக்கு சந்தம்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: சதாரா அப்படிங்கிற பகுதியிலேருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த கார் ஸ்பீடு பூமி. மும்பையிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு காரில் பயணம் பண்ணோம் அப்படின்னா ஒரு 6 மணி நேரத்தை பயணத்தில் வந்து நம்ம அந்த இடத்த அடைஞ்சிடலாம். அதே நேரம் புனேவிலேருந்து நம்ம சாலை மார்க்கமாக வரோம் அப்படின்னா 3 மணி நேரத்தில் வந்து இங்கே போயிடலாம். ஒவ்வொரு நாளும் 3000 பார்வையாளர்கள் வந்து பார்க்கறதுக்காக அனுமதிக்கப்படுறாங்க. காலை 7 மணிலேருந்து 11 மணி வரை, அப்புறம் 11 மணிலேருந்து 3 மணி வரை, பிற்பகல் 3 மணிலேருந்து மாலை 6 மணி வரை அப்படின்னு 3 நேர இடைவெளிகளில் ஒவ்வொன்றும் அதிகபட்சமாக 1000 பேர் பார்க்கறதுக்கு அனுமதிக்கப்படுறாங்க. இயற்கையோடைய அழகையும் உயிரியல் செழிப்பையும் ஒரே இடத்துல கொண்ட அபூர்வமான இடமாக இந்த காஸ் பீடபூமி விளங்கிட்டுருக்கு. வண்ணமயமான மலர்கள், பசுமையான சூழல், அமைதியான இயற்கை காட்சிகள் அப்படின்னு எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு இடமாக இருக்குது. இப்படிப்பட்ட இயற்கை பொக்கிஷங்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய எல்லாருடைய பொறுப்பு. காஸ் பீடபூமி அப்படிங்கிறது இயற்கையை நேசிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு மறக்க முடியாத சுற்றுலா அனுபவத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். பாடல் வந்துட்டு இருக்கு காளிதாசனின் பாடல் வரிகளில். ஜல்லிக்கட்டு காலை படத்துலேருந்து பாட்டு கேட்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்காங்க. தேவாவோட இசையில் தான் பாடல் வந்துட்டே இருக்கு.
3: சின்ன பொண்ணு சின்ன மாப்பிள்ள சிரிச்சு கட்டின வீடு, அதை சிக்கு இல்லாம எடுத்து தந்தா சென்னப்பட்டினம் பாதி.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் முற்பகல் 11:38 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் இணைஞ்சிருக்கிறீங்க, இது மணி திருநாடு. மணி திருநாடு நிகழ்ச்சியில் இதுவரை இந்தியாவில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய காஸ்பீட பூமியை பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இனி நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பயனுள்ள உள்ளூர் தகவல்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சியினோட சேர்ந்து வழங்குறதுக்காக நம்மளும் இணைஞ்சிருக்கிறாங்க. யாரு?
1: நான் உங்கள் தோழி சிந்து சாரா.
0: சிந்து, என்ன நியூஸ் வச்சிருக்கீங்க?
1: முதல் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டம் வந்து நடைபெற இருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் அரசின் திட்டங்கள் பயன்பெற, திட்டங்கள் எல்லாமே அவங்களுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற இருக்கு. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற இருக்கு. நாளை காலையில்

0: 11 மணிக்கு. மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்த சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் வந்து கலந்துக்கலாம். நீங்கள் வரும்போது என்னெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை இருக்கும் இல்லையா, அதோட நகல், குடும்ப அட்டை நகல், ஆதார் அட்டை நகல், வாக்காளர் அட்டை நகல், இது எல்லாமே கொண்டு வந்து உங்களோட விண்ணப்பத்தோடு சேர்த்து நீங்கள் இதையும் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு காலையில் 11 மணிக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற இருக்கு.
1: ஓகே, இந்த தகவலோட நானும் ஒரு தகவல் வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா, யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக ஒரு தகவல் தான். என்ன அப்படின்னா, மத்திய அரசு நடத்தக்கூடிய யூபிஎஸ்சி, அது மட்டும் இல்லாமல் மாநில அரசு நடத்தக்கூடிய டிஎன்பிஎஸ்சி, இந்த மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்கள் பயன்பெறும் வகையில் நம்ம நெல்லை மாவட்ட மைய நூலகத்தில் இலவச கருத்தரங்கு ஜூன் 14 ஞாயிறு அன்று காலை 10 மணிக்கு வந்து நடக்க இருக்கு. இதில் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் அவங்க எப்படி தயாராகணும், சமீபத்தில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு நடைமுறைக்கு ஏற்ப எப்படி அவங்கள தயார் செஞ்சுக்கணும், எப்படி எழுதல வெற்றி பெறலாம், இந்த மாதிரியான பலவிதமான உத்திகளை பற்றி இந்த இலவச கருத்தரங்கு வந்து நடத்திருக்கிறாங்க. இதில் போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் கலந்துக்கிட்டு இலவசமாக பயன்பெறலாம். கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அலைபேசி எண்கள் இருக்குது, அந்த அலைபேசி எண்களில் அல்லது நேரில் போயிட்டு வந்து பதிவு செஞ்சுக்கலாம். நேரில் போகிறதானா காலை 10 மணிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும் நெல்லை மாவட்ட மைய நூலகத்தில் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஃபோன்லேயே பண்ணிக்கிறேன் அப்படின்னா அலைபேசி எண்கள் நான் சொல்கிறேன், 9626252500 9626252500 அப்படிங்கிற இந்த அலைபேசி எண்களுக்கு கால் பண்ணி நானும் கலந்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஜூன் 14 ஞாயிறு அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு மாவட்ட மைய நூலகத்தில் நடைபெற இருக்கிற இந்த இலவச கருத்தரங்களை நீங்களும் கலந்துக்கலாம், மாணவர்களே பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கட்ட பஞ்சாயத்து படத்துலேருந்து பாடல் கேட்க போகிறோம். பொன்னடியானுடைய பாடல் வரிகளில் ஜாலி அப்ரஹாம் பவதாரணி பாடியிருக்காங்க இளையராஜாவோட இசையில்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: மணித்திருநாடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. பயனுள்ள உள்ளூர் தகவல்கள் தெரிஞ்சிருக்கோம். அந்த வரிசையில என்ன தகவல் அடுத்து நேர்களுக்கு சொல்ல போறோம் சிந்து?
1: அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குற்றாலம் ஐந்தருவியில குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில பாத்தீங்கன்னா மழை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கறதுனால குற்றால அருவிகள்ல நீர்வரத்து அப்படிங்கிறது சீரா இருக்கு. அதனால இந்த குற்றாலம் ஐந்தருவி எல்லா அருவிகள்லயும் பாத்தீங்க அப்படின்னா குளிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. எனவே ஏராளமான குடும்பத்தினரும் திரண்டு வந்து உற்சாகமாக குளித்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குற்றாலம் போகணும், ஐந்தருவிக்கு போகணும் அப்படின்னு பிளான் இருந்தது அப்படின்னா நீர்வரத்து கொஞ்சம் குறைஞ்சதுனால இப்போ வந்து சுற்றுலா பயணிகள் வந்து குளிக்கலாம் அப்படிங்கிற அனுமதி கொடுத்துருக்காங்க.
0: ஓகே சிந்து, இந்த தகவலோட நான் என்ன தகவல் வச்சிருக்கேன் அப்படின்னா, சங்கரன் கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் மின் தடை பற்றிய தகவல் தான். கரிவலம் மந்தநல்லூர் உபமின் நிலையத்தில் 10/6/2026 அதாவது இன்று 9 மணிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற்றுட்டு இருக்கும். பவர் கட் ஆயிடுக்கும். கரிவலம் மந்தநல்லூர் பனையூர் கோளைக்கண்ணி கோமதி முத்துப்புரம் இடையான்குளம் துறைசாமியாபுரம் எட்டிச்சேரி சென்னிக்குளம் லட்சுமியாபுரம் காரி சாத்தான் செவல்பட்டி சுப்பிரமணியபுரம் இந்த ஊர்களுக்கு மீன் விநியோகம் 2 மணி வரைக்கும் இருக்காது அப்படிங்கிற இந்த தகவலோடு இப்போ நிகழ்ச்சியில் ஒரு பாட்டு கேட்டலாமா? பாட்டு வந்துட்டே இருக்கு உங்களுக்காகவே. மண்வாசனை படத்துக்காக தான் பாடல் கேட்க போகிறோம். பஞ்சு அருணாச்சலம் அவங்களுடைய பாடல் வரிகளை ஜானகி மலேசியா வாசுதேவன் படிக்கிறாங்க. இளையராஜாவோட இசையில் தான் பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: சீர் மரபினர் மற்றும் சிறுபான்மையர் நல மாணவ மாணவிகளுக்கு வந்து 27 விடுதிகள் வந்து செயல்பட்டு வருது. இங்கே வந்து சேரணும் அப்படின்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பெற்றோரின் ஆண்டு வருமானம் வந்து 2 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு. இப்போ பள்ளியில் படிக்கிற மாணவ மாணவிகள் அந்த விடுதிக்கு இங்கே சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா June 18 நீங்கள் விண்ணப்பிக்கணும். இல்லை கல்லூரியில் படிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா July 15 நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னா சாதி மற்றும் பெற்றோரது வருமானம் குறித்த சான்றிதழ் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: ஓகே, இந்த தகவலோட நிறைவான தகவல் நானும் வந்து சொல்ல போகிறேன். தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் மூலமாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு திறன் அடிப்படையிலான பயிற்சிகள் வழங்கிட்டுருக்காங்க இல்லையா, அந்த வரிசையில் அழகு கலை அதுவும் மட்டும் இல்லாமல் சிகை அலங்காரம் இந்த பயிற்சிகள் வந்து வழங்கப்பட இருக்கு. இந்த பயிற்சி பெறணும் அப்படின்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினராக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களாக இருக்கணும். வயது வரம்பு 18-35 வயதுக்குள்ளே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் குடும்ப ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது 3 லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பயிற்சி வந்து 45 நாட்கள் நடக்கும். திருச்சி மாவட்டத்தில் இந்த பயிற்சி நடைபெற இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தகுதி பெறக்கூடிய நபர்கள் பயிற்சி நடைபெறும் மாவட்டத்தில் தங்கி படிக்கிறதுக்கான செலவின தொகையும் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. இந்த பயிற்சியில் தேர்ச்சி பெறக்கூடிய தகுதியான நபர்கள் வந்து நிறைய சம்பாதிக்கிற அளவுக்கு வேலை வாய்ப்புகளையும் வந்து உருவாக்கி கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த பயிற்சியில் செய்கிறதுக்கு தாட்கோ இணையதளமான www.thatco.com அப்படிங்கிற முகவரியில் பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த நிறைவான தகவலோடு நிறைவான பாடலும் கேட்க போகிறோம். இளையராஜோட இசையில் கேஜி யேசுதாஸ் உமாரமணன் பாடியிருக்காங்க, தூரல் நின்று போச்சு. அந்த படத்தில் தான் பாட்டு கேட்க போகிறோம். இதுவரை நிகழ்ச்சியை மகிழ்ச்சியை வழங்கணும் நானுங்கள் மீரா மற்றும்
0: நானுங்கள் தொழில் சிந்து சாரா.
1: நேர்கள் பாடலை தொடர்ந்து கேட்க இருக்கிறீங்க நிகழ்ச்சி குறிப்புகள்.

0: கேட்டுட்ருக்கிறீங்க மணி திருநாடு நிகழ்ச்சி. நேரமாயிடுச்சு 11:55. சிந்து, நம்ம நிகழ்ச்சியில் நிறைவான தகவல் என்ன சொல்ல போகிறோம்?
1: என்ன கேட்க இருக்கிறோம் அப்படின்னா, மாணவ மாணவிகள் விடுதிகளில் சேர வாய்ப்பு, அதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென்காசி மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர்

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய உற்சாகமான நண்பகல் வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிஃபம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 12:01. இப்போ கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:10 மற்றும் 12:50 சிநேகிதி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் பேச இருக்கிறோம். காத்திருந்து பெற்ற பலனும் கிடைத்த சுவாரஸ்யமும் பற்றி நேரலை நிகழ்ச்சியில் தோழிகளே உங்களோட கருத்துக்களை நீங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்றைக்கு விமான நிலையங்களில் பயன்படுத்தும் முக அடையாள தொழில்நுட்ப செயலி பற்றி தெரிஞ்சுக்கலாம். 1:10 நலம் தானா நிகழ்ச்சியில் மாம்பழ வகைகளும் அதன் பயன்களும். 1:55 நலம் தானா நிகழ்ச்சியில் வெப்பநிலை தாக்கத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்த ஆலோசனைகள் தராங்க சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள். 2:15 திரையறிவு நிகழ்ச்சி. 3:02 குக்கு நேர விருப்ப பாடல்களை கேட்ட மகளெல்லாம். 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம். 4:40 பொதிகை தும்பி நேரலை நிகழ்ச்சி. 5:00 ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் குடும்ப பெண்கள் எதிர்கொள்ளும் மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் நேர்முகம் வழங்குவர் மனநல மருத்துவர் ரிஸ்வானா ஃபாத்திமா அவர்கள். 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. 7:00 திரை இசை. 7:10 ராமநாதபுரம் மாவட்டம் செய்திகள். எழுதியவர் வி கார்த்திகேயன். இன்றிரவு 7:25 நம்மை சுற்றி. 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். 7:32 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் மிளகாயினை தாக்கும் நோய்களும் அதற்கான மேலாண்மை முறைகளும். உரை வழங்குவர் கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் ஜே ஷீலா அவர்கள். 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழலாம். 9:15 செய்திச்சுடர். 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் தெரிஞ்சுக்க போகிற விஷயம் சங்கத்தமிழும் நவீன வாழ்வும் பற்றிய தகவல்கள். 10:00 சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நேயர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள்.

தோழிகளே, இது உங்களுக்கான நேரம். இன்னைக்கு நண்பகல் 12:10 சிநேகிதி நிகழ்ச்சியில் பேச வேண்டிய நேரம். இன்னைக்கு எதை பற்றி பேச இருக்கிறோம் அப்படின்னா, காத்திருந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும்போது உண்மையிலேயே அது நம்மளுக்கு ஸ்பெஷலாக தான் இருக்கும் இல்லையா? இது மாதிரி ரொம்ப வெயிட் பண்ணி உங்களுக்கு கிடைச்ச ஒரு விஷயமும் அதோட பலனும் அதனால் உங்களுக்கு கிடைச்ச சுவாரஸ்யமும் இதை பற்றி நேரலையில் உங்களோட கருத்துக்களை நீங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். இது போலவே இன்றைக்கு 5:02 ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியிலுமே பார்த்திங்கன்னா, குடும்ப பெண்கள் எதிர்கொள்ளும் மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் இது பற்றி பேசியிருக்கிறோம்.

நேர்முகத்தில் பங்கேற்கிறாங்க மனநல மருத்துவர் ரிஷ்வானா ஃபாத்திமா அவர்கள். இது பற்றி உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்கள் நேரலையில் கேட்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2561132 மற்றொரு 2561133, நெல்லையுடன் இணைப்பெண் 0462. இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஸ்நேகிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ,
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோ.
3: சரி சரி,
4: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்த் அன்கோ தான் சரின்னுட்டு.

0: நேரம் 12:11. இனிய நண்பகல் வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. இந்த ஸ்நேகிதியே நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் தோழிகளை உங்கள் கூட பேசுகிறதுக்காக ரொம்ப மகிழ்ச்சியாக காத்துட்ருக்கோம். நான் உங்கள் லிசி ஜெகன் மற்றும்
1: நான் உங்கள் மீரா.
0: மீரா, ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க போல இருக்கே.
1: ஆமாம், அதாவது ரொம்ப நாள் ஒரு விஷயத்த நினச்சிட்டே இருந்தேன்.
0: ஆ சரி,
1: இது வேணும் அப்படின்னு இன்னைக்கு கிடச்சிருச்சு. அதான் ஒரே ஜாலி.
0: அப்படியா, அது என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாமா? நாங்கள்
1: அது லாஸ்ட்டில் தான் சொல்லணும்னு வச்சுருக்கேன். சஸ்பென்ஸ்.
0: ஓ சரி சரி சரி. தோழிகளே, இது பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறோம். மேராவே சொல்லிட்டாங்க, காத்திருந்து பெற்ற பலனும் கிடைத்த சுவாரஸ்யமும். ஒரு விஷயத்தை வந்து இந்த வேகமான உலகத்தில் எல்லாமே உடனே கிடக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து அதிகமாயிட்டே இருக்குது. ஆனால் சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா காத்திருந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த காத்திருக்கிறதுல கிடைக்கக்கூடிய எதிர்பார்ப்பு, இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மகிழ்ச்சி தான் இல்லையா மீரா?
1: கண்டிப்பா, அந்த காத்திருந்து ஒரு விஷயம் கிடைக்கிறது அப்படிங்கறதே ஒரு சுவாரஸ்யம் தான்.
0: எதுவுமே பாத்தீங்கன்னா சட்டுன்னு கிடைச்சிட்டு அதோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாம
1: போயிருது. கண்டிப்பா, நம்ம வந்து ஈஸியா கிடைச்சிருச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு மதிப்பு இல்லாம போயிரும். ஆனா காத்திருந்து கிடைக்கும் போது அதை நம்ம அப்படியே பத்திரமா வச்சிருப்போம் இல்லையா?
0: அடிக்கடி அதை நினைச்சு பார்க்கும்போது கூட சச்சா இதுக்காக நம்ம எவ்வளவு வெயிட் பண்ணும்ல, அந்த மாதிரி யோசிக்கும் போது அது நம்ம மனசுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியா தான் அது இருக்குது.
1: கண்டிப்பா
0: தோழிகளே, இது பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பேச இருக்கிறீங்க. நீங்க அழைக்கலாம் 2561132 மற்றொரு எண் 2561133. நம்ம நிலையோட இணைப்பேன் 0462. நம்ம நிகழ்ச்சியில இணைற முதல் தோழி, வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார் பேசுறீங்க? எங்கிருந்து? சுதா
2: பேசுறேன். நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க சுதா?
2: நல்லா இருக்குமா?
0: சொல்லுங்க சுதாமா.
2: ஆமா, நல்லா. கேரளாவுக்கு போயிட்டு நேத்தா வந்தோம், நான் பேச முடியல, எனக்கு அங்கே லைன் கிடைக்கல.
1: சரி, வந்துட்டீங்க, லைன் பிடிச்சிட்டீங்க.
2: ஆமா
1: சரி சரி, ஓகே.
2: நம்ம காத்து இருந்ததுன்னா என்ன, ரொம்ப நாள் நம்ம வீடு கட்டணும் வைக்கணும்ட்டு ரொம்ப யோசனையா இருக்கும். ஒண்ணுமே இல்லாம இருக்கோம். கஷ்டப்பட்டு ஊரை விட்டு வந்து ரொம்ப கடனாகி இருக்கும்போது திடீர்னு எங்களுக்கு நல்ல இப்போ வீடு வாசல் கட்டி ஒரு சந்தோஷமா இருக்குது, ஒரு நல்ல பெருமையா இருக்குமா?
0: சூப்பருங்கம்மா,
1: சூப்பர். நன்றிம்மா, நன்றி.
2: நன்றி.
0: நிகழ்ச்சியில் முதல் நேராக கலந்துக்கிட்டு சூப்பரான ஒரு அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க. வீடு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கனவா.
1: நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் காத்திருந்து கிடைச்சது, இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வீடை வச்சுக்கலாம். கண்டிப்பாக நிறைய பேருடைய கனவு அப்படிங்கிறது
0: சொந்த வீடு
1: அப்படிங்கிறது. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த தோழி யார்?
0: வணக்கம்.
1: வணக்கம், இனிப்பில் இருக்கீங்க?
0: வணக்கம்.
1: வணக்கம்.
3: ஹலோ.
1: ஹலோ,
3: பிரியா பேசுகிறேன்.

0: பிரியா எங்கேருந்து பேசுறீங்க?
1: கயத்தார்.
0: கயத்தார்ல இருந்து பிரியா, சொல்லுங்கம்மா. என்னமா உங்க இணைப்பு எங்களுக்கு தெளிவா இல்லைங்களே.
1: ஹலோ,
2: சொல்லுங்க
0: பிரியா.
1: வீடு கட்டி இருந்தால் கனவு இருக்கும் சொல்லுங்க மேடம்.
0: ஓ,
2: வீடு கட்டி உங்களுடைய கனவு நனவாயிருச்சு இல்லையா? சூப்பர்மா, நன்றி.
0: நன்றி பிரியம்மா, நன்றி.
2: ரெண்டு தோழிகளுமே பார்த்தீங்கன்னா வீடு கட்டினது அப்படின்னது வந்து காத்திருந்து எங்களுக்கு கிடைத்த அனுபவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில் நம்ம வந்து ஒரு நன்றி சொல்ல போகிறோம், எதுக்கு தெரியுமா? ஒரு நாள் விட்டு விட்டு தோழிகள் ரொம்ப ஆர்வமாக நிகழ்ச்சியில் பங்கேற்று புதிய நேயர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா,
0: அதுக்காக
2: தோழிகளே உங்களுக்கு நன்றியை சொல்லிட்டு இப்போ ஒரு பாட்டு கேட்க இருக்கிறோம். ஐயா திரைப்படத்துலேருந்து பா விஜய் வரிகளுக்கு பரத்வாஜ் இசையில் சாதனா சர்கம் கிருஷ்ணகுமார் பாடியிருக்காங்க.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் & கோ க்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் 12:21 ஆயிட்டுருக்கு. இது நாங்கள் எரியின் குரல் நஞ்சென்று ஒழித்து கொண்டிருக்கும் ஸ்நேகிதி நிகழ்ச்சி. இன்றைக்கி ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறோம் காத்திருந்து பெற்ற பலனும் கிடைத்த சுவாரஸ்யமும் அப்படின்னு பேசிகிட்ருக்கோம். முதல்ல பேசின 2 வீடு பற்றி சொன்னாங்க. நிறைய விஷயம் இருக்குங்க, அதாவது ஒரு குழந்தையாகட்டும் காத்திருந்து இத்தனை வருஷம் காத்திருந்து அந்த குழந்தைன்னு கிடச்சிதுங்க அப்படிங்கிற விஷயமாகட்டும், இல்லை காத்திருந்து வெற்றி பெற்ற காதலாகட்டும், எல்லாமே சுவாரஸ்யமானது தான். இதை மாதிரி நிறைய உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். தோழிகளை நீங்களும் அழைக்கலாம். 0462-2-5-6-1-1-3-2 மற்றும் 3-3 அப்படிங்கிற எண்களுக்கு.
1: நீங்கள் குழந்தை அப்படின்னு சொல்லும்போது எனக்குமே ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. ஒவ்வொரு அம்மாக்களுமே பார்த்தீங்கன்னா தங்களோட பிள்ளைகள் வந்து வளர்ச்சிக்காக அவங்க வளர்ந்து வர்றதை பார்க்கறதுக்காக கூட நிறைய வருஷம் நம்ம காத்துட்டு தானே இருக்கோம்.
0: அது மட்டும் இல்லைங்க, நிறைய வருஷம் காத்திருக்கிறது ஒரு பக்கம், அது ஒரு காத்திருப்பு. ஆனால் அந்த 10 காத்திருக்கிறது அப்படிங்கிறதே பெரிய, அந்த எல்லாரும் ஈஸியாக 10 அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அந்த 10 ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த தாய் எப்படி காத்திருந்து அந்த குழந்தைய கையில் வாங்குற அப்படிங்கிறதே ஒரு பெரிய
1: இணைப்புல வராங்க. பேசலாம். வாங்க. வணக்கம். வணக்கம். தோழிகளே, ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தால் கூட நீங்கள் வந்து எங்ககிட்ட இது எனக்கு வந்து ரொம்ப வெயிட் பண்ணி கிடச்சனால எனக்கு ஸ்பெஷல்ப்பா அப்படின்னு நீங்கள் வந்து எங்ககிட்ட நேரலையில் சொல்லலாம். வாங்க. வணக்கம்.
0: நல்லா இருக்கும். யார் பேசுறீங்க? இங்கிருந்து ஆலங்குளத்துல இருந்து
1: சித்ரா.
0: சித்ரா, ஓகே, சொல்லுங்கம்மா.
2: மேடம், அது வந்து நான் குறையா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா அது அதிகமா இருந்தது. அது வந்து ஒரு காத்திருந்து எடுத்த மாதிரி ஒரு 50,000
0: எதிர்பார்க்காம அவ்வளவு அமௌண்ட் சேர்த்துட்டீங்க.
2: ஆமா, 10,000 சேரா
0: நினைச்சேன்,
2: 50,000 சேர்ந்துருந்தது.
0: அடடா, அவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும்ல.
2: ரொம்ப சந்தோஷம் மேடம்.
0: சொல்லுங்க.
2: 8 கூட எடுக்காமே போட்டேன்.
0: ஓகே ஓகே.
1: வணக்கம். சொல்லுங்கம்மா.
3: வணக்கம். ஜோராக வாங்கி கொடுக்கும் மீரா மேடத்துக்கும், புன்னகையோடு வாங்கி கொடுத்துருக்கும் ரிஷி மேடத்துக்கும் வணக்கம் சொல்லுது. உங்க அன்பு நேயர் பார்க்கிறீங்க. நல்லா இருக்கீங்களா இருவரும்?
1: நல்லா இருக்கும் வசந்தாமா. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிறவங்க நிகழ்ச்சி கேட்டு எப்படி உற்சாகமா இருக்கும்.
0: சொல்லுங்க.
3: நான் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு தான் காத்திருந்தேன்.

0: அடடா எப்படி.
1: ஏன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா இந்து, அக்காள் காண்டி கொஞ்சம் மதம் மாறிட்டேன், கிறிஸ்தவரம் மாறிட்டேன். எங்க ஊர்ல பார்த்தா புள்ள இந்து மாப்பிள்ளதான், வேலைக்கார மாப்பிள்ள வந்தாதான் கல்யாணம் முடிக்கிற ஒரு கொள்கையில
0: இருந்தேன்.
1: தங்கச்சி எல்லாருமே கல்யாணம் முடிச்சு ரெண்டு குழந்தைலாம் தாஜி, எங்க அம்மா ஒரே ஏச்சி வேற. கடைசியில பாத்தீங்கன்னா பக்கத்து ஊர்லயும் மாப்பிள்ள கிடைச்சிது. 27 வயசுலதான் கல்யாணம் முடிச்சேனா. ஆமா, ஏன்னா தங்கச்சி எல்லாம் என்னோட 10 வயசுக்கு இல்லாம அவளாம் கல்யாணம் முடிச்சா. அம்மா ஏச்சி வேற, ஆனா பக்கத்து வேலை இருந்து கல்யாணம் முடிச்சு
2: நடுவுல
0: காத்திருந்து செஞ்சிருக்கீங்க.
1: நன்றி
0: நன்றி வசந்தம்மா, நன்றி
1: நன்றி மேடம், நன்றி.
2: இப்படி மேரா இது நம்ம யோசிக்கவே இல்லையே,
0: இப்படி கூட இருக்கும் இல்லையா. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் ஒரு ஒரு செடி வச்சேன், ஒரு மரம் வச்சேன், அது வந்து 1.5 வருஷத்துல காய்ச்சிருன்னு சொன்னாங்க. காத்துறது வெயிட் பண்றது இது எப்படி இருக்குன்னு பாக்கல, அதோட டேஸ்ட் அப்படி சொல்லிட்டுலாம்.
2: பழம் வந்து அதுல இருந்து பறிக்கும் போது எப்படி இருக்கும்,
0: எப்படி இருந்திருக்கோம், அது மாதிரி விஷயங்களை கூட வந்து தோழிகள் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் நம்ம நிகழ்ச்சியில.
2: இப்போ வந்து பாடல் வந்துட்டுருக்கு விளம்பரத்தை தொடர்ந்து. மானஸ்தான் திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசைக்கு ஹரிஹரன் சித்ரா பாடியிருக்காங்க.
3: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

ஈஸியா ஏசி வாங்க வசந்த் & கோ க்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.

0: நேரம் 12:32. சிநேகிதியை நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். காத்திருந்து பெற்ற பலனும் கிடைத்த சுவாரஸ்யமும் இது பற்றி தோழிகள் அவங்களுடைய அனுபவங்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த தோழி, வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
1: நம்மளை காத்திருக்க சொல்கிறாங்களோ?
0: ஆமாம் ஆமாம்.
1: ஓகே, பேசலாம். அடுத்த தோழி யார் இணைப்பில் வரப்போகிறாங்க? வணக்கம்.

0: மீரா, சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விரும்பின ஒரு வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒரு படிப்பாக இருக்கட்டும், ஒரு வேலையாக இருக்கட்டும், ஒரு தொழிலாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம இது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஆனால் உடனே சட்டுன்னெலாம் அது கிடச்சிடவே
1: கிடைச்சிடாது.
0: கிடச்சிடாது. சரி, தோழிகள்
1: பேசலாமே.
0: வந்து இணைப்பில் வராங்க, கேட்கலாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் வணக்கம்.
0: வணக்கம்,
2: ஹலோ.
0: சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்கம்மா.
2: நல்லா இருக்கீங்களா? இந்த பேரும்
1: நல்லா
2: நலமா
1: இருக்கும்.
2: இருக்கும்.
1: யார் பேசுறீங்க? நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: கோடிசனிலிருந்து சுப்லட்சுமி பேசுறேன்.
1: சுப்லட்சுமி எங்க இருந்துமா?
2: கோடிசனிலிருந்து சுப்லட்சுமி மேடம்.
1: ஓகே ஓகே ஓகே, சொல்லுங்கம்மா.
2: கல்யாணம், எனக்கு ஒரு பொண்ணு குழந்தை இருக்கு. அது அதுக்கப்புறம் திருப்பி ஒரு குழந்தை கிடைக்கும் நினைச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் 9 கழிச்சுதான் கிடைச்சது. 9 வருஷம் கழிச்சு ஒரு தெய்வ மகன் பிறந்தான் எனக்கு.
1: தெய்வ மகன்.
2: ஆமா ஆமா, தெய்வ மகன் எனக்கு பிறந்தான். இப்ப அவனுக்கு இப்ப 28 வயசு ஆயிருக்கும் மேடம். பொண்ணு பாத்துட்டு இருக்கோம்.
1: தெய்வ மகனுக்கு ஒரு தெய்வ மகளை தேடிட்டு இருக்கீங்க.
2: ஆமா ஆமா ஆமா, தேடிட்டு இருக்கோம்.
1: ஓகே ஓகே,
2: சீக்கிரம் கிடைக்கணும்,
1: கண்டிப்பா கிடைக்கும். வாழ்த்துக்கள்.
2: ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்து மேடம், அதான் கிடைச்சது எனக்கு.
1: நன்றிம்மா, நன்றி நிகழ்ச்சியில கலந்து.
2: தேங்க்யூ மேடம், தேங்க்யூ.
0: மீரா, ஆனா 28 வயசு ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் 9 வருஷம் காத்திருந்து எனக்கு கிடைச்சனால இன்னைக்கு நம்ம இந்த தலைப்பை கேட்டதுமே அவங்களுக்கு ஞாபகம் வந்த விஷயம்.
1: அது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியோட சொல்றாங்க. அந்த காத்திருந்து கிடைக்கிற விஷயம் வந்து என்னைக்குமே மகிழ்ச்சியா இருக்கும். அதனுடைய பலன் வந்து எப்ப நினைச்சாலும் சந்தோஷப்படக்கூடிய
0: சந்தோஷமா இருக்கும். 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணும்போது அது மகிழ்ச்சி வந்து இன்னுமே இரட்டிப்பாகும். அதான் தோழிகள் நம்ம கிட்ட இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க, வணக்கம்.
2: வணக்கம்மா.

0: சொல்லுங்கம்மா.
1: வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம்.
1: நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி.
2: ராஜேஸ்வரி அம்மா சொல்லுங்க.
1: நல்லமா இருக்கீரா?
2: சூப்பரா இருக்கமே. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க ரொம்ப சூப்பரா
2: இருக்கோம்.
1: காசு நல்லா அடிக்குது.
0: சரி,
1: மனவரமா இருக்கு. சரியா கிடைக்க மாட்டேங்குது எல்லாத்துக்கும். அதான் கட்டுறது, வேற ஒண்ணும் இல்ல.
2: சரி சொல்லுங்க சொல்லுங்க.
1: எனக்கு காத்திருந்து காத்திருந்ததுதான் சொல்றீங்க. எல்லாரும் பார்த்து திருமணத்தை பத்தி சொன்னாங்க, உண்டிய பணத்தை பத்தி சொன்னாங்க. நான் காத்திருந்தது வந்து என்னோட
2: வீட்டுக்காரங்க.
1: அதாவது 13 வயசுல எங்க பெரியப்பா மயனுக்கு எங்க அத்தை மயன் வேலை கட்டினான், திருமணம்
2: முடிச்சான்.
1: அப்ப 13 வயசுல அவங்க தம்பிய பார்த்தேன். இப்படி கிடு கிடுக்குன்னு ஆடிக்கிட்டு ஓடிக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாரு கல்யாணத்துக்கு.
2: சரி,
1: இவர் யாரு? நல்லா குறுகுறுப்பா தெரியல, யாரா இருக்கும் அப்படின்னு
2: கண்டுபிடிய வர.
1: எங்க அத்தாச்சி கிட்ட கேட்டேன், அத்தாச்சி உங்க தம்பி எல்லாம் நிறைய பேர் இந்த ஒருத்தர் இப்படி இப்படி இப்படி கிடுக்கு கிடுக்குன்னு யாரு அப்படின்னு. என் தம்பி அப்படின்னாங்க. சரி, நல்லா இருக்காரு, ஒரு கண்ணை போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன்.
2: இது கண்ணை போட்டு வைக்கிறீங்களா? அது சரியம்மா.
1: 13 வயசுல போட்டி வச்சது. அதுக்கப்புறம் அங்கிட்டு அவங்க அங்கிட்டு எங்கிட்ட வேலைக்கு போயிட்டாங்க. நாங்க ஒரு பக்கம் இருந்தா இருந்தாலும் அந்த நினைவுகள் மட்டும் மனசுக்குள்ள இருந்துச்சு, அத்த மயில அப்படிங்கிற நினைவு இருந்து. கடைசியில் 21 வயசுல திருமணம். 20 வயசா 21 வயசா, ஆனா அவங்க 25 வயசு இருக்கும். அப்போ எல்லாரும் பேசுறாங்க, எங்க பெரியப்பா வீடு எங்க வீடு, எங்க அத்தாச்சியோட வீட்டுக்காரரு எங்க பெரியப்பா மயந்தேன், எங்க தங்கச்சிய கல்யாணம் முடிச்சல நீங்க, அப்புறம் உங்க மகன் இங்க கொண்டு விட்டு வேண்டி விட்டாரன் எங்க மாமனார்கிட்ட. அவங்க மாமனார் பயந்து போயிட்டாரு, இப்படி சொல்றாரு மருமைய. அப்ப எடுத்துருவோம், இன்னும் ஒரு மச்சின வீட்டுல பொண்ணு எடுத்துருவோம் சொல்லிட்டு அப்ப பேசி எடுத்து ஜாதகம் பார்த்தா பொருத்தம் இல்லையா. ஜாதகம் பொருத்தம் இல்லைனாலும் சரி, சொந்தத்துக்குள்ள அதெல்லாம் பார்க்க கூடாது. எடுத்து
2: எனக்கு
1: மிகப்பெரிய ஒரு ஆயுதமா பலமா இருந்துச்சு. அப்புறம் வந்து குடும்பத்துல பொறுப்பா இருந்தது. அதுக்கப்புறம்
2: சூப்பர் ஐஸ்வர்யம்மா, நன்றி.
0: மேரா, திருமண வாழ்க்கை கூட நிறைய தோழிகள் வந்து காத்திருந்து இது எங்களுக்கு கிடைச்சது, இன்னைக்கும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு அவங்க ஷேர் பண்ணதை கேட்கும் போதே சந்தோஷமா தான் இருக்கு. அப்ப அந்த உணர்வோட இப்ப நம்ம ஒரு பாடல் கேட்க போறோம். என்ன தெரியுமா? காதல் சுகமான திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.
2: கேட்கலாமே.

0: ஸ்நேகிதியை நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: ஏசியா ஏசி வாங்க, வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ. ஈஸியா ஏசி வாங்க, வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும்

0: மையில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
1: நேர்களினி, தமிழில் செய்திகளை தொடர்ந்து 12:50 சிநேகிதி நிகழ்ச்சி தொடரும்.

0: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் இயற்கை எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84. போர்ச்சுகல் உடனான நல்லுறவை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கடந்த 2014 மே மாதம் 26 பிரதமராக பதவியேற்ற திரு நரேந்திர மோடி இன்றுடன் 4,399 நாட்கள் தொடர்ந்து பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ளார். நாட்டின் முதலாவது பிரதமர் ஜவஹர்லால் நேரு 4,398 நாட்கள் பிரதமராக பதவி வகித்திருந்தார். பிரதமரின் இந்த சாதனை குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், மக்களின் நம்பிக்கை பெற்ற தலைவர் என்ற பெருமையை திரு நரேந்திர மோடி பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். சிறந்த நிர்வாகம், பொருளாதார வளர்ச்சி, சமூக மாற்றங்களின் மூலம் மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை பிரதமர் செயல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா, சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை நோக்கி திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு முன்னேறி வருவதாக திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், திரு நரேந்திர மோடியின் வரலாற்று சாதனை நாட்டின் வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது என்று கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறியுள்ள அவர், 25 மக்களை வறுமை கோட்டிலிருந்து மீட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு பியூஷ் கோயல், திருமதி நிர்மலா சீதாராமன், திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்ட தலைவர்களும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். மக்களின் நலனுக்காக பிரதமர் உறுதி பூண்டிருப்பதாக கூறியுள்ள டாக்டர் எல் முருகன், இந்தியாவில் தயாரிப்போம், டிஜிட்டல் இந்தியா, சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டில் இயற்கை எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். குழாய் மூலம் எரிவாயு இணைப்பு வழங்கும் திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ள அவர், சமையல் எரிவாயு சிலிண்டர் இணைப்பு உள்ளவர்கள் குழாய் மூலம் எரிவாயு இணைப்பு பெறுவதற்கு முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். உலகளாவிய எரிவாயு பற்றாக்குறையை அடுத்து சமையல் எரிவாயு சிலிண்டர் பற்றாக்குறை குறித்து வதந்திகள் பரப்பப்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். வதந்தி பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி எச்சரித்துள்ளார். போர்ச்சுக்கல் உடனான நல்லுறவை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். போர்ச்சுக்கலின் தேசிய தினத்தையொட்டி அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் பவுலோ ரேஞ்சலுக்கு அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு இடையேயான பங்களிப்பு மேம்பட்டு வருவதாக கூறியுள்ள அவர், போர்ச்சுக்கலுடனான இருதரப்பு உறவை வலுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். மத்திய தொழிலாளர் நலத்துறை இணையமைச்சர் ஷோபா கரந்த்லாஜே தலைமையில் இந்திய பிரதிநிதிகள் குழு சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நடைபெற்ற சர்வதேச தொழிலாளர்கள் மாநாட்டில் பங்கேற்றது. இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக நேபாள தொழிலாளர் நலத்துறை அமைச்சருடன் திருமதி ஷோபா கரந்த்லாஜே ஆலோசனை மேற்கொண்டார். நேபாளம் உடனான உறவுகளுக்கு இந்தியா முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அங்கோலா, மொரீஷியஸ் உள்ளிட்ட நாடுகளின் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர்களுடனும் இருதரப்பு உறவுகள் குறித்து ஷோபா கரந்த்லாஜே ஆலோசனை நடத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான

0: வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84.
2: என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா மீண்டும் மண்வாசனையோடு வருகிறேன். கிராமங்கள் எனக்கு சலிப்பதே இல்லை. ஒரு கல்லை தொட்டாலும் கதை சொல்லும், ஒரு புல்லை தொட்டாலும் அதுவும் ஒரு கதை சொல்லும். முகவரியின்றி கொட்டி கிடக்கும் கடிதங்களைப் போல ஆயிரம் ஆயிரமாய் இங்கும் அங்கும் கொட்டி கிடக்கின்றன எங்கள் கிராமத்து கதைகள்.
1: திரையுலகில் அவரது பங்களிப்புக்காக மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. பாரதி ராஜா இயக்கிய முதல் மரியாதை, வேதம் புதிது, கருத்தம்மா உள்ளிட்ட திரைப்படங்களுக்கு தேசிய விருதுகளும் கிடைத்துள்ளன. 16 வயதினிலே, அலைகள் ஓய்வதில்லை உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களுக்கு தமிழக அரசின் சிறந்த இயக்குநர் விருதும் அவருக்கு கிடைத்துள்ளது.

அவரது மறைவுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழ் திரையுலகின் பெருமைமிகு இயக்குநரும் கிராமிய வாழ்க்கையை உலக அரங்கில் எடுத்துச் சென்ற தலை சிறந்த படைப்பாளருமான பாரதி ராஜாவின் மறைவு மிகுந்த துயரத்தை அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். தமிழ் மண்ணின் மண் வாசனையையும் மக்களின் வாழ்க்கை முறையையும் உணர்வுகளையும் தமது படைப்புகள் மூலம் திரையுலகில் தனித்துவமாக பதிவு செய்து தமிழ் சினிமாவிற்கு புதிய பரிமாணத்தை உருவாக்கியவர் பாரதி ராஜா என்று டாக்டர் எல் முருகன் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். பாரதி ராஜாவின் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்களும் திரையுலகினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அவரது இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி உறுப்பினர்களின் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்ததை அடுத்தும், மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து அவர் சாதனை படைத்துள்ளதை அடுத்தும் இக்கூட்டம் நடைபெறுகிறது. பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்துக் கட்சி பிரதிநிதிகள் இதில் பங்கேற்க உள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் 22 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்களும் இக்கூட்டத்தில் பங்கேற்க வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான திட்டங்கள் குறித்தும் பிரதமரின் தொலைநோக்கு பார்வை குறித்தும் இதில் முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. ஆப்கானிஸ்தானில் குனார் கோஸ்ட் மாகாணங்களில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு தாலிபான் செய்தி தொடர்பாளர் சபீஃபுல்லா கண்டனம் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் வீடுகளில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தான் வான் எல்லையை தாண்டி நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் மனித நேயத்திற்கு எதிரானது என்று அவர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நாடுகளுக்கிடையே கடந்த சில மாதங்களாக எல்லைப் பகுதியில் பதற்றம் நிலவி வருகிறது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-11 என்ற செட் கணக்கில் பெருவின் லூசியா காஸ்டிலோவை வென்றார். இப்போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோ, தன்வி ஷர்மா, இஷா பருவா ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் ராவத், மணிஷா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. கார்டிஃபில் இப்போட்டி பிற்பகல் 2:30 தொடங்குகிறது. ஜாக்ரப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் தகுதிச் சுற்று முதல் ஆட்டத்தில் இந்தியாவின் மணிகா பத்ரா, சுஜிதா முகர்ஜி ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து

சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் இயற்கை எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84. போர்ச்சுகல் உடனான நல்லுறவை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பதா ஹே, துனியா கே கை விக்சித் தேஷ் ஐசே பி ஹே ஜஹான் முஃப்த் இலாஜ் எக் சப்னா ஹே, ஔர் ஹமாரே யஹான் வோ ஆம் நாகரிக் கா அதிகார். ஆயுஷ்மான் பாரத் சே 60 கரோட் சே அதிக் லோகோ கோ மில் ரஹா ஹே 5 லாக் தக் கா முஃப்த் இலாஜ், ஔர் 19,000 ஜன் ஔஷதி கேந்திரோ பர 90% தக் சஸ்தி தவாயியாம்.
2: கிசி ஏக் வியக்தி கி ஜமீன், கார், கஹனே யா தூஸ்ரா கோய் சாமான் பிமாரி கே கர்ச் மே பிக்னே சே பச்சா ஹே, கிரிவி ரக்னே சே பச்சா ஹே, தோ யே ஆயுஷ்மான் பாரத் கி பஹோத் படி சஃலதா ஹே.
1: 12 சால் விஸ்வாஸ் கே, விகாஸ் கே, ஜன் கல்யாண் கே.
3: மாமா, என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
7: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
8: சிநேகினிய நிகழ்ச்சியில நேர்களை இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். காத்திருந்து பெற்ற பலனும் கிடைத்த சுவாரஸ்யமும் இது பற்றி தோழிகள் வந்து அவங்களோட அனுபவங்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த தோழி வாங்க. வணக்கம். மேரா, நீங்க வந்து நிகழ்ச்சி தொடங்கும் போது ஒரு ட்விஸ்ட் வச்சீங்கல்ல.
9: ஆமா
8: ஆமா,
9: என்ன விஷயம் இன்னைக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி
8: நிகழ்ச்சி தொடங்கல இருந்தே நான் அதுதான் யோசிச்சிட்டேன்.
9: நான் இடையில ஒரு க்ளூ கொடுத்தேன். நான்
8: என்ன சொன்னீங்க, கவனிக்கலை.
9: மரம், செடி அப்படின்னு
8: சொன்னேன்ல.
9: ஓகே, நம்ம தோழிகள்ட்ட பேசிட்டு சொல்றேன். ஓகே,
8: வாங்க. வணக்கம்.
10: வணக்கம். நிலச்சியம்மா எப்படி இருக்கீங்க? மீராமா எப்படி இருக்கீங்க?
9: சூப்பரா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
10: நான் நல்லா இருக்கேன். ஆர்வகுமடியில இருந்து சாந்தி.
9: சாந்திமா சொல்லுங்கம்மா.
10: நான் காத்திருந்தது பெற்ற பலன் பெற்ற பலன் வந்து என் தவமா இருந்த பெற்ற மகன்
9: தான்.
10: என் மகன் நான் 5 வருஷம் கழிச்சுதான் என் மகன் இருந்தான். எனக்கு ரொம்ப பலன் அவன்
9: தான்.
8: எத்தனை வயசு ஆகுது உங்க பையனுக்கு?
10: எனக்கு 24 வயசு ஆகுது. தவமா இருந்து பெற்றாலும் எனக்கு ஒரு கடவுள் தந்த வரம் தான். ஆனா அவனுக்கு வந்து ஒரு மாற்று நாளா ஆகி போனான்.
8: என்னது
9: சாந்தியம்மா, மகிழ்ச்சி. நன்றிமா.
10: நன்றி.
9: நன்றி.
8: காத்திருந்து கிடைச்சாலும் எனக்கு அந்த பையன் வந்து என்னைக்குதான் 24 வயசு ஆகுது நீங்க சொன்ன மாதிரி சொல்லலாம் பாத்தீங்களா. உண்மையிலே தோழிகள் வந்து ஒரு ஒரு விஷயமே வந்து உணர்வு பூர்வமா அப்படியே மனசுல பதிஞ்ச ஒரு விஷயத்த அவங்க சொல்லும் போது உண்மையிலே வந்து ஜோரா இருந்துச்சு மீரா.
9: ஆமா, அப்ப நானும் சொல்லிட்டுமா?
8: சொல்லுங்க.
9: அது என்ன அப்படின்னா, வீட்டுல 2 கொய்யா செடி வாங்கிட்டு வந்தோம்.
8: சரி,
9: வாங்கிட்டு வந்து வச்சோம். அது அந்த கடையிலே சொன்னாங்க இது என்ன கலர்னு, அவங்களுக்கே டவுட்டு. இது வெள்ளையா சிகப்பான்னு தெரியல, அது என்ன வெரைட்டினு தெரியல, பட் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வாங்கிட்டு வந்து பக்கத்து பக்கத்தில் வச்சாச்சு.
8: சரி,
9: வச்சுட்டு இது எப்போ காய்க்கும், இது என்ன கலரு, எப்படி இருக்குன்னு தெரிஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 2 டேஸ் முன்னாடியே அது காய்ச்சது. நல்ல ரெட் கலர் கொய்யா, நல்ல சமையா இருந்துச்சு, நல்ல டேஸ்டாக இருந்தது. ஓகே அப்பா,
8: நீ எத்தனை வருஷம் ஆச்சு காய்க்கிறது?
9: இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஒரு வருஷமா வெயிட் பண்ணி இது என்ன கலர், எவ்வளோ டேஸ்ட்ல இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு நாங்க ஒரே குழப்பத்துல இருந்தோம். இன்னொன்னு இன்னும் வெயிட்டிங்ல இருக்குது, அது எப்போ அப்படிங்கறத இன்னும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
8: சரி, இவ்வளோ நீங்க கடையில இருந்து வாங்கி எவ்வளோ கொய்யாப்பெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க, ஆனா நம்ம வீட்டில் நம்ம கையால மண்ணில வச்சு ஒரு ஒரு நாளும் அதுக்கிட்ட போய் நீ எப்பதான் காய்ப்பா, என்ன கலர்ல தான் வெளியே வருவேன் அந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டு அதுல இருந்து ஒரு காய் பறிச்சு சாப்பிட்றது நீங்க சொல்லும் போது சூப்பரா தான் இருந்துச்சு.
9: ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது.
8: இப்போ வந்து நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு

0: கொதிக்க வந்துட்டோம்.
1: ம்
0: தோழிகளை காத்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம காலத்தை வீணாக்கிறதே கிடையாது. நல்ல விஷயங்கள் அப்படின்னு ஒன்று நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு ஆக நேரத்தை வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. சில மகிழ்ச்சிகள் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் நம்ம வாழ்நாள் முழுக்க அது வந்து நினைவாகவே நிற்குது. அதனால் நம்பிக்கையோடு காத்துருங்க. நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்களோட இன்றைக்கி சிநேகிதிய நிகழ்ச்சியை நிறைவு செய்துக்கிறோம். நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தோம் நான் எஸ் லிசி ஜெகன் மற்றும்
1: நான் உங்கள் மீரா.
0: நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டு இருக்கு. சொக்க தங்கம் திரைப்படத்திலிருந்து பாடலை தொடர்ந்து கேட்கலாம். பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.

விமான நிலையங்களில் ஏற்படும் நெரிசலை குறைத்து பயண அனுபவத்தை எளிமையாகவும் விரைவாகவும் மாற்றுவதற்காக இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் ஆதரவுடன்

செயல்படுத்தப்பட்டுள்ள இந்த திட்டம் முக அடையாள தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பயணிகளின் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் பயணிகள் அடையாள அட்டை மற்றும் போர்டிங் பாஸ் போன்ற ஆவணங்களை பலமுறை காட்ட வேண்டிய அவசியமின்றி விமான நிலையத்தின் பல்வேறு கட்டங்களை எளிதாக கடந்து செல்ல முடிகிறது. இன்றைய உலகம் டிஜிட்டல் மயமாக்கலின் பாதையில் வேகமாக முன்னேறி வருகிறது. வங்கி சேவைகள், கல்வி, வணிகம் மற்றும் அரசு சேவைகள் போன்ற பல துறைகளில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதேபோல் விமான போக்குவரத்து துறையிலும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சேவைகளை மேம்படுத்தும் நோக்கில் டிஜி யாத்ரா அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தில் பயணிகள் தங்களது மொபைல் செயலியின் மூலம் பதிவு செய்து விமான பயண தகவல்களை இணைக்கின்றனர். பின்னர் விமான நிலையத்தில் உள்ள சிறப்பு நுழைவாயில்களில் முகத்தை ஸ்கேன் செய்வதன் மூலம் அவர்களின் அடையாளம் சரிபார்க்கப்படுகிறது. இதனால் ஆவண சரிபார்ப்புக்காக காத்திருக்கும் நேரம் குறைகிறது. டிஜி யாத்ரா திட்டத்தின் மிகப்பெரிய சிறப்பம்சம் அதன் காகிதமற்ற மற்றும் தொடுதலற்ற செயல்முறையாகும். பாரம்பரிய முறையில் பயணிகள் அடையாள அட்டையையும் போர்டிங் பாஸையும் பல இடங்களில் காண்பிக்க வேண்டியிருக்கும். ஆனால் டிஜி யாத்ராவில் முகமே அடையாளமாக செயல்படுவதால் இந்த செயல்முறை மிகவும் எளிமையாகிறது. குறிப்பாக அதிக பயணிகள் பயன்படுத்தும் பெரிய விமான நிலையங்களில் நீண்ட வரிசைகள் மற்றும் கூட்ட நெரிசலை குறைப்பதில் இந்த திட்டம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த திட்டம் பயணிகளுக்கு மட்டுமல்லாமல் விமான நிலைய நிர்வாகத்திற்கும் பல நன்மைகளை வழங்குகிறது. பயணிகளின் அடையாள சரிபார்ப்பு வேகமாக நடைபெறுவதால் ஊழியர்களின் பணிச்சுமை குறைகிறது. மேலும் பாதுகாப்பு நடைமுறைகள் மிகவும் திறமையாக செயல்படுத்தப்படுகின்றன. விமான நிலையங்களின் செயல்திறன் அதிகரிப்பதோடு பயணிகளின் திருப்தியும் உயர்கிறது. இதனால் இந்திய விமான நிலையங்கள் உலக தரத்திற்கு இணையான சேவைகளை வழங்கும் திறனை பெறுகின்றன. டிஜி யாத்ரா திட்டம் இந்தியாவின் டிஜிட்டல் இந்தியா முயற்சியுடனும் நெருங்கிய தொடர்பை கொண்டுள்ளது. நாட்டின் பல்வேறு துறைகளில் டிஜிட்டல் மாற்றத்தை ஊக்குவிக்கும் அரசின் நோக்கத்தை இந்த திட்டம் பிரதிபலிக்கிறது. தொழில்நுட்பத்தின் உதவியுடன் மக்களுக்கு விரைவான மற்றும் தரமான சேவைகளை வழங்க முடியும் என்பதை இது நிரூபிக்கிறது. மேலும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் முக அடையாள தொழில்நுட்பம் போன்ற நவீன கண்டுபிடிப்புகளை பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் இது விளங்குகிறது. நிறைவாக, டிஜி யாத்ரா என்பது இந்திய விமான போக்குவரத்து துறையில் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்தியுள்ள முன்னோடியான திட்டமாகும். இது பயணிகளுக்கு வேகமான, பாதுகாப்பான மற்றும் சிரமமற்ற பயண அனுபவத்தை வழங்குவதோடு இந்தியாவின் டிஜிட்டல் வளர்ச்சியையும் வலுப்படுத்துகிறது. எதிர்காலத்தில் மேலும் பல விமான நிலையங்களில் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு உலகின் முன்னேறிய நாடுகளுக்கு இணையான நவீன விமான பயண சூழலை இந்தியாவில் உருவாக்கும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது. இதுவரை பாரத பிரதமரின் மக்கள் நலத் திட்டங்கள் வரிசையில் டிஜி யாத்ரா திட்டம் குறித்து கேட்டீர்கள்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: மண்போர்வை பொறுத்த வரைக்கும் மணலை எந்த பொருள் வேணாலும் வச்சு மூடலாம். பொருள்னா வைக்கோல், ராகித்தாள், வாழைமட்டை, தென்னை நார்கழிவு, சோளத்தட்டை பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா பாலித்தீன் தாள் பயன்படுத்தி மண்ணை வந்து மூடிடுவாங்க. அதுக்கப்புறம் துளையிட்டு விதைப்போ நடவோ செய்வாங்க பயிரை. இப்படி செய்யும்போது களை கட்டுப்பாடும் ஆகுது, அதே சமயம் இந்த ட்ரிப் லைனு அது மூலியமா உரப்பாசனம் எல்லாமே கொடுக்கும்போது பயிர் வந்து நல்ல வளர்ச்சியை பெறுது.
0: காய்கறி பயிர்களில் துல்லிய பண்ணைய தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் மா ஐஸ்வர்யா அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
3: This is Akashvani, the news read by Anuja Kumar. Prime Minister Narendra Modi has become the longest continuously serving democratically elected Prime Minister of India today. Mr. Modi took the oath of office on 26th of May in 2014. He surpassed

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் ஒரு இனிய மதிய வணக்கம் நேர்களை. நேரம் 1:11. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிஃபம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி நலம் தானா? இன்றைக்கி நாம் நலம்தான நிகழ்ச்சியில் இது பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, பழங்களின் ராஜா அப்படின்னு செல்லமாக நம்ம அழைக்கிற மாம்பழங்களை பற்றியும், அதோட வகைகளை பற்றியும், அதோட பயன்களை பற்றியும் தெரிஞ்சுக்க இருக்கிறோங்க. சுவையிலும் சிறந்தது, உடல் நலத்திற்கு ஆரோக்கியமானது. மாம்பழம் அப்படின்னாலே குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு பழம்னு சொல்லலாம். கோடைக்காலம் வந்துருச்சு அப்படின்னாலே சந்தைகளில் மஞ்சள் நிறத்தில் மிளிரும் மாம்பழங்களை நம்மளால் பார்க்க முடியும். அதோட மணம், இனிப்பு, சாறு இதெல்லாம் நம்மளை அப்படியே அட்ராக்ட் பண்ணி அது தானாகவே வாங்க வச்சுருங்க. அந்த அளவுக்கு சுவைக்காக மட்டும் இல்லாமல் உடலோட பல நன்மைகளையும் தருது இந்த மாம்பழம். மாம்பழங்கள் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையில் சொன்னாலும் அதில் உள்ள வகைகளும், வகைக்கு வகை அதோட தன்மையும் நிறமும் சுவையும் பயன்களுமே வேறுபடுது. அது என்னலாம் அப்படின்னு நாம் இன்றைக்கு நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இடையிடையே ரொம்ப அருமையான பழைய திரைப்பட பாடல்களும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியில் முதல் பாடல் உங்களுக்காக எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து வாலி வரிகளுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி, இசையில் TM சவுந்தரராஜன், LR ஈஸ்வரி பாடியிருக்காங்க.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நலம் தன நிகழ்ச்சியில் இன்றைக்கி மாம்பழ வகைகளும் அதோட பயன்களும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். முதல்ல பார்த்திங்கன்னா, தமிழகத்தில் பல வகையான மாம்பழங்கள் கிடைக்குது. அதில் ஒன்று என்ன அப்படின்னா, அல்ஃபோன்சா மாம்பழம். நம்ம கேள்விப்பட்டிருப்போம், மாம்பழம் வந்து இந்த மாம்பழம் வந்து ரொம்பவே பிரபலமானது. ஏன் அப்படின்னா, இதோட சுவையும் சரி மணமும் சரி. நீங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு இடத்துல இந்த மாம்பழத்தை கொண்டு ஒழிச்சு வச்சா கூட கண்டுபிடிச்சிருப்பாங்க, அந்த அளவுக்கு மணமான ஒரு மாம்பழம். சுவையிலையும் இதை அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். இது உடலுக்கு தேவையான விட்டமின் ஏசி இதெல்லாம் இதில் அதிகமாக இருக்கிறதால கண் பார்வை தோல் ஆரோக்கியத்துக்குமே இது அதிக அளவில் உதவுதுங்க. வேறு என்னென்ன வகைகளோட பயன்களை நாம் இன்றைக்கி நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, கேட்கலாம். இப்போ பாடல் வந்துட்டுருக்கு, விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் உங்களுக்காக. சுமை தாங்கி திரைப்படத்திலேருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி, இசையில் பிபி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி பாடியிருக்காங்க.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேர்களை இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 2498-6458, இணைப்பு எண் 044. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.

மாம்பழ வகைகளில் அடுத்தது என்ன மாம்பழம் அப்படின்னா பங்கனம்பள்ளி. இது பார்க்குறதுக்கு நீளமான வடிவத்திலும் அதிக சதையோடு இருக்கிற மாம்பழம். ஜூஸுக்கு ஏற்ற மாதிரியான மாம்பழம் அப்படின்னா இந்த பங்கனம்பள்ளி மாம்பழத்தை நம்ம சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து செரிமானத்தை சீராக்க உதவுதுங்க. கோடை காலத்தில் உடலுக்கு புத்துணர்ச்சி தர சிறந்த மாம்பழமாக இது கருதப்படுது. உங்களுக்காக வர இந்த பாடல் வைரம் திரைப்படத்திலிருந்து. கண்ணதாசன் வரிகளுக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜெய ஜெயலலிதா பாடிய பாடல்.

அடுத்ததாக நாம் தெரிஞ்சுக்க போகிற மாம்பழ வகை என்ன அப்படின்னா இமாம் பசந்த். மாம்பழம் அப்படின்னாலே இந்த மாம்பழத்தோட மணமும் சுவையும் சேர்ந்து மாம்பழங்களின் அரசன் அப்படிங்கிற பெயரை வந்து இந்த இமாம் பசந்த் மாம்பழத்துக்கு கிடச்சிருக்கு. பழங்களோட அரசன் அப்படின்னா மாம்பழத்தை சொல்லுவோம், மாம்பழங்களோட அரசன்னா இந்த இமாம் பசந்த் மாம்பழம். ஏன் அப்படின்னா இந்த மாம்பழத்தை வாயில் வச்சதுமே கரையிற அளவுக்கு ரொம்ப மென்மையாக இருக்குங்க. அதோடு இந்த மாம்பழம் சாப்பிடும்போது மன அழுத்தம் குறைக்கவும் உடலுக்கு சக்தி அளிக்கவும் உதவுது. அதே மாதிரி மணத்திலையும் சுவையிலையும் சொல்லவே வேண்டாங்க, அந்த அளவுக்கு சூப்பரான சுவையோடு உள்ளதுதான் இந்த இமாம் பசந்த் மாம்பழம். அடுத்ததான் மல்கோவா மாம்பழம். மல்கோவா மாம்பழம்னு சொன்னதுமே நம்மளுக்கு வந்து சின்ன பிள்ளைங்களோட ரைம்ஸ் கூட நம்மளுக்கு ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு மல்கோவா மாம்பழம் பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா

0: பெரிய அளவில் இருக்கும். அதோட இனிப்பு சுவை எல்லாமே சூப்பராக இருக்கும். இதில் உள்ள இயற்கையான சர்க்கரை அளவு வந்து நம்மளுக்கு உடனடியாக ஒரு எனர்ஜி தர மாதிரியான ஒரு விஷயமும் இந்த மாம்பழத்தில் இருக்குது. அதிக வெப்பம் காரணமாக உடல் வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகிறப்ப இந்த மாம்பழத்தை வந்து சாப்பிடும்போது உடம்புக்கு வந்து சடனாக ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக கொடுக்குற மாம்பழம் தான் இந்த மல்கோவா மாம்பழம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் விளம்பரத்தை தொடர்ந்து உங்களுக்காக வந்துட்டுருக்கு. உத்தரவின்றி உள்ளே வா திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பி சுஷீலா எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்காங்க.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.

நேரம் 1 மணி 36 நிமிடம். நலம் தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம மாம்பழத்தோட வகைகளும் அதோட பயன்களும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன மாம்பழம் அப்படின்னா செந்தூரா மாம்பழம். தமிழகத்தில் மிகவும் விரும்பப்படுற ஒரு வகை மாம்பழம் அப்படின்னு சொல்லலாம். இதோட தோல் பார்த்திங்கன்னா சிவப்பு கலந்த மஞ்சள் நிறத்தில் இருக்குங்க. இதோட சுவைன்னு பார்த்தா இனிப்பும் லேசான புளிப்பும் கலந்துருக்கும். இந்த மாம்பழம் உடலுக்கு புத்துணர்ச்சி தரதோட கோடைக்கால வெப்பத்தையும் சமாளிக்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்ததா நீல மாம்பழம். பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருந்தாலும் மனத்திலும் சுவையிலும் ரொம்பவே சிறந்ததுன்னு சொல்லலாம். இந்த வகை நீல மாம்பழம் பழுத்ததும் அதை சுற்றி சுற்றி வர வைக்கிற அளவுக்கு இனிமையான வாசனையை பரப்புகிற ஒரு தன்மை இந்த நீல மாம்பழத்துக்கு இருக்குது. இதில் உள்ள விட்டமின்ஸையுமே உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவுது. குழந்தைகளுக்கு இது மிகவும் பிடித்த வகையான மாம்பழத்தில் ஒன்று. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. அவளுக்குன்ட்டு ஓர் மனம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

அடுத்ததாக நாம் தெரிஞ்சுக்க போகிற மாம்பழம் வகை ருமானி. அதிக சாரும் சுவையும் நிறைஞ்ச இந்த மாம்பழம் தான் ருமானி வகை மாம்பழம். அதிக அளவில் ஜூஸ் தயாரிக்க இந்த மாம்பழத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. உடலுக்கு தேவையான நீர் சத்தை கொடுக்கறதும் அதோட வெப்பத்தால் ஏற்படுற சோர்வை குறைக்கிறதுக்கும் இது உதவுதுங்க. இந்த கோடை காலத்தில் சில்லுன்னு ஒரு ருமானி ஜூஸ் குடித்தா புத்துணர்ச்சி அப்படிங்கிறது தானாக கிடைக்கும். அதே மாதிரி இன்னும் நிறைய வகையான மாம்பழங்கள் இருக்குது. தொட்டாபுரி, கிளிமூக்கு, செலாம் மாம்பழம். இப்படியா கிளிமூக்குன்னு சொன்னதுமே பார்த்திங்கன்னா, இந்த மாம்பழம் வந்து கிராமப்புறங்களில் இந்த மாம்பழம் முழுமை வந்து பழுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்ட பல ரசிகர்கள் இருப்பாங்க இந்த கிளிமூக்கு மாம்பழத்துக்கு. மாம்பழத்தில் விட்டமின் சி வந்து இயற்கையாக வகை அதிகமாக இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக தருது நம்ம உடம்புக்கு. உடலில் இரத்த ஓட்டத்தை சீராக்குறதோட ஸ்கின்னை வந்து நல்ல பளபளன்னு வச்சுக்கிறதுக்கும் இந்த மாம்பழம் உதவுது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து உடம்பில் உள்ள செல்களை பாதுகாக்கிற பணியுமே செய்து. மாம்பழத்தை நேரடியாக சாப்பிட்றதோடு மட்டும் இல்லாமல் மாம்பழ ஜூஸ், மில்க் ஷேக், ஐஸ்கிரீம், ஊறுகாய் இந்த மாதிரி பல வகைகளை நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். ஆனால் எப்போவுமே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த உணவாக இருந்தாலும் அளவோடு சாப்பிட்றது தான் நல்லது அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா, அதிகமாக மாம்பழம் சாப்பிடும்போது சிலருக்கு உடல் சூடு அல்லது செரிமான சிக்கல்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் சமநிலையோடு சாப்பிட்றது அப்படிங்கிறது முக்கியமான விஷயங்க. மாம்பழம் அப்படிங்கிறது சுவைக்காக மட்டும் தர்ற பழம் அப்படின்னு சொல்லாமல் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியும் தர்ற இயற்கையோட இனிமையான பரிசு. இந்த கோடை காலத்தில் அதிகமாக கிடைக்கிற மாம்பழத்தை குடும்பத்தோடு சேர்ந்து பல்வேறு வகையான மாம்பழ வகைகளை ருசித்து அதோட நன்மைகளை அனுபவிங்க. ஹெல்த்தியாக ஹாப்பியாக வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு நலம் தானா நிகழ்ச்சி நிறைவு பெறுது. நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்க கூட பேசிட்டு இருந்தேன் நான், எஸ் லிசி ஜெகன். நேர்களே, இன்னைக்கு மாலை 5:02 ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் குடும்ப பெண்கள் எதிர்கொள்ளும் மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் நேர்முகம் வழங்குவவர் மனநல மருத்துவர் ரிஷ்வானா ஃபாத்திமா அவர்கள். நேரலையில் உங்களோட சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 4,399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி இந்திய வரலாற்றில் நீண்டகால சேவையாற்றும் பிரதமர்.

0: பிரதமர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். பிரதமரை பாராட்டி மத்திய அமைச்சரவை இன்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று டெல்லி சென்றடைந்தார். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக்குறைவால் இன்று காலமானார். ஆஸ்திரேலியன் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு பி வி சிந்து, மாளவிகா பன்சோ, இஷா ராணி, தன்வி சர்மா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நம் நாட்டில் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு 12 ஆண்டுகள் தொடர்ச்சியாக நீண்டகாலம் பணியாற்றிய பெருமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி பெற்றுள்ளார். 2014 ஆண்டு மே 26 பிரதமராக பொறுப்பேற்று 4,399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி இந்திய வரலாற்றில் நீண்டகால சேவையாற்றும் பிரதமர் என்ற சாதனையை அவர் படைத்துள்ளார். பிரதமரின் இந்த சாதனைக்கு பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின் வாழ்த்து தெரிவித்ததோடு பிரதமரின் சீரிய தலைமையில் 25 கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும், கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து சமூக மக்களும் வளர்ச்சி பெற்றுள்ளதாகவும் புகழாரம் சூட்டினார். பிரதமரின் ஆட்சியில் பெண்கள் ஆளுமை பெற்றுள்ளதாகவும் அவர் எடுத்துரைத்தார். மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, டாக்டர் ஜெய்சங்கர், திரு பியூஷ் கோயல், திருமதி நிர்மலா சீதாராமன், திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்ட அமைச்சர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். பிரதமரின் 12 ஆண்டுகால நிறைவையொட்டி புதுடெல்லியில் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் சிறப்பு கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளும் தலைவர்களும் பங்கேற்கின்றனர். பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்களும் இதில் கலந்து கொள்கின்றனர். தேசிய வளர்ச்சி கட்டமைப்பு திட்டங்கள், 2027 வளர்ச்சியடைந்த இந்தியாவை முன்னெடுத்து செல்வது ஆகியவை குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளது. நாட்டின் நீண்டகால பிரதமராக தொடர்ச்சியாக சேவையாற்றி வரும் திரு நரேந்திர மோடியை பாராட்டும் வகையில் மத்திய அமைச்சரவை இன்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. அமைச்சரவை கூட்டத்திற்கு வந்த பிரதமரை பாராட்டும் வகையில் அமைச்சரவை உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். தொழில்துறை தலைவர்களும் பிரதமருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சீர்திருத்தங்கள், இலகுவான வர்த்தகம், கட்டமைப்பு முதலீடுகள், வர்த்தகத்தை விரிவுபடுத்தியது, நிதி கட்டமைப்பை வலுப்படுத்தியது, உலகளாவிய உற்பத்தி சூழலுக்கு வளர்ச்சி பெற்றது போன்றவற்றால் நாட்டின் பொருளாதாரம் பிரதமரின் தலைமையில் மேம்பட்டுள்ளதாக தொழில்துறையினர் புகழாரம் சூட்டினர். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக இன்று செல்கிறார். இவ்விரு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் வெளியுறவு அமைச்சர்களை சந்தித்து பேசும் அவர் இருதரப்பு உறவுகள், வர்த்தகம், பொருளாதாரம் உள்ளிட்ட அடுத்த கட்ட முன்னெடுப்புகள் குறித்து கலந்தாலோசிக்க உள்ளார். நாட்டின் பாதுகாப்பு கொள்முதல், சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுக்கான சோதனை நடைமுறைகள் குறித்த பயிலரங்கு நாளை புதுடெல்லியில் நடைபெறும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு உற்பத்தியில் தன்னிறைவை வலுப்படுத்தி பாதுகாப்பு படைகளுக்கும் தொழில்துறையினருக்கும் இடையே சிறந்த ஒத்துழைப்பை மேம்படுத்த இப்பயிலரங்கம் வழிகோலும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நாளை நடைபெறவுள்ள நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று புதுடெல்லி சென்றடைந்தார். இப்பயணத்தின் போது குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர் ஆகியோரையும் முதலமைச்சர் சந்தித்து பேச உள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவர் திருமதி சோனியா காந்தியையும் அவர் சந்தித்து பேசுவார் என தெரிகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாரதி ராஜா உடல் நலக்குறைவால் இன்று காலமானார். அன்னாருக்கு வயது 84. 1977 16 வயது நிலை படத்தின் மூலம் இயக்குநராக அவர் அறிமுகமானார். கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், நிழல்கள், அலைகள் ஓய்வதில்லை, மண்வாசனை, முதல் மரியாதை, வேதம் புதிது, கருத்தம்மா, கிழக்கு சீமையிலே, ஒரு கைதியின் டைரி உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை அவர் இயக்கியுள்ளார். திரைப்படங்களை படப்பிடிப்பு தளத்திலிருந்து இயற்கை எழில் கொஞ்சும் கிராம சூழலுக்கு எடுத்துச் சென்ற பாரதி ராஜா, "என் இனிய தமிழ் மக்களே" என்ற கம்பீரமான குரலில் திரைப்படங்களில் முகவுரை வழங்கி மக்களின் மனதில் நீக்கமற நிறைந்துள்ளார்.
1: என் இனிய தமிழ் மக்கள்.

உங்கள் பாசத்திற்குரிய இந்த பாரதி ராஜா மீண்டும் ஒரு புதிய பரிமாணத்தில் இந்த கரிசல் பூமியை தரிசிக்க உங்களை அழைக்கிறேன். 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் பொருளாதார சமூக நிர்பந்தங்களால் மறுக்கப்பட்ட தங்கள் வாழ்க்கைக்காக நமது கிராமத்து பெண்கள் எப்படி போராடுகிறார்கள் என்பதை வெளிப்படுத்தும் ஒரு கலைப்படைப்பு தான் இந்த கருத்தம்மா.

0: 2004 ஆம் ஆண்டு நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது அவருக்கு வழங்கப்பட்டது. தேசிய திரைப்படம், தென்னிந்திய பிலிம்ஃபேர், மாநில திரைப்பட விருதுகளையும் அவர் பெற்றுள்ளார். சென்னை நீலாங்கரை இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் இன்று நேரில் அஞ்சலி செலுத்தினார். முதலமைச்சர் வெளியிட்ட இரங்கல் செய்தியில், பல தலைமுறை கலைஞர்களை உருவாக்கிய பாரதி ராஜாவின் பங்களிப்பு தமிழ் திரைப்பட வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என குறிப்பிட்டுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், திரைப்பட நடிகர்கள் ரஜினிகாந்த், கமலஹாசன் உட்பட பல்வேறு திரைத்துறையினர் பாரதி ராஜாவிற்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அன்னாரது இறுதிச் சடங்கு நாளை தேனியில் முழு அரசு மரியாதையுடன் நடைபெறும். தமிழ்நாட்டில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையில் அரசு திட்டங்களின் முன்னெடுப்பு பணிகள் குறித்து இத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா இன்று ஆய்வு செய்தார். சென்னை கிண்டி சிட்கோ அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர்களுடன் துறை சார்ந்த அரசு திட்டங்கள் குறித்தும் ஒவ்வொரு திட்டத்திற்கான இலக்கினை அடைவது குறித்தும் அவர் ஆலோசனை நடத்தினார். கடந்த ஆண்டை விட அதிக அளவில் பயனாளிகளை கண்டறிந்து தொழில் முனைவோரை உருவாக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அறிவுறுத்திய அமைச்சர், அந்தந்த மாவட்டங்களில் அது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொண்ட அனைத்து நிறுவனங்களும் உற்பத்தியை தொடங்க வழிவகை செய்யப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு அரசு பணியாளர் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 3 உதவி இயக்குநர் பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணைகளை மாநில வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று வழங்கினார். அதனைத் தொடர்ந்து சென்னையில் நகர ஊரமைப்பு ஆணையரகம் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் துறை கட்டமைப்பு, வளர்ச்சி திட்டங்கள், ஒற்றை சாளர இணைய வசதி, மாலையிட பாதுகாப்பு குழுமம், அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவுகள், அனுமதியற்ற கல்வி நிறுவன கட்டடங்கள், வரன்முறைப்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்து அமைச்சர் விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டார். அரசுத்துறை அலுவலர்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் அறிவுறுத்தியுள்ளார். தர்மபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளியில் இன்று நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் பங்கேற்ற அவர், மனுக்கள் ஏற்கும் நிலையை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
1: இன்றைய தினமானது இந்த முகாமிற்கு முன்பாக பெறப்பட்ட மனுக்களின் அடிப்படையில் சுமார் 84 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகள் இன்று வழங்கப்படுகிறது. இலவச வீட்டுமனை பட்டா 1, வீட்டுமனை இ பட்டா 56, பட்டா மாற்றம் 11 இனங்கள், வாரிசு சான்றிதழ் 3, இயற்கை மரணம் மற்றும் ஈமச்சடங்கு உதவித்தொகை 16, மின்னணு குடும்ப அட்டை, புதிய குடும்ப அட்டை 6 நபர்களுக்கு என மொத்தம் 153 நலத்திட்ட உதவிகள் 84 லட்சம் மதிப்பீட்டில் வழங்கப்படுகிறது. இன்றைய தினம் இந்த முகாமில் வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும்
0: மத்திய அரசு பணியாளர் தேர்வு வாரியத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த பட்டதாரி நிலை தேர்விற்கு இலவச பயிற்சி வகுப்புகள் அரியலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வரும் 17 ஆம் தேதி நடைபெறவுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெறும். அரியலூர் மாவட்டம் வாலாஜா நகரம் ஊராட்சியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சாலை பணிகளின் தரம் குறித்து ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி இன்று நேரில் ஆய்வு செய்தார். திருநெல்வேலி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிட்னியில் நடைபெறும் ஆஸ்திரேலியன் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் துருவ் ராவத், மணிஷா இணை முன்னேறியுள்ளது. மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் பி.வி. சிந்து, மாளவிகா பன்சோத், இஷாராணி, தன்வி சர்மா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 4,399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி இந்திய வரலாற்றில் நீண்டகால சேவையாற்றும் பிரதமர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். பிரதமரை பாராட்டி மத்திய அமைச்சரவை இன்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று டெல்லி சென்றடைந்தார். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் இன்று காலமானார். ஆஸ்திரேலியன் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு பி.வி. சிந்து, மாளவிகா பன்சோத், இஷாராணி, தன்வி சர்மா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
1: வெப்பநிலை தாக்கத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள்.
2: வெயில் சீசனில் அதிகமாக மூல நோயும் சிறுநீரகக்கல்லும் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. பைல்ஸ் நோய் ஒருத்தருக்கு வருவதற்கு காரணம் தேவையான நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் உடம்புக்கு இல்லாததான் காரணம். 20 கிலோ உடல் எடை உள்ள நபர் சராசரியாக ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இதில் காலையில் வெறும் வயிற்றில் 600 ml டு 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். நைட் ஒரு டம்ளர் வெண்ணி குடிச்சு படுக்கணும். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 6 மணி நேரம் டு 8 மணி நேரம் பெட்டில் படுத்திருக்கோம். ஒரு டச்சு நம்மக்கிட்ட உடம்பில் வந்து பெட்டோட உறவாடிக்கிட்டு இருக்கிறோம். அதனாலே ஒரு உஷ்ணம் ஏற்படும். அந்த உஷ்ணத்தை போக்குவதற்கு காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிற தண்ணி ரொம்ப முக்கியம். அது மலச்சிக்கலை வெளியேற்றும், அதாவது உடம்பில் உள்ள நச்சுத்தன்மையை வெளியேற்றும், முந்தின நாள் உடம்பில் உள்ள ஹீட்டையும் குறைக்கும். அதனால் தண்ணி காலையில் வெறும் வயிற்றில் குடிங்க. அதுக்கு பிறகு மலச்சிக்கல்லாம் பார்த்துக்கணும். மலச்சிக்கலும் மனச்சிக்கலும் தான் நோய்க்கு அடிப்படை காரணம் என்கிறார்கள் சித்தர்கள். இதில் மலச்சிக்கல் இருந்தால் இந்த பைல்ஸ் வரும். தொடர்ந்து நாட்பட மலச்சிக்கல் இருக்கும்போது ஆசன வாயில் உள்ள இரத்த குழாய்கள் அங்கே வீங்கி சில பேருக்கு ரத்தம் மூலமாகவும் சில பேருக்கு ஒரு வீக்கமாகவும் அங்கே வரும். இந்த நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் எடுக்கும்போது மதியம் மதியம் கீரை வகைகள் சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு முன்னாடி ஒரு வாழைப்பழம், கொய்யாப்பழம், பப்பாளி பழம், சப்போட்டா பழம், பேரிச்சம்பழம், இந்த மாதிரி நார்ச்சத்து உள்ள உணவுகள் எடுக்கும்போது நாம் அந்த மூல நோயிலிருந்து விடுபடலாம். அடுத்து சிறுநீரகக்கல். சிறுநீரகக்கல்லும் உடம்பு உஷ்ணம் அதிகமாக இருக்கும்போது வரும். வேர்த்து அதிகமாக வடியும் போது நமக்கு உடம்புக்கு தேவையான நீர்ச்சத்தை அங்கே கொடுக்கவில்லை என்றால் சிறுநீரகத்தில் கல் ஏற்படும். இதுக்கு நிறைய தண்ணி குடித்தா போதுமானது. இதை நாம் எடுத்துக்கொள்ளும் போது இந்த சிறுநீரக கல் வராது. ஒரு தடவை சிறுநீரக கல் வந்தவர்களுக்கு திருப்பி திருப்பி வரும். ஆதலால் ஒரு தடவை சிறுநீரக கல் வந்தவர்கள் மிகவும் அங்கே வந்து பாதுகாப்பாக இருந்து இந்த வெயில் காலங்களில் அதிகமான நீர்ச்சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது. இந்த மாதிரி டைமில் பொதுவாக வந்து உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். அதனால் உடல் பயிற்சி, ஆரோக்கியமான உடலை நாம் பெறலாம். அப்படி உடல் பயிற்சி, மூச்சு பயிற்சி, யோகா, தியானம் போன்றவற்றை நாம் செய்யும்போது உற்சாகமான ஒரு மனநிலையும் சந்தோஷமான ஒரு மனநிலையும் இருக்கும்போது நோய்களுக்கு நாம் அடிக்கடி ஆளாக மாட்டோம். அதனால் நம்ம உடம்பை ஃபிட்டாக வைக்கிறது ரொம்ப முக்கியம். அதை கொஞ்சம் செஞ்சால் நல்லது. எதையுமே நம்ம பழக்கமாக வச்சுக்கிட்டோம்னா அது நல்லது இல்லையா? இப்போ நம்ம வெயில் காலங்களில் மட்டும் இல்லை, நம்ம உடம்பை பேணுறதுக்காக எப்போவுமே நம்ம உடல் பயிற்சி, நடைப்பயிற்சி, அதெல்லாம் பயிற்சின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, தினமும் பண்ணணுமா, நம்ம அதை பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணுமா, அதனால தான் அது பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் பண்ணுறதுக்கு பேர் பயிற்சி இல்லை. அதனால் இந்த வெயில் காலங்களில் மட்டும் பண்ணாமல் எல்லா காலங்கள்லையும் நம்ம அந்த பயிற்சியை பண்ணும்போது நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் உண்டாகும். இந்த நீர்ச்சத்து இழப்பை நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு நீர்ச்சத்தை கொடுத்து நம்ம காம்பன்சேட் பண்ணிடுவோம். நம்மளை அறியாமலே உடல் அது தேவையான நீர்ச்சத்தை அங்கே கொடுத்து விடும். அதனால் இந்த மாதிரி நம்ம ரெகுலராக பண்ணும்போது நோய் நொடிகள் வராமல் நம்மை காத்துக்கொள்ளலாம்.
0: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
1: வெப்பநிலை தாக்கத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள்.
3: இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
4: Good afternoon. This is Akashwani. I am Anuja Kumar with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi sets record as India's longest serving elected Prime Minister. Cabinet passes a resolution applauding the historical achievement. Union Cabinet clears development projects worth more than 4,700 crore rupees, including extension of Ahmedabad Metro and government office and residential complexes in Amravati. NDA to meet in New Delhi to celebrate Prime Minister's achievements and completion of 12 years of government. Iran carries out attacks against US bases in Jordan and other targets in Gulf. US responds with strikes on Iranian targets. At least 13 people, including 11 children, killed in Pakistani airstrikes in Afghanistan. And Met Department predicts significant weather changes in Delhi NCR region in next 3 days, likely to bring

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்களுக்கு மீண்டும் இனிய பிற்பகல் வணக்கங்கள் நேர்களே. நேரம் 2:16.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு

0: 3000909
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க நேர்களே, இது திரை அருவி. திரையருவி நிகழ்ச்சி வழங்க நம்ம மகிழ்ச்சியா வந்துட்டே நான் உங்க மீரா. திரையருவி நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்ட் கொண்டு வந்துட்டு நம்ம அந்த சினிமா குயிஸா வந்து கேள்விகளை உங்ககிட்ட கேட்போம். இன்னைக்கும் அது போல நான் ஒரு கான்செப்ட்ல தான் வந்து கேள்விகள் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். கேள்விகள் எல்லாத்துக்கும் நான் பதிலளிக்க ரெடி அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உடனே கால் பண்ணுங்க. 0462251132 மற்றும் ஒரு 0462251133 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். இன்னைக்கு நம்ம திரையறிவி நிகழ்ச்சியில் சினி குயிஸில் விளையாடிட்டு யாரெல்லாம் நிகழ்ச்சியில் சூப்பராக பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு பாட்டு கேட்டு வந்தாலும் சித் ஸ்ரீராம் குரலில் பாடல் வந்துட்டு இருக்கு. கீத கோவிந்தம் படத்துலேருந்து பாடல் கேட்க போகிறோம், கேட்கலாம்.

0: பிற்பகல் 2:22 ஆயிட்டுருக்கு. நேர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க திரையருவி நிகழ்ச்சியோட. திரையருவி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட நீங்களும் குயிஸ் விளையாடணும் அப்படின்னா உடனே கால் பண்ணுங்க 04-2-2-5-6-1-1-3-2 மற்றும் என் 04-2-2-5-6-1-1-3-3 அப்படிங்கிற எண்களுக்கு. இன்னைக்கு நம்ம திரையரவி நிகழ்ச்சியில் முதல் கேள்வி என்ன அப்படின்னா, முதல்ல என்ன கான்செப்ட்னு சொல்லுமா அப்படின்னு கேட்குறீங்க. இன்றைக்கி என்ன கான்செப்ட் அப்படின்னா, உணவு சம்மந்தப்பட்ட தமிழ் சினிமா பாடல்கள் தான் நான் கேள்விகளை எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. அப்படி எல்லோரும் வந்து லஞ்செல்லாம் சாப்பிட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் ரொம்ப உணவு அப்படிங்கிற விஷயம் என்னோடய வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமான ஒன்று, நம்மோடு பின்னி பிணைந்த ஒன்று அப்படி இல்லையா. அதனால் இன்றைக்கி உணவு சம்மந்தப்பட்ட பாடல்கள் என்ன பாடல் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றத நம்ம பேசிடலாம். நேர் இணைப்பில் வந்தாச்சு. வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: பரமன்குறிச்சில இருந்து சுகன்யா.
0: சுகன்யா எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சுகன்யா. பாட்டு கேட்டலாமா?
1: ஆனா இது என்ன விளையாட்டுன்னு தெரியல.
0: நான் வந்து ஒரு பாட்டு கொடுப்பேன், ஒரு கேள்வி, அந்த பாட்டுல இருந்துதான் உங்களுக்கு கேள்வி இருக்கு. நான் கொடுக்குற அந்த ஆடியோ கேட்ட வந்து உணவு சம்பந்தப்பட்ட ஒரு பாட்டுங்க. அந்த பாட்டு எந்த திரைப்படத்துல வந்திருக்கு, என்ன பாட்டு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கேக்குறீங்களா? கேளுங்க.

0: பாரு அட புளிச்ச தண்ணி கூட.
1: கண்டுபிடிச்சிங்களா?
2: ரஜினி
1: சார் நடிச்ச படம். பாட்டே தெரியல, ஸ்டார் மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறீங்களா? ஓகே ஓகே சுகன்யா, அருமையா முயற்சி பண்ணீங்க, நன்றி. நம்ம அடுத்த நீர் கிட்ட கேட்டலாம்.
2: நன்றி
1: நன்றி நேர்கள் எல்லாருக்குமே. நான் ஒரு க்ளூ கொடுத்துறேன் என்ன அப்படின்னா, இது ரஜினி சார் நடித்த படம். கூடவே இந்த பாட்டில் வந்து பர்டிகுலராக யார் வருவாங்க அப்படின்னா, கவுண்டமணி சார் வந்து வருவார். ஓகே பேசலாம், அடுத்து யார் பேச போகிறாங்க? வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
3: ஜோதி பேசுகிறேன் மேடம்.
1: ஜோதிமா சொல்லுங்க. கேட்டிங்களா? கேட்டிங்களா? ஓ கண்டே பிடிச்சிட்டிங்களா?
3: சுகன்யா சொல்லலீங்களா, அதனால
1: நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆ சரி ஓகே ஓகே. இது வந்து என்ன பாட்டு அதையும்
3: சொல்லிருங்களேன்.
1: முதல் வரி என்னது?
3: இன்னொருக்க போடுங்க.
1: இன்னொருக்க போடவா? இன்னும் பாட்டு வந்து படத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க, சரி கேளுங்க.

பாரு அட புளிச்ச தண்ணி கூட கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிக்கல. சரி ஓகே, நம்ம அடுத்த நேர்கிட்ட கேட்கலாம் சரிங்களா? நன்றி நேயர்ஸ்ல கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. என்ன கொஸ்டின் என்ன அவ்வளோ டஃபாக இருக்குது, எல்லாரும் யோசிக்கிறாங்களே. 2:26 நிமிடம் ஆகிட்டுருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்தலாம். நம்ம பாட்டு கேட்டுட்டு வந்த பிறகு அடுத்த நேர் சொல்கிறாங்களா பதில் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கமிழன் வைரமுத்துடைய பாடல் வரிகளில் ஸ்ரீனிஷா ஜெயசீலன் பாடியிருக்காங்க, கூடவே இணைந்து பாடியிருக்கிறாங்க கிறிஸ்டோஃபர் ஸ்டான்லி, சுதர்ஷன், ஹிப்ஹாப் தமிழா சேர்ந்து பாடியிருக்காங்க. ஹிப்ஹாப் தமிழாவுடைய இசையில் தான் பாடல் கேட்க போகிறோம். இமைக்கா நொடிகள் படத்துக்காக.

திரையறிவி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 2:30 ஆயிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில பேச போறோம். அடுத்த நீங்கள் யார், எங்கிருந்து? வணக்கம். வணக்கம். சுப்பிரமணியன் சார், கண்டுபிடிச்சீங்களா? சூப்பரான பாட்டுல, சூப்பரான அருமையான பாடல்

செமையாக இருக்கும். ரஜினி சாரும் கவுண்டமணி சாரும் சூப்பராக வந்து நடிச்சிருக்கிறாங்க. நன்றி நன்றி, சூப்பராக பதில் சொன்னீங்க, பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள், நன்றி. ஆமநேயர்களே, இது வந்து எஜமான் படத்திலிருந்து தூக்குச்சட்டியை தூக்கி பார்த்து மோப்ப முடிப்போம் அப்படிங்கிற பாடல் தான். அப்படி பாடல் முழுக்க நிறைய டிஷ்ஷோட பேர்கள்லாம் கலந்து வந்திருக்குங்க, செமையாக இருக்கும். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு என்ன அப்படின்னா, ஓகே நம்ம நேர்கிட்ட பேசிட்டே பாட்டு கொடுத்துடலாம். வணக்கம். வணக்கம். ஓகே, அவங்க இணைப்பு கட் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்த நேர்காண கேள்வி என்ன அப்படின்னா,

0: இந்த பாட்டு எந்த படத்தில் இடம்பெற்றிருக்கு, என்ன பாடல் அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. உணவு சம்மந்தமான திரைப்பட பாடல்கள் தான் கேள்விகளை கேட்டுட்ருக்குறோம். இந்த பாட்டுக்கு ஒரு க்ளூ வந்து நான் முதல்ல சொல்லிடுறேன், யார் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்கன்னா கமல் சார் தான் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில். கேள்விக்கு யார் பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: ஓகே, நேயர் பதில் சொல்றாங்களா தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம.
0: வணக்கம், யார்
3: பேசுறீங்க? கண்ணம்மா பேசுறேன்.
0: கண்ணம்மா சொல்லுங்கம்மா.
3: நாள் முடியும் படத்துல இருக்கு.
0: படத்துல இருந்து என்ன பாட்டு இது?
3: என்ன சமையலோ.
0: விட்டா சூப்பரா பாடுவீங்க போல இருக்கே. சூப்பரா கண்டுபிடிச்சீங்க கண்ணம்மா, வாழ்த்துக்கள். நன்றி
3: நன்றி
0: நன்றி நன்றி. நாம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த நேர் யார்? இங்க இருந்து வணக்கம். ஓகே, அவங்க இணைப்பு கட் ஆயிடுச்சு. நம்ம ஒரு பாட்டு போய் குயிக்கா கேட்டுட்டு வந்துடலாம். பாட்டு வந்துட்டே இருக்கு உங்களுக்காக. சோனு நிகம், ஸ்வேதா மோகன் குரல்கள், அஜிபி பிரகாஷ்குமார் இசையில கிரீடம் திரைப்படத்துக்காக நான் முத்துக்குமாரோடைய பாடல் வரிகள்லாம் பாட்டு கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரம் சரியாக 2:39 நிமிடம் ஆயிட்டு ரொம்ப மகிழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறீங்க. திரையறிவி நிகழ்ச்சி, நம்ம திரையறிவி நிகழ்ச்சியில் இன்னைக்கு உணவு சார்ந்த தமிழ் சினிமா பாடல்கள் தான் கேள்விகளாக கேட்டிருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல கேள்வி கொடுத்துடலாம்.

0: சாப்பிடணும்னா கொஞ்சோண்டு வெள்ளத்தை சேர்த்துக்கணும், கொஞ்சம் தான்.
1: ஒவ்வொரு உணவும் தனித்தனி சிறப்பு, சமையலில் வாழ்க்கை தத்துவம் இருக்கு. தீர தீரனா தீர தீரனா தீர.
2: இதுதான் அடுத்த கேள்வி. இது என்ன திரைப்படம், என்ன பாடல் அப்படிங்கறதா நேர்கள் நீங்க கண்டுபிடிக்கணும். அட சிம்பிள் க்வெஸ்சன் தாங்க. யார் இந்த சிம்பிள் க்வெஸ்சனுக்கு சிம்பிள் ஆன்சர் சொல்ல போறாங்க? பேசலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். இனிப்பில் இருக்கீங்க, பேசலாமே. வணக்கம் வணக்கம். இரண்டு மணி 40 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. இந்த பாடல், இந்த கேள்விக்கான ஒரு க்ளூ வந்து கொடுத்துடலாம் அவங்களுக்கு. நீருக்கு பதில் தெரியலன்னா ஒரு க்ளூ கொடுத்து நம்ம கண்டுபிடிக்க வச்சிடலாம். வணக்கம் வணக்கம்
3: வணக்கம்.
2: வணக்கம். மகாலட்சுமி, எங்கேருந்து பேசுறீங்கம்மா? அரசன் குளம். ஓகே, கண்டுபிடிச்சிங்களா? சீடன் படத்துல என்ன பாட்டு?
3: பாட்டு
2: தெரியலையே. அதுதானே தெரியல, இதுதானே நீங்க கேக்குறீங்க. ஓகே ஓகேம்மா, இது வந்து சரி. ஒரு உங்களுக்கு க்ளூ கொடுத்துடலாமா? இந்த பாட்டோட தொடக்கம் வந்து முருகருடைய ஒரு பெயர் அதுல ஸ்டார்ட் ஆகும். ரெண்டாவது வார்த்தை சமையல் அப்படின்னு வரும்.
3: சமையல், சமையல் சாதம் அப்படின்னு வருமா?
2: சமையல் சாதமா? சரவண சமையல், சரவண சமையல் அப்படின்னு ஆரம்பிக்கல அந்த பாட்டு.

0: நல்லாவே சூப்பராக வந்து தனுஷ் சார் அனன்யாவில் இருந்து சமைக்கிற அந்த காட்சிகள் என்னென்ன டிப்ஸ் எல்லாம் நிறைய வந்து கொடுப்பாங்க. சூப்பராக கண்டுபிடிச்சிங்க மகாலட்சுமி, நன்றி.
1: நன்றி
0: நன்றி நன்றி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டி என்ன அப்படின்னா கேளுங்க.

0: இந்த பாட்டை அட்டாட்டா இந்த பாட்டு தானா அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதை பழைய பாடம் இருக்கே தெரியலே அப்படின்னு யோசிக்கிற நேர்களுக்காக ஒரு க்ளூ கொடுத்துடலாம். இது வந்து ரஜினி சார் நடித்த ஒரு சூப்பர் ஹிட் ஆன திரைப்படம் தான். பேசலாம், யார் பதில் சொல்ல போறாங்க? வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க இங்கிருந்து?
1: ஏமா, பாவச்சத்திரபாகம் சிவகாமிபுரம் எஸ்எம் செல்லத்துறை.
0: செல்லத்துறை சார், ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களா?
1: ஆமா, படம் வந்து முள்ளு மலரும்,
0: ஆஹா,
1: பாட்டு வந்து நித்த நித்த நெல்லுச்சோறு, பாடிய குரல் பாணி ஜெயராம்.
0: அடாடா, எல்லாமே வந்து ஃபிங்கர் டிப்ல பதில் வச்சிருக்கீங்களே.
1: ஆமா, பழைய பாட்டு தெரியுமலாமா?
0: அதுவும் இந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல். இந்த சமையல் இருக்கிற ஒவ்வொரு சீக்வன்ஸும் அழகா வந்து சொல்லப்பட்டிருக்கும் இல்லையா?
1: ஆமா, மங்களம் கிராமப்புறங்கள்ல கல்யாணம் வீட்டு உள்ள இந்த பாட்டை போடுவாங்கம்மா.
0: கண்டிப்பா நானும் கேட்டிருக்கேன். சூப்பரா சொன்னீங்க செல்லத்துறை சார், நன்றி.
1: நன்றிமா,
0: நன்றி. ஓகே, நம்ம திரையரவி நிகழ்ச்சி ரொம்ப ஜோரா போயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய பாடல்கள் நான் கேள்விகளா வச்சிருக்கேன். பதில் நீங்களா சொல்வீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு நானும் வெயிட்டிங். இப்போ வந்துட்டு இருக்கு மதன் கார்கியின் பாடல் வரிகளில் கோ டூ படத்துல இருந்த பாட்டு கேட்க போறோம். நீட்டி மோகன், லியோன் ஜேம்ஸ் பாடியிருக்காங்க. லியோன் ஜேம்ஸோட டகாஸ்மான் இசையில பாடல் இதை.

0: पता है दुनिया के कई विकसित देश ऐसे भी हैं जहां मुफ्त इलाज एक सपना है और हमारे यहाँ वो आम नागरिक का अधिकार। आयुष्मान भारत से 60 करोड़ से अधिक लोगों को मिल रहा है 5 लाख तक का मुफ्त इलाज और 19,000 जन औषधि केंद्रों पर 90% तक सस्ती दवाइयाँ।
1: किसी एक व्यक्ति की जमीन, घर, गहने या दूसरा कोई सामान बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है।
0: 12 साल विश्वास के, विकास के, जन कल्याण के।
2: நேயர்களின் கவனத்திற்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: கேட்டிருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நேர்களை நேரமாயாச்சு 2:48 கேட்டுட்டு இருக்கிறீங்க திரையறிவி நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம திரையறிவி நிகழ்ச்சியில உணவு சார்ந்த தமிழ் சினிமா பாடல்கள் தான் கேள்விகளை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நேயர்களும் சூப்பராக டக்கு டக்குன்னு பதில் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அடுத்த நேயருக்கு என்ன கேள்வி அப்படிங்கிறத நான் முதலே இப்போ கொடுக்க போகிறேன் உங்களுக்கு பாட்டே.

0: பாட்டு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஆஹா இந்த படம் தான் இந்த பாட்டு தான் அப்படின்னு. இன்னும் சில நேர்கள் கண்டுபிடிக்க முடியாமல் இருப்பீங்களே, அவங்களுக்கு ஒரு க்ளூ கொடுத்துலாம் நினைக்கிறேன். இது வந்து கார்த்திக் சார் நடித்த ஒரு படம் தாங்க. இந்த பாட்டில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோட்டலில் வந்து ஒரு சர்வர் மாதிரி என்னென்ன கொண்டு வரட்டும் அப்படின்னு ஓவர் ஃபுட்டாக வந்து கேட்டுகிட்டே இருப்பார். அதுதான் பாட்டு ஃபுல்லாகவே வரும். 2:49 ஆயிட்டு இருக்கு. நேர்களே, உங்கள் நினைவிற்கு இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444249864458. மீண்டும் சொல்றேன், தொலைபேசி எண்கள் 0444249864458. நேர் இணைப்பில் வந்தாச்சு, பேசலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து? ஏன் புரியலமா, தெளிவா சொல்லுங்க.
1: என்ன
0: கொத்து பரோட்டா பிடிக்கும்? சிக்கனா, மட்டனா, எக்கா? சிக்கன். அப்ப சொல்லுங்க கரெக்டா. கோழிக்கறி கொண்டு வரட்டா? எஸ், அதே பாட்டு தான். சூப்பரா கண்டுபிடிச்சீங்க மகாலட்சுமி, நன்றி.
1: நன்றி மேடம்,
0: நன்றி. அடாட, சாப்பிட்டு நிம்மதியை தூங்க நேரத்தில் இப்படி கேள்வி எல்லாம் கேட்குறீங்களே, திரும்பி பசிக்குதா இல்லையா அப்படின்னு நேர்கள் கேட்குறீங்க. 2:50 ஆயிட்டுருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி இந்த பாட்டு. ஐயோ, இந்த பாட்டு இல்லைன்னா இந்த நிகழ்ச்சியை நிறைவு பெறாது. கண்டிப்பாக கேளுங்க. கொஸ்டின் இதோ.

சூப்பரான ஈஸியான கேள்விதான். இது எந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாட்டு அப்படிங்கிறத நேர்கள் நீங்க சொல்லணும். 2:51 நேர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க. இது திரையறிவு நிகழ்ச்சி. இந்த க்வெஸ்சன் கேன்சர் ஒரு பாட்டுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம்.

இந்த பதில நானே சொல்லிட்டுறேன், இந்த பொறப்பு தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிற சூப்பரான ஒரு பாடல் தான் உன் சமையல் அறையில் அப்படிங்கிற இந்த படத்தில் இருந்து அந்த பாடல் இடம்பெற்றிருந்துச்சு. அடாடா, உணவு பிரியர்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான பிடித்தமான பாடல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே நேர்களை, இன்றைக்கி திரையறி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசின எல்லா நேர்களுக்கும் பெரிய நன்றிகளை சொல்லிட்டு நிகழ்ச்சி நிறைவான பாடல் தான் கேட்க போகிறீங்க. பா விஜயோட பாடல் வரிகளில் மாசிலாமணி படத்துக்காக பல்ராம் கல்யாணி பாடியிருக்காங்க டீமானுடைய அட்டகாசமான இசையில். இந்த பாடலோட இந்த நிகழ்ச்சியோட நானும் வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. காலையிலேருந்து இது வரைக்கும் உங்களோட நிகழ்ச்சியில் இணைந்திருந்தேன், காய்ச்சல்களில் இணைந்திருந்தேன். நானுங்கள் பாசமலர் மீரா சிவபிரகாஷ்.

நேரம் 2:55 நேர்கள் அணிஞ்சிருக்கிறீங்க. இது திரையறிவி நிகழ்ச்சி. இன்றைய திரையறிவி நிகழ்ச்சியில் உணவு சார்ந்த பாடல்கள், தமிழ் சினிமாவில் வந்த பாடல்கள் தான் நம்ம கேட்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் நிறைவான பாடல், ஏற்கனவே இந்த கொஸ்டின் கேட்டாச்சு, இருந்தாலும் திரும்பவும் கொஸ்டின் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

வாய்ஸ் கேட்கும் போதே அவ்வளோ ஒரு அட்ராக்ஷன் இருக்குங்க. அடாடா, இது வந்து இந்த பிறப்பே நமக்கு சாப்பிட்றதுக்கு தான் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சூப்பராக பாடியிருக்கிறாங்க. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் நேராக அடுத்த நேயர் யார் இங்கேருந்துன்னு பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம், இனிப்பில் இருக்கீங்க? ஓகே, 2:56 ஆயாச்சு. நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவான பதிலை சொல்கிறதுக்கு நேர் வந்தாங்க. டபக்குன்னு கட்டாயிடுச்சு.

கால் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். செய்திச் சுருக்கம் அதனை தொடர்ந்து கொக்கோ நிகழ்ச்சியை காத்துட்ருக்கு. வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9443360794 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், மறக்காமல் உங்கள் பேர் ஊரை குறிப்பிட்டு

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. தொடர்ச்சியாக நீண்ட காலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனையை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு அமைச்சரவை கூட்டத்தில் பாராட்டு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் ஓய்வின்றி பணியாற்றி வரும் பிரதமரின் தலைமைத்துவம் பாராட்டுதலுக்குரியது என்று அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. சுற்றுலா வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். தவிக நிர்வாகிகளால் தான் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெறுவதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் தடையற்ற மும்முனை மின்சாரம் கிடைப்பதை தவிக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. சென்னையில் இன்று காலமான இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்குகள் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி, தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாக்ரேப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்திகா தாக்கர் சோனாலி

சிங் இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியாவுக்கு எதிராக இங்கிலாந்து முதலில் பேட் செய்து வருகிறது. ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

இனிய உற்சாகமான பிற்பகல் வணக்கம் நேர்களின் 3:00 மணி 3 நிமிடம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி கொக்கோ கொக்கோ நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தாங்க, உங்களுடைய பெயர், ஊர், விருப்ப பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதெல்லாம் டைப் பண்ணிட்டு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க 9443607 94 இந்த நம்பருக்கு. 9443637 94. 80களில் 90களில் வெளிவந்த சூப்பரான பாடல்கள், உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். உங்களுக்காக பாடலை கொடுக்கறதுக்காக ரொம்ப மகிழ்ச்சியாக காத்துட்ருக்கேன். நான் உங்கள் இசை ஜெகன். நம்ம நிகழ்ச்சியில் முதல் பாடல் வந்துட்டுருக்கு. 16 வயது நிலை திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. ஆய்க்குடியிலேருந்து சுப்பிரமணியன், ஐயம்மாள், கனகா, சண்முக சுந்தரம், சபீரா பாடல் கேட்கலாம்.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரமாயிட்டிருக்கு 3:09. கொக்கு நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். நேயர்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நம்மளுக்கு மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஒரு பாடலாக நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, அனந்தபுரமில் இருந்து பிந்து ஷைலஜா அவங்க கேட்டிருக்காங்க. கிழக்கு சீமையிலிருந்து பாடல் கொடுங்க அப்படின்னு. நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டுருக்கு, கேளுங்க.

நேரம் 3:15. நீர்களை இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பரம் நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசியின் 2498648 இணைப்பு 0044. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. இனிமையான பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். இது கொக்கு நிகழ்ச்சி. அடுத்த பாடலுக்காக யார் மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வானரமுட்டியிலேருந்து நம்பிராஜ் இவங்க கேட்டிருக்காங்க, ஒரு கைதியின் டைரி படத்துலேருந்து பாடல் கொடுங்க அப்படின்னு பாடல் வந்துட்டுருக்கு.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
6: நேரம் 3:21. குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. டவுன்லேருந்து ரத்னசேகர்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.
2: நேர்களை நேரம் 3:25. நம்ம குக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சிக்காக நிறைய நிறைய நேர்கள் வந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. இன்றைக்கி 8:00 குக்கு நிகழ்ச்சி இருக்குது. அந்த நிகழ்ச்சியிலையுமே நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய பாடல் நம்ம நிலைப்பண்பிள்ளை 102.6 ஒலிவலம் வரும். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்காக மெசேஜ் அனுப்பிய நேர்கள் யாரெல்லாம் அப்படின்னா, தேனி கார்மேகக்கண்ணன், விஜயா, பேட்டை சாரு, நெல்லை ராஜேஷ், நெல்லை ரமேஷ், முன்னீர் பள்ளம் பேச்சு, கோவிலூர் சங்கீதா, ஜெயா, நெல்லை பொன்மணி, கோவில்பட்டி ஆறுமுகராஜ், சங்கரன் கோவில், கோட்டியப்பன், உடன்குடி ராஜேஸ்வரன், உடையாம்புள்ளி பால்ராஜ், ஆகாஷ், பாளையங்கோட்டை செம்புலன் ஆதிகவி, கடங்கநேரி கண்ணன், சுமதி, கோவில்பட்டி பொன்மலர், தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி, உடையாம்புளி அருள்ராஜ், அபிஷேக், அனீஸ். நிகழ்ச்சிக்காக மெசேஜ் பண்ணி எல்லா நேர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவான பாடலும் வந்துட்டுருக்கு. புது கவிதை திரைப்படத்திலேருந்து கேட்டிருக்காங்க செங்கோட்டையிலேருந்து முகமது ஷெரீப்.

நேயர்கள் இதுவரை கேட்டது தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய விளம்பரதார் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகள் கேட்கலாம். 4 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலில், அதனைத் தொடர்ந்து பொதிகை தும்பி கேம் ஷோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு நேரலை நிகழ்ச்சியா. நேர்களே, இன்னைக்கு மாலை 5:02 ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் குடும்ப பெண்கள் எதிர்கொள்ளும் மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் குறித்த நேர்முகம் வழங்குறாங்க மனநல மருத்துவர் ரிஷ்வானா ஃபாத்திமா அவர்கள். இது பற்றிய உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்கள் நேரலையில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. தொடர்ச்சியாக நீண்ட காலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனையை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு அமைச்சரவை கூட்டத்தில் பாராட்டு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் ஓய்வின்றி பணியாற்றி வரும் பிரதமரின் தலைமைத்துவம் பாராட்டுதலுக்குரியது என்று அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. சுற்றுலா வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். தாவிக்க நிர்வாகிகளால்தான் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெறுவதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் தடையற்ற மும்முனை மின்சாரம் கிடைப்பதை தாவிக்க அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. சென்னையில் இன்று காலமான இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்குகள் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி, தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாக்ரேப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்திகா தாக்கர் சோனாலி சிங் இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியாவுக்கு எதிராக இங்கிலாந்து முதலில் பேட் செய்து வருகிறது. ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: இனிய மாலை வணக்கம் நேர்களே. பொதிகை தும்பி கேம் ஷோக்கு உங்கள் எல்லாரையுமே அன்போடு வரவேற்கிறோம். நேரம் 4:03 ஆயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அவங்க கூட ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக பேசுகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நான் உங்கள் லெஸ்ஸி ஜெகன் மற்றும்
1: நான் உஷா.
0: உஷா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும். லெஸ்ஸி நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் இருக்கும்.
1: நேர்களோட பேசும்போது ஒரு ஜாலியான,
0: ஆமாம், உற்சாகம் அப்படி எங்கே இருந்தால் வருதுன்னு தெரியல பாருங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நேர்களே, எப்போ மாதிரி நம்ம வந்து தாயை முருட்டி விளையாட இருக்கிறோம். ரூல்ஸ் என்ன அப்படின்னு நாம் ஒரு முறை நேர்களுக்கு வந்து ஞாபகப்படுத்திடலாம். 1, 3, 5 அப்படிங்கிற ஒற்றைப்படை எண்கள் வந்து தாயை உருட்டும் போது விழும்போது கேள்வி வந்து நாங்கள் கேட்போம். 2, 4, 6 விழுந்துச்சு, இரட்டைப்படை எண்களில் விழுந்துச்சுன்னா கேள்வி வந்து நீங்கள் கேட்கணும். இந்த ஷோ பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து நல்ல என்ஜாய்மெண்ட்டுக்காக ஃபன்னான ஒரு ஷோ தான். அதனால் நீங்கள் இந்த ஜிகே கொஸ்டின்லாம் ரொம்ப டீப்பாக போகாமல் நல்ல ஜாலியாக நம்ம ஷோவை கொண்டு போகிற மாதிரியான கொஸ்டின்ஸோட நிகழ்ச்சிக்கு வாங்க, சரிங்களா? இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அழைக்கலாம். 2561132 மற்றொரு 2561133 நம்ம நிலையோட இணைப்பெண் 0462. எப்போவும் போல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நேயர்கள் வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்றீங்க அப்படின்னா புது நேயர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் இதையும் கொஞ்சம் அப்படியே மைண்டில் வச்சுட்டு நிகழ்ச்சிக்கு வாங்க, சரிங்களா? நம்ம நிகழ்ச்சியில் முதல் நேயர் யார் வராங்க அப்படின்னு கேட்டலாமா? உஷா வாங்க. வணக்கம்.
2: மாலை வணக்கம் இரண்டு அறிவிப்பாளர்களுக்கும்.
0: வணக்கம் சொல்றது யாரு?
2: அகினிதா வீரபாண்டிய புலிகளம். நல்லா இருக்கீங்களா?
1: வீரபாண்டிய புலிகளம்ல இருந்து யாரு? உங்க பேர் எல்லாம் சொல்லுங்களேன்.
2: அகினிதா.
0: மகிமிதாஸ்.
1: மகிமிதாஸ், சரிங்க.
2: சரிங்களா? ரெண்டு பேரும்
0: நலமா இருக்கோம்.
1: தாய் முரட்டிடலாமா உங்களுக்கு?
2: உருட்டுங்க, ஈஸியா உருட்டுங்க.
1: ஈஸியா உருட்டணுமா?
0: 3 விழுந்திருக்கு. உஷா தான் உங்களுக்கு கிட்ட க்வெஸ்சன் கேட்க போறாங்க.
2: ஐயோ
1: ஐயோ
0: ஐயோ ஐயோ, பாவம் அவங்க.
1: சரி, ஒரு ஒரு விடுகதை தான், சரிங்களா? 3 பெண்களுக்கு ஒரே முகம்தான். மூத்த பெண் வந்து ஆத்துல இருப்பா ஏதோ ஒன்று சம்திங்னு, நடு பெண் வந்து காட்டில், கடைசி பெண் வந்து வீட்டில். அவங்க யாராரு?
0: இன்னொருக்க சொல்லுங்க.
1: 3 பெண்களுக்கு ஒரே முகம், சரியா?
2: முகம்.
1: மூத்த பெண் ஆத்துல, நடு பெண் காட்டுல, கடைசி பெண் வந்து வீட்டுல. அவங்க யாரார்? 3 பேர்.
2: குடம் குடம்.
1: அது எப்படி? ஒரே முகம்.
0: ஒரே முகம் சொல்லிருக்காங்க.
2: அப்படியா? பக்கத்துல உள்ள மேடம் கொஞ்சம் குழு கொடுங்க.
1: பக்கத்துல உள்ள மேடம் குழுலாம் கொடுக்க மாட்டாங்க, அவங்க எனக்கு தான் கொடுப்பாங்க. பக்கத்துல உள்ள மேடம் குழு கொடுங்கலாம்.
0: முட்டா இனி அடிச்சிருவாங்க போல இருக்கு சார், நான் ஒண்ணுமே சொல்லலையே. சரி சொல்லுங்க, கொஞ்சம் குழு கொடுங்க.
1: எனக்கு தெரியுங்களா? பாருங்களா, இது என்னமோ மிரட்டுற மாதிரி இருக்கே மகிமேந்த சார். இது ஒரு விலங்கு, சரியா? ஒரே முகம். சரி, டைம் முடிஞ்சிட்டா?
0: ஆமா முடிஞ்சிருச்சு.
2: ஐயோ
1: ஐயோ. முதலை, உடும்பு, பல்லி.
2: எப்படி கேள்வி கேட்டா தெரியும்?
1: பெரிய கேள்வி இல்லையே,
0: இவ்வளவு எல்லாம் யோசிக்க முடியல இல்ல சார். எனக்கே தெரியவே இல்லை.
1: முகம் வந்து ஒண்ணு போல இருக்கும்ல, அதோட முகம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பல்லி, உடும்பு, முதலை, இல்ல எல்லாத்துக்குமே ஃபேஸ் வந்து ஒரே இருசிலா இருக்கும்.
0: வணக்கம்.
3: அன்பு சகோதரிக்கு வணக்கத்துடன், ஆய்க்குடி சுப்பிரமணியன்.
1: ஆய்க்குடி சுப்பிரமணியன் சார், காலையில எதுவும் பேசிட்டீங்களா?
3: காலையில பேசவே இல்லை, இப்ப போன நாள் பேசல. இந்த நிகழ்ச்சியில நான் இப்பதான்.
0: சரி
1: சரி சரி, ஓகேங்க சார்.
0: சார், உங்களுக்கு 3 விழுந்திருக்கு.
3: சரி, நாங்க நீங்க கேட்கணுமா?
0: ஆமா, நாங்க தான் கேட்கணும்.
3: சரிங்க.
1: ஐயோ.

0: கேள்விகள் இதமா பதமா கேளுங்க.
1: ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், கஷ்டமாவே இருக்கவே இருக்காது.
2: இது கொஞ்சம் கடி ஜோக் மாதிரி சரிங்களா? ஒரு கல் எடுத்து தண்ணியில போட்டா அது ஏன் மூழ்குது?
1: ஏ எனக்கு தெரியும்.
0: கல் எடுத்து தண்ணியில போட்டா அது கனமா இருக்கனால மூழ்குது.
2: இது கடி ஜோக் மாதிரி யோசிங்க. ஏன் மூழ்குது?
0: தண்ணிய தூக்கி கல்லுல போட்டா மூழ்காதுல்ல?
2: அப்படினாலும் மூழ்கு தானே செய்யும். ஒரு கல்லு வச்சுட்டு நீங்க தண்ணி ஊத்துனாலும் கல்லு கீழே தானே இருக்கும்.
0: கல் எடுத்து தண்ணியில போட்டா ஏன் மூழ்குது?
2: ஏன் மூழ்குது?
0: அதுக்கு மூச்சு பிடிக்க தெரியாதனால மூழ்குது.
2: கிட்ட வந்துட்டீங்க.
0: நீச்சல் அடிக்கிறதுக்காக?
2: நீச்சல் தெரியாது அதனால மூழ்குது.
1: பாருங்க எப்படியோ ஒண்ணுனா பதில் சொல்லி கடைசியில கண்டுபிடிச்சிட்டீங்களே.
0: இந்த நிகழ்ச்சியிலே ரெண்டாவது முறை தான் கலந்துக்கிறீங்களா?
2: சரிங்க, சரி சரி, நன்றிங்க. உஷா
1: ஒரு ஒரு பதிலா சொல்லி சொல்லி கடைசியில கண்டுபிடிச்சிட்டாங்க சுப்பிரமணியன் சார்.
2: ஆமால, சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய சுற்றுக்கள் நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நாம நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். முதல்வன் திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு.

0: நேரம் 4:14. நேர்களை கேட்டுட்ருக்கீங்க, இது பொதிகை தும்பி நிகழ்ச்சி. தாய் முருட்டி விளையாடிட்டு இருக்கோம். ரொம்ப ஜாலியாக உற்சாகமாக நேயர்கள் வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்று கேள்விகள் நாம் கேட்க, அவங்க பதில் சொல்ல, அவங்க கேள்விகள் கேட்க நாங்கள் பதில் சொல்லணும்னு ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு நம்ம ப்ரோக்ராம். அடுத்தது எந்த நேயர் வராங்க அப்படின்னு கேட்டலாம். வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: அன்பு சகோதரி இருவருக்கும் மாலை வணக்கம். என்றிருந்த அன்பான நேயர்
1: நீங்க
2: உசார அடிமை நினைச்சோம்ல.
1: உங்களுக்கு என்ன கேட்கலாம்?
2: என்ன கேக்குறீங்க?
1: ஒரு சின்ன இதுதான், விடுகதை தான். சரியா? கீழேயும் மண்ணு, மேலையும் மண்ணு, நடுவுல அழகான பொண்ணு, அது
2: என்ன?
1: பாத்தீங்களா, உங்ககிட்ட இப்படி கேக்கலாமா நான்? ஈஸியா என்ன சார்? உங்களோட டர்ன் வரும்போது கேளுங்களேன்.
0: உங்களுக்கு ரெண்டு விழுந்திருக்கு.
2: அடுத்த
0: நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்.
3: குழலூதும் கண்ணனைக்கு குயில் பா.

0: பாடும் பாட்டு கேக்குதா?
1: இது பழைய பாட்டாயிடுச்சு, நம்ம வேற பாட்டு மாத்தலாமா?
0: வேற பாட்டு மாத்திருவாமா?
1: ஆமா சார், வேற பாட்டு மாத்துங்க சார்.
0: ஒரு
1: ஜீவன் அழித்தது, ஒரு ஜீவன் துடித்தது.
0: ஏமா என்னைய முதல்ல பொண்ணு பார்க்கும்போது பொண்ணு என்னைய பிடிக்கலன்ட்டு
1: பிடிக்கலன்னு சொல்லிருச்சு என்ன சார்?
0: நான் ஒரு பாட்டு பிடிச்சிட்டே இல்லை, இந்த மாப்பிள்ளதான் பிடிக்கட்டுமா?
2: சரி சார் சொல்லுங்க, யாரும் இங்கிருந்து பேசுறீங்க?
0: ஆ மண்ணையும் பொண்ணாக்கூர்ல இருந்து காரூர்த்தி கிருஷ்ணன் பேசுமா.
2: சரிங்க, விளையாடி இல்லாமா?
0: ஆ ஏன் பேர இல்ல இல்லம்மா
1: இல்லைங்க இல்லையா, தெரிஞ்சிருச்சோ என்னென்ன பேர் இருக்குன்ட்டு. சரி,
2: ஆறு விழுந்திருக்கு கிருஷ்ணன் சார்.
0: நான் தான் கேட்கணும்,
1: நீங்க தான் கேட்கணும்.
0: ஏம்மா அந்த ரெண்டு ரெண்டு வரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 பாட்டு வந்து நீங்க பாடணுமா?
1: ஏ அம்மா, ரெண்டு ரெண்டு வரியாவா
2: சார்? 40 செகண்ட் தான் டைம்.
0: இல்ல அதுக்குள்ள எத்தனை பாட்டு பாடுறீங்க பாத்துருமே.
2: சரி, என்ன எப்படி பாடணும்?
0: நான் பாடுவது நான் தோழியிலே ஆட வந்த நானும், அப்படி ரெண்டு ரெண்டு வரியா.
2: அப்படி என்ன பாட்டுனாலும் பாடலாமா?
0: என்ன பாட்டுனாலும் கலவை. இந்த பாடுக்கு பேர் அவியல்.
1: அவியல்,
0: ஆமா எல்லாம் சேர்ந்து இருக்கலாமா, எல்லா காய்கறி, அதனால எல்லா பாட்டும்.
2: ஓ அப்படி, பழைய பாட்டு தான் பாடணும் அப்படி எல்லாம் எதுவும் இல்லையே.
0: எந்த பாட்டுனாலும் நீங்க பாடலாம், நாட்டுப்புற பாட்டுனாலும் பாடுங்க.
2: ம், சரி.
1: டைம் போட்டா சார்லிசி. ம், பாடுங்க.
2: நீங்க சொன்னது ஒரு ஜீவன் அழைத்தது,
1: அது அப்படி வராது. துளி சார், நீங்க இன்னொரு டைம் சொல்லுங்க சார்.
2: துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே ஒண்ணு. அடுத்தது
1: சார் கரெக்டா சொல்றாங்களா?
0: அம்மா ஒளியிலே தெரிவ தேவதே, ஓன் குத்தம்மா என் குத்தம்மா, ரஜச்சந்தனா மனக்கும் குங்குமம் போவோமா, ஊர்வோட ஒளியிலே தெரிவது தேவதையா. அப்படிதான்
1: பாடுங்க, பாடுங்க வேகமா பாடுங்க லிசி. அதேதான்.
2: முழுமதி அவளது முகமாகும், பாடி ராசாத்தி. சரியா? ஐயோ ஒண்ணுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. ஒரு ஊரில் அழகி என்று ஒரு தீ இருந்தாலே.
0: ஏமா ரெண்டு ரெண்டு வரியா பாத்தீங்கன்னா நீ எந்த பாட்டாலும் பாடலாம். இது வந்து ஒரு மூச்சு பயிற்சி ஆகிதான் உங்களுக்கு சொன்னேன்.
1: மூச்சு பயிற்சியா லிசி?
2: சார் 40 செகண்ட் முடிஞ்சிருச்சு சார்.
0: சரிமா, இதுல யாருமா வின்னர்?
2: நீங்க தான் சார் வின்னர். உங்க அளவுக்கு எல்லாம் ஸ்பீடு எங்களுக்கு வரவே இல்லை சார்.
0: இல்ல என் பார்வைக்கு உஷாக்கா தான் வின்னர் தெரியுது.
2: அப்படியா? ஐயோ போட்டி நம்ம ரெண்டு பேத்துக்கும் அவங்களுக்கு மார்க் கொடுக்க முடியாது.
1: நான் ஒண்ணுமே பாடவே இல்லையே.
0: இல்ல இல்ல எடுத்து கொடுத்தலாமா? நீங்க வந்து இருந்தா முதல்ல வந்து நீங்க குருமாய நமக்கு எடுத்து கொடுக்க இல்லாதான்.
2: நேர்களை உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. எந்த படத்துல இருந்து பாடல் அப்படின்னா கில்லி படத்துல இருந்து பாடல் கேட்டுட்டே நினைச்சிருங்க.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: நேரம் 4:26 நிமிடம். பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் உற்சாகமாக விளையாடிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் வர அடுத்த நேயர், வாங்க. வணக்கம். வணக்கம். மம்சாபுரத்துலேருந்து யார் பேசுங்க சார்?
1: அன்பு.
2: அன்பு. சரி அன்பு சார், விளையாடலாமா?
0: ரெண்டு விழுந்திருக்கு. நீங்க தான் உஷா கிட்ட க்வெஸ்சன் கேட்கணும்.
1: ஒரு பழவகமா?
0: என்னங்க சார்?
1: பழம். பழத்துக்கு சொன்னது
0: பழமா?
2: பழமா.
1: ஆமா.
2: சரி,
1: ஒரு குத்துல ஒரு கதை போலாம். என்ன போலாம்?
2: ஒரு குத்துல
1: ஒரு கதை வந்துடும்.
0: ஐயா, நீங்க பேசுறது தெளிவா இல்ல.
1: ஏமா, ஒரு குத்து. ஒரு குத்துல ஒரு விதை விதை விழுந்துடும்.
0: ஒரு குத்துல விதை விழுந்துற பழமா? என்ன பழம்?
2: டைம் போட்டாச்சு, டைம் போட்டாச்சு சார்.
1: ஆ சரி சரி.
2: புளியா? புளியம்பழம்.
1: கரெக்ட்டா சொல்றீங்கமா.
2: நன்றி சார், நன்றி.
1: உஷா மட்டும் தப்பிக்க முடியல.
2: இல்ல சார்,
1: நன்றி.

0: நன்றி சார், நன்றி.
1: உஷா
0: சொல்லுங்க,
1: என்ன பாயிண்டா வாங்கின சந்தோஷம்
0: அப்படிலாம் இல்ல இல்ல, நம்ம நேயர்கள் தான் லீடிங்ல இருக்காங்க, எப்பவுமே அவங்க தான் லீடிங். லிசி,
1: சரி அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரு?
2: மேடம் குற்றாலத்தில இருந்து குமார்.
0: குற்றாலம் குமார்
1: சார், விளையாடிடலாமா?
2: விளையாடிடலாம் மேடம்.
1: உங்களுக்கு ஒன்று விழுந்திருக்கு.
2: ஒன்று? நீங்களா?
1: நாங்க தான்.
2: சரி மேடம் சொல்லுங்க.
0: என்னமோ மாதிரி இருக்கு, நீங்களா?
1: சரி, ஒரு கடி ஜோக் தான், சரிங்களா? ஒரு பையன் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு போன உடனே க்வெஸ்சன் பேப்பரை பார்த்ததும் தூங்கிடுவானா?
2: ஏன் தூங்கிடுவானா?
0: ஆமா ஆமா. டைம் ஸ்டார்ட்
2: ஆயிடுச்சு, எதுக்கு தூங்குதா? எதுக்கு தூங்குதா?
1: அது வந்து அவங்க ஒரு டீச்சர் கொடுத்த அட்வைஸ்னால
2: தூங்கிடுவான்.
0: குமார்
1: சார் முடிஞ்ச அளவுக்கு யோசிச்சாச்சு இல்லையா? வேற ஒண்ணும் இல்ல, டீச்சர் சொல்லுவாங்க க்வெஸ்சன் பேப்பரை பார்த்தோம்னா திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லுவாங்களா? சரி, சிரிச்சிருவோம். இப்போ நேயர்களை உங்களுக்காக வந்துட்டு இருக்கு பாடல், அந்நியன் திரைப்படத்திலிருந்து.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

0: நேரம் 4:35. பொதிகை தும்பி கேம் ஷோவில் இணைஞ்சிருக்கிறோம். நேர்களை உற்சாகமாக போயிட்டுருக்கு நம்மளோட விளையாட்டு. அடுத்து எந்த நேர் வராங்க, தாயம் உருட்ட போகிறோம், எந்த நம்பர் விழப்போகுது அப்படின்னு கேட்டலாமா? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
2: அம்மா வணக்கம்.
1: மாணிக்க வாசகம் சார்.
2: எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா
0: நலமா இருக்கும் சார்.
1: உங்க ஊர் பேர் சொல்லுங்க சார்.
2: அடைக்கர்மூர் மாணிக்கவாசகம் பேசுறேம்மா.
1: சரிங்க சார். தாயம் உருட்டிடலாமா?
2: ஆ உருட்டுங்கம்மா.
0: 5 விழுந்திருக்கு. உஷா தான் உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்கணும்.
1: கேட்கலாமா?
2: ஆ என்ன விழுந்திருக்கு?
1: 5.
2: 5?
1: ஆமா. என்னாச்சு?
0: என்ன
2: 5 பஞ்சபூதம்.
1: பஞ்சபூதம்
0: பஞ்சபூதம் முடிந்திருக்கு உஷா.
1: சரி, ஒரு சரி ஒரு ஜோக், கடி ஜோக் மாதிரி தானே. உங்க பேனா, உங்க பேனா இருக்குல்ல, நம்மளோட பேனா, ஏதாவது ஒரு பேனாவை வச்சு எல்லா எழுத்தையும் எழுதலாம், ஆனா ஒரு எழுத்தை மட்டும் எழுத முடியாது. அது என்ன எழுத்து?
2: ஒரு எழுத்து எழுத முடியாதா? ஒரு எழுத்து,
1: எல்லா எழுத்தையும் எழுதலாம், ஆனா ஒரு எழுத்தை மட்டும் எழுத முடியாது.
2: என்னவா இருக்கும்?
1: என்னவா இருக்கும்? டைம் ஓடிட்டு இருக்கே உங்களுக்கு. எல்லா எழுத்தையும் எழுதலாம், ஆனா ஒரு எழுத்த மட்டும் எழுத முடியாது.
2: ஒரு எழுத்துனா தண்ணில எழுத முடியாது.
1: தண்ணில இல்ல சார், ஒரு எழுத்து எழுத முடியாது. நம்மளால நமக்கு நாமே அந்த எழுத்து எழுத முடியாது.
2: அது பேனால மயிலன்னு எழுத முடியாது.
1: ஆ முடியல சார்.
0: என்ன நீங்க மாணிக்க வாசக சார் இவ்வளவு யோசிக்க வச்சிட்டீங்களே உஷா.
1: டைம் முடிஞ்சிடுச்சு சார் உங்களுக்கு.
0: ஆமா.

0: தலை எல்லா
1: எழுத்தையும்
0: எழுதலாம் சார், தலையெழுத்தை எழுத முடியாது சார்.
1: என்னமா
2: தலையெழுத்து?
0: தலையெழுத்து எழுத முடியாது சார்.
1: தலையெழுத்தையும் பேனாவில தலையெழுத்துன்னு எழுதலாம்ல.
0: இது காடி ஜோக் சார்,
2: அனுபவிக்கலாம். அடுத்த நேருக்கு என்ன தாயம் விழுது அப்படின்னு
0: கேக்கலாமா?
2: வணக்கம்.
0: யாரு?
2: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: ரெண்டு
0: போங்க. டைம் போட்டிருக்காங்க உங்களுக்கு. சொல்லுங்க லிசி, யோசிங்க.
3: உஷா மேடம் தான் தெரியுறவங்க.
0: ஆமா, அப்படிலாம் இல்ல சார், நீங்க வேற. ஆயிரத்தில் ஒருவன்.
2: ஆயிரத்தில் ஒருவன். ஓகே,
3: கரெக்ட் மேடம்.
2: தெரியலையே,
0: டக்குன்னு வர மாட்டேங்குதே சார்.
2: எங்க வீட்டு பிள்ளை?
3: கரெக்ட் மேடம், மூணு.
2: மாட்டுக்காரவேலன்
0: சொல்லிருக்காங்க சார். பாருங்க, அஞ்சு சொல்லிட்டாங்களா?
2: சொல்லிட்டேன்.
0: பாயிண்ட் யாருக்கு சார்?
2: சொல்லும் போது இவங்க இவங்க நடிச்சதா இல்லையா அப்படின்னு ஒரு குழப்பம் வந்துருது. இல்ல,
0: நம்மளால வந்து எம்ஜிஆர் அப்படி யோசிக்க முடியல, டக்குன்னு
2: யோசிக்க முடியல. நம்ம க்வெஸ்சன் கேட்கும் போது ஈஸியா தான் இருக்கு, ஆனா பதில் சொல்லும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. சரி விடுங்க. அடுத்தது இப்ப நம்ம பாடல் கேட்க இருக்கிறோம். சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்துல பாடல் வந்துட்டு இருக்கு.

0: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. நேரம் 4:45 நிமிடம். ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா விளையாடிட்டு இருக்கோம் இது பொதிகை தும்பி கேம் ஷோ. உஷா நேர்கள் எப்படி க்வெஸ்சன் கேட்டு நம்மள திணறடிச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா?
1: நம்ம கேட்கும் போது ஈஸியா இருக்கு, ஆனா அவங்க
0: கேட்டு நம்ம பதில் சொல்லும் போதுதான் கஷ்டமா இருக்கு இல்லையா? சரி, அடுத்த நேர் யாரு வராங்க அப்படின்னு கேக்கலாம். வாங்க, வணக்கம்.
2: ஹலோ ஹலோ,
1: யார், எங்க இருந்து?
2: ஆறாமணையில இருந்து சைபுனிஷா.
1: நேத்து பேசிருக்கீங்களே?
2: ஆமா பேசினேன்.
1: நாளைக்கு பேசலாம்.
0: ஒரு நாள் விட்டு விட்டு நம்ம நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கோங்க சரிங்களாமா?
1: நன்றி.
0: வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் மகாலட்சுமி.
0: நல்லா இருக்கும் மகாலட்சுமி. சரி, விளையாடலாம்.
1: காலையில பேசினீங்களா மகாலட்சுமி ஆனந்த பூங்காட்சி நிகழ்ச்சியில?
0: போன வெள்ளிக்கிழமை தான் பேசினீங்களா? சரிம்மா, விளையாடலாம். ஆறு விழுந்திருக்கு, நீங்க தான் உஷாவுக்கு க்வெஸ்சன் கேட்கணும்.
1: கேளுங்க. முதல் எழுத்து, இரண்டாவது எழுத்து, அப்படிலாம் இருக்க கூடாது சரியா?
2: என்னமா
0: திருப்பி கேளுங்க?
1: ஈட்டிக்கும் துப்பாக்கிக்கும் என்ன வித்தியாசம்?
0: ஈட்டிக்கும் துப்பாக்கிக்கும் என்ன வித்தியாசம்? ஈஸியா கேட்க சொன்னீங்களா, கேட்டிருக்காங்க. டைம் ஸ்டார்ட்.
1: ஈட்டிக்கு என்ன வித்தியாசம்? ஈட்டினா எரியறது, துப்பாக்கினா சுடுறது. என்ன மகாலட்சுமி, கரெக்ட் தானே? ஆனா வித்தியாசம் கேக்குறீங்களோ,
0: இத கடி ஜோக் மாதிரி கேக்குறீங்க அப்படிதானமா?
2: இது யோசிக்க
0: யோசிக்க தான் கேக்குறாங்க. கடி ஜோக்கா?
1: அதான் கடி ஜோக்கா?
2: ஜோக்கே இல்ல
1: இல்லையா? என்னவா இருக்கும்,
0: என்னவா இருக்கும்,
1: என்ன மகாலட்சுமி ஈஸியா கேக்க சொன்னா இப்படி கேட்டு வச்சிட்டீங்க?
0: இதுக்கு வார்த்தையே பரவாயில்ல போல தோணுமே.
1: சரி சொல்லுங்க, நீங்களே சொல்லிருங்க.

0: ஈட்டி வந்து அதர்வா நடிச்ச படம், துப்பாக்கி விஜய் நடிச்ச படம்.
1: இப்படி யோசிக்காம போயிட்டேனே நானு. அடுத்த தடவை மகாலட்சுமி வரும்போது இதெல்லாம் சேர்த்து வச்சு நான் யோசிப்பேன். சரி மகாலட்சுமி, நன்றி.
2: அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து?
2: யாருமா பேசுறீங்க? தெளிவா இல்லையே உங்களோட இணைப்பு.
1: சுப்பையாபுரத்திலிருந்து அதிர்ஷ்டலட்சுமியா? என்ன படிக்கிறீங்க?
2: செகண்ட் ஸ்டாண்டர்டா? எவ்வளோ தைரியமா அதிர்ஷ்டலட்சுமி வந்து கேம் விளையாட வந்திருக்கீங்க இல்லையா? சரி உருட்டிலாமா? உங்களுக்கு 5 விழுந்திருக்கு. நான் தான் உங்ககிட்ட க்வெஸ்சன் கேட்கணும். சரி கேக்குறோம், சொல்லுங்க. சரிங்களா? உங்களுக்கு கிழமை தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை தெரியுமா? தெரியும். சரி, நாளைக்கு வியாழக்கிழமை அப்படின்னா நேத்துக்கு என்ன கிழமை? நல்ல யோசிங்க. நாளைக்கு வியாழக்கிழமை, அப்ப நேத்து என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை.
1: யாரோ பின்னாடி சொல்லி கொடுக்குறாங்க.
2: சொல்லி தானே கொடுத்தாங்க. அண்ணன் சொல்லி கொடுத்தாங்களா? சூப்பருங்கம்மா, நன்றிமா. தேங்க்யூ.
1: தேங்க்யூ
2: உஷா.
1: பாத்தீங்களா,
2: குட்டி நேரா இருந்தாலும் எப்படி அப்படியே கடகடன்னு சூப்பரா தட்டி தூக்கி போயிட்டாங்க.
1: க்ளூ கேட்டு சொல்லிட்டாங்க.
2: சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். குஷி திரைப்படத்தை பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. நேரம் 4:49 நிமிடம் ஆயிட்டுருக்கு.

0: நேரம் 4:56. பொதிகிதுமி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். உஷா
1: சொல்லுங்க. லிசி,
0: இன்னைக்கு வந்து நிறைய நேயர்கள் வந்து நம்ம நிகழ்ச்சியில கலந்துகிட்டு சூப்பரா பதில்
1: சொன்னாங்க.
0: ஆமா, கேள்வி கேட்டாங்க, நம்மளை திணற அடிச்சாங்க. இப்படி சூப்பரா போச்சு நம்மளோட கேம் ஷோ. இப்ப வந்து எந்த நேயர்கள்லாம் வந்து மதிப்பெண் வாங்கியிருக்காங்க அவங்களோட பெயர்களை நம்ம சொல்லிடலாம்.
1: மொத்தம் 5 நேயர் வந்து வின் பண்ணிருக்காங்க, சரிங்களா? ஆய்குடி சுப்பிரமணியன், குற்றாலம் அம்பலவனன் சார், காரக்குறிச்சி கிருஷ்ணன் சார், அப்புறம் மாவடிக்கால் மகாலட்சுமி, அப்புறம் குட்டி நேயர் அதிர்ஷ்டலட்சுமி, அவங்களும் வின் பண்ணியிருக்காங்க, சரிங்களா?
0: சரி, எல்லாத்துக்கும் ஒரு கிளாப் கொடுத்துருங்க.
1: லிசி வந்து 2 பாயிண்ட், உஷா 2 பாயிண்ட்.
0: சரி, நம்ம ரெண்டு ஈக்குவல். ஆனால் நேயர்கள் தான் எப்பவுமே வெற்றியாளர்கள், அப்படிதானே?
1: ஆமாம்.
0: நேயர்களே, நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லா நேயர்களுக்கும் நன்றிகள். நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிட்டு இருந்தோம் நான் எஸ் லிசி ஜெகன் மற்றும்
1: நான் உஷா.
0: நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திலிருந்து பாடலை தொடர்ந்து கேட்கலாம். 5 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலில். You know, ladies, it's time to show some real love.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. தொடர்ச்சியாக நீண்ட காலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனையை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு அமைச்சரவைக் கூட்டத்தில் பாராட்டு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் ஓய்வின்றி பணியாற்றி வரும் பிரதமரின் தலைமைத்துவம் பாராட்டுதலுக்குரியது என அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. சுற்றுலா வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். தாவேகா நிர்வாகிகளால்தான் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெறுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் தடையற்ற மும்முனை மின்சாரம் கிடைப்பதை தாவேகா அரசு உறுதி செய்ய வேண்டும் என பாமக வலியுறுத்தியுள்ளது. சென்னையில் இன்று காலமான இயக்குநர் பாரதிராஜாவின் இறுதிச் சடங்குகள் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் நாளை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி, தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாக்ரேப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாணிக்கா பத்ரா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புகேட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்திகா தாக்கர் சோனாலி சிங் இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியாவுக்கு எதிராக இங்கிலாந்து முதலில் பேட் செய்து வருகிறது. ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தானியா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 கேட்டுட்ருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி ஆலோசனை நேரம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம் பேச இருக்கிறோம் குடும்ப பெண்கள் எதிர்கொள்ளும் மனநலம் சார்ந்த பிரச்சனைகள். நேர்முகத்தில் பங்கேற்கிறாங்க மனநல மருத்துவர் ரிஷ்வானா ஃபாத்திமா அவர்கள். இன்னைக்கு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி பேச இருக்கிறோங்க. உடல் நலத்துக்கு நம்ம வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி மனநலத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டும் இருக்கோம். குடும்பத்தை கவனிச்சுக்கிறது, குழந்தைகளை வளர்க்குறது, வேலை, குடும்ப பொறுப்பு, இதெல்லாத்தையும் சமநிலைப்படுத்துறது, இப்படியா நிறைய சவால்களை பெண்கள் வந்து தினமும் எதிர்கொண்டு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த பொறுப்புகளுக்கு நடுவில் அவங்களுடைய மனநலம் குறித்து பேசுகிறதுக்கும் கவனம் செலுத்துறதுக்கும் பல நேரங்களில் வாய்ப்பு கிடைக்கிறதே இல்லை. இதனால் குடும்ப பெண்கள் எதிர்கொள்கிற மன அழுத்தம், மன சோர்வு, பதட்டம், தனிமை உணர்வு, இந்த மாதிரி நிறைய மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற நோக்கில் தான் இன்றைக்கு இந்த ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் மனநல மருத்துவர் வந்து நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம் மேம்.
0: நிகழ்ச்சிக்கு உங்களை ரொம்ப ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறோம்.
1: தேங்க்யூ.
0: இன்றைக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சமூகத்தில் வளர்ச்சியிலும் குடும்பத்தோட மகிழ்ச்சியிலும் பெண்களோட பங்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒரு குடும்பத்தின் அன்பையும் பொறுப்பையும் உறவுகளோட அர்த்தத்தையும் தாங்கி நிற்கிற பெண்கள் தாயாக, மகளாக, சகோதரியாக, மனைவியாக மட்டும் இல்லாமல் கல்வி, தொழில், அறிவியல், கலை, விளையாட்டு இப்படி எல்லா துறைகளையும் ஒரே நேரத்தில் மல்டி டாஸ்கிங் செய்கிற கெப்பாசிட்டி படித்தவங்க தான் பெண்கள். ஆனாலும் பார்த்திங்கன்னா சில இடத்துல காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எந்திர மாதிரி ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் சில இடத்துல அவங்களே அவங்க கேர் பண்ணுறத மறந்துறாங்களோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு இன்றைக்கி இருக்குது. இது வந்து எந்த விதமான மன அழுத்தத்துக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குதா டாக்டர்? இதை பற்றி சொல்லுங்களேன்.
1: கண்டிப்பாக. இப்போது மனநலம் உடல் நலம் அப்படிங்கிறது வந்து தனித்தனியாக நம்ம சொல்ல முடியாது. நம்ம மனசுமே உடலில் ஒரு பகுதி தானே. ஸோ ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ரெண்டையும் நம்ம வந்து பிரிக்க முடியாது. இன்ஃபேக்ட் நம்ம WHO உலக சுகாதார மையமே வந்து ஆரோக்கியம் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் அது ரெண்டையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க. ஸோ உடல் நலத்துக்கு எவ்வளோ நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு மனநலத்துக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். உடல் நலத்தை சரியாக நம்ம வந்து பாதுகாத்துக்கலை அப்படின்னா அதுவுமே வந்து இந்த மாதிரி மனநல பிரச்சனைகள் வரதுக்கு காரணமாக இருக்கலாம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி காலையிலேருந்து வந்து ஒரு ரெஸ்ட்டே இல்லாமல், ஒரு டைம் கொடுக்காமல், அவங்களுக்கான ஒரு டைம் கொடுக்காமல், எக்ஸசிவாக வந்து ஒரு ஃபிசிக்கலாக ஒரு ரொம்ப சோர்வடைகிற அளவுக்கு அவங்க தன்னைத்தானே வந்து நிறைய வருத்திக்கிட்டு உழைக்கும் போது அது வந்து மனச்சோர்வுக்குமே வந்து வழிவகுக்கலாம். ஸோ அதனால் இந்த உடல் நலம் பேருந்தலுக்கான விஷயங்களையும் வந்து அவங்க கண்டிப்பாக வந்து கவனிக்கணும்.
0: இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் அப்படிங்கும்போது வீட்டில் உள்ள எல்லாருடைய பிரச்சனைக்கும் வந்து அம்மாவாக இருக்கட்டும், அது சகோதரியாக இருக்கட்டும், பெண்கள்னாலே வந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு, இது இப்படி பண்ணுங்கள், இது ஓகே ஆயிரும் அப்படின்னு நம்ம வந்து உற்சாகப்படுத்தும். ஆனால் நம்மளுக்கே ஒரு பிரச்சனை அப்படின்னு வர சமயத்தில் நம்ம கொஞ்சம் டவுனாக ஒரு ஃபீல் ஆகும்ல, இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது? இந்த மன அழுத்தத்தோடு சம்மந்தப்படுத்தி எப்படி ஹேண்டில் பண்ணுறது?
1: இது எல்லாத்துக்குமே வந்து இது நடக்கிற ஒரு விஷயம்தான். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து இப்போ ஒரு தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறோம். இப்போ வெளியேருந்து நம்ம ஒரு விஷயம் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து அதை எதிர்கொள்கிறதோ அதுக்கான ஒரு தீர்வு சொல்கிறதோ வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். அதுவே ஆனால் நம்மளே அந்த ஒரு சூழலுக்குள்ளே இருக்கும் பொழுது நம்மளால் வந்து அதே அந்த அளவுக்கு ஒரு தெளிவோடு வந்து நம்மளால் யோசிக்க முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இது எல்லாருமே வந்து எதிர்நோக்கிற ஒரு விஷயமா இருக்கும். அப்படி இருக்கும்போது அப்போ நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் கண்டிப்பாக அதை நம்ம ஓப்பன் அப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். அது வந்து மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறதுக்கும் சொல்கிறதுக்கும், ஏன்னா நிறைய நேரங்களில் பார்த்தா இது ஒரு பிரச்சனை வந்தால் கூட அதை வெளியே சொல்கிறதுக்கே நிறைய யோசிப்பாங்க. இது போய் எப்படி சொல்கிறது, இது அவங்க என்ன எடுத்துக்குவாங்க, நம்மளே நாலு பேருக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறோமே நமக்கு பிரச்சனை நம்ம எப்படி போய் சொல்கிறது, யாருக்காக இருந்தாலும் வரலாம். ஈவன் இப்போ ஒரு மனநல மருத்துவர்னா அவங்களுக்கு வரக்கூடாதுன்னு கிடையாது, யாருக்கு வேணாலும் இந்த பிரச்சனை வரலாம். அவங்க அந்த பிரச்சனைக்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக இன்னொருத்தவங்களோட ஒரு உதவி கிடைக்கும்போது, ஒரு வெளியேருந்து ஒரு பர்ஸ்பெக்டிவ் அவங்களுக்கு கிடைக்கும்போது கண்டிப்பாக அதை அவங்களுக்கு எதிர்கொள்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ ஷேர் பண்ணுறதுக்கு என்றைக்குமே தயங்கக்கூடாது. அது அவங்களுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நான் எல்லாமே என்னால் முடியும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறத விட நம்ம வந்து ஒரு ஹெல்ப் கேட்குறது வந்து முதல்ல நார்மலைஸ் பண்ணணும். உதவி கேட்குறது வந்து ஒரு நார்மல் தான், அந்த மாதிரி ஷேர் பண்ணுறது. அது நமக்கு ஒரு நம்பகத்தன்மையாக இருக்கிறவங்க கிட்ட வந்து நம்ம அதை ஷேர் பண்ணோன்னா நமக்குமே அதை ஹேண்டில் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
0: இந்த இடத்துல எனக்கு ஒன்று தோணுது அப்படின்னா, முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பத்தில் இருந்தோம் இல்லையா, தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா எல்லாரும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆளாளுக்கு

0: ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க, அதை நம்ம எடுக்கிறோமோ இல்லையோ அது கூட ரெண்டாவது பட்சம்தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு உத்வேகம் நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் இருக்கும்போதே நம்ம அந்த பிரச்சனையை ஈஸியாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போகக்கூடிய கெப்பாசிட்டி நம்மளுக்கு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு குடும்பங்கள் வந்து அப்படியே சுருங்கிருச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா மிஷின் வாழ்க்கையில் போயிட்டுருக்கோம். ரெண்டு பேரும், கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலைக்கு போகிற ஒரு சூழ்நிலையில் குழந்தைகளுமே வந்து நிறைய இடத்துல பாதிக்கப்படுறாங்க. அதனாலேயே பார்த்திங்கன்னா பெண்களுக்கு சின்ன விஷயம் அப்படின்னாலும் எரிச்சல், கோபம் இதெல்லாம் வர்றதை நாம் வந்து பார்க்க முடியுது, உணர முடியுது. அது எப்படி, இதுவுமே மன அழுத்தத்தோட வெளிப்பாடு தானா? ஒரு பெண் வந்து மன அழுத்தத்தில் இருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எப்படி இருக்கும்?
1: ஓகே, மனநோய்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே அதில் அதோடய புரிதல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மெயின் மித் என்ன அப்படின்னா எல்லா மனநோய்களும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் ஒரே ப்ராக்கெட்டில் கொண்டு வந்துடுவாங்க. மனநோயினாலே இப்படி தான், மனநல டாக்டர்கிட்ட போகிறதா அப்படின்னு ஒரு சர்க்கிள்குள்ளே அதை கொண்டு வருவாங்க. அது அப்படி கிடையவே கிடையாது. நிறைய பிரச்சனைகள், நிறைய வித எப்படி உடலில் வந்து ஒரு ஒரு பகுதிக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை நம்ம போகிறோம், அந்த மாதிரி ஒரு ஒரு மனநோயிலே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம பொதுவாக பிரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காமன் மென்டல் டிஸார்டர்ஸ் அண்ட் சிவியர் மென்டல் இல்னஸ்னு பிரிப்போம். அதாவது சாதாரண மனநோய், அப்புறம் தீவிர மனநோயின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சாதாரண மனநோய் இது எல்லாருமே நம்ம ஏதாவது ஒரு கட்டத்தில் எதிர்கொண்டு தான் இருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மனக்கவலை, மனப்பதட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சாதாரண இதில் வச்சுருப்போம். ரொம்ப தீவிரமான மனநோயில் தான் பார்த்திங்கன்னா மனச்சிதைவு இல்லை பைப்போலார் டிஸார்டர்னு சொல்கிற மாதிரி இருமுனை பிறழ்வுங்கிற மாதிரி கொஞ்சம் தீவிர மனநோயெலாம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கும். ஸோ இந்த மனச்சோர்வு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த காமன் இதுலேயும் வரலாம், இல்லை தீவிர மனநோயாக அது மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு சாதாரண மனக்கவலையாக ஆரம்பித்து அது மனச்சோர்வு அளவுக்கு போகலாம். முதல் விஷயம் எது ஜென்ரலாக வந்து எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னு வராங்கன்னா யூஸ்வலாக அஃபெக்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா அவங்களோட தூக்கம். ஸோ ஒரு காமனஸ்ட் சிம்டம் நம்ம வந்து ஒரு ரொம்ப ஒரு சாதாரண அறிகுறி அப்படின்னாக்க தூக்கம் வந்து ஒரு டிஸ்டர்ப் ஆகுது. ஒன்று சில பேருக்கு வந்து தூங்க போகிறதுல பிரச்சனையாக இருக்கலாம், படுத்து நான் ஒரு ஒரு மணி நேரம் ஆகுது ஆனால் வந்து தூக்கம் வரல அந்த மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா வந்து இடைப்பட்ட நேரத்தில் நிறைய முழிக்கிறது, இப்போ தூங்கிட்டாலுமே வந்து நடுவில் நிறைய டைம் முழிச்சிக்கிறோம், அப்படி இல்லைன்னா காலையில் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து முழிச்சிடுறது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் வந்து தூக்கம் வந்து பாதிக்கப்படலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசி எடுக்கிறது வந்து குறையலாம். அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பதட்டம், அதுக்கப்புறம் வந்து ஒரு எதிர்மறை எண்ணங்கள், இது மாதிரி எதிர்காலத்தை குறித்து வந்து எல்லாமே வந்து நெகட்டிவாக திங்க் பண்ணுறது, இதெல்லாம் வந்து சில அறிகுறிகள். அப்புறம் வந்து ரொம்ப சோர்வாக இருக்கிறது. நார்மலாகவே இப்போ நிறைய நம்ம வந்து வேலை செஞ்சோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு சோர்வு இருக்க தான் செய்யும். ஆனால் ரொம்ப ஒரு அதீத சோர்வு, அது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து தொடர்ச்சியாக இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போது எல்லாருக்குமே ஒரு ரொம்ப நம்ம ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் அதிகமாக வேலை செஞ்சால் இதெல்லாமே இருக்கலாம் தான். ஆனால் அதையும் மீறி இது வந்து தொடர்ச்சியாக இருக்குது. இப்போ தூக்கம் வந்து தொடர்ச்சியாகவே ஒரு வாரமாக வந்து சரியாக தூக்கம் வரல, இல்லைன்னு எனக்கு சாப்பிட பிடிக்கல அந்த மாதிரி இருக்குதுன்னா கண்டிப்பாகவே வந்து அவங்க ஒரு ஆலோசனை வந்து எடுத்துக்கணும்.
0: நேர்களே, இன்றைக்கு ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் குடும்ப பெண்கள் எதிர்கொள்ளும் மனநலம் சார்ந்த பிரச்சனைகள். இது பற்றி நேர்முகத்தில் நம்மோடு இருக்கிறாங்க மனநல மருத்துவர் ரிஷ்வானா ஃபாத்திமா அவர்கள். இது பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கூட நேரலையில் அவங்க கிட்ட கேட்டு நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 256-111-32 மற்றொரு எண் 256-111-33. நம்ம நிலையோட இணைப்பெண் 0462. அதோடு பார்த்தீங்கன்னா டாக்டர், சில பேர் வந்து வெளியில் ரொம்ப நல்லா சிரித்து அப்படி பேசுவாங்க, ஆனால் அவங்கள பார்த்தா நம்மளுக்கு அவங்க மனசுக்குள்ளே கவலை இருக்கான்னு கூட யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவில் இருப்பாங்க. அவங்களோட பிஹேவியராக இருக்கட்டும் எல்லாமே நல்ல, எல்லாம் நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க, சிரித்து பேசுவாங்க, எந்த பிரச்சனைனாலும் தைரியமாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு தோணும். இவங்களுக்குள்ளேயுமே வந்து மனநல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நம்ம எப்படி டாக்டர் கண்டுபிடிக்கிறது?
1: இது போய் இது வந்து ரொம்ப காமனாக நடக்கிற ஒரு விஷயந்தான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது நமக்கு ஒரு கவலை இருக்கு. இப்போ வந்து எனக்கு காய்ச்சல் அடிக்குது அப்படின்னா வந்து அதை சொல்கிறதுக்கு நம்ம யாருமே தயங்க மாட்டோம். அடுத்த செகண்டே வீட்டில் சொல்லிவிடுவோம், இல்லை நம்மளே ஹாஸ்பிட்டலுக்கு போய் எனக்கு காய்ச்சல் அடிக்குதுன்னு சொல்லிவிடுவோம். இதுவே எனக்கு மனசு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா அதை யாருமே வந்து முதல்ல ஈவன் அவங்களோட ரொம்ப ஈவன் அவங்களோட ஸ்பௌஸாக இருக்கட்டும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்கக்கிட்ட கூட சொல்கிறதுக்கு வந்து அவங்க முதல்ல யோசிப்பாங்க. பல நாள் வந்து இதை எப்படி வெளியே சொல்கிறதுனே அதை வெளியே சொல்லலாமாங்கிறதுக்கே ஒரு டைம் எடுத்துக்குவாங்க இல்லையா. ஸோ அதனால் அந்த இன்னொன்று என்னென்னா அவங்களா வெளியே சொன்னால் மட்டும்தான் நமக்கு வந்து அதை பற்றி என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஆனால் வெளியே சிரிச்சிட்ருக்காங்கங்கிறதுக்காக அவங்க வந்து அதே மாதிரி கவலை அவங்களுக்கு இல்லைங்கிறத நம்ம சொல்லிட முடியாது. ஸோ நிறைய டைம் இது மாதிரி மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே

0: ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி இப்போ ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு நேச்சர் இருக்கும் இல்லையா. ஸோ அவங்களோட இயல்பே என்னென்னா ரொம்ப சரியாக இருக்கணும், நம்ம எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது நமக்கு இப்படி ஒரு பிரச்சனையா, இது எப்படி நான் போய் வெளியே சொல்கிறது அப்படின்னு அந்த ஒரு விஷயம்னால வந்து அவங்க அதை வெளியே காமிச்சிக்காமல் இருக்கலாம். பட் நிறைய டைம் அந்த மாதிரி மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி வீட்டில் எதனா ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இல்லை அவங்களுக்கு வேலைகளில் வந்து அஃபெக்ட் ஆகுது, வேலையில் சரியாக கவனம் செலுத்த முடியல, வீட்டு வேலையாகவே இருந்தாலும் வந்து முன்னாடி மாதிரி அதில் வந்து கவனம் செலுத்த முடியல, ஏதாவது சமையல் செய்யும்போதோ சரியாக உப்பு போட மறக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மறக்கிறது, முன்னாடி அளவுக்கு என்னால் வந்து என்னோடய வேலைகளை செஞ்சுக்க முடியல அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை அவங்க வெளியே சொல்லணும். வெளியே சந்தோஷமாக இருக்காங்கங்கிறதுக்காக அவங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது.
1: அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாக்டர், இப்போ நம்ம வந்து உடம்பில் ஏதாவது ஒரு வலியோ என்னதோ ஒரு ரியாக்ட் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நம்ம தயங்காமல் டாக்டரை போய் பார்த்துடுறோம். அதே இடத்துல இந்த மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் இது ஏதோ இருக்குது எனக்கு அப்படின்னு நம்மளுக்கு நாமே தெரிஞ்சுப்போம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு தயக்கம் இருக்குது, இதை போய் சொல்லும்போது நான் இது எப்படி உண்மையிலே இது பிரச்சனை தானா அப்படிங்கிறத யோசிக்கிறதே நிறைய பேரோட பிரச்சனையாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது, அதை பற்றி சொல்லுங்க.
0: ஓகே, ஸோ இது வந்து ஒரு சமூக மாற்றமாகவே இருக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். இதாவது ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி அதோட புரிதல் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால மனநல டாக்டர்கிட்ட போகிறதே வந்து அது ஸ்டிக்மா, ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாக தான் அவங்க வந்து என்ன அந்த இன்னொன்று அவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஏதோ சரி நம்ம ஹெல்ப் வேணும்னு நினச்சி போனால் கூட சுற்றி இருக்கிறவங்க என்ன நீ அங்கே போயிட்டியா அப்படின்னு சொல்லி நீங்கள் கூட்டு குடும்பம் பற்றி சொன்னீங்க. ஸோ ரெண்டுலேயுமே வந்து ப்ளஸ் மைனஸ் இருக்குது. இன்னொரு மெயின் ப்ராப்ளம் என்னென்னா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிற டைமில் நிறைய ஒப்பீனியன்ஸ் வரும்போது நமக்கு வந்து என்ன டிசிஷன் எடுக்கிறதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது, அது இன்னும் கஷ்டமாயிடலாம் அவங்களுக்கு. ஸோ அந்த கஷ்டப்படுறாங்க ஒருத்தங்கிறத விட சுற்றி இருக்கிறவங்களுக்குமே அந்த புரிதல் வேணும். இது மாதிரி இது இது இப்போ ஒரு சுகருக்கு மாத்திரை எடுக்க போகிறோம்னா அதை போய் நீ ஏன் எடுக்கிறேன்னு கேட்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் சுகர் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜஸில் இருக்கும்போது நீங்கள் ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் நம்ம சொல்லுவோம், இந்த மாதிரி வாக்கிங் போகிறது, நீங்கள் உங்கள் ஃபுட் ஹேபிட்ஸை மாற்றிக்கோங்க. ஸோ அதெல்லாம் வச்சும் கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது உங்களுக்கு டேப்லெட்ஸ் தேவைப்படலாம், அதுக்கு மேலே போனால் இன்சுலின் தேவைப்படலாம். அதே மாதிரி தான் இதுவுமே. ஸோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அது எந்த ஸ்டேஜில் இருக்குது, அதோட சிவியாரிட்டி என்னங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து அடுத்து எப்படி அதை டிசைட் பண்ணலாம், அது ப்ராப்ளமாக இல்லையாங்கிறத நம்ம சொல்ல முடியும். பட் ஹெல்ப் வந்து நீங்கள் எப்போ வேணாலுமே எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் வித்தியாசமாக இருக்குது, இதுக்கு நம்ம ஹெல்ப் வேணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து தயங்கக்கூடாது முதல்ல. இன்னொரு விஷயம், சுற்றி இருக்கிறவங்க அதை வந்து ஒரு ஏளனமாவோ இல்லைன்னா அது ஏதோ ஒரு பயப்படக்கூடாது, அவங்களுமே சப்போர்ட்டிவாக இருக்கணும். இது ஒரு மோசமான விஷயமாக அவங்க எடுத்துக்கக்கூடாது.
1: நேர்களே, ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் நம்ம பேசிட்டு இருக்கோம் குடும்ப பெண்கள் எதிர்கொள்ளும் மனநலம் சார்ந்த பிரச்சனைகள், இது பற்றி நம்மளுக்கு ஆலோசனைகள் தந்துட்டு இருக்காங்க மனநல மருத்துவர் ரிஷ்வானா ஃபாத்திமா அவர்கள். நிகழ்ச்சியில் இப்போது விளம்பரத்தை தொடர்ந்து ஒரு பாடலுக்கு அப்புறமா நாம சந்திக்கலாம்.
2: पता है न्याय विभाग भारत सरकार ने गरीब और जरूरतमंदों को न्याय दिलाने की प्रक्रिया को किया और भी आसान.
3: हाँ बिल्कुल, टेलीलॉ और न्याय बंधु सेवाओं का हो गया है एकीकरण.
2: अब चाहे टेलीलॉ के माध्यम से मुफ्त कानूनी सलाह लेनी हो
3: या न्याय बंधु में पंजीकृत वकीलों से कोर्ट में निःशुल्क कानूनी सहायता के लिए जुड़ना हो,
2: अब दोनों एक ही ऐप पर उपलब्ध. डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉग इन करें www.tele-law.in या अपने नजदीकी CSE सेंटर से संपर्क करें. न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी.

இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நேரம் 5:22 ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கி நாம் பேசிகிட்டு இருக்கோம் குடும்ப பெண்கள் எதிர்கொள்ளும் மனநலம் சார்ந்த பிரச்சனைகள். இது பற்றி நம்மளுக்கு ஆலோசனைகள் தந்துட்டு இருக்காங்க மனநல மருத்துவர் ரிஷ்வானா ஃபாத்திமா அவர்கள். நீங்களும் உங்களுக்கு இது பற்றி சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நேரலையில் கேட்டு தெளிவு பெறலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2561132 மற்றும் 2561133 இணைப்பெண் 0462.

0: டாக்டர் முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க என்னென்னா, ஏதாச்சும் கவலைகள் இருந்தது, வருத்தங்கள் இருந்தது அப்படின்னா உடல் எடை குறைவாக இருக்குது அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய தைராய்டு, பிசிஓடி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளும் இருக்குது. ஆனால் உடல் எடையுமே அதிகரிக்கிறதுக்கும் இந்த மன அழுத்தத்துக்கும் சம்மந்தம் இருக்கா?
1: கண்டிப்பாக இது வந்து ஒரு என்ன சொல்ல, ரெண்டுமே வந்து ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது தைராய்டு இதெல்லாம் வந்து அந்த மெட்டபாலிக் இல்லைனா எண்டோக்ரைன் ப்ராப்ளம்ஸ்க்கு கீழே வருது இல்லையா. ஸோ நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம முன்னாடி ஒரு ரொம்ப ஆக்டிவான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருந்திருப்போம், ஓடணும், நிறைய வேலைகள் செய்யணும். இப்போ வந்து கொஞ்சம் நம்ம அந்த செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வரும்போது இந்த நம்மளோட உணவு பழக்கங்கள், அதுக்கப்புறமா வந்து இந்த உடற்பயிற்சி எல்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சது. இதனால என்ன ஆகுதுன்னா இந்த மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய ஆல்ரெடி இருக்குது. அதில் நம்ம காமனாக பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோயின்னு சொல்லுவோம் இல்லையா, சக்கரை வியாதி ரொம்ப அதிகமாக இருக்குது. பெண்களுக்கு குறிப்பாக தைராய்டு ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி பிசிஓஎஸும் வந்து அந்த உடல் எடையினால இந்த பிரச்சனைகள் அதிகமாகலாம். இந்த பிரச்சனையெல்லாம் வர்றதுனால தைராய்டெல்லாம் இருக்குது, பிசிஓஎஸ் இருக்குதுன்னா அதனாலையும் வந்து உடல் எடை ஜாஸ்தியாகலாம். ஸோ சில நேரங்களில் பார்த்திங்கன்னா தைராய்டு அளவு கம்மியாக இருக்கும்போது அதுவே வந்து மன அழுத்தம் மாதிரியே தான் இருக்கும். அதுலேயும் இதே மாதிரி உடல் சோர்வு, எதுலேயுமே ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது, அதே மாதிரி தூக்கம் பிரச்சனை வரலாம், அதே மாதிரி வெயிட் கெயின் வரலாம். ஸோ இது தைராய்டுனால வருதா இல்லை மனசோர்வான்னு சில நேரங்களில் வந்து நம்மளால் வந்து டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண முடியாமல் போயிடும், இதுவா அதுவான்னு சொல்லி. அண்ட் வெயிட்டு வந்து கூட கூட அதுவே வந்து அவங்களுக்கு இன்னுமே தங்களுடைய இதை பார்த்து அந்த பாடி இமேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நினச்சும் கூட அவங்களுக்கு ஒரு கவலை வரலாம். இப்போ கூட இருக்கிறவங்க ஒரு நாலு பேர் வந்து கேட்டாங்க என்ன வெயிட் கூடிச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து அகெயின் அவங்களுக்கு அந்த கவலை வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று இந்த மாதிரி கவலைப்படும் போது என்னென்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ அது அதுக்குள்ள அந்த ஹார்மோன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது என்ன பண்ணோன்னா ஜென்ரலாக அந்த ஹார்மோன்ஸ்லாம் எப்போ வரும், அப்போது பொதுவாக நம்ம எவல்யூஷனரி இது பார்த்தோன்னா எல்லாமே வந்து நம்ம உணவை சார்ந்து தான் நிறைய இருக்கும். அப்போ அந்த காலகட்டத்தில் உணவு வந்து கிடைக்காது. ஸோ உணவு வந்து எப்படியெல்லாம் நம்ம உடலில் வந்து தக்க வச்சுக்கணுங்கிற மாதிரி தான் நம்ம பாடி வந்து எவால்வ் ஆயிருக்கு. ஸோ ஏதாவது வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட நம்ம மனசு பிரெயின் என்ன நினச்சிக்கோ மூளை அப்படின்னாக்க நமக்கு உணவு வந்து இல்லாமல் ஆயிடும் போல். அப்போது நம்ம நீங்கள் என்னதான் உடற்பயிற்சி பண்ணாலும் சில நேரங்களில் சாப்பிடாமலே இருந்தால் கூட சில நேரங்களில் வெயிட் போடுறதுக்கு ரீசன் வந்து இதுவாக தான் இருக்கும். எல்லாத்தையுமே வந்து நம்ம உடம்பு வந்து தக்க வச்சுக்கணும், பிகாஸ் நம்ம ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோம். அப்படிங்கும்போது நமக்கு அடுத்த வேலை உணவு இருக்கோ இல்லையான்னு தெரியாதுங்கிறதுனால அதை கொழுப்பு சத்தாக வந்து மாற்றி வந்து நம்ம உடலுக்குள்ளே வச்சுக்கும். ஸோ வேறு ஒரு விஷயம்னால ஸ்ட்ரெஸ்னால நமக்கு வெயிட் கெயின் வரலாம், அந்த வெயிட் கெயின் வரனால அகெயின் நமக்கு அதை நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகலாம். ஸோ இது எப்படி ஒரு சைக்கிள் மாதிரி ஒரு லூப் மாதிரி வந்து போயிட்டே இருக்கலாம். ஸோ இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் வந்து நம்ம அதை வந்து பிரேக் பண்ணணும். ஸோ அதுக்கு முதல் விஷயம் நம்ம அதை ரியலைஸ் பண்ணுறது, இது மாதிரி நம்ம சில விஷயங்கள் நமக்கு அஃபெக்ட் பண்ணுது, நம்ம இதனால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகுறோம்னு சொல்லி. ஸோ அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கணும். அதே சமயத்தில் இந்த தைராய்டோ இல்லை மித்த காமன் இது என்னென்னு பார்த்திங்கன்னா அனீமியா, ரத்த அளவு வந்து கம்மியாக இருக்கிற. ஸோ பெண்களுக்கு வந்து ரொம்ப காமனாக இது இருக்கும். ஸோ ரத்த அளவு கம்மியாக இருக்குன்னா ஏன் அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பதட்டம் இருக்கிறது, அதுக்கப்புறம் சோர்வு அதிகமாக இருக்கிறது, மூச்சு வாங்கிறது, உடல் எடை குறையிறதோ கூடுறதோ அந்த மாதிரி இருக்கலாம், டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம முதல்ல ரொட்டீனாக எல்லோரும் செக் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு ஏஜ்க்கு அப்புறமா நம்மளோட ரத்த அளவாக இருக்கட்டும் இல்லை தைராய்டு இதுவாக இருக்கட்டும் அதையுமே ஃபஸ்ட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ சம்டைம்ஸ் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதே நமக்கு கஷ்டமாக இருக்கலாம். அதை பார்த்துட்டு அப்படியும் எல்லாம் நார்மலாக இருக்குது ஆனாலுமே நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து மனநலம் குறித்த ஆலோசனையை அவங்க எடுத்துக்கணும்.
0: அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன பிள்ளைங்களே வந்து நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், டிப்ரெஷனாக இருக்கேன் இப்படியெல்லாம் சொல்கிறத நம்ம கேட்குறோம்ல, இதுக்கு ஏதாவது வயது வரம்பு அப்படி ஏதாவது இருக்கா?
1: இல்லை அதுக்கு வயது அப்படிங்கிறது இல்லை. ஈவன் அதான் சொன்ன குழந்தைகளுமே வந்து ஸ்ட்ரெஸ் ஆகலாம், பட் அவங்க வந்து வெளிப்படுத்துகிற விதம் அப்புறம் எது வந்து அவங்கள பாதிக்குது அப்படிங்கிறது தான் வந்து மாறுமே ஒழிய இதை வந்து நம்ம ஒரு ரெண்டு வகையாகவும் பார்க்கலாம். ஒன்று வந்து அவங்க இது இந்த அளவுக்கு வந்து அவங்க அவேர்னஸ் இருக்குது, அவங்களுக்கு அதுக்கான விழிப்புணர்வு இருக்குது, அதை பற்றி பேசுகிறதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்குது, அதை பற்றி அவங்க ரொம்ப யோசிக்காமல் வெளிப்படையாக சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். ஆனால் அதில் என்ன பிரச்சனைனா அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதும் முக்கியம். எல்லாத்தையுமே ஒரே ஒரு ப்ராக்கெட்குள்ளே நம்ம கொண்டு வந்து எல்லாமே ஸ்ட்ரெஸ் எல்லாமே டிப்ரெஷன்னு அதுக்கான ஒரு ஒரு டீப் நாலேஜ் இல்லாமல் எல்லாத்தையும் வந்து சூப்பர்ஃபிஷியலாக எடுத்துக்கிறது ஒரு வேலை ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கலாம். பட் அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா அதுக்கு எதனா ஒரு ரீசன் கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து பேரண்ட்ஸ் வந்து உட்காந்து அது என்னங்கிறத அந்த குழந்தைங்கக்கிட்ட பேசும்போது கண்டிப்பாக வந்து தெரிய வரும். அண்டு நிறைய டைம் என்னென்னா அது ஏதாவது ஒன்று சொன்னால் இன்னொன்று பேரண்ட்ஸுமே ரொம்ப இப்போ ஒன் ஆர் டூ சில்ட்ரன் தான் இருக்காங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் ரொம்ப பேம்பர் பண்ணும்போது அவங்களுக்கு பிரச்சனைனா என்னன்னே தெரியாமல் போகலாம். ஸோ அப்போ வந்து வீட்டில் பிரச்சனையே இல்லைங்கும்போது வெளியே ஒரு பிரச்சனை வந்தால் அது வந்து அவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் போகலாம். ஸோ வந்து

0: அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து குழந்தைங்கள ஃபேஸ் பண்ண விடணும் ஃபஸ்ட்டு. ஸோ அது இல்லாமல் போகும்போது மேபி அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணலாம். பட் அதர் தென் தட், இது இல்லாமல் ஸ்கூல்லையோ இல்லைனா வந்து அவங்களுக்கு படிப்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, இல்லை ஸ்கூலில் மற்ற குழந்தைங்களோட அவங்களால இன்ட்ராக்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, இப்படி நிறைய, அப்புறம் பேரண்ட்ஸ் ஸ்கூலில் இருக்கிற பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து அந்த குழந்தைய பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சொல்லிட்டால் ரொம்ப நல்லது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்னென்னா குழந்தைங்க சொல்ல மாட்டாங்க. அது ஆனால் இந்த மாதிரி ஒரு எரிச்சல் அடைகிறதோ இல்லைனா வந்து நல்லா படிச்சுட்டு இருந்த குழந்தை வந்து சடனாக வந்து படிக்கலை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அது வெளிப்படலாம். ஸோ அவங்க சொல்கிறாங்கன்னா இட் இஸ் பெட்டர் நம்ம அது என்னங்கிறத கவனிக்கிறது.
1: சரி டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் வந்து வந்து நம்ம வந்து அலைபேசி சமூக ஊடகங்களில் வந்து தான் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. இதுவுமே மன அழுத்தத்தை பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதுலேருந்து எப்படி நம்ம வெளியில் வருது?
0: கண்டிப்பாக அதுவுமே ஒரு வாழ்வியல் மாற்றமாகவே மாறிடுச்சு. இப்போ வந்து ஃபோன் இல்லாமல் யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுங்கிறது இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நிறைய நம்ம அந்த ஸ்க்ரீன் டைம் வந்து ஜாஸ்தி ஆகும் பொழுது நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பான்னு சொல்லுவாங்க, கவனிக்கிற அந்த நேரம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பார்த்திங்கன்னா இப்போது லாங் ஃபார்மட் வீடியோஸே இப்போ யாரும் அவ்வளோவா பார்க்குறதில்ல, எல்லாமே அந்த ஷார்ட்ஸோ ரீல்ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அந்த ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளோட ஓவரால் அட்டென்ஷன் ஸ்பானே வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எது பெட்டரோ அதை தான் மக்கள் வந்து வெளியே காட்டுவாங்க. அந்த அவங்களோட லைஃபோட ஃபுல் பிக்சர் வந்து நம்ம பார்க்குறதில்ல, ஒன்லி அவங்க நினைக்கிறது மட்டும்தான் வெளியே தெரியுது. ஆனால் எடுத்துக்கிறவங்க மக்கள் அதை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கணும். ஸோ மேபி அவங்க வந்து அந்த கம்பேர் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது, நம்ம இது மாதிரி இல்லை. ஸோ இதனால ஒரு பிரச்சனை வரலாம். இன்னொன்று நம்மளோட அந்த அதிகப்படியான டைமை வந்து அந்த ஃபோனில் ஸ்பெண்ட் பண்ணுறதுனாலே நம்மளோட ஆக்சுவல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம நிறைய பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இந்த ஸ்க்ரோல் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு டோப்பமீன் வந்து ஜாஸ்தியாக அந்த டைமில் வந்துட்டுருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். ஸோ ரொம்ப ஒரு விஷயம் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும், ஒரு கட்டத்தில் அதுக்கு மேலே அதனால் கொடுக்க முடியாது. ஸோ நம்ம மற்ற நேரங்களில் வந்து ஒரு வெறுமையாக ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து திரும்பியும் அகேன் அந்த ஃபோனுக்குள்ளே போகிற மாதிரி. ஸோ ஈவன் நார்மல் பீப்புள் கூட ஒரு ஒரு அடிக்ஷன் அளவுக்கு எப்படி நம்ம வந்து போதை பழக்கம் எந்த அளவுக்கு சொல்கிறோமோ அந்த அளவுக்கு இப்போ வந்து ஃபோன் யூசேஜையுமே வந்து நம்ம பார்க்குற அளவுக்கு வந்திருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் லிமிட் பண்ணுங்கள். ஃபோன்லேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஒரு ஆப்பை எடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோங்கிறதுக்கு ஒரு லிமிட் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அதை மீறி போனோம்னா அதுவே ஒரு இது கொடுக்கும், வார்னிங் கொடுக்கும். ஸோ நம்ம வெளியே போகிற மாதிரி இந்த மாதிரி நிறைய நம்ம ஃபோனை குறைக்கிறதுக்கான விஷயங்கள் என்ன இருக்கோ அதையும் நம்ம கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கணும்.
1: இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெண்கள் அப்படிங்கும்போது நிறைய படிச்சிருப்பாங்க, நல்ல வேலை பார்ப்பாங்க, திடீர்னு கல்யாணம், அடுத்தது குழந்தை, இந்த மாதிரி அடுத்தடுத்து அவங்கள ஒரு லாக் பண்ண மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். அப்போ பார்த்திங்கன்னா முழு நேரமே வந்து அவங்க வீட்டிலருந்து வேலை பார்க்குற மாதிரியே தான் இருக்கும். அப்போ அவங்களுக்கு உள்ளாலே நம்ம வந்து ஒரு டீக்ரேட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வரும். இதுக்கும் மன அழுத்தத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது டாக்டர்?
0: ஸோ இது எல்லாமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டியே அங்கே சேஞ்ச் ஆகுது இல்லையா. ஸோ ஒன்ஸ் ஒரு மதராக மாறுறாங்க இல்லை ஒரு மேரிட்டல் இதுக்குள்ளே வராங்கன்னா அது ஒரு பெரிய சேஞ்சு. ஸோ ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாற்றத்துலேயுமே வந்து நம்ம ஒரு விஷயம் ஒரு மாற்றம் அப்படின்னாலே வந்து நம்ம அதுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு நம்ம நிறையா கொஞ்சம் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஐடென்டிட்டியை நம்ம எடுத்துக்கும் போது அவங்களுக்கு அது அடாப்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஸோ ஆனால் வந்து இது நம்ம தவிர்த்துக்கிறதுக்கு என்னென்னா கண்டிப்பாக சோஷியல் சப்போர்ட், அவங்களோட ஃபேமிலியுமே வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது. அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறமா நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசுகிறதே விட்டுட்டேன், அந்த ஒரு இந்த குறுகிய என்வாயன்மெண்ட்டுக்குள்ளே இருந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்து நம்ம என்ன பண்ணோம் திரும்பி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நிறைய ஏதோ இழந்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரலாம். ஸோ ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் மேரேஜ் ஆகிடுச்சோ இல்லை குழந்தை இருக்குங்கிறதுக்காக மித்ததெல்லாம் நம்ம இது பண்ணுங்கிறது அவசியம் இல்லை. கண்டிப்பாக நம்ம ப்ரையாரிட்டிஸ் வேரி ஆகும், இதுக்கு தான் நம்ம நிறைய டைம் கொடுப்போம். பட் அந்த மித்த விஷயத்துக்கும் இப்போ உங்களுக்குன்னு பிடிச்ச விஷயங்கள் பண்ணுறதுக்கு அதுக்குமே நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு டைம் வந்து அவங்க ஒதுக்கிக்கணும்.
1: அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து இந்த இளம் தாய்மார்கள் வந்து இப்போ தூக்கம், இப்போ குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா தூக்கமே இருக்காது, ஆனால் அது வரைக்கும் அவங்க உடல் வந்து அதுக்கு பழகி இருக்காது. ஆனால் தொடர்ந்து அந்த தூக்கம் இல்லாமல் முழு நேரமாக குழந்தை கூடயே பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி டிப்ரெஷன் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர்.
0: ஸோ பெண்களுக்கு வந்து அது பெண்களுக்கே உரிய சில பிரச்சனைகள் நம்ம எடுக்கும்போது இந்த மாதவிடாய் சம்மந்தமாக உள்ளது, அதுக்கப்புறமா வந்து டெலிவரிக்கு அப்புறம் உள்ள ப்ராப்ளம்ஸ், ஸோ மென்ஸ்ட்ரல் அண்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குது.

0: ஸோ மென்ஸ்ட்ரல் சைக்கிளே வந்து பார்த்திங்கன்னா மாதவிடாய் காலங்களே பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே வந்து அந்த மூட் ஸ்விங்ஸ்லாம் வரது வந்து ஒரு நேச்சுரலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஒரு நார்மலாக இருக்கிறத விட ஒரு குறிப்பிட்ட பார்ட் ஆஃப் த சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு எரிச்சல் இருக்கிறது, கொஞ்சம் ஒரு சோர்வடைகிறது, அந்த குறிப்பாக வந்து அந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடியோ இல்லை டியூரிங் த பீரியட்ஸ் ஆர் ஆஃப்டர் தட், அந்த பீரியட்ஸை சுற்றி உள்ள அந்த பெரிய மென்ஸ்ட்ரல் ஏரியாவில் வந்து உங்களுக்கு வந்து அந்த மூட் ஸ்விங்ஸ் வந்து ஜென்ரலாகவே நார்மலாக வரலாம். பட் அது வந்து ரொம்ப அதிகமாக ஆகுது, ரொம்ப வந்து உங்களை வந்து மேனேஜ் பண்ண முடியாமல் போகிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து உதவி எடுத்துக்கணும். இதே மாதிரி தான் வந்து டெலிவரியிலையுமே. ஸோ போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாகவே ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி சரியாக தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, அதே மாதிரி ஹார்மோன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த டைமில் பயங்கர எக்ஸ்போனென்ஷியலாக இருக்கும். ஸோ அந்த ஹார்மோன்ஸ்னாலையும் வந்து அவங்களுடைய மூட் ஸ்விங்ஸ் கொஞ்சம் வரலாம், அதனால கொஞ்சம் வந்து டல்லாக ஃபீல் பண்ணலாம். அந்த ப்ளூஸோடு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, பட் அது வந்து தொடர்ச்சியாக போகுது, அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் கிடைக்கல, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப அதிகமாக வந்து தூங்காமல் இருக்கிறாங்க. சொல்லுவாங்களே டேக்ஸ் அ வில்லேஜ் டு ரைஸ் அ சைல்டு, பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த நியூக்ளியர் ஃபேமிலியில் இது ஒரு முக்கியமான பிரச்சனை. ஏன்னா சில நேரங்களில் ஈவன் மதர் அண்ட் லாஸ் கூட இப்போ ஒர்க் பண்ணுறாங்க, மதர்ஸும் ஒர்க் பண்ணுறாங்க, அண்ட் அந்த டெலிவரி ஆனவங்களும் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்படிங்கும் போது அவங்களும் ஒர்க்கை விட்டுட்டு வர்றது, ஸோ ஒன்லி ஒரு ரெண்டு பீப்புள் மட்டும்தான் அந்த குழந்தைய பார்த்துக்கணும், அதுவும் மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த மதர் மேலே தான் இருக்குது. ஸோ அவங்களுமே அந்த போஸ்ட்மார்ட்டமில் ரொம்ப ஆல்ரெடி டயர்டாக இருப்பாங்க. ஸோ அந்த சப்போர்ட் வந்து அவங்களுக்கு சரியாக கிடைக்கல அப்படின்னா அந்த போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே கொஞ்சம் அவங்களுக்கு வந்து மனநல பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா இந்த டெலிவரி பீரியடில் அது வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஸோ ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா பெட்டர் வந்து ஆஃப்டர் டெலிவரி அவங்க ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம்.
1: நேர்களை ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம் குடும்ப பெண்கள் எதிர்கொள்ளும் மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் பற்றி. இப்போ நிகழ்ச்சியில் விளம்பரத்தை தொடர்ந்து பாடலை கேட்டு மீண்டும் தொடரலாம்.
2: दुनिया के कई विकसित देश ऐसे भी हैं जहां मुफ्त इलाज एक सपना है और हमारे यहां वो आम नागरिक का अधिकार. आयुष्मान भारत से 60 करोड़ से अधिक लोगों को मिल रहा है 5 लाख तक का मुफ्त इलाज और 19,000 जन औषधि केंद्रों पर 90% तक सस्ती दवाइयां.
3: किसी एक व्यक्ति की जमीन, घर, गहने या दूसरा कोई सामान बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
2: 12 साल विश्वास के, विकास के, जन कल्याण के.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. நேரமாக இந்த மணி 40:40 ஆயிட்டிருக்கு. ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கி நாம் பேசிகிட்டு இருக்கோம் குடும்ப பெண்கள் எதிர்கொள்ளும் மனநலம் சார்ந்த பிரச்சனைகள். இது பற்றி நேர்முகத்தில் நம்மளுக்கு ஆலோசனைகள் தந்துட்டுருக்காங்க மனநல மருத்துவர் ரிஷ்வானா ஃபாத்திமா அவர்கள். நேர்களே, உங்களுக்கும் இது பற்றி சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நேரலையில் கேட்டு தெளிவு பெறலாம். டாக்டர், அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ், உடற்பயிற்சி அப்படின்னு ஒரு விஷயம் செய்யும்போது வந்து நம்ம மூளையில் வந்து நல்ல ரசாயனங்கள்லாம் சுரக்குது. இதுக்கும் மனநலத்தை பாதுகாக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது?
1: கண்டிப்பாக இந்த முன்னாடியே சொன்னோம் இல்லையா, உடல் நலம் மனநலம் ரெண்டுமே வந்து இணைந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ WHO வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நம்ம வந்து உடற்பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறதுக்கே ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக வந்து ஒரு வாரத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 120 minutes, அதாவது லைக் 2 மணி நேரத்துலேருந்து 2.5 மணி நேரம் ஒரு வாரத்துக்குள்ளே. ஸோ அப்போது அதை நம்ம பிரிச்சுக்கிட்டோன்னா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 1.5 மணி நேரமாவது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து உடற்பயிற்சி செய்யணும். இது வந்து ஏஜ் இதெல்லாம் வந்து பாரே கிடையாது. அதே மாதிரி ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா நிறைய பேர் நினைப்பாங்க, நான் வீட்டு வேலை தான் செய்கிறேனே, எதுக்கு வந்து உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி.
0: பெண்கள் வந்து பொதுவாக நினைக்கிறதே அதுதான், உடல் உழைப்பு, நான் வந்து வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் செய்கிறேன், இதையும் தாண்டி எனக்கு உடற்பயிற்சி செய்யணுமா, எனக்கு டைம் இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அது கூட ஒரு கட்டத்தில் வந்து மன அழுத்தத்துக்கு காரணமாக அமையுது அப்படிங்கிறத அவங்க போக போக புரிஞ்சுப்பாங்க. அதை எப்படி நம்ம முதல்லேருந்தே அவாய்ட் பண்ணுறது?
1: கண்டிப்பாக அவங்க வந்து டைம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளாக ஒரு விஷயத்துக்கு டைம் கொடுக்கணும். அந்த இது எனக்கு வேணும், முக்கியம் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ டைம் இல்லை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது பொதுவாக நம்ம. ஏன்னா அது நம்ம தேவையில்லை அப்படின்னு, அது இல்லை ஆப்ஷனல் அப்படின்னு வச்சுருக்கும் போது தான் நம்ம பொதுவாக அதுக்கு ஒரு டைம் கொடுக்க மாட்டோம். ஸோ கண்டிப்பாக 1/2 hour வந்து நான் ஒரு 1.5 மணி நேரம் வந்து எனக்காக நான் செலவிடுவேங்கிறது வந்து அவங்க முதல்ல வந்து முடிவு பண்ணணும். நம்மளோட ஹெல்த்துக்காக வந்து இதை நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது. ஸோ எக்ஸசைசஸ் வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு வாக்கிங்காக இருக்கலாம், சின்ன ஒரு ஈஸியாக நம்ம பண்ணுறது. எனக்கு வெளியே போக முடியல அப்படின்னா ஈவன் வீட்டுக்குள்ளே கூட நீங்கள் வாக் பண்ணலாம். ஸோ நான் வேலை செய்கிறேங்கிறதுக்காக இதை வந்து நம்ம தவிர்த்துற முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு வேலையாக உங்கள் மூளை நினச்சி பண்ணுறதுக்கும் இது வந்து நம்ம ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக வந்து வித்தியாசம் இருக்குது. ஸோ இன்னொன்று, அந்த நம்மளோட அந்த மசில் ஸ்ட்ரென்த்னிங்கெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ 2 விதமான எக்ஸசைஸ் யூஸ்வலாக பண்ணுவாங்க. இப்போ கார்டியோ அந்த மாதிரி நம்ம

0: இதயத்தை பலப்படுத்துகிற மாதிரியான எக்ஸசைசஸ், இன்னொன்று வந்து நம்மளை தசைகளை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. ஸோ பெண்களுக்கு கண்டிப்பாக வேணும், எஸ்பெஷலி வந்து போஸ்ட் மெனோபாசல், அதாவது அந்த மாதவிடாய் வந்து நிற்கிற அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் குறைஞ்சிரும், அது வரைக்கும் இருந்த ஹார்மோன்ஸ் வந்து குறைஞ்சிரும். ஸோ வந்து நமக்கு அது வரைக்கும் இருந்த ஒரு ப்ரொடெக்ஷன் வந்துருக்கும் அந்த டைம் வரைக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் அளவு குறைகிறது, இன்னும் நிறைய எலும்புகள் வந்து ரொம்ப வீக் ஆகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அந்த சோர்வு இதெல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக வந்து அந்த மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்லாம் வந்து அவங்க ரொட்டீனாக வந்து பண்ணணும். ஸோ அதுக்கான டைம் வந்து அவங்க ஒதுக்கணும், ஹாஃப் அன் ஹவர் வந்து கட்டாயமாக வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது.
1: இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒரு ரூமில் ஒரு ஒரு ஆளுன மாதிரி தனிமை அப்படின்னு ஒரு விஷயம் நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அது நிறைய பேருக்கு சில சமயங்களில் பிடிக்குது, தனிமையாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. கசகசன்னு வீட்டில் ஆள் இருந்தாலே அவங்களுக்கு ஒத்துக்காத மாதிரி ஒரு இதில் இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கும் மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா?
0: இது வந்து நம்ம ஆல்ரெடி அந்த ஒருத்தங்களோட இயல்பு அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம் இல்லையா, பேசணும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தனிமையாக இருக்கிறதுக்கு விரும்புவாங்க. ஸோ மற்றவங்களோட வந்து பேசுகிறது வந்து அவங்களால முடியும், பட் அந்தளவுக்கு எனக்கு வந்து விருப்பம் இல்லை, நான் வந்து என்னோடய சாலிட்யூட்லேயே நான் வந்து சந்தோஷமாக இருந்துக்குவேன் அப்படின்னா அது அவங்களோட நேச்சர் அவ்வளோதான். பட் ஒருத்தவங்க வந்து ஒரு ரொம்ப சோஷியலாக இருக்கிறவங்க, மற்றவங்களோட இருந்தால் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க, அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையினால ஃபோர்ஸ்டாக வந்து ஒரு இடத்துல தான், இப்போ வேலையாக இருக்கட்டும் இல்லை வீட்டில் மற்றவங்கள்லாம் வேலைக்கு போய்ட்றாங்க, இவங்க மட்டும் வீட்டில் தனியாக இருக்கிறாங்க. நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நாங்கள் முன்னாடி ஒரு வீட்டில் இருந்தோம், அப்போ வந்து சுற்றி நெய்பர்ஸ் எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, ஃபுட்டை ஷேர் பண்ணிப்பாங்க. இப்போ ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டால் கூட அந்த பெண்கள் தனியாக இருந்தாலும் அந்த அவங்களுக்கு நாங்கள் ஒரு சிஸ்டம் இருக்கும், சாயந்தரம் வாக்கிங் போவாங்க. ஸோ நான் இப்போ வந்து நான் வீடு மாறி வந்துட்டேன், இங்கே வந்து சுற்றி யாருமே கிடையாது, யாரும் வந்து பழக்கம் இல்லை அப்படின்னா அந்த டைமில் அவங்க வேலைக்கு போயிட்டாங்க, இவங்க மட்டும் வீட்டில் தனியாக இருக்காங்கன்னா அந்த டைமில் ரொம்ப நிறைய யோசனைகள் வந்து அதனால் வந்து இந்த மன அழுத்தம் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அது வந்து அவங்களோட இயல்பை பொறுத்து, அவங்களுக்கு அது பிடிச்சிருந்து அவங்க பண்ணாங்கன்னா பரவாயில்ல, பட் அவங்கள மீறி அதை ஒரு சூழ்நிலையை தள்ளப்படுறாங்க அப்படின்னா அது வந்து மன அழுத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும், ஆனாலும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கத்தி அழணும் போல இருக்கும், அப்படியே ஒரு கூச்சல் போடுவாங்க பாருங்கள், அதுக்கும் மன அழுத்தத்துக்கும் சம்மந்தம். அப்போ அவங்க அப்படி பண்ணும்போது இவங்க மன அழுத்தத்தில் இருக்காங்க அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா?
0: ஒரு ஒருத்தர் வந்து அவங்களோட வெளிப்படுத்துகிற விதம் வந்து வேறையாக இருக்கலாம், இது அவங்களுடைய இயல்பே இப்படி தான், சின்னதுலேருந்தே அப்படி தான் அவங்களுக்கு வந்து. இன்னொன்று, அழுகிறது வந்து ஒரு மோசமான விஷயம் கிடையாது. நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா அழுதாலே வந்து ஒரு ஒரு வீக்கான ஒரு விஷயம், அழுதான் வந்து இவங்க ஒரு கோழையாக இருக்காங்க, ஒரு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு ஒரு ஒரு தாட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் வந்து அதுவுமே ஒரு வெளிப்பாடு தான், எப்படி கோவப்படும் போது ஒரு சத்தமாக நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி, கவலையாக இருக்கும்போது அழுகிறதுங்குமே வந்து ஒரு வெளிப்பாடு தான். அதை நான் வந்து ஷேம் பண்ணும்போது என்னென்னா அதை மனசுக்குள்ளே வச்சிட்ருக்காங்க, அதை வந்து வெளிப்படுத்தாமல் வச்சிட்ருக்காங்க அப்படின்னா அது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ இதுதான் அவங்களோட இயல்பு அழுகிறது அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு அவங்கள புரிஞ்சுக்கிட்டவங்க கண்டிப்பாக அதை எடுத்துப்பாங்க, ஓகே இது அவங்களோட நேச்சர், அதுக்கப்புறம் அவங்க சரியாயிடுறாங்க, அழுதுடுறாங்க, அதை பற்றி பேசி முடிச்சிடுறாங்க, சரியாயிட்டாங்க அப்படின்னா பரவாயில்ல. பட் இது அவங்களுக்கோ மற்றவங்களுக்கோ வந்து பிரச்சனையை ஏற்படுத்துகிற அளவுக்கு ஆகுது, அதாவது ஒரு அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாக இருக்குது, ரொம்ப ஒரு இந்த விஷயத்துக்கு இவ்வளோ வந்து ரியாக்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இது வந்து அவங்க ஹெல்த்தையும் பாதிக்குது, மற்றவங்களுக்கும் வந்து இது பாதிப்பாக இருக்குது அப்படின்னா வந்து அவங்க என்னங்கிறத அதை நம்ம பார்க்கணும்.
1: அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பேர் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மனசுலேயே வச்சுருப்பாங்க, அது பல வருஷமாக அவங்க மனசுலேயே தான் இருக்கும், அது வருத்தங்களாக இருக்கலாம், ஏமாற்றங்களாக இருக்கலாம், இது கூட மனநலத்தை வந்து பாதிக்கிற பிரச்சனைகளாக மாற வாய்ப்பு இருக்குதா?
0: இருக்கலாம், நிறைய நேரங்களை நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி. ஏன் அப்படின்னா நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்து தான் இப்போ நம்ம வந்து, இப்போ பெரியவங்களானால் கூட நமக்குன்னு ஒரு வேல்யூஸ் இருக்கும், நம்ம எது சரி எது தவறு, நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன மாதிரியான ஒரு பர்சன், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்பட்ட அனுபவங்களை வச்சு தான் நம்ம வந்து கற்றுக்கிட்டு நம்ம ஒரு பர்சனாக நம்ம முடிவுகள்லாம் எடுப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது

ஸோ அதனால் அந்த சின்ன வயசுலேயே ஏற்பட்ட சில விஷயங்களோ இல்லை ஏமாற்றங்களோ அதை வந்து அதை தொடர்ச்சியாக அவங்க எடுத்துகிட்டு வரும்போது வளரும்போது என்னாகும்னா எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பயம், முடிவு எடுக்கிறதுல வந்து கொஞ்சம் யோசித்து பண்ணுறது, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வேலைகள்லேயுமே

0: வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு விஷயம் பண்ணால் தான் அந்த வேலையில் வந்து நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஆனால் புதுசாக போனால் நம்ம எங்கே தோற்றுருவோமோ அப்படிங்கிற அந்த ஒரு பயத்தில் அதே இடத்துலேயே ஸ்டாக்னண்ட்டாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆனால் எல்லா நேரங்கள்லையும் எல்லோரும் இந்த மாதிரி ஒரே விஷயத்தை வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு வருவாங்களான்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம மூளையில் வந்து மறதின்னு ஒரு விஷயம் இருக்குது, அது சில நேரங்களில் வந்து நமக்கு நல்லதாகவும் அமையும். ஏன்னா இந்த மாதிரி கஷ்டமான விஷயங்கள்லாம் நமக்கு ஜென்ரலாக மறந்து போயிடும். ஆனால் அது இந்த மாதிரி அவங்கள பாதிக்குது, அது அதை பற்றின நினைவுகள் வந்துக்கிட்டே இருக்குது, உங்களை வந்து ஒரு சரியாக செயல்பட விடாமல் தடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றி அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அவங்க ஒரு ஆலோசனை எடுத்துக்கிறது நல்லது.
1: இன்றைக்கி போயிட்டுருக்க வேகமான உலகத்தில் மனநலத்தை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுறோம். அதுக்கு நம்ம டெய்லி கடைபிடிக்க வேண்டிய ஒரு பழக்கம் அப்படின்னா ஷார்ட்டாக என்ன சொல்வீங்க டாக்டர்?
0: ஓகே, ஒரு பழக்கம்னா ரொம்ப இதுவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு கண்டிப்பாக அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். தூக்கம், உடற்பயிற்சி, அதுக்கப்புறம் வந்து சரியான அளவில் சாப்பாடு. அளவுங்கிறத தாண்டி நமக்கு ஆரோக்கியமான உணவு, நம்ம நியூட்ரிஷன் எல்லாமே கிடைக்கிற மாதிரியான உணவு. ஸோ இந்த மூணும் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மென்டல் ஹெல்த்தை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னாக்கா மைண்ட்ஃபுல்னஸ்னு சொல்லுவோம். இப்போ நிறைய டைம் பார்த்திங்கன்னா ஏதோ முன்னாடி நடந்த விஷயம் இல்லைனா வந்து ஃப்யூச்சரில் வந்து நடக்க போகிற விஷயம் இது எதுவுமே இருந்திருக்காது. ஆனால் நார்மலாக நம்ம சாதாரணமாக இருக்கும்போது அதை பற்றின தாட்ஸ் இப்படி திங்கிங் வந்து நிறைய போயிட்டே இருக்கலாம். ஸோ அதை வந்து மாற்றலாம் அப்படின்னாக்கா மைண்ட்ஃபுல்னஸ்னு சொல்லுவோம். அதாவது இந்த மொமெண்ட்டில் இப்போ என்ன நடக்குதுங்கிறத கவனிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ முன்னாடிலாம் சாப்பிடும்போது வந்து நம்ம பேசக்கூடாதுன்னுவாங்க. ஸோ அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம சாப்பிடும்போது வேறு ஏதோ யோசிச்சுனா என்ன சாப்பிட்டோன்னு கூட நமக்கு அதுக்கப்புறமா தெரியாது.
1: இன்றைக்கி நிறைய குழந்தைகள் பண்ணுறதுமே அதுதான், அப்படியே மொபைலில் பார்த்துட்டு சாப்பிட்றாங்க. என்ன சாப்பிட்றோன்னு தெரியாது, அது உடம்புல ஒட்டுதான் கூட தெரியும்.
0: ஸோ எவ்வளோ சாப்பிட்றோம் இது எதுவுமே தெரியாது. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். அப்போது நம்ம ரொட்டீனாக பண்ணுற விஷயங்கள், இப்போ அந்த சாப்பாடே எடுத்துக்கிட்டோம்னா அதோட அப்போ சாப்பிட்றோன்னா அதில் மட்டும்தான் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கணும். நம்ம வந்து அதோட ஸ்மெல்லோ இல்லை அதோட டெக்ஸ்சர் டேஸ்ட்டு அதை தான் நம்ம கவனிக்கணுமே ஒழிய சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நாளைக்கு நம்ம என்ன சமைக்கணுங்கிற மாதிரி யோசிக்கக்கூடாது. ஸோ அந்த மைண்ட்ஃபுல்னஸ்ங்கிற ப்ராக்டிஸை ஜென்ரலாக நம்ம லைஃப் ஸ்டைல்குள்ளேயே நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த தாட் இதெல்லாம் ஜாஸ்தியாகாது. நிறைய காமனாக யூஸ் பண்ணுற வேர்டு எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஓவர் திங்கிங் அப்படின்னு. ஸோ அதை வந்து நம்மளால் கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த தாட்ஸ் எல்லாம். ஸோ அதுக்கு வந்து அந்த நேரங்களில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு கவனம் செலுத்துங்க. உடல் நலத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க. அதே மாதிரி மனநல பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதை வந்து வெளியே சொல்கிறதுக்கு நம்ம தயங்கக்கூடாது, ஹெல்ப் எடுத்துக்கிறதுக்கு தயங்கக்கூடாது. சுற்றி இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கணும்.
1: இப்போ வந்து குடும்பத்தில் ஒருத்தங்க மன அழுத்தத்தில் இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க உண்மையிலே மன அழுத்தத்தில் தான் இருக்கிறாங்களான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. எந்த மாதிரியான பிஹேவியர் மாறும்போது இவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும்? அதோட குடும்ப உறுப்பினர்கள் நம்மளை சுற்றி, அது மாமனார் மாமியாராக இருக்கட்டும் கணவராக இருக்கட்டும், எந்த மாதிரி ஒத்துழைப்புகள் கொடுக்கும்போது அவங்க அதுலேருந்து வெளியே வர முடியும்?
0: ஓகே, ஸோ அதுதான் இது வந்து அந்த ஏற்கனவே பார்த்த மாதிரி காமன் மென்டல் டிஸார்டர், சிவியர் மென்டல் டிஸார்டர்னு இருக்குது. ஸோ அந்த சாதாரணமான
1: அறிகுறிகள் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறது
0: சாதாரணமான மனநல பிரச்சனைகள், மனப்பதட்டம்னா அதுதான். தூக்கம் வந்து சரியாக வராமல் இருக்கிறது, அதுக்கப்புறமா வந்து பசி எடுக்காமல் இருக்கிறது, அதிகமாக சோர்வாக இருக்கிறது, அவங்களோட வேலைகளை முன்னாடி மாதிரி செய்ய முடியாமல் இருக்கிறது, அதுதான் யூஸ்வலாக இருக்கிறது. டெய்லி வந்து சமைச்சிருவாங்க ஆனால் இப்போ வந்து பண்ண முடியல. ஸோ ரொட்டீனாக அவங்க ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க, திடீர்னு அவங்களால ஒரு விஷயம் செய்ய முடியல அப்படின்னா அது என்ன? ஜென்ரலாக அது நம்ம ஃபிசிக்கல் இதில் போய் பார்ப்போம் உடம்பு சரி இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனால் அது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டீங்க ஆனாலும் வந்து அது சரியாகலை அப்படின்னாக்க நம்ம அது என்னங்கிறத கவனிக்கணும். இன்னொன்று, தீவிர மனநோய், அதையுமே நம்ம இதில் வந்து அவாய்ட் பண்ணிட முடியாது. ஸோ அதுக்கான அறிகுறிகளும் தெரிஞ்சிருக்கணும். சில நேரங்களில் வந்து இப்போது தனியாக பேசுகிறதோ இல்லைனா வந்து திடீர்னு ஒரு அதிகமாக வந்து பயப்படுறது, அதுக்கப்புறம் வந்து முன்ன விட வந்து அதிகமாக கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கிறது, அதுவுமே வந்து பிரச்சனை தான். நார்மலாக இருக்கிறத விட ரொம்ப வேகமாக இருக்கிறது, நிறைய வந்து பணம் செலவழிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து தெரியாதவங்கள்ட்டெல்லாம் போய் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறது, இதெல்லாம் கூட அந்த தீவிர மனநோய்க்குள்ள அறிகுறி இருக்கலாம். இப்போ மற்ற இதெல்லாம் பார்த்திங்கன்னா, சில டைம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கை கழுவுறது, மறுபடி போய் செக் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த ஓசிடின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி நிறைய மனநல இதிலே வந்து நிறைய விதமாக இருக்குது. மெயினாக என்னென்னா அவங்க ரொட்டீனாக இருக்கிறத விட எதனா வித்தியாசமாக இருக்கிறாங்களா? சில நேரங்களில் முன்னாடி நல்ல கலகலப்பாக பேசுவாங்க, இப்போ வந்து பேசலை. ஸோ அவங்க யூஸ்வலாக இருக்கிறத விட ஏதோ ஒன்று மாற்றம்

தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அதுக்கு என்னன்னு கவனிக்கணும். ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நிறைய டைம் வந்து அது அவங்களே கவனித்து வந்துடுவாங்க, ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ தடைகள் இருக்கும். ஏன்னா எல்லாரும் ஒரு ஒப்பீனியன் வச்சுருப்பாங்க, இந்த மாத்திரை போட்டினா நீ வந்து லைஃப் டைமாக போடணும், இந்த மாத்திரை போட்டாலே வந்து தூக்கம் வரும், இதெல்லாம் வந்து காமனாக வந்து வச்சுருக்கிற மித்ஸ். பட் நமக்கு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அது தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கணும், ஃபேமிலி மெம்பர்ஸும் அதுக்கேற்ற மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ரொம்ப இந்த ஒர்க்னால தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க, அவங்களுக்கான டைம் எடுத்துக்கலன்னா அவங்களும் ஷேர் பண்ணுறதுக்கு வந்து அவங்க வில்லிங்காக இருக்கணும் ஃபேமிலி மெம்பர்ஸும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அவங்களுக்கான ப்ராப்ளம் என்னங்கிறது போய் இப்போ சில நேரங்களில் அவங்கள மீட்

0: நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கணும், ஃபேமிலி மெம்பர்ஸும். அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ரொம்ப இந்த ஒர்க்னால தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க, அவங்களுக்கான டைம் எடுத்துக்கலன்னா அவங்களும் ஷேர் பண்ணுறதுக்கு வந்து அவங்க வில்லிங்காக இருக்கணும் ஃபேமிலி மெம்பர்ஸும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அவங்களுக்கான ப்ராப்ளம் என்னங்கிறது போய் இப்போ சில நேரங்களில் அவங்கள மீறி கோவப்படலாம், அதுக்கு மேலே அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை ரியலைஸ் பண்ணலாம். ஸோ பட் அதுவே வாடிக்கையாகவும் ஆயிடக்கூடாது. அது வந்து இந்த பிரச்சனையினால தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா மேபி அது ஒரு கனிவோடு நம்ம கொஞ்சம் அணுகணும் அப்படின்னா அவங்க அதுலேருந்து வெளிவரத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
1: இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. அதனால் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் சொல்கிற ஊக்கம் அளிக்கிற ஒரு செய்தி அப்படின்னா, நீங்கள் மனசளவில் நல்லா பிரிஸ்காக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, இந்த மாதிரி மனநிலை பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்கிற செய்தினா என்ன சொல்வீங்க?
0: இல்லை, இந்த காலத்தில் வந்து நிறைய பெண்கள் வந்து முன்னாடி கம்பேர் பண்ணும்போது நிறைய ஆக்சுவலாக ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய அவங்களோட உழைப்பை வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் மற்றவங்களை கவனிச்சிக்கிறீங்களோ அதே அளவுக்கு உங்களுக்குமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, உங்கள் ஹெல்த்துக்கு வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க, கொஞ்சமாவது கண்டிப்பாக கொடுக்கணும் தேவையான அளவுக்கு. ஸோ ரொட்டீன் ஹெல்த் செக்அப்ஸ் எடுத்துக்கோங்க. உங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே உங்களுக்கு ஒரு குரூப் வச்சுக்கோங்க, ஒரு சப்போர்ட் சிஸ்டம். ஃபேமிலின்னு வந்துட்டால் எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணணும் இல்லை, அவங்களுக்கான தேவைகளையும் அவங்க வந்து கண்டிப்பாக செஞ்சுக்கலாம். ஸோ
1: நேர்களை, இன்றைக்கி ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் குடும்ப பெண்கள் எதிர்கொள்கிற மனநலம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். வீட்டையும் குடும்பத்தையும் உறவுகளையும் அன்போடு கவனிச்சிக்கிற பெண்கள் தங்களோட மனநலத்தை அதே அளவு அக்கறையோடு கவனிச்சிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். மன அழுத்தம், கவலை, சோர்வு இந்த மாதிரி உணர்வுகள் வாழ்க்கையோட ஒரு பகுதியாக இருக்கலாம், ஆனால் அது நம்மளோட டெய்லி லைஃப்பை வந்து பாதிக்கக்கூடாது. அதை பற்றி பேசவும் உதவி கேட்கவும் தயங்க வேண்டியது இல்லை அப்படின்னு டாக்டர் நம்மளுக்கு தெளிவாக எடுத்து சொன்னாங்க. மனநலத்தை பற்றி நம்ம பேசுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக பலவீனம் கிடையாதுங்க, அது நம்மளை புரிஞ்சுக்கிட்டு பாதுகாக்கிறதுக்கான ஒரு நல்ல முயற்சியாக நம்ம எடுத்துக்கலாம். இதுவரைக்கும் ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் குடும்ப பெண்கள் எதிர்கொள்ளும் மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் பற்றி நிறைய ஆலோசனைகள் நம்மளுக்கு தந்தாங்க மனநல மருத்துவர் ரிஷ்வானா ஃபாத்திமா அவர்கள். நன்றி டாக்டர்.
0: தேங்க்யூ.
1: நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. காக்க காக்க திரைப்படத்திலிருந்து பாடலை தொடர்ந்து கேட்கலாம். நிகழ்ச்சி குறிப்புகள்:

நேரம் மாலை 6 மணி. இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்றும் நாளையும் என்னென்ன நிகழ்ச்சிகள் இடம்பெறுகிறது அப்படிங்கிறது குறித்து நாம் பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து மாலை 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, இரவு 7 மணிக்கு திரை இசை, 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் வி கார்த்திகேயன். இன்றிரவு 7:25 நமைச்சற்றி, 7:30 ஃபீஃபா 2026 உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 7:32 உழவர் உலகம், மிளகாயினை தாக்கும் நோய்களும் அதற்கான மேலாண்மை முறைகளும். உரை வழங்குபவர் கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் ஜே ஷீலா அவர்கள். இரவு 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்கள், 9:15 செய்திச் சுடர். இன்றிரவு 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் சங்கத்தமிழும் நவீன வாழ்வும். இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நேயர்களின் விருப்ப பாடல்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். இனி நாளை நமது ஒலிபரப்பில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் குறித்து தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, உரை வழங்குபவர் மதுரை இரா நடராஜன் அவர்கள். 6:15 வணக்க பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள். காலை 6:55 சூழல் காப்பது சுகம், சூழல் ஒளி வழங்குபவர் ஆழ்வார்குறிச்சி ஆயில்யன் என்ற மாடசாமி அவர்கள். நாளை காலை 7:00 7:25 வணக்கம் பரணி. காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி, பங்கேற்பவர் ஐ முருகேசன் அவர்கள். 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சக்திவேல் அவர்கள். காலை 8:40 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 8:55 திரையிசை. நாளை காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் தேவையில்லாமல் பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்பது எப்படி என்ற தலைப்பில் நேயர்கள் பேசலாம். 10:02 மனம் விரும்புதே நேர்விருப்ப பாடல்கள். முற்பகல் 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் லடாக்கின் புகா பள்ளத்தாக்கு. மதியம் 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 12:50 சிநேகிதியே. அம்மியில் அரைத்து வைத்து ஆக்கிய சமையல் அனுபவங்கள் குறித்து தோழிகள் பேசலாம். ஒரு மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், இதில் நாளை நமோ ட்ரோன் திட்டம். 1:10 நலம் தானா நிகழ்ச்சியில் தினமும் பின்பற்றக்கூடிய எளிமையான உடற்பயிற்சி. 1:55 நலம் தானா நிகழ்ச்சியில் தொடர்ந்து காது மூக்கு மற்றும் தொண்டையில் ஏற்படும் பிரச்சனைகள் பற்றிய ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு மற்றும் தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் வினோதன் அவர்கள். 2:15 அன்பின் வரிகள். மதியம் 3:02 நேயர் விருப்ப பாடல்கள் குக்கு நிகழ்ச்சியில் கேட்கலாம். 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

நாளை மாலை 4 மணிக்கு பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும். இதில் 1996 இடம்பெற்ற படங்கள் பாடல்களும். 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. நாளை இரவு 7 மணிக்கு திரை இசை. 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் சுமன். 7:35 நம்மை சுற்றி. இரவு 7:30 2026 ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் தினசரி நிலவரம். 7:32 ஆசை அஞ்சல். நாளை இரவு 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்கள். 9:15 செய்திச் சுடர். இரவு 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் சங்க இலக்கியங்களில் போர் மரபுகள். 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நேர்களின் விருப்ப பாடல்கள். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நாம் இதுவரை கேட்டோம் இன்றும் நாளையும் நமது ஒலிபரப்பில் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள். நேர்களை நாம் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் ஜலி அஞ்சல்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 6:11 ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நாம் இணைந்திருக்கிறோம். பக்தி மாலை நிகழ்ச்சிக்கு நாம் வந்தாச்சு. பக்தி மனம் கமலும் பாடல்கள் கேட்டு சிக்கியிருக்கின்றோம், கூடவே நல் சிந்தனைகளோடும் கொடுத்தான். தர்மத்தை கடைபிடித்து வாழ்ந்தால் அடுத்தவர் சொல்லக்கூடிய பழி சொல்லை பொருட்படுத்த தேவையில்லைங்க. பக்தி மாலை நிகழ்ச்சியின் முதல் பாடல் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய பாடல் கேட்கலாம்.

மாலையான மாலை வேளையில் பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கடவுளிடம் முழுமையாக சரணடைந்துவிட்டால் வாழ்வில் ஒருபோதும் தளர்ச்சி உண்டாவதில்லை. அடுத்த பாடல் நாம கேட்கலாம். உன்னிகிருஷ்ணன் குழுவினர் பாடியிருக்காங்க.

இணைக்கிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. நம்முடைய மனம் என்பது ஒரு பாத்திரம் போன்றது. அதை பிரார்த்தனை என்ற விஷயம் கொண்டு துலக்கினால் தூய்மையோடு எப்போதுமே இருக்கும்.

கடவுளுடைய திருநாமத்தை தினமும் நாம் ஓதினால் தீமைகள் நம்மை அண்டுவதில்லை. டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் அடுத்ததாக.

0: வாருங்கள்.
1: வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்ற தலைவராக திகழ்வதாக மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் வழங்கும் சேவையிலிருந்து 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் விளக்கம் அளித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நீண்ட காலம் தொடர்ச்சியாக பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனையை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு பாராட்டு தெரிவித்து மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இன்று புதுதில்லியில் அமைச்சரவைக் கூட்டம் தொடங்கியதும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமைச்சர்கள் அனைவரும் எழுந்து நின்று கரகோஷம் எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.
2: பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி
1: இதனைத் தொடர்ந்து பிரதமருக்கு பாராட்டு தெரிவிக்கும் தீர்மானத்தை மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் முன்மொழிந்தார். திரு நரேந்திர மோடி 4,399 நாட்கள் பிரதமராக தொடர்ச்சியாக பணியாற்றியதன் காரணமாக இந்நாள் நமது ஜனநாயக வரலாற்றில் முக்கியமான மைல்கல்லாகும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் 1952 முதல் 1964 ஆண்டு வரை பிரதமராக ஜவஹர்லால் நேரு 4,398 நாட்கள் பணியாற்றியதுதான் சாதனையாக இருந்ததாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டு நலனுக்கே முக்கியத்துவம் என்ற அடிப்படையில் செயல்பட்டு வருவதன் காரணமாக திரு நரேந்திர மோடி மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்றுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமராக திரு நரேந்திர மோடி பதவியேற்றது முதல் மக்கள் நலனுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் பட்டியலிட்டு அந்த தீர்மானத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியாவின் வளர்ச்சி புதிய சாதனைகளை படைக்கும் என்றும் அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கு எட்டப்படும் என்று முழுமையாக நம்புவதாகவும் அந்த தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே நாட்டின் வளர்ச்சிக்காக பிரதமர் ஆற்றிய பங்களிப்பு மகத்தானது என்றும் அதனை மத்திய அமைச்சரவை இன்று கொண்டாடியுள்ளதாகவும் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்து 12 ஆண்டுகள், இவருடைய பங்களிப்பு என்பது மகத்தானது. அந்த மகத்தான பங்களிப்பை இன்றைக்கு அவரது அமைச்சரவை கொண்டாடி இருக்கிறது. ஏழை மக்கள் கிட்டத்தட்ட 25 கோடி ஏழை எளியவர்கள் 12 ஆண்டு கால ஆட்சியினால் கை தூக்கி விடப்பட்டிருக்கிறார்கள். 12 ஆண்டுகளில் ஏற்பட்ட மிக முக்கியமான வளர்ச்சி என்பது அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கின ஒரு சமூகம் சார்ந்த ஒரு வளர்ச்சியாக இருக்கிறது என்பதையும் இந்த தீர்மானத்தில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். மிக முக்கியமான இந்த 12 ஆண்டு காலகட்டத்தில் நடைபெற்ற முக்கியமான செய்திகளில் ஒன்று, அந்நிய தேசங்கள் நம் மீது பல்வேறு விதமான தாக்குதல்களை தொடுத்த போதும் நம்முடைய ஒரு வலிமையை நாம் அவர்களுக்கு காண்பித்து இருக்கிறோம். அதே மாதிரி அவருடைய தொலைநோக்கு

0: கனவு என்பது விக்சித் பாரத் என்று சொல்லக்கூடிய வளர்ந்த பாரதம். 2047க்குள் நாம் வந்து ஒரு வளர்ந்த தேசமாக, சர்வதேச அளவில் நம்மை ஒரு வளர்ந்த பாரதமாக முன்னிறுத்த வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பல்வேறு திட்டங்களை அவர்கள் வந்து அமல்படுத்தி வருகிறார்கள். இந்த திட்டங்கள் அத்தனையுமே நாங்கள் வந்து திறமேற்கொண்டு செய்வதற்கும் வகையிலும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதற்கும் இந்த அமைச்சரவையானது தீர்மானத்தை நிறைவேற்றி தங்களுடைய உறுதிப்பாட்டை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறது.
1: தமிழக முதலமைச்சர் திரு விஜய் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனையும் திரு விஜய் சந்தித்து பேசினார். பின்னர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆகியோரையும் முதலமைச்சர் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். நிதி ஆயோக் ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் தில்லி சென்றுள்ளார். இக்கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் வழங்கும் ஒளிபரப்பு சேவையிலிருந்து 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மின்வெட்டினால் பொதுமக்கள் படும் அவதி, தொடரும் பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்ட செய்திகளை ஒளிபரப்பியதால் தவிக அரசு இந்த 3 சேனல்களை முடக்கியுள்ளதாக குறை கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் 4வது தூணான ஊடகங்கள்தான் அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதிலும் மக்களின் அன்றாட பிரச்சினைகளை அரசுக்கு எடுத்துச் செல்வதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களின் குரல் வலையை நெரிப்பதன் மூலம் ஆட்சியின் அவலங்கள் மக்களிடம் சென்றடையாமல் தடுத்திட முடியும் என்று தவிக அரசு எண்ணுவதாகவும் அவர் கூறியுள்ளார். தவிக அரசின் இந்த நடவடிக்கை பத்திரிகை சுதந்திரத்திற்கு எதிரானது என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களின் குரல் வலையை நெரிக்கும் வகையில் தவிக அரசு செயல்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தவிக அரசுக்கு எதிரான செய்திகளை ஒளிபரப்பியதற்காக 3 செய்தி சேனல்கள் அரசு கேபிளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்த நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அந்த சேனல்களின் ஒளிபரப்பு தொடர தவிக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுகவும் தவிக அரசின் இந்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. 3 செய்தி சேனல்கள் அரசு கேபிளில் முடக்கப்பட்டதற்கு தொழில்நுட்ப கோளாறுதான் காரணம் என்று கூறுவது ஏற்க முடியாது என்று அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: 3 சேனல்கள் முடக்கப்பட்டது என்பது சரியான வார்த்தை கிடையாது. சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சி நிறுவனங்களினுடைய தலைமை அதிகாரிகளுக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு நாங்கள் பேசியிருக்கிறோம். சில செட் ஆஃப் பாக்ஸஸ்ல மட்டும் தற்காலிகமாக அது வந்து ஒளிபரப்ப முடியாத ஒரு சூழல் இருக்கு. அப்ப இதை மேற்பார்வை செய்யறதுக்கு ஒரு வெண்டார் கூட நம்ம வந்து ஏற்கனவே அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கு. அவர்கள் வந்து சென்னையில துரிதமாக செயல்பட்டு முழு வீச்சில் அதை சரி செய்வதற்காக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால இது வந்து வேற தனி காரணமோ அல்லது முடக்கப்பட்டது என்பது ஏற்புடையதல்ல. அப்வேகமா அந்த வெண்டார்ஸ் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மேலும் தொழில்நுட்ப வல்லுநர்களும் அதுல வந்து சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை மத்திய வங்கக்கடல் பகுதிகள் முதல் கடலோர கர்நாடக பகுதிகள் வரை, கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் உள் கர்நாடக வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை முதல் வரும் மே 14 வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக குறையக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பள்ளிவாசல்களில் பணியாற்றும் உலமாக்களுக்கு மானிய உதவியுடன் இருசக்கர வாகனம் வாங்க விரும்புவோர் உரிய ஆவணங்களுடன் சிறுபான்மையினர் அலுவலகங்களில் வரும் 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். தென்மண்டல காவல்துறை தலைவர் திரு விஜயேந்திர பிதாரி தலைமையில் உயரதிகாரிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் இன்று திருநெல்வேலியில் நடைபெற்றது. விழுப்புரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர்.

0: விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் பர்னீத் கவுர் 143-142 என்ற புள்ளிக் கணக்கில் அமெரிக்காவின் சிட்னி செலன்வெர்ஜரை வென்றார். குஷால் தலால் இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ரிஷப் யாதவை வென்றார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாக்ரேப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா மானவ் தாக்கர் இணை பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை போலந்தின் மரேக் படோஸ்கி சுசன்னா வெயில்கோஸ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்ற தலைவராக திகழ்வதாக மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் வழங்கும் சேவையிலிருந்து 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் விளக்கம் அளித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நாம் மீண்டும் இணைகின்றோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. நம்முடைய மனநிலையும் சூழ்நிலையும் ஒன்றுக்கொன்று ஏற்றது போட்டுதான் அமையும் சொல்றாங்க. அதனால மனநிலையை சரியாக வைத்துக்கொண்டால் வாழ்வில் வெற்றி சூழ்நிலை உருவாகும். ஹேமா ஜான் பாடியிருக்காங்க நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் நாம் கேட்கலாம்.

7:47 இணைந்திருக்கிறோம். ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. வார்த்தை ரொம்பவே விலை மதிப்பில்லாததுன்னு சொல்லுவாங்க. சொன்ன வார்த்தையை மனிதன் காப்பாற்ற பழகி கொள்ள வேண்டும். வேதநாயகம் சாஸ்திரியார் பாடியிருக்காங்க. அடுத்த பாடல் இதோ.

0: 6.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பக்தி மாலை நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். 6:53 கடவுள் ஒருவர் தான் நம்முடைய ஒரே பலம். நம்முடைய மனதில் நல்ல எண்ணம் இருக்கும்போது தூய பக்தி உண்டாகின்றது. பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். நாகூர் EM ஹனீஃபா பாடிய பாடல்.

வாழ்வு முடிவதை அன்று இதயத்தினாலே உணர்ந்தார். தம்முடல் குளித்து கபனுடை தரித்து கணவரின் மார்பில் சரிந்தார்.

சக்தி மாலை நிகழ்ச்சி. நமது ஒலிபரப்பில் இன்றிரவு 8:00 குக்கூன் நிகழ்ச்சிக்கு நேர்கள் வந்து குறுஞ்செய்தி குரல் பதிவு அனுப்புறதுக்கு எந்த எண்ணில் அனுப்பலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 9444336074 94 43 36 07 94 இந்த எனக்கு தாங்க.

வல்லோ நல்கிய அர்ஷின் புலியே விடை கொடுத்து அனுப்புங்கள் என்றார். பிள்ளை செல்வங்கள் ஹசன் ஹுசைனை பிடித்தவர் கையில் கொடுத்தார். அல்ஹம்துலில்லாஹ் என்றே கூறி அகிலத்தின்

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7 மணி. ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 திரை இசையில் 2 இனிமையான பாட்டு வரப்போகுது. மொத பாடல் காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து. 1997 வெளிவந்த படம். இசைஞானி இசையில் பழனி பாரதி அவர்கள் வரிகளில் கே ஜெயசுதாஸ் சுஜாதா மோகன் பாடியிருக்காங்க. பாட்டு நம்ம கேட்கலாம்.

0: ஒரு வட்டாம் பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே.
1: பதா ஹே, துனியா கே கை விக்சித் தேஷ் ஐசே பி ஹே ஜஹான் முஃப்த் இலாஜ் எக் சப்னா ஹே, ஆர் ஹமாரே யஹான் வோ ஆம் நாகரிக் கா அதிகார். ஆயுஷ்மான் பாரத் சே 60 crore சே அதிக் லோகோ கோ மில் ரஹா ஹே 5 lakh தக் கா முஃப்த் இலாஜ், ஆர் 19,000 ஜன் ஔஷதி கேந்திரோ பர் 90% தக் சஸ்தி தவாயியாம்.
2: கிசி ஏக் வியக்தி கி ஜமீன், கார், கஹனே யா தூஸ்ரா கோய் சாமான் பிமாரி கே கர்ச் மே பிக்னே சே பச்சா ஹே, கிர்வி ரக்னே சே பச்சா ஹே, தோ யே ஆயுஷ்மான் பாரத் கி பஹோத் படி சஃலதா ஹே.
1: 12 साल विश्वास के, विकास के, जन कल्याण के.
3: திரைசையில் அடுத்த பாடல் நாம அஞ்சான் திரைப்படத்திலும் கேட்கலாமா? இது பாடல் வந்துட்டே இருக்கு.

0: ஆகாஷ்வாணி ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் கார்த்திகேயன்.
1: ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் ராமநாதபுரம் மாவட்டத்தில் குடிநீர் பற்றாக்குறை நிலவும் நகர்ப்புற பகுதிகளுக்கும் ஊரக குடியிருப்புகளுக்கும் காவிரி ஆற்றினை நீர் ஆதாரமாக கொண்டு கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு ₹2,819 கோடி வழங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 2 நகராட்சிகள், 5 பேரூராட்சிகள் மற்றும் 11 ஒன்றியத்தில் உட்பட்ட 2,306 ஊரக குடியிருப்புகள் பயன்பெற உள்ளன. இத்திட்டத்தில் கரூர் மாவட்டம் நஞ்சைப்புகலூர் என்னும் இடத்தில் காவிரி ஆற்றில் ஒரு உட்கொள்ளும் கிணறு அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு பெறப்படும் நீர் 50 கிலோமீட்டருக்கு அப்பால் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் அமைக்கப்பட்டுள்ள 135 மில்லியன் லிட்டர் கொள்ளளவு குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் தற்போது 65 மில்லியன் லிட்டர் சுத்திகரிக்கப்பட்டு வருகின்றது. சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் 2 பிரிவுகளாக ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு 36 மில்லியன் லிட்டர் நீரேற்று குழாய்கள் மூலம் கொண்டு செல்லப்பட்டு வருகின்றது. இத்திட்டத்தின் மூலம் நகர்ப்புற பகுதிகளுக்கு 55,068 புதிய வீட்டிணைப்புகள் வழங்கப்பட உள்ளது. இத்திட்டத்தினை வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் புதிய கூட்டு திட்ட பணிகளை விரைவுபடுத்தி குறித்த காலத்திற்குள் முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய பொறியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரன் அறிவுறுத்தினார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் மற்றும் ராமேஸ்வரத்தில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகளை மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத், சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் ராஜீவ் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்கள். இந்த ஆய்வின் போது பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தில் மண்டபம் பேரூராட்சி முனைக்காடு கடற்கரை பகுதியில் மீனவர்களுக்கு மானிய விலையில் வழங்கப்பட்ட கடற்பாசி விதைகளை தெப்பத்தில் கட்டும் பணிகள் நடைபெற்று வருவதை பார்வையிட்டு மீனவர்களிடம் கேட்டறிந்ததுடன் தொடர்ந்து இந்த திட்டத்தின் கீழ் மானிய விலையில் வழங்கப்பட்ட கூண்டு மீன் வளர்ப்பு தொடர்பாகவும் மீனவர்களிடம் அமைச்சர்கள் கேட்டறிந்தனர். மேலும் அப்பகுதியில் வசிக்கும் மீனவர்களிடம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் வழங்கப்படும் நலத்திட்டங்கள் தொடர்பாகவும் மீனவர்களுடன் கலந்துரையாடி கேட்டறிந்ததுடன் உங்களுக்கு தேவைக்கேற்ற அரசின் திட்டங்கள் உதவிகள் வழங்கப்படும் என தெரிவித்தனர். பின்னர் ராமேஸ்வரத்தில் பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் பாரம்பரிய நாட்டுப்படகு மீனவர்களுக்கு உட்பொருத்தும் மற்றும் வெளிப்பொருத்தும் இயந்திரங்களை வழங்கினார். பின்னர் பாமன் மீனவர் குடியிருப்பு பகுதிக்கு சென்று இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் 12 மீனவர்களின் குடும்பத்திற்கு சென்று ஆறுதல் கூறியதுடன் சிறையிலிருந்து விடுவித்துக் கொண்டு வர தமிழக முதலமைச்சர் மூலம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை இயக்குநர் டாக்டர் விஜய கார்த்திகேயன், மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரன் மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழக அரசால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர், சிறுபான்மையினர், மாணவர் மற்றும் மாணவியர்களுக்கென விடுதிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. பள்ளி மாணவர்களுக்கு 33 விடுதிகளும், மாணவிகளுக்கு 22 விடுதிகளும், கல்லூரி மாணவர்களுக்கு 4 விடுதிகளும், மாணவிகளுக்கு 6 விடுதிகளும் செயல்பட்டு வருகின்றன. பள்ளி விடுதிகளில் 4ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயில்கின்ற மாணவர் மாணவிகளுக்கும், கல்லூரி விடுதிகளில் பட்டப்படிப்பு, பட்ட மேற்படிப்பு, ஐடிஐ மற்றும் பாலிடெக்னிக் படிப்புகளில் பயிலும் மாணவ மாணவியர்கள் சேரலாம். பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, சீர்மரபினர் விடுதிகளில் அனைத்து வகுப்பை சார்ந்த மாணவர் மாணவியர்களும் குறிப்பிட்ட விகிதாச்சார அடிப்படையில் சேர்த்துக் கொள்ளப்படுகின்றனர். விடுதிகளில் சேருவதற்கு பெற்றோர் அல்லது பாதுகாவலர்களது ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்கு மிகாமலும், இருப்பிடத்திலிருந்து பயிலும் கல்வி நிலையத்தின் தொலைவு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டருக்கும் மேல் இருக்க வேண்டும். தகுதியுள்ள மாணவ மாணவியர்கள் விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல

0: அலுவலகத்தில் இருந்தோ இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வரும் 18ஆம் தேதிக்குள்ளும் கல்லூரி மாணவர்கள் வரும் ஜூலை 15ஆம் தேதிக்குள்ளும் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் இச்சலுகைகளை பெற்று பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரன் தெரிவித்துள்ளார்.
1: ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் கார்த்திகேயன். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். அகமதாபாத் மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நேரடி அந்நிய முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டத்திற்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வளர்ச்சியின் வேகத்தை விரைவுபடுத்தவும் இது உதவியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளுக்கும் மேலாக தேசிய ஜனநாயக கூட்டணி நிலையான ஆட்சியை வழங்கி வருவதோடு மட்டுமன்றி அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை உறுதி செய்துள்ளதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றுவோம் என்றும் பிரதமர் கூறியிருக்கிறார். நாட்டின் பிரதமராக 4,399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி சாதனை படைத்ததற்காக வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். அகமதாபாத் மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 2,169 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் அமராவதியில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான குடியிருப்பு வளாகத்தை கட்டுவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். 8,000 பேர் தங்கும் அளவிற்கு 1,299 கோடி ரூபாய் செலவில் இந்த குடியிருப்பு வளாகம் கட்டப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். கடற்படைக்கு 449 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன கருவிகளை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் பாதுகாப்பு அமைச்சகம் கையெழுத்திட்டுள்ளது. பெங்களூருவைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் ஒன்றிடமிருந்து இந்த கருவிகள் கொள்முதல் செய்யப்பட உள்ளதாக பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சுயசார்பு இந்தியா இயக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையிலும் உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்திற்கு ஆதரவு அளிக்கும் வகையிலும் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நிறைவேற்றிய சாதனைகள் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியதாகும் என மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திரமோடியின் உறுதிப்பாடே இதற்கு காரணம் என குறிப்பிட்டார். அனைத்து துறைகளிலும் சாதனை படைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாகவும் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக மிகப்பெரிய அளவில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தமாக தேசிய கல்விக் கொள்கை திகழ்கிறது என பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் கல்வி உச்சி மாநாட்டில் பங்கேற்று அவர் பேசினார். மத்திய அரசின் கடந்த 12 ஆண்டுகால சாதனைகளில் இந்த சீர்திருத்த நடவடிக்கை முக்கிய இடம்பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மாணவர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இந்த கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். மத்திய அரசின் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் மூலம் 16 கோடிக்கும் மேற்பட்ட ஊரக குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய நீர்வளத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 81% ஊரக பகுதிகளுக்கு பாதுகாப்பான குடிநீர் இந்த திட்டத்தின் கீழ் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்ட போது ஊரகப் பகுதிகளில் உள்ள 3,23,00,000 குடியிருப்புகள் மட்டுமே குழாய் மூலம் குடிநீர் வசதி பெற்றிருந்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது 16 கோடி குடியிருப்புகள் இந்த

0: வசதியை பெற்றிருப்பதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் மூன்றாம் கட்ட திட்டத்திற்காக 96 நிறுவனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன் மூலம் 12,822 கோடி ரூபாய் முதலீடு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக ஜவுளித்துறையின் செய்திக்குறிப்பு கூறுகிறது. இதில் 22 விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹோமியோபதி மருத்துவ முறை குறித்து தவறான செய்திகளை வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என அதற்கான தேசிய ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஹோமியோபதி மருத்துவ முறை தொடர்பாக பல்வேறு தவறான தகவல்கள் பரப்பப்படுவதை அடுத்து தேசிய ஹோமியோபதி ஆணையம் இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கிறது. 2020 ஆண்டு இயற்றப்பட்ட சட்டத்தின்படி ஹோமியோபதி சட்டப்பூர்வமான மருத்துவ சிகிச்சை முறை என்றும் அந்த ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஹோமியோபதி மருந்துகள் அனைத்து மருந்து கட்டுப்பாடு வாரியத்தால் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நேரடி அந்நிய முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய தொழில் வளர்ச்சித்துறையின் இணைச் செயலர் திரு சுமித் ஜரகல், கடந்த 12 ஆண்டுகளில் நேரடி அந்நிய முதலீடு 169% வளர்ச்சி கண்டுள்ளதாக தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கம், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் போன்றவை இதற்கு உதவியதாக அவர் குறிப்பிட்டார். தொழில் புரிவதற்கான நடைமுறைகள் எளிதாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதிலும் இந்தியா முன்னணியில் இருப்பதாக திரு சுமித் ஜரங்கல் தெரிவித்தார். சிறு நிதி நிறுவனங்களுக்கான கடன் உத்தரவாத திட்டத்தை நீட்டிக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி இந்த திட்டம் ஆகஸ்ட் மாதம் இறுதி வரை அல்லது 20,000 கோடி ரூபாய் அளவிற்கு உத்தரவாத தொகை வழங்கும் வரை நீட்டிக்கப்படுவதாக நிதி அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் 770 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பீகாரில் சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களின் பயனாளிகளுக்கு 1,100 கோடி ரூபாயை அம்மாநில முதலமைச்சர் திரு சம்ராஜ் சௌத்ரி இன்று விடுவித்துள்ளார். இந்த தொகை 94 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி சுஷ்மிதா தேவ் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். புதுதில்லியில் மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து தமது ராஜினாமா கடிதத்தை அவர் சமர்ப்பித்தார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். மக்கள் குடியிருக்கும் பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் ஆப்கான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஆப்கான் வான்வழி பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து பாகிஸ்தான் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஆப்கானிஸ்தானில் செயல்படும் தீவிரவாத முகாம்களை குறிவைத்துதான் தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாகிஸ்தான் கூறியுள்ளது. இந்த தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டதாகவும் பாகிஸ்தான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-18 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் இஷிகா ஜெய்ஸ்வாலை வென்றார். புகெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்திகா தாக்கர் சோனாலி சிங் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உஸ்பெகிஸ்தான் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி முதலிடத்தில் உள்ளார். பிரேசிலின் சா ஜோஸில் நடைபெற்று வரும் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஷா கோயல் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் பர்னீத் கவுர் 143-142 என்ற புள்ளிக்கணக்கில் அமெரிக்காவின் சிட்னியை வென்றார். குஷால் தலால் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ரிஷப் யாதவை வென்றார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா காயம்

0: காரணமாக பங்கேற்க மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகமதாபாத் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நேரடி அந்நிய முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஏழு மணி 25 நிமிடங்களில் நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நம்மைச்சுற்றில் இன்றைக்கு முதல் தகவல், திருநெல்வேலி மாவட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் இந்திய ஆட்சிப்பணி அவர்கள் தெரிவித்துள்ள தகவல் பற்றி தான். திருநெல்வேலி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் அரசின் திட்டங்கள் பயன்பெற வேண்டி மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக கூட்டரங்களில் 11/6/2026 அதாச்சும் நாளைக்கு காலை 11 மணிக்கு நடைபெறுது. மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் தங்களுக்கு தேவையான உதவிகள் பெற மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை நகல், குடும்ப அட்டை நகல், ஆதார் அட்டை நகல், வாக்காளர் அடையாள அட்டை நகல் ஆகியவற்றோடு விண்ணப்பித்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அடுத்ததா தூத்துக்குடி மாவட்டம் குறித்த ஒரு செய்தி. 2026 ஜூன் மாதத்திற்கான கோட்டா அளவிலான விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் 11/6/2026 அன்றைக்கு அதாச்சும் நாளைக்கு காலை 11 மணி அளவில் ஸ்ரீவைகுண்டம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைத்து நடைபெறுது. இதனால் தூத்துக்குடி கோட்டத்திற்குட்பட்ட தூத்துக்குடி மற்றும் ஸ்ரீவைகுண்டம் வட்டத்தை சேர்ந்த விவசாய பெருமக்கள் அனைவரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு விவசாயம் தொடர்பான குறைகளை தெரிவித்து பயன்பெறுமாறு தூத்துக்குடி வருவாய் கோட்டாட்சியர் திரு மீ பிரபு அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாகவும் தூத்துக்குடி மாவட்டம் தொடர்பான செய்தி தான். புவியியல் மற்றும் சுரங்கத்துறை வெளியிட்டுள்ள ஒரு செய்தி என்னென்னா, தூத்துக்குடி மாவட்டம் புவியியல் மற்றும் சுரங்கத்துறையில் தற்போது மொத்தம் 67 கல்குவாரிகள் அனுமதி பெற்று செயல்பட்டு வருது. அவற்றில் 58 குவாரிகளுக்கு ஆளில்லா விமானம் மூலம் அளவீடு மற்றும் ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த 58 குவாரிகளில் இதுவரைக்கும் 27 குவாரிகளுக்கான ஆளில்லா விமானம் மூலம் அளவீடு செய்த ஆய்வு அறிக்கைகளும் பெறப்பட்டிருக்குது. பெறப்பட்ட 27 ஆய்வு அறிக்கைகளின் அடிப்படையில் 13 குவாரிகளில் குத்தகை வழங்கப்பட்ட எல்லைப்பகுதிக்கு வெளியே கனிமங்கள் வெட்டி எடுத்தல் மற்றும் 10 குவாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் கனிமங்கள் வெட்டி எடுத்தல் உள்ளிட்ட விதிமுறைகள் இடம்பெற்றுள்ளதாக கண்டறிஞ்சப்பட்டிருக்கு. இந்த விதிமுறைகள் தொடர்பாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவர்களின் ஒப்புதல் மற்றும் அனுமதி பெற்று புவியியல் மற்றும் சுரங்கத்துறையின் உதவி இயக்குநர் அவர்கள் சம்பந்தப்பட்ட 23 குவாரி உரிமையாளர்களுக்கு விளக்கம் அளிக்க கோரி விளக்கம் கேட்கும் குறிப்பாணையும் கொடுத்திருக்காங்க. மேலும் இது தொடர்பான விளக்கம் கேட்கும் குறிப்பாணை கடிதங்களில் உரிய காலக்கெடுவுக்குள்ள பதிலளிக்குமாறும் பெறப்படும் விளக்கங்களின் அடிப்படையில் நடைமுறையில் உள்ள சட்ட விதிகளின்படி தொடர்ந்து உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க பொதுமக்களுடைய கவனத்திற்கு.

கால்நடைகளின் உயிர் மற்றும் நலனை பாதுகாக்க அவசியமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வந்து கால்நடை வளர்ப்பவர்கள் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. நோயுற்ற கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்க அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகத்தின் கால்நடை உதவி மருத்துவரை வந்து அணுகணும், அல்லது அவசர கால சிகிச்சைக்கு அவசர சிகிச்சை ஊர்திக்கான 1962 என்ற அவசர எண்ணை அழைத்திடவும் வேண்டப்படுது. தவிர்க்க இயலாத காரணங்களுக்காக கால்நடைகள் இறக்க நேரிட்டுச்சு அப்படின்னா பேரிடர் நிவாரணத் தொகை அல்லது கால்நடைக்கான காப்பீட்டுத் தொகை பெற ஏதுவாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகத்தின் கால்நடை உதவி மருத்துவருக்கும் தகவல் தெரிவிக்கணும். உடன் பிணப்பரிசோதனை செய்யப்பட வேண்டும். பிற கால்நடைகளுக்கு நோய் தொற்று ஏதும் ஏற்படாமல் இருக்க இறந்த கால்நடைகளை முறையாக அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் இந்திய ஆட்சிப்பணி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க.

0: கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் ஜே ஷீலா அவர்கள்.
1: மிளகாயில் வந்து பலவிதமான நோய்கள் காணப்படுகிறது. உதாரணமாக எடுத்துக்கொண்டோமானால் இலை வழியாக பரவும் நோய்கள் இருக்கு, மண்ணின் மூலமாக பரவக்கூடிய நோய்கள் இருக்குது. அதுபோக வேறு விதமாக பிரிப்போமானால் பூஞ்சான நோய்கள், பாக்டீரியா நோய்கள், வைரஸ் போன்ற நச்சுயிர் நோய்கள் என்று பிரிக்கலாம். இப்போ எந்த நோய் வந்து தாக்குது, எந்த நேரத்தில் தாக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிந்தோம்னால் அதை தடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்வது எளிதாக இருக்கும். திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இருந்தால் நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் உங்கள் பகுதியில் உள்ள பிரச்சனைகளை நீங்கள் வந்து எப்படி கையாளணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மிளகாய் பருத்தலில் நிறைய மாவட்டங்களில் பயிரிடுகிறாங்க. உதாரணமாக கோவில்பட்டி, விருதுநகர், ராமநாதபுரம் இந்த மாதிரி பகுதிகளை அதிகமாக பயிரிடுறாங்க. அதே மாதிரி வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு தக்க ரகங்கள் மாறுது. திருநெல்வேலியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சன்ன ரகம், அதே மாதிரி விருதுநகர் தென்காசி பகுதியிலும் சன்ன ரகம் தான் பயன்படுத்துகிறாங்க. ராமநாதபுரத்துலேயும் தூத்துக்குடி பகுதிகளையும் வந்து முண்டு ரகம் பயன்படுத்துகிறாங்க. இந்த ரகத்தை பொறுத்தும் நோய் தாக்குதல் இருக்குது. சன்ன ரகம் வந்து அதிகமாக நோய் தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடியது. இருந்தாலும் வந்து நம்ம வந்து கட்டுப்பாடு செய்து நல்ல மேலாண்மை செய்தால் கண்டிப்பாக நிச்சயமாக நல்ல மகசூல் நம்ம வந்து பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து மிளகாயில் நம்ம பச்சை மிளகாயும் வந்து வருமானம் வரும், உலர் மிளகாயும் கூட வருமானம் வரக்கூடியது. அதனால் பச்சை மிளகாயை வரும்போது உற்பத்தி செய்யும்போது அதில் என்னென்ன நோய்கள் வருது, ஆரம்ப நிலையிலிருந்து அறுவடை வர என்னென்ன நோய்கள் வருது, பின்னதாக உலர் மிளகாய் வரும்போது சேமிப்பில் என்ன நோய்கள் வருகிறது, அதை எப்போ எவ்வாறு தடுக்க வேண்டும் என்பதை பற்றி சற்று விரிவாக பார்க்கலாம். முக்கியமாக இந்த நோய்கள் தாக்குதல் உள்ளானாலே மகசூல் இழப்பு கட்டாயம் வரும். அதாவது 40%லேருந்து 50%, ஈவன் 60% வர கூட மகசூல் இழப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மிளகாயில். அதனால் இந்த மிளகாய் வந்து என்னென்ன நோய்கள் வரும் அப்படிங்கிறத பார்க்க போனால், இளம் பிராயத்தில் அதாவது நாற்று பருவத்தில் வரக்கூடிய ஒரு முதலாவது நோய் வந்து நாற்றழுகல் நோய் அப்படிங்கிற ஒரு நோய், அடுத்து வந்து வாடல் நோய் அப்படிங்கிற ஒரு நோய் வரும். அந்த வாடல் நோயும் நாற்றழுகல் நோயும் வந்து மண்ணின் மூலமாக பரவக்கூடிய நோய்கள் தான். அந்த கிருமிகள் வந்து மண்ணில் தான் இருக்கும். அதனால் மண்ணு தான் அதுக்கு முக்கியமான ஒரு ஃபேக்டர்னு சொல்லலாம். அந்த மண்ணில் கிருமிகள் இருக்கிறதா இந்த நோய் தாக்கத்துக்கு அதிக உள்ளாகக்கூடியது. இது போக இலை வழியாக பரவக்கூடிய நோய்கள் இருக்கு, அதாவது சாம்பல் நோய், அதுக்கப்புறம் பழ அழுகல் நோய் அல்லது நுனிக்கருகல் நோய் அப்படிங்கிற சொல்லலாம். இந்த நோய்கள் வந்து இலை வழியாக பரவக்கூடிய பூஞ்சான நோய்கள். இது போக பாக்டீரியா போன்ற கிருமிகளால் தாக்கக்கூடிய நோய்கள் வந்து என்ன, பாக்டீரியா இலைக்கருகள் நோய், அதுவும் இலைக்கருகள் தான், ஆனால் பாக்டீரியா இலைக்கருகள் நோயின்னு சொல்லலாம். இது போக வைரஸ் போன்ற நச்சுயிரிகளால் ஏற்படக்கூடிய நிறைய நோய்கள் மிளகாயில் உண்டு. மிளகாய் அப்படின்றாலே இந்த நச்சுயிர் நோய்கள் இல்லாமல் விவசாயம் வந்து பண்ணுறது எடுக்கிறது ரொம்ப சிரமமான ஒரு காரியமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இதில் ஒவ்வொரு நோயும் எப்படி கட்டுப்பாடு பண்ணலாம், அதில் அறிகுறி என்ன, என்னென்ன காரணங்களால் இந்த நோய் பரவுது அப்படிங்கிறத கொஞ்சம் விவரமாக பார்த்துக்கலாம். முக்கியமாக முதலாவது நோய் நாற்றழுகல் நோய். இந்த நோய் வந்து நாற்று பருவத்தில் வரக்கூடியது. இதுக்கு காரணம் வந்து என்னென்னா, விதைகளை அதிக அளவில் பயன்படுத்துறது அல்லது நெருக்கி நடவு செய்வது அந்த மாதிரி காரணங்களால் தண்ணி தேங்கி நிற்கிறது, நல்ல வடிகால் வசதி இல்லாமல் இருக்கிறது, இந்த காரணங்கள் தான் அந்த நாற்றழுகல் நோய் வர்றதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. அது முக்கியமாக இப்போ நம்ம இந்த நோய் தாக்கப்பட்ட பயிர்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், வந்து நாற்றுகள் வந்து எல்லாமே மண்ணிலே அழுகி காணப்படும். தண்டு பகுதி இருக்கல, அது வந்து சிதைந்து காணப்படும். அதனால் அந்த நாற்று நேராக நிற்க முடியாமல் அப்படியே வளைஞ்சி மண்ணில் வந்து விழுந்து காணப்படும். அப்படி இருக்கப்போ அந்த இடத்துலலாம் உங்களுக்கு கேப் இருக்கும். ஒரு வயலுக்குள்ளே நம்ம போனோம்னா அங்கங்கே சொட்டை சொட்டையாக இருக்கும். அந்த சொட்டையெல்லாம் காரணம் நாற்றழுகல் நோய் வந்து அந்த நாற்றுகள் வந்து சாய்ந்து விடுறதுனால தான் இந்த நோய் அறிகுறி காணப்படுகிறது. அதுபோக இந்த இடைவெளிகள் அதிகமாக காணப்படுறது காரணமே இதுதான். இந்த நோயின் பாதிப்பு அதிகமாகும் போது இடைவெளிகள் அதிகமாக காணப்படும். இதை வைத்து நம்ம வந்து நாற்றழுகல் நோய் வந்திருக்குங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். ஆரம்பத்தில் பார்க்கணும்னா நாற்று பருவத்திலே நம்ம வந்து பார்த்தா கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ இந்த நோய்களை வந்து தடுப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இது எப்படி எந்த காரணங்களால் நோய் வருதோ அதற்கு எதிரான காரணங்களை நம்ம கடைபிடிக்க வேண்டும். முக்கியமாக அதிக விதை பயன்படுத்தும் போது இந்த நோய் வருதுங்கிறதுனால சரியான அளவில் விதை பயன்படுத்தணும். அப்போ விதை பயன்படுத்தும் போது விதை நேர்த்தி மிக முக்கியம். விதை நேர்த்தி செய்யும் போது விதையில் உள்ள கிருமிகளும் போயிடுது, மண்ணில் உள்ள கிருமிகளும் விதையை தாக்காத அளவுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கிறது. அதுபோல் கண்டிப்பாக உயரமான மேட்டுப்பாத்தி அமைக்கணும். அப்படி அமைக்கும்போது தண்ணி நல்லா வடியும், வடிகால் வசதி நல்லா செய்து கொடுத்தோன்னா இந்த நாற்றழுகல் நோயை வந்து தடுக்கலாம். இதெல்லாம் தடுக்கக்கூடிய முறைகள். நோய் வந்துருச்சு, வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம், வந்த பிறகு நம்ம வந்து விதை நேர்த்தி செய்ய முடியாது, வந்த பிறகு வந்து மண்ணில் வேற எதையும் போடுறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பாதிக்கப்பட்ட செடிகளை ஒன்று ரெண்டு காணப்படும்போது அதை எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து காப்பர் ஆக்சிகளோட மருந்தை 1 லிட்டருக்கு 2.5 கிராம்லேருந்து 3 கிராம் வர கலந்து அந்த இடத்துல ஊற்றணும். ஒருவேளை ஒரு செடியாக பார்த்து ஊற்றுற சிரமம் அப்படின்னு தான் சொல்ல முடியும்.

காய்களாக பார்க்கும்போது ஒவ்வொரு செடிக்காக நோய் மேலாண்மை செய்கிறது ரொம்ப சிரமம். அதனால் தண்ணி பாய்க்கும்போது அந்த பாய்க்கிற பகுதிகளில் ஒரு வெள்ளை துணியில் காப்பர் ஆக்சைடு மருந்தை கட்டி வச்சிட்டோன்னா தண்ணி போகிறதுல அது கரைஞ்சி கரைஞ்சி போகிறப்ப அந்த வயல் முழுதும் அந்த மருந்து வந்து கலந்து போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பயன்படுத்தலாம். இப்போ வந்து இதை வராமல் தடுக்கிறதுல விதை நிறுத்தி சொல்கிறோம். அதே மாதிரி வந்து உயிர் மருந்துகளை பயன்படுத்தலாம். விதை நிறுத்திக்கு கார்பன் டஸ்ங்கிற மருந்தை பயன்படுத்தலாம், அல்லது வந்து கேப்டான் திறங்கிற பழைய மருந்துகள், அதெல்லாம் சிறந்த மருந்துகள். அந்த மருந்துகளை ஒரு கிலோ விதைக்கு 2 கிராம் விதம் பயன்படுத்தலாம். இது வந்து ரசாயன முறையில் பயன்படுத்துகிற ஒரு மருந்து. இப்போ ரசாயன முறையை விட்டுட்டு உயிரியல் முறையில் போனால் பூஞ்சான எதிர்உயிர்கள் இருக்குது, பாக்டீரிய எதிர்உயிர்கள் இருக்குது. பூஞ்சான எதிர்உயிருக்கு உதாரணம் வந்து ட்ரைகோடர்மா விரிடி அப்படிங்கிறது. இது வந்து பவுடர் வடிவத்தில் கிடைக்குது. இதை வந்து 1 கிலோ விதைக்கு 4 கிராம் பயன்படுத்தும். 1 கிலோ விதைக்கு 4 கிராம் வச்சு விதை நிறுத்தி செய்தால் இந்த நோயை தடுக்கலாம். அதே மாதிரி பேசில சப்டிலிஸ்ங்கிற பாக்டீரிய எதிர்உயிர் வந்து 1 கிலோ விதைக்கு 10 கிராம் பயன்படுத்தணும். இப்படி விதை நிறுத்தி செய்யும் போது நோய் கிருமிகள் வராமல் நம்ம வந்து தடுக்கலாம். அப்போ வராமல் தடுக்கிறதுக்கு நல்ல விதை தேர்வு, விதை வந்து நேர்த்தி, இது ரெண்டு தான் வராமல் தடுக்கிறதுக்கு. வந்த பிறகு தடுக்கிறதுக்கு கண்டிப்பாக காப்பர் ஆக்சைடு மருந்தை 1 லிட்டர் தண்ணிக்கு 3 கிராம் வர 2.5 லிருந்து 3 கிராம் கலந்து அந்த பாதிக்கப்பட்ட செடிகளுக்கு கொடுக்கணும். அதுபோக இதே பேசில சப்டிலிஸையும் அதே மாதிரி வந்து நம்ம தண்ணியில் கலந்து கூட கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அது வந்து என்ன, 1 லிட்டர் தண்ணிக்கு 5 மில்லி லிக்விடாக இருந்தால், ஒருவேளை பவுடர் வடிவத்தில் இருந்துச்சுன்னா 5 கிராம், 1 லிட்டர் தண்ணிக்கு 5 கிராம் கலந்து இந்த தண்ணியோட சேர்த்து விடும்போதும் அந்த நோயை வந்து நம்ம தடுக்கலாம். இதுதான் வந்து இந்த நாற்றல்கள் நோய் பொறுத்தளவில். அடுத்து வந்து பார்த்தோன்னா வரக்கூடிய நோய் வாடல் நோயின் ஒரு நோய் இருக்குது. இந்த வாடல் நோய் வெளியில் செடியை பார்க்கும்போது இலையெல்லாம் கடியிலேருந்து மஞ்சளாகி அப்படியே ஒன்றானா கீழே உள்ள இலைகள் அடுத்து அடுத்த வரிசை அப்படி ஒன்றானா மஞ்சளாகிட்டே வரும். கடைசியில் வந்து பார்க்கும்போது இலை நுனி வர மஞ்சளாகி காணப்படும். இப்போ அந்த வாடல் நோய்க்கு பாதிக்கப்பட்டதை நம்ம வந்து எப்படி உறுதி செய்ய முடியும்னா, அந்த பூஞ்சானை வந்து மணிலிருந்து உள்ளே போயிருக்கும் செடிக்குள்ள, செடியோட தண்டு போதிக்குள்ள ஒரு விதமான கருமை நிறத்தில் தடுப்பு உண்டாக்கக்கூடியது. அந்த கருமை நிறத்தில் அது ஒரு பிளாக் உண்டாக்குறதுனால கீழேருந்து தண்ணியும் உணவு சத்துக்களும் மேலே போகாது. அப்படி இருக்கிறதுனால தான் அந்த நோய் வந்து செடிகள் பாதிக்கப்பட்டு மஞ்சளாகி போய் காயுது. இதுதான் வாடல் நோயின்னு சொல்கிறோம். இந்த நோயும் வந்து நோய் கிருமி மண்ணில் தான் அதிகமாக உண்டு. பிசாரியம் அப்படிங்கிற ஒரு பூஞ்சானம், எப்படி செடிக்கு விதை இருக்கோ அதே மாதிரி இந்த பூஞ்சானங்களுக்கு வித்து உண்டு. அந்த வித்து வந்து உறங்கும் தன்மையில் இருக்கும். உறங்கும் தன்மைங்கும் போது சாதாரணமாக உறங்கும் தன்மை கிடையாது, ஒரு 7 வருஷம் 8 வருஷம் கூட அது மண்ணிலேயே உறங்குற தன்மையில் இருக்கும். அதுக்கு தேவையான பயிர் போடும்போது மட்டும் அது வந்து வளர்ச்சி அடைந்து அந்த பயிரை தாக்கக்கூடியது. உதாரணத்துக்கு கத்தரி, மிளகாய், பருத்தி இந்த மாதிரி எல்லா பயிர்களையும் இந்த நோய்க்குருவி தாக்கக்கூடியது. வாழையிலேயும் இந்த நோய் வரக்கூடியது. அதே பயிர்களை போட போட அந்த நோய் கிருமிகள் தாக்கிக்கிட்டே இருக்கும். அதனால் பயிர் சுழற்சிங்கிறது முக்கியமான ஒரு கட்டுப்பாடு. பயிர் சுழற்சி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி நோய்களை கட்டுப்படுத்த முடியும். அதை இந்த நோய் தாக்குதலுக்கு ஆகாத பயிர்களை பயிரலாம். உதாரணமாக எள் நெல் கூட போகலாம். தண்ணி அதிகமாக இருக்கும்போது இந்த கிருமிகள் அழிஞ்சிரும். அந்த மாதிரி பயிர் சுழற்சியை பயன்படுத்தும் போது நம்ம வந்து இந்த நோய் கிருமிகள்லேருந்து தடுக்கலாம். அப்போது இந்த நாற்றல்கள் நோய் மற்றும் இந்த வாடல் நோய் தான் ரொம்ப மிக முக்கியமான மண்ணின் வழியாக பரவக்கூடிய நோய்கள் மிளகாயில்லை.

இது போக வந்து பார்த்தீங்கன்னா இலை வழியாக பரவக்கூடிய நோய்கள் இருக்குது, இலை பரப்பில் தோன்றக்கூடிய நோய்கள். அதில் வந்து சாம்பல் நோய் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான நோய். அந்த சாம்பல் நோய் எப்படி இருக்குன்னா, இலையோட அடிப்பாகத்தில் ஒரு வெள்ளை நிறத்தில் பூஞ்சான துகள் மாதிரி இருக்கும். அந்த பூஞ்சான வளர்ச்சின்னு தான் சொல்ல முடியும், பூஞ்சானத்தோட உடல் வளர்ச்சி தான் அந்த வெள்ளை நிறத்தில் இருக்கும். அப்போ அடிப்பாகம் வெள்ளையாக இருக்கும்போது மேல் பாகம் ஃபுல்லாக மஞ்சளாயிரும். அப்போ இலையோட மேல் பாகத்தில் மஞ்சள் நிறம் அடைஞ்சிருக்கும். அதுவும் இந்த இலைகள் வலுவிழந்துடும். எப்போ இந்த சாம்பல் நோய் வருதோ அப்போ இலைக்கு ஸ்ட்ரென்த்தே இருக்காது. அப்படி இருக்கிறதுனால என்னாகும், ஒவ்வொரு இலையாக விழ ஆரம்பிச்சிடும். அந்த செடியை போய் தொட்டால் கூட உடனே அந்த பாதிக்கப்பட்ட இலைகள் எல்லாம் விழுந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், இந்த செடிக்கு அந்த பச்சைய தன்மை இல்லை, எல்லா இலையும் போயிடுது. அப்போ வந்து மகசூல் பாதிப்பு ரொம்ப அதிகமாக வரும். இந்த மாதிரி செடிகளில் வந்து இந்த பூவோட வளர்ச்சி, காய் பிடிக்கிற தன்மை எல்லாமே குறைந்து காணப்படும். அப்போ வெகுவாக மகசூல் வந்து பாதிப்பு இருக்கும். அப்போ இந்த நோய்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் இதுவும் வந்து அதே மாதிரி தான். விதை நேரத்துக்கு முக்கியம் பேசிலஸ் பயன்படுத்துகிற, முன்னாடி சூடோமோனாஸ் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம், இப்போ இந்த சூடோமோனாஸ்க்கு மாற்று உயிர் மருந்தாக பேசிலஸை தான் நாங்கள் சொல்கிறோம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை இப்போ சூடோமோனாஸ் இல்லாமல் பேசிலஸ் சப்டிலிஸ் அப்படிங்கிற ஒரு உயிர் மருந்தை வந்து உற்பத்தி பண்ணிக்கிறோம். இது திரவ வடிலையும் கிடைக்குது, பவுடராகவும் கிடைக்குது. அந்த பவுடராக கிடைக்கும் போது அந்த ஒரு கிலோ விதைக்கு 10 கிராம், அதே சமயத்தில் திரவமாக கிடைச்சா 5 மில்லி 1 லிட்டருக்கு, இப்படி போட்டு நம்ம வந்து மருந்து தெளிச்சிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். இதை வந்து நம்ம கடைசி உழவப்போ அடியுரமாக போடுற மாதிரி ஒரு ஹெக்டருக்கு 2.5 கிலோ ட்ரைகோடர்மா விருடி அல்லது 2.5 கிலோ இந்த பேசிலஸ் வந்து பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்தும் போது என்னாகும், இந்த மண்ணில் அதோட உற்பத்தி திறன் அதிகமாகி அதிகமாக இது பெருக பெருக இது வந்து அந்த நோய் கிருமிகளோட போட்டிக்கிட்டு அதை அழிக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. இப்போ நோய் கிருமிகள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், இது பெருகிட்டே இருக்கும். அதனால் இது இந்த பருவத்தில் போடும்போது அடுத்த பருவத்துக்கும் பயன்படக்கூடியது. அதனால் இப்போ ரசாயன மருந்துகள் பயன்படுத்தினோன்னா அந்த சீசனுக்கு மட்டும்தான் நம்ம கட்டுப்பாடு உண்டு. ஆனால் இந்த இயற்கை மருந்துகளை, அதாவது இந்த உயிர் மருந்துகளை பயன்படுத்தும் போது அது நின்று பயன் தரக்கூடியதாக இருக்குது, தொடர்ந்து பயனடையும். அதனால் அந்த மண்ணில் நம்ம வந்து இயற்கை மருந்துகளை பயன்படுத்தும் போது மண்ணோட வளம் பாதுகாக்கப்படுது. மண்ணில் வந்து எந்த நச்சுத்தன்மையும் இல்லாமல் மண் சிறப்பாக நல்ல வளம் நிறைந்ததாக இருக்கும். இதில் அடுத்த எந்த பயிர் போடும்போது அதுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இதுதான் நம்ம இந்த வாடல் நோயை வந்து எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறது. அதுமாதிரி வாடல் நோய் வந்துருச்சு அப்படின்னா அந்த மாதிரி நேரங்களில் கார்பன் டஸ்டிங்கிற ஒரு மருந்து இருக்குது, அந்த மருந்தை 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் வீதம் கலந்து வேர் நனையும்படி ஊற்றினா அந்த வாடல் நோயை கட்டுப்படுத்தலாம். ஆனால் நாற்றுள்ள நோய் கட்டாயம் காப்பர் ஆக்சைடு தான் பயன்படுத்தணும். வாடல் நோய்க்கு வந்து கார்பன் டஸ்டிங்கிற மருந்து தான் பயன்படுத்தணும். இதுதான் வந்து முக்கியமாக வந்து காணப்படுகிற நோய். அடுத்து வந்து இந்த சாம்பல் நோய் பற்றி சொல்லிட்டு இருந்தேன். இப்போ சாம்பல் நோயில் அந்த இலைப்பரப்புக்கு மேலே வந்து அந்த மஞ்சளாகி விழுந்துருது. அப்போ செடிகளோட பாதிப்பு அதிகமாகிடுது, மகசூல் வந்து இழப்பு அதிகமாகிடுது. இந்த சாம்பல் நோயை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன மருந்து பயன்படுத்தணும் அப்படின்னா கந்தகம், அதாவது நனையும் கந்தகம் சொல்லுவோம். நனையும் கந்தகம் தான் சாம்பல் நோய்க்கு எல்லா பயிருக்கும் பயன்படுத்தக்கூடியது. அது வந்து 0.2%, அதாவது 2 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம். இதுக்கும் அதே மாதிரி ஒட்டும் திரவம் வந்து நம்ம கட்டாயம் பயன்படுத்தும். எந்த மருந்தையுமே பயிர்களுக்கு தெளிக்கும் போது ஒட்டும் திரவம் பயன்படுத்த ரொம்ப சிறந்தது. 1 லிட்டர் தண்ணிக்கு கட்டாயம் 1 மில்லி அல்லது 1 கிராம் சோப்பு அல்லது சோப்பு ஆயில் பயன்படுத்தணும். அது பயன்படுத்தும் போது என்னாகும், அந்த மருந்துகள் வந்து அந்த இலைப்பரப்பில் நன்றாக படிந்து கொள்ளும். அதனால் வந்து அது சீக்கிரத்தில் ஒரு சின்ன மழை வந்தால் கூட கரைந்து போகாமல் இருக்கக்கூடியது. ஊடுருவி பாயக்கூடிய நல்ல செடிகளுக்குள்ளே சீக்கிரத்தில் போகக்கூடிய தன்மை இருக்குது. அப்போ இந்த சாம்பல் நோய்க்கு நனையும் கந்தகத்தை பயன்படுத்த வேண்டும். இதுதான் பூஞ்சான நோய்களை மிக அதிகமான இது ஒன்று. இது போக வந்து வேறு நோய்கள்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக மிளகாயில் காணப்படக்கூடிய பழ அழுகல் நோய், அதாவது ஆந்த்ராக்னோஸ் அப்படின்னு பழங்களில் சொல்லுவாங்க, பழப்பயிர்கள்லாம் அதுக்கு பேர் ஆந்த்ராக்னோஸ். இந்த மிளகாயில் மட்டும் அது பழ நோய்ன்னு சொல்லுவாங்க, மிளகாய் பழ அழுகல் நோய் அல்லது நுனிக்கருகல் நோய். இது வந்து எப்படின்னா, காற்று மூலமும் பரவக்கூடியது, மண் மூலமும் பரவக்கூடியது, விதை மூலமும், 3 விதங்களில் பரவக்கூடியது. அப்போ அதோட கட்டுப்பாடு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். செடியோட நுனியில் பாதிப்பு ஏற்பட்டு அந்த நுனியிலேருந்து கீழே நோக்கி கருகிட்டே வரும். அப்படி கருக கருக செடியோட நுனிப்பகுதியிலேருந்து கீழ் வர கருகல் இருக்கும். அப்படி ஒவ்வொரு இலைகளும் பாதிக்கப்படும். இதுதான் நுனிக்கருகல் நோய். அடுத்து வந்து பழ அழுகல் நோய்ங்கும்போது நல்ல முத்தின காய்களை தான் அது பாதிக்கக்கூடியது. இளங்காய்கள் பாதிக்கப்படாது. நல்ல மிளகாய் முத்தி இருக்கிற நேரங்களில் இதே கிருமி தான், நுனிக்கருகல் உண்டாக்கக்கூடிய அதே கூஞ்சானந்தான் அந்த பழத்தில் அழுகல் நோய் உண்டாக்கக்கூடியது. அது வந்து என்னாகுனா, முத ஒரு குழி மாதிரி ஒரு கரும்புள்ளி மாதிரி இருக்கும், முத சின்னதாக இருக்கும். அதுக்கப்புறம் அது பெருசாகி உள்நோக்கி குழி மாதிரி காணப்படும். அப்புறம் நல்லா பெரிய இருக்கும், நீள வாட்டத்தில் அதோட வளர்ச்சி இருக்கும். அப்போ அது அதிகமான ஏரியாவை கவர் பண்ணுறதுனால பழத்தோட பாதி தன்மை எல்லாத்தையும்

இழந்துடும். பழம் வந்து நார்மலாக இருக்கிற அந்த காட்டம் வந்து இருக்காது, அதாவது காரத்தன்மை இழந்துடும். கொஞ்ச நாள் ஆக அந்த கருப்பு நிறமடைந்த அந்த குழிகள் வெள்ளை நிறமடைந்து வைக்கோல் மாதிரி அந்த கலரில் ஆயிரும். அப்போ வந்து அதில் காரத்தன்மையும் இருக்காது. அதனால் மிளகாயோட மகசூலும் போதும் அதோட தரமும் போதும், ரெண்டுமே பாதிக்கப்படக்கூடியது இந்த நோயினால். இந்த பழ அழுகல் நோய் வந்து காற்று மூலமாகவும் பரவுவது, மண் மூலமும் பரவுவது, விதை மூலமும் பரவுறதுனால விதை நேர்த்தி அவசியம். அந்த மாதிரி மண்ணில் அந்த மருந்து கார்பன் டைசிங்கிற மருந்தை மண்ணில் இடணும், அல்லது வந்து இந்த உயிர் மருந்துகளை மண்ணில் இடணும். அதுக்கு அடுத்து வந்து மருந்துகளை தெளிக்கலாம். தெளிக்கும் போது இதே மாதிரி குளோல தெலோனில் அப்படிங்கிற மருந்து 2 கிராம் 1 லிட்டருக்கு பயன்படுத்தலாம், அல்லது கார்பன் டைசிங்கிற மருந்து 1 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு பயன்படுத்தலாம். இது போக அந்த பேசிலஸ் அப்டிலிஸ் அப்படிங்கிற உயிர் மருந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 5 மில்லி பயன்படுத்தலாம். இப்போ இதெல்லாம் வந்து ஒருங்கிணைந்த முறையில் நம்ம பயன்படுத்தும் போது இந்த நோயின்ற தாக்குதலை வந்து நம்ம தடுக்கலாம். இது போக பாக்டீரிய இலைக்கறுகள்னு ஒரு நோய் இருக்குது. அந்த பாக்டீரிய இலைக்கறுகள் எப்படி இருக்குன்னா, இலையில் பழுப்பு நிறத்தில் புள்ளி இருக்கும், அதை சுற்றி ஒரு மஞ்சள் நிற வளையம் மாதிரி இருக்கும். அதாவது பார்க்குறதுக்கு நல்ல மினுமினு தன்மை இருக்கும். அந்த மினுமினுப்பு தன்மை அதுதான் வந்து பாக்டீரியா அப்படிங்கிறத காட்டக்கூடியது. இது அதே மாதிரி காய்களையும் பாதிக்கக்கூடியது. காய்களில் ஒரு சொறி நோய் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உண்டாக்கக்கூடியது. முக்கியமாக எலுமிச்சையில் காணப்படுகிற அந்த சொறி நோய் மாதிரி ஒரு தன்மையை இந்த மிளகாயிலையும் காணப்படும். அது தொட்டு பார்க்கும்போது சொர சொரான்னு இருக்கும் ரொம்ப கைக்கு. அதேமாதிரி அந்த இடம் வெடிப்பாக இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து பாக்டீரியா. அந்த பாக்டீரியா வந்து சீக்கிரத்தில் தொடுதல் முறையில் பரவக்கூடியது. ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடி தொடும்போதோ இல்லை வேலை செய்கிறவங்க உள்ளே நுழையும் போது கூட அந்த பாக்டீரியா கிருமிகள் வந்து பரவக்கூடியது. இப்போ இதுக்கு வந்து பாக்டீரியாவை தடுக்கக்கூடிய ஆன்டிபயாட்டிக், நம்ம சாப்பிட்ற மாதிரி அதை ஆன்டிபயாட்டிக் தான் அது கொடுக்கணும். அந்த ஸ்ட்ரெப்டோஸ் மைசின் அப்படிங்கிற ஆன்டிபயாட்டிக் கொடுக்கலாம், 300 மில்லிகிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு. ரொம்ப அளவு குறைச்சி தான் கொடுக்கணும். அது கூட வேணால் காப்பர் ஆக்சைடோடு கொஞ்சம் கலந்துக்கலாம், 1 கிராம் அளவு கலந்துக்கலாம், கலந்து வந்து தெளிக்கலாம். இது வந்து பாக்டீரிய இலைக்கறுகள் நோயை தடுக்கக்கூடியது. அதேமாதிரி பாக்டீரியல் அந்த தொறி நோயும் தடுக்கக்கூடியது. இது போக வந்து நச்சுயிரி நோய்கள் நிறையா இருக்குது. மிளகாயில் பார்த்தீங்கன்னா நச்சுயிரி நோய்கள் தான் நிறையா. நச்சுயிரி நோய்களை முக்கியமாக பார்த்தீங்கன்னா இலை சுருட்டு நோயின்னு ஒன்று முக்கியமானது. அதாவது இது வந்து ஒரு வைரஸ் அப்படிங்கிற ஒரு நச்சுயிரியால் உண்டாகக்கூடியது. இப்போ பார்த்தா இலையெல்லாம் மேலே நோக்கி சுருண்டு சுருண்டு இருக்கும். அது அது பார்க்க போனால் ஒரு படகு மாதிரி, இலையோட ஓரெல்லாம் சுருண்டு பார்க்குறக்கு ஒரு படகு ஷேப்பில் தெரியும். அது படகு எப்படி இருக்குமோ அதை மாதிரி அந்த இலைகள் சுருண்டு காணப்படும். இது காரணம் என்னென்னா, அந்த தத்து பூச்சிகள், சார் உரியிற பூச்சிகள் அதை வந்து சாரை உரியும் போது அந்த இலை சுருக்கமாகி மேல் நோக்கி மடிஞ்சு காணப்படும். இது முக்கியமாக வந்து இந்த வைரஸை பரப்புறது இந்த சார் உறிஞ்சிற பூச்சிகள், அதாவது வெள்ளை ஈக்கள் தான் இதை வந்து பரப்பக்கூடிய தன்மை உள்ளது. வைரஸ் நச்சுயிரியை கட்டுப்படுத்துறதுக்கு மருந்துகளே கிடையாது, ஆனால் பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு மருந்துகள் இருக்குது. அதனால் பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு பூச்சி மருந்துகளை பயன்படுத்தலாம். இதுக்கு முக்கியமாக இம்யூனோகுளோபுரின்ங்கிற மருந்து ஒரு 10 லிட்டர் டேங்குக்கு 3 மில்லி போடலாம். இதுவும் வந்து ஒரு வீரிய மிகுந்த மருந்து. அதனால் 10 லிட்டர் டேங்குக்கே 3 மில்லி மருந்து தான். அதுக்கு மேலே போட்டால் வந்து செடியை பாதிக்கக்கூடியது. போட்டு வந்து தெளிச்சேன்னா இதை கட்டுப்படுத்தலாம். 15 நாள் கழித்து இன்னொரு மாற்று மருந்தாக சைமாக்சனில் அந்த மாதிரி மருந்துகளுக்கு போகலாம். இந்த மருந்துகளை பயன்படுத்தும் போது நம்ம வந்து பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். அது போக வந்து நோய் தாக்கிய செடிகளை உடனே வந்து எடுத்து அழிக்கணும். அப்படி இல்லாமல் நம்ம அதில் விட்டோம்னா கண்டிப்பாக அந்த பூச்சிகளை நோயுற்ற செடிகளில் இருந்து சாரை எடுத்துட்டு அடுத்து நோய் தாக்காத செடிகளுக்கு போகும்போது இதிலிருந்து எடுத்த நச்சுயிரியை கொண்டு அடுத்து நோய் தாக்காத செடிகள் மேலே விடும்போது அதுலேயும் வந்து நச்சுயிரி பரவறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது போக மொசைக் அப்படிங்கிற ஒரு நோய் இருக்குது. அது வந்து அசுவினிங்கிற பூச்சியால் பரவக்கூடியது. அதுவும் வந்து இலைகள் மஞ்சள் தேமல் மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல மஞ்சளாக இருக்கும், ஒரு இடத்துல பச்சையாக இருக்கும். இலைகளோட சைஸ் எல்லாம் குறைஞ்சிரும், எண்ணிக்கை குறைஞ்சிரும். அதே மாதிரி இந்த மாதிரி வைரஸ் நச்சுயிர் வந்த நோய்கள் எதுவுமே சரியாக பூக்காது, பூத்தாலும் காய்க்காது. அந்த காய்கள் வந்து முரண் பிடிச்ச மாதிரி, அதாவது இயற்கையான உருவத்தில் இருக்காது, அதில் உருவங்கள் மாறி காணப்படும். இதுதான் அந்த வைரஸ் நச்சுயிரி பாதிக்கப்பட்ட செடிகளோட அறிகுறி. இப்போ இதில் எல்லாத்துக்குமே முக்கியமாக வந்து பார்க்க போனால் எதுக்கு பூச்சிகள் வருதோ கண்டிப்பாக பூச்சி மருந்து அடிக்கணும். இப்போ இந்த அசுவினிக்கு வந்து நம்ம என்ன அடிக்கலாம்னா டைமீத்தேட் அப்படிங்கிற மருந்து எடுக்கலாம். டைமீத்தேட் அப்படிங்கிற மருந்து வந்து 3 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு அப்படி போட்டு அடிக்கலாம். ஆனால் வந்து வெள்ளை ஈக்கள் கண்டிப்பாக இம்யூனோகுளோபுரேட் மட்டும்தான் கொடுக்கணும். இப்படி வந்து அந்தந்த பூச்சிகளுக்கு தக்க மருந்துகளை கொடுத்தா தான் இந்த நோயிலேருந்து நம்ம பாதுகாக்கலாம். இது போக வந்து இன்னும் நிறையா வைரஸ் நச்சுயிரிகள் நிறையா நோய் இருக்குது. நிறைய நோய்களை சொல்லும்போது விவசாயிகளுக்கு ஒரு பயம் வந்துடக்கூடாது. அதனால தான் முக்கியமான நோய்களை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இலை சுருட்டு நோய், அப்புறம் மொசைக் நோய், இதெல்லாம் வந்து வரக்கூடிய நச்சுயிரி நோய்கள். ஆக இப்படிப்பட்ட நோய்களை வந்து நம்ம என்ன செய்யணும், வராமல் தடுக்கணும் அப்படின்னா அதை வந்து ஒரு ஒருங்கிணைந்த முறையில் நம்ம வந்து கொண்டு போகணும். ஆரம்பத்திலே நல்ல விதைகளை தேர்வு செய்யணும். கண்டிப்பாக விதை நேர்த்தி செய்யணும். விதை நேர்த்தி செய்வதற்கு கேப்டான் திரம் அல்லது கார்பன் டைசிங்கிற பூஞ்சாண்ட கொல்லிகளை பயன்படுத்தலாம், அல்லது மாற்று மருந்தாக உயிர் மருந்தான ட்ரைகோடர்மா விருடி 1 கிலோ விதைக்கு 4 கிராம், அல்லது பேசிலஸ் அப்டிலிஸ் 1 கிலோ விதைக்கு 10 கிராம் விதம் வந்து பயன்படுத்தலாம். அது போக வந்து இந்த மாதிரி உயிர் மருந்துகளை மண்ணில் இடலாம். கடைசி உழவப்போ

0: ஒரு ஹெக்டேருக்கு 2.5 கிலோ வீதம் ஒன்று ட்ரைக்கோடமா விரடி பயன்படுத்தலாம் அல்லது பேசிலஸ் அபிலஸை பயன்படுத்தலாம். இதெல்லாம் போடும்போது இந்த உயிர் மருந்துகளில் உள்ள உயிர்கள் பெருகி மண்ணில் நல்லா இருந்து வேலை செய்யக்கூடியது, அதாவது நின்று வேலை செய்யக்கூடியது. மருந்தெல்லாம் தெளித்தோம்னா உங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு தான் அதோடய எஃபெக்ட் இருக்கும், அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப தெளிக்க வேண்டியது இருக்கும். ஆனால் வந்து இது வந்து போட்டோன்னா ஒரு பருவத்தில் போடும்போது நல்லா பெருகி அது வந்து மண்ணிலே இருக்கக்கூடியது, மண்ணில் உள்ள இயற்கை வளத்தை எடுத்து உதாரணமாக நம்ம நல்லா மக்கிய தொழுவுரெல்லாம் போடும்போது அதுலேருந்து சத்துக்களை எடுத்து இது பெருகக்கூடிய தன்மை உள்ளது, அதனால் இதை பயன்படுத்தலாம். ஆக மொத்தம் ஒருங்கிணைந்த முறையில் நம்ம வந்து பயன்படுத்தும் போது மிக தெளிவாக வந்து நம்ம நோய்களை வந்து கட்டுப்பாடு செய்யலாம், அதனால் மகசூல் இழப்பு வந்து பெருமளவில் குறைக்க முடியும், நல்ல அறுவடை எடுக்க முடியும், அதுபோக சந்தைப்படுத்தலாம் நல்லா. இந்த மிளகாயில் இன்னொன்று முக்கியமான சேமிப்பில் வரக்கூடிய நோயின்னு சொன்னால் நம்ம சமையல் அறையிலே பார்ப்போம், மிளகாய் உடைக்கும் போது உள்ளேருந்து கருமையான பூஞ்சான வித்துகள் நிறைய பறக்கும். இந்த பூஞ்சான வித்துகள் வந்து காரணம் ஆஸ்பர்ஜில்லஸ் அப்படிங்கிற ஒரு பூஞ்சானம், இது வந்து சரியாக சேமிப்பு பண்ணாதனால ஈரத்தன்மையோடு காற்றோட்டம் இல்லாத இடத்துல சேமிக்கும் போது இந்த பூஞ்சானங்கள் அதிகமாக கிடைக்குது, அதுக்கு வரக்கூடிய சூழல்கள் நிறைய இருக்குது. இப்போ நம்ம சமையலறையிலே நம்ம வந்து ஒரு ஈரப்பதமான ஏரியாவில் வச்சுட்டோம்னா கட்டாயம் இந்த நோய்க்கிருமிகள் வந்துக்கிட்டே இருக்கும். இதையும் வந்து நம்ம தடுக்கணும், அந்த வயல்லே நம்ம வந்து மருந்துகளை தெளித்து தான் தடுக்கணும். அதே மாதிரி சேமிப்பு கிடங்கில் சரியான முறையில் சேமித்து வைத்தால் இந்த நோயை நம்ம தடுக்கலாம். ஒட்டுமொத்த மேலாண்மை தான் மிக முக்கியமானது. எப்பவுமே பயிர் சுழற்சி முக்கியம், அப்புறம் வந்து விதை நேர்த்தி, இந்த மாதிரி வரும் மருந்து தெளித்தல், உயிர் மருந்துகளை பயன்படுத்துதல், இதையெல்லாம் கலந்து நம்ம செய்யும்போது ஒரு சீரான சூழலை உருவாகி விவசாயிகள் வந்து நல்ல பலன் பெற முடியும். அதனால் இந்த தகவல்களை விவசாயிகள் பயன்படுத்த முடியாத வேண்டிக் கொள்கிறேன். உங்களுக்கு சந்தேகங்கள் அல்லது வேறு ஏதாவது தேவைப்படுமானால் நீங்கள் பயிர் நோயில் துறை, கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தோடு தொடர்பு கொண்டு உங்களது சந்தேகங்களை தீர்த்து கொள்ள முடிய வேண்டிக் கேட்டுக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை மிளகாயினை தாக்கும் நோய்களும் அதற்கான

0: இந்த பயிர் நோயில் துறை, கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தோடு தொடர்பு கொண்டு உங்களது சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ள முடிய வேண்டிக் கேட்டுக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை மிளகாயினை தாக்கும் நோய்களும் அதற்கான மேலாண்மை முறைகளும் உரையினை கேட்டீர்கள். வழங்கியவர் கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் ஜே. ஷீலா அவர்கள்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டத்திற்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வளர்ச்சியின் வேகத்தை விரைவுபடுத்தவும் இது உதவியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளுக்கும் மேலாக தேசிய ஜனநாயக கூட்டணி நிலையான ஆட்சியை வழங்கி வருவதோடு மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை உறுதி செய்துள்ளதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றுவோம் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். நாட்டின் பிரதமராக 4,399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி சாதனை படைத்ததற்காக வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதேபோல் தமக்கு வாழ்த்து தெரிவித்த குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுக்கும் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனுக்கும் பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனையும் திரு விஜய் சந்தித்து பேசினார். பின்னர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியாகாந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆகியோரையும் முதலமைச்சர் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். நிதி ஆயோக் ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் தில்லி சென்றுள்ளார். இக்கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் வழங்கும் ஒளிபரப்பு சேவையிலிருந்து 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மின்வெட்டினால் பொதுமக்கள் படும் அவதி, தொடரும் பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்ட செய்திகளை ஒளிபரப்பியதால் தமிழக அரசு இந்த 3 சேனல்களை முடக்கியுள்ளதாக குறை கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் 4வது தூணான ஊடகங்கள்தான் அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதிலும் மக்களின் அன்றாட பிரச்சினைகளை அரசுக்கு எடுத்துச் சொல்வதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களின் குரல் வலையை நெரிப்பதன் மூலம் ஆட்சியின் அவலங்கள் மக்களிடம் சென்றடையாமல் தடுத்திட முடியும் என்று தவேக அரசு எண்ணுவதாகவும் அவர் கூறியுள்ளார். தவேக அரசின் இந்த நடவடிக்கை பத்திரிகை சுதந்திரத்திற்கு எதிரானது என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களின் குரல் வலையை நெரிக்கும் வகையில் தவேக அரசு செயல்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இதுதொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தவேக அரசுக்கு எதிரான செய்திகளை ஒளிபரப்பியதற்காக 3 செய்தி சேனல்கள் அரசு கேபிளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்த நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அந்த சேனல்களின் ஒளிபரப்பு தொடர தவேக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுகவும் தவேக அரசின் இந்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. 3 செய்தி சேனல்கள் அரசு கேபிளில் முடக்கப்பட்டதற்கு தொழில்நுட்ப கோளாறுதான் காரணம் என்று கூறுவது ஏற்க முடியாது என்று அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் தடையின்றி மும்முனை மின்சாரம் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி டெல்டா மாவட்டங்களில் பயிரிடப்பட்டிருக்கும் குறுவை பருவ நெற்பயிர்கள் போதிய அளவு தண்ணீர் இன்றி கருக தொடங்கியுள்ளதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு ஒரு நாளைக்கு குறைந்தது 18 மணி நேரமாவது தடையற்ற மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் என்றும், குறுவை தொகுப்புடன் 5,000 ரூபாய் இடுபொருள் மானியம் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னித் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் பர்னித் கவுர் 143-142 என்ற புள்ளிக்கணக்கில் அமெரிக்காவின் சிட்னி சலன்வர்ஜரை வென்றார். குஷால் தலால் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ரிஷப் யாதவை வென்றார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாக்ரேப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா, மானவ் தாக்கர் இணை பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை போலந்தின் மரேக் படோஸ்கி, சுசன்னா வெயில்லாக்ஸ் இணையை வென்றது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் 8:05. ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் நாம் இணைஞ்சிருக்கிறோம். குக்கு நேர்விருப்பு பாடல்கள் நிகழ்ச்சிக்கு வந்தாச்சுங்க. இந்த நிகழ்ச்சியில் நம்ம நேர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு வேணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அந்த வாட்ஸ்அப்பில் இதில் நீங்கள் குறுஞ்செய்தி மூலமாகவும் அனுப்பலாம். வாட்ஸ்அப்பில் டைப் செஞ்சோம், யார் யார் பேர்லாம் வாசிக்கப்படணும், யார் என்ன பாட்டு எந்த ஊர்லேருந்து அப்படிங்கிறத சொல்லுங்கள். இல்லைனா 10 வினாடிகளுக்கு உட்பட்டு குரல் பதிவு கூட நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. எந்த நம்பருக்கு அப்படின்னு கேட்குறீங்க? 94 43 36 07 94 இந்த நம்பர் இருக்கிறாங்க. சரி வாங்க, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் மொதல் பாட்டு யார் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். கீழச்சுரண்டை, செல்வராஜ், பிரம்மசக்தி இவங்களுக்காக தினம்தோறும் அப்படிங்கிற படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்போமா?

0: குக்கும் நேர்வரப்பு பாடல்கள் நிகழ்ச்சிக்கு நீங்கள் டைப் செஞ்சும் அனுப்பலாம், இல்லைன்னா குரல் பதிவு அனுப்பலாம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அடுத்ததாக நம்ம நேர் ஒருத்தங்க அனுப்பியிருக்காங்க. யார் பேசுகிறாங்க, என்ன பாட்டு அவங்களோடதுன்னு கேட்போமா.
1: இரவு வணக்கம் சார், திருநெல்வேலி டவுன்லேருந்து வள்ளிராஜ் பேச, பாண்டிய நாட்டு தங்கம் மூவிலேருந்து ஏழேலங்குயிலே சாங்.
0: ஓகே, அவங்க வேர்பி கேட்ட பாடல் நம்ம கொடுத்துடலாம். நேர்களே உங்களோட பாடலும் இடம்பெறணுமா, நீங்கள் இப்போவே வந்து மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைன்னா குரல் பதிவு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. 9444336074 9434 3674 என்ற எண்ணுக்கு தான்.

8:15 ஆகுது, இணைஞ்சிருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். ஏ ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு ஒருத்தர் பாட்டு கேட்டிருக்காரு, நாகராஜன் திருநெல்வேலி டவுன்லேருந்து. அவருக்காக பாடல் நம்ம கேட்கலாமா? உன்னை நான் சந்தித்தேன் திரைப்படத்திலிருந்து. உங்களோட பாடலும் கேட்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இப்போவே நீங்கள் வந்து குறுஞ்செய்தி மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில், இல்லைனா குரல் பதிவு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. 94 43 36 07 94 அப்படிங்கிற இந்த எனக்கு தான்.

0: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: அட்டகாசமா நேர்களோட விருப்ப பாடல்கள் கேட்டுட்டே இருக்கிறோம். நாம குரல் பதிவு இல்லைன்னா மெசேஜ் கூட டைப் பண்ணி அனுப்புங்க. நீங்கள் 94 43 36 07 94 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு தான் வாங்க. அடுத்து யார் பேசுகிறாங்க குரல் பதிவில் நம்ம கூட பார்ப்போம்.
2: சார், எனக்கு நான் உயிரே படத்திலிருந்து பூங்காட்சியிலே வந்து பாட்டு வேணும். எனக்கு ஊர் வந்து அழகநேரி, என் பேர் வந்து பாஸ்கர்.
1: ஓகே பாஸ்கர், அழகநேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்காக பாடல் நம்ம கேட்போமா? பொன்னி மேனோன்னு சொன்னலத்தா பாடியிருக்காங்க. இசை புயல் இசையில் பாடல் இது வந்துட்டே இருக்குது.

வித்தியாசமாக இணைஞ்சிருக்கிறோம் குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியோட. உங்களோட பாட்டு கேட்கணுமா அனுப்புங்க. இப்போ மெசேஜ் இல்லைனா குரல் பதிவு 9443607 94 அப்படிங்கிற இந்த எனக்கு தான். ஜபா பார்கவி கேட்டிருக்காங்க பேட்டை காந்தி நகர்லேருந்து திருநெல்வேலியிலேருந்து. அவங்களுக்காக பாடல் இதை வந்துட்டு இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில், இசைஞானி இசையில்.

இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.

சிறப்பு நிகழ்ச்சியில் அடுத்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. யாருன்னு பார்த்தோன்னா கிருஷ்ணா ஹரிராம் அப்படின்னு பத்தல் மேடிலிருந்து, அவங்களுக்காக கிருஷ்ணா படத்துலேருந்து பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்கலாம் நம்ம.

0: 6 MHz. இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8648. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. 8:40 தாண்டும் போது இணைஞ்சிருக்கிறோம். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியோட தான். வாங்க அடுத்ததாக குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க. யார் என்ன பாட்டு கேட்குறாங்கன்னு கேட்போமா?
1: மேலப்பலத்திலேருந்து உசேன் பேசுகிறேன். எனக்கு மேட்டுக்குடி படத்துலேருந்து அன்புள்ள மன்னவனை சாங்.
0: ஓகே, பாடல் கொடுத்துடலாம் அவங்களோடது. நேரில் உங்களோட பாட்டும் கேட்கணுமா? இப்போவே நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க, இல்லைனா குரல் பதிவு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. 9443607794 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு தான். 94 43 36 07 94.

இது நம்ம நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சி குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கிறோம். அடுத்ததான் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஒரு தாயின் சபதம் படத்துல இருந்து பாட்டு வேணும் அப்படின்ட்டு ஸ்ரீதேவி பரமசிவானந்தம் ஆழ்வார்குறிச்சியிலிருந்து. நேர்களை உங்களோட பாடலும் கேட்கலாம். நீங்கள் வந்து குரல் பதிவு 10 பிராணிகளுக்குள்ளே ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க, இல்லைனா மெசேஜ் அனுப்புங்க. யார் யார் பேர்லாம் சொல்லணும், எந்த ஊரில் இருந்து, என்ன படம், என்ன பாட்டு அப்படிங்கிற விவரங்கள்லாம் 94 43 36 07 94 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு தான்.

0: குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு நம்ம கேட்போமா? சாமுண்டி படத்தில் இருந்து கேட்டிருக்காங்க. கோயம்புத்தூர் பிரபு சுடலை, தங்கலட்சுமி, மேல பாண்டவர் மங்கலம், ஆறுமுகசாமி இவங்க எல்லாருக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்கு.
1: மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கம்மா, வெள்ளக்கல்லு

0: அப்படிங்கிறது எப்படி இருக்கு சார்?
1: நமது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்துடைய சாதனை வந்து ரொம்ப பெரிய அளவில் விவசாயிகள் அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடை கோடியில் உள்ள விவசாயிகள் வரைக்குமே மத்திய அரசின் செயல் திட்டங்கள் வந்து சென்றடைஞ்சிருக்கு. இதற்கு உதாரணமாக அவர்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய பொருட்களை சந்தைப்படுத்துதல், நவீன கால வளர்ச்சிக்கு ஏற்ப அவங்களுடைய தொழில்நுட்ப மேம்பாடு, இது அனைத்திலையும் மிகப்பெரிய பங்கு வந்து மத்திய அரசு செலுத்திக்கிட்டு வராங்க. இதற்கு ஆதாரமாக நிறைய குறியீடுகள் இப்போ வந்து மத்திய அரசு சார்ந்த நிறுவனங்கள் மூலமாகவும் வெளியிடப்பட்டு உள்ளது. இதுவே இதற்கு ஒரு சான்றாக அமையும்.
0: விவசாயிகளுடைய வளர்ச்சிக்காக, வேளாண் துறை முன்னேற்றத்திற்காக அரசு வந்து பெரிய பங்காற்றி இருக்காங்க அப்படின்றத நீங்க சொல்றதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. அரசோட திட்டங்களை செயல்படுத்துறதுல வேளாண் அறிவியல் நிலையத்தோட முக்கிய பங்களிப்பு என்ன சார்? ஏன்னா நீங்க தான் முக்கியமான ஒரு பங்காற்றுறீங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். விவசாயிகளை நீங்க எப்படி அணுகுறீங்க சார்?
1: இந்திய அரசுடைய அமைச்சக பொறுப்பில் பார்த்தீங்கன்னா மேடம், வேளாண்மை அறிவியல் மையம் வந்து முக்கிய பங்காற்றுது. மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் வந்து நம்ம நாடு முழுக்க உள்ள அனைத்து மாவட்டங்கள்லையும் இந்த வேளாண்மை அறிவியல் மையத்தை நேரடியாக நிர்வகிச்சு வராங்க. இந்த வேளாண்மை அறிவியல் மையங்களின் மூலமாக விவசாயிகளுடைய அன்றாட அந்த பிரச்சனைகளை தீர்த்து அவர்களுடைய விற்பனை வாய்ப்புகள், சாகுபடி சம்பந்தமான சந்தேகங்கள், புதிய தொழில்நுட்பங்களை அவங்களுக்கு கொண்டு சேர்ப்பது, இப்படி பல கட்டத்தில் வந்து இந்த வேளாண்மை அறிவியல் மையம் வந்து பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதில் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம பாரத நாட்டில் சுமார் 731 வேளாண்மை அறிவியல் மையங்கள் ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் இந்த மத்திய அரசின் கீழ் இயங்கி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திர பிரதேசம் சேர்த்து இந்த ஒரு பகுதியில் 76 வேளாண்மை அறிவியல் மையங்கள் வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். எதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் அப்படின்னா, வேளாண்மையின் உற்பத்தி திறன், லாபம் மற்றும் நிலைத்தன்மையை மேம்படுத்துதல், அப்புறம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த வளர்ச்சியை வந்து விவசாயிகள் எடுத்த கொண்டு போகிறது தான் எங்களுடைய இலக்காக இருக்குது மேடம்.
0: இப்போ விவசாயிகளுக்கு நீங்கள் வழங்கக்கூடிய அறிவுரைகள், விவசாயி வந்து ஒரு பொருளை வந்து மகசூல் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கான அந்த முதல் கட்ட அறிவுரைகள் தொடங்கி உரங்கள் தொடங்கி என்னென்ன விஷயங்களை வந்து நீங்கள் அவங்களுக்கு சொல்கிறீங்க சார்?
1: குறிப்பாக இதற்கு உண்டான எங்களுடைய பணி செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்டது போல இதற்கு என்னென்ன ஒரு அளவீடு செஞ்சு அது எப்படி நாங்கள் செயல்முறைப்படுத்தணுன்றதை மத்திய அரசு எங்களுடைய நேரடி வழிகாட்டுதல் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வேளாண்மை அறிவியல் மையங்கள் மூலியமா பார்த்தீங்கன்னா, முதல்ல நாங்கள் செயல்படுத்துறது வந்து பண்ணை அளவிலான சோதனைகள். அதாவது பண்ணை அளவில் என்ன சோதனை நடத்துவோம்னா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஆன் ஃபார்ம் ட்ரையல்னு சொல்லுவாங்க. அதாவது பல்வேறு வேளாண் முறைகளின் கீழ் குறிப்பிட்ட இடங்களுக்கு ஏற்ற தொழில்நுட்பங்களை வந்து கண்டறிஞ்சு அதை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்காக இந்த பண்ணை அளவிலான சோதனைகளை வந்து செய்வோம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து முன்னணி கள விளக்கங்கள், அதாவது ஆங்கிலத்தில் ஃப்ரண்ட்லைன் டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். இப்போ நீங்கள் சராசரியாக இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்களில் இந்த வேளாண்மை அறிவியல் மையங்கள் மூலியமாக கிட்டத்தட்ட 34,432 சோதனைகள் வந்து நடத்தப்பட்டிருக்கு. அதே போல் 20,000 மேற்பட்ட தொழில்நுட்பங்களை வந்து நாங்கள் இந்த முன்னணி கள விளக்கங்கள் மூலியமாக வேளாண்மை மற்றும் அது சார்ந்த துறைகளில் என்னென்ன கிடைக்கக்கூடியதோ அந்த உற்பத்தி திறனை வெளிப்படுத்தும் வகையிலையும் விவசாய மக்களிடம் நாங்கள் கொண்டு சேர்த்துருக்கோம்.
0: அதாவது எந்த பகுதியில் எந்த பொருள் வந்து விளையும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த பகுதி விவசாயிகளுக்கான அறிவுரைகள் வந்து இந்த வேளாண் அறிவியல் மையங்கள் வாயிலாக வழங்கப்படுது அப்படின்றத நம்ம வந்து கண்கூடாக வந்து தெரிஞ்சுக்க முடியுது சார். விவசாயிகள் சந்திக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் அப்படின்றது என்ன, அதற்கான தீர்வுகளா நீங்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? எடுத்துக்காட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா தரமான விதைகள், தரமான உரங்கள், இந்த மாதிரி பொருட்கள் வந்து இந்த வேளாண் அறிவியல் மையங்கள் வாயிலா கொடுக்கப்படுதா, அதை பற்றி சொல்லுங்க சார்.
1: நான் சொன்னது போல ரெண்டு செயல்முறை விளக்கங்கள், அப்புறம் வந்து இந்த பண்ணை அளவிலான சோதனைகள் தவிர நாங்க வந்து இப்ப புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு சேர்ப்பதிலேயே நாங்க முக்கிய பங்கு ஆற்றி வரோம். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ பயிற்சிகள் தரும், அதில் வந்து விவசாயிகள், பண்ணை பெண்கள், அப்புறம் கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் விரிவாக்க பணியாளர்களுடைய திறன் மேம்பாட்டுக்காக தனியாக பயிற்சிகள் ஏற்பாடு பண்ணுறோம். விரிவாக்க செயல்பாடுகளில் வந்து விவசாயிகளையும் பங்கேற்க செய்கிறோம். இதை தவிர தரமான விதைகளுடைய உற்பத்தி செஞ்சு அதை வந்து விவசாயிகளிடமும் கொண்டு போய் சேர்க்குறோம். தரமான நடவு பொருட்கள் உற்பத்தி எப்படி பண்ணுறதுன்றதையும் அவங்களுக்கு ஆலோசனை வழங்கி நாங்கள் தொடர்ச்சியாக பயணிக்கிறோம். தரமான கால்நடை இனங்கள் மற்றும் மீன் குஞ்சுகள் உற்பத்திலையும் எங்களுடைய வேளாண்மை அறிவியல் பங்கம் வந்து நாங்கள் விவசாயிகளுக்கு கொண்டு சேர்க்கிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் சாதனைகளில் கிட்டத்தட்ட வேளாண் அறிவியல் நிலையங்கள் பார்த்தீங்கன்னா 60,000 மேற்பட்ட பயிற்சி திட்டங்களை நாங்கள் முடிச்சிருக்கிறோம். பயனாளிகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16,00,000 பேர் விவசாயிகள் வந்து இதன் மூலியமாக பயனடைஞ்சிருக்கிறாங்க. அதே போல தரமான விதை உற்பத்தி சொன்ன பாருங்க, அதில் பார்த்தீங்கன்னா 20,000 அதிகமான தரமான விதைகளை வந்து உற்பத்தி செஞ்சு விவசாயிகள்கிட்ட நாங்கள் வழங்கியிருக்கிறோம். தரமான நடவு பொருட்கள் உற்பத்திலையுமே கிட்டத்தட்ட ஒரு 350,00,000 தரமான நடவு பொருட்களை வந்து உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு கிடைக்கப்பெற்று நாங்கள் வழிவகை செஞ்சுருக்கிறோம். அதே போன்று கால்நடை சார்ந்த மீன் குஞ்சுகள் உற்பத்தி போன்ற தொழில்களிலையும் கிட்டத்தட்ட ஒரு 400,00,000 மீன் குஞ்சுகள் வந்து மற்றும் பசு மற்றும் செம்மறியாடு, வெள்ளாடு, எருமை

0: போன்ற இனப்பெருக்க காளைகளுக்கும் மேம்படுத்தப்பட்ட விவசாயிகளுக்கும் வந்து நாங்க வழங்கி இருக்கிறோம்.
1: நீங்க சொன்ன விஷயத்துல இருந்து தெளிவு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, முன்பெல்லாம் வந்து ஒரு விவசாயினா ஒரு விவசாயம் மட்டும்தான் செய்வாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்ற ஒரு சூழலை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. விவசாயி வந்து கால்நடை வளர்ப்போராகவும் இருக்கிறாரு, மீன் வளர்ப்போராகவும் இருக்கிறாரு. இப்படி இருக்கும்போது அவங்களுக்கான வருமானம் வந்து அதிக அளவுல கிடைக்குது அப்படிங்கிற ஒரு சூழலும் ஏற்படுது. கால்நடை வளர்ப்புக்காக விவசாயிகளுக்கு நீங்க என்ன மாதிரியான அறிவுரைகள் வழங்குறீங்க சார்?
0: முக்கியமா நகரமயமாக்கலால இளைஞர்கள்லாம் வந்து வேளாண்மை பற்றியோ இல்ல சிந்திக்கிறதோ இல்ல அவர்களுடைய தாய் தகப்பன் வந்து வேளாண்மையில ஈடுபட்டு இருந்தாலும் அவர்கள் வந்து கிராமங்களை விட்டு நகரங்களுக்கு வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இப்ப நம்ம மத்திய அரசுடைய முனைப்பால பாத்தீங்கன்னா ஆரியான ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது வேளாண்மையில் இளைஞர்களை ஈர்த்தல் மற்றும் தக்கவைத்தல். இப்ப இந்த திட்டத்தின் கீழ் இந்தியாவில உள்ள 731 மாவட்டங்களில் 97 மாவட்டங்கள் வரைக்கும் இதை நாங்கள் வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதை தவிர ஒருங்கிணைந்த பண்ணையம் மற்றும் வந்து காலநிலை மாற்றத்தை தாங்கும் வேளாண்மைக்கான தேசிய கண்டுபிடிப்புகள் போன்ற முயற்சிகளையும் நாங்கள் முன்னெடுத்து வரோம். இயற்கை வேளாண்மை சம்பந்தமாகவும் இந்த வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலியமாக நாங்கள் ஈடுபடுத்தி கொண்டு வரோம்.
1: இயற்கை வேளாண்மை செய்யணும் அப்படிங்கறது வந்து பிரதமரும் வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருக்காங்க, மத்திய வேளாண் அமைச்சரும் சொல்லிட்டே தான் இருக்காங்க. இயற்கையான உரங்கள் பயன்படுத்தப்படும் போது அதுல இருந்து கிடைக்கக்கூடிய மகசூல் வந்து உடலுக்கு வந்து தீங்கு விளைவிக்காத மகசூலா இருக்கும் அப்படின்றத அவங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. நிறைய பேர் இப்ப இயற்கை விவசாயத்திற்கு மாறி இருக்கிறது, நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லாம சார்?
0: கண்டிப்பாங்க மேடம், மத்திய அரசின் திட்டத்திற்கு மேரா கௌரவ் மேரா கான் இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா மை வில்லேஜ் மை பிரைட் என சொல்லக்கூடிய என் கிராமம் என் பெருமை ஒருங்கிணைந்த பண்ணை முறையில வந்து அனைவரும் ஈடுபடணும்ன்றதை ஊக்குவிச்சு கிட்டத்தட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் மொத்தம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 25,000 பங்கேற்பு செயல் விளக்கங்கள் வந்து நடத்தப்பட்டிருக்கு. இதனால 100,000 பண்ணை குடும்பங்கள் இதன் மூலம் பயனடைந்துள்ளாங்க. ஒரு ஒரு கட்டத்திலையும் பாத்தீங்கன்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் வந்து நேரடியா ஈடுபடுறதால கிராம சூழல்ல அனைவரும் வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணை முறைக்கு மாறுறதுக்கும் விவசாயம் சார்ந்த தொழில ஈடுபடுறதுக்கும் ரொம்ப முனைப்ப காட்டுறாங்க.
1: நிச்சயமா சார், ஒருங்கிணைந்த பண்ணையை பத்தி ரொம்ப சிறப்பா வந்து நிறைய விளக்கங்களை சொன்னீங்க சார். ஒருங்கிணைந்த பண்ணையத்தினுடைய இன்னொரு அம்சமா வந்து கால்நடை வளர்ப்பை வந்து பார்க்கிறோம். ஏற்கனவே வந்து விவசாயிகளுக்கு வந்து பருவநிலை குறித்த முன்னெச்சரிக்கை இல்லாம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. சிறுதானியங்கள் குறித்த அந்த பயன்பாடு பற்றி அவங்களுக்கு எந்த அளவுக்கு சொல்லியிருக்கீங்க சார்? கால்நடை வளர்ப்பு மற்றும் சிறுதானியத்தினுடைய பயன்பாடு இப்ப அதிகரிச்சிருக்கு அப்படின்னும் போது அதற்கான ஒரு விஷயங்கள்ல ஆர்வம் காட்டுறாங்களா விவசாயிகள்?
0: இப்ப வந்து இயற்கை வேளாண்மையை சார்ந்த அப்புறம் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் ஈடுபடுறாங்களோ இப்ப வந்து மக்களிடையே வந்து ரொம்ப அவங்களுடைய சுகாதாரம் அவங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றின மிகப்பெரிய விழிப்புணர்வு வந்திருக்கு. சிறுதானியத்தை நோக்கி இந்த உணவு பழக்க வழக்கங்களை நோக்கி வந்து மக்கள் வந்து மாறி வர்றதால இப்ப வேளாண்மை அறிவியல் நிலையங்கள்ல குறிப்பாக மனையியல் சார்ந்த பயிற்சிகள் வர்றப்ப சிறுதானியத்தை எப்படி வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களா மாத்தலாம், அதன் மூலியமா உடல்நிலையை பராமரிக்கிறது எப்படின்னு அதை கண்டறிஞ்சு நிறைய பேர் அதுல முக்கியமா மகளிர்கள் வந்து பெரிய அளவுல வந்து ஈடுபட்டு தொழில் முனைவோரா மாறி வெற்றிகரமா செயல்படுத்திட்டு வராங்க மேடம்.
1: மகளிரை வந்து ஒரு தொழில் முனைவோரா ஆக்குறதுக்கான பயிற்சிகள் வேளாண் அறிவியல் நிலையத்துல வந்து வழங்கப்படுது அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வந்து சொல்லியிருக்கீங்க, நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும். இப்ப கால்நடை வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் வேளாண் அறிவியல் மையங்கள் வாயிலாக சொல்லப்படுது சார்?
0: மத்திய அரசின் கீழ் அறிவிக்கப்பட்ட செயல் திட்டங்கள்ல பாத்தீங்கன்னா முக்கியமா ரெண்டு திட்டத்தை வந்து ரொம்ப தீவிரமா செயல்படுத்துறாங்க. கால்நடைகளை தாக்கக்கூடியதுல இரண்டு நோய்களை கண்டறிஞ்சிருக்கிறாங்க. ஒன்னு வந்து வாய்க்கால் கோமாரின்னு சொல்லக்கூடிய ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ், இன்னொன்னு வந்து கன்று வீச்சு நோய் புரூசலோசிஸ் சொல்லுவாங்க. இந்த இரண்டு நோய்களுக்குமே பசு ஆதார்னு ஒரு எண்ணெய் கால்நடை சார்ந்த அந்த தொழில் ஈடுபடுற விவசாயிகளுக்கு வந்து கட்டாயமாக அதை பதிவு செய்யப்பட்டு நேரடியாக மத்திய அரசின் கீழ் இந்த இரண்டு நோய்களுக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டு மானிய உதவியும் அவங்க வந்து செயல்படுத்திட்டு கொண்டு வராங்க.
1: கால்நடை வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சார், எங்க தரமான ஒரு உயிரினங்கள் கிடைக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்களும் நீங்க சொல்றீங்களா சார்?
0: குறிப்பா இந்திய அரசுக்கு கீழே நல்ல இனங்களை கண்டறிஞ்சு வெண்மை புரட்சிக்கு பிறகு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக பால் உற்பத்தியில உலக அளவுல நாம தான் முதலிடத்துல இருக்கிறோம். இதற்கு முக்கிய காரணம் நாம வந்து வெண்மை புரட்சிக்கு பிற்பாடு பால் வளத்தை ஊக்குவிப்பதற்காக நம்ம வந்து கலப்பினத்துக்கு மாறணும். ஆனா இப்ப ஆரோக்கியத்தின் சூழலை நோக்கி போறதால எல்லாருமே வந்து கலப்பினத்திலிருந்து நாட்டு இனங்களுக்கு மாறிக்கிட்டு வராங்க. அதனால விற்பனை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் ஈடுபடுறதுல அதிகப்படியான ஈர்ப்பு வந்து நாட்டு ரகங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஈர்ப்பு இருக்கு. அது குறிப்பா கறவை மாடுகளா இருந்தாலும் சரி, நம்மளுடைய செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளா இருந்தாலும் சரி, இல்ல நாட்டுக்கோழி இனங்களா இருந்தாலும் சரி, இதற்கு மிகப்பெரிய விற்பனை வாய்ப்பு பிரகாசமாக இருந்து கொண்டிருக்கிறது.
1: மத்திய அரசோட சாதனைகள்ல வந்து நிறைய விஷயங்களை சொல்லிட்டே வரீங்க. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா வேளாண் அறிவியல் நிலையத்தின் சார்பா வழங்கப்படக்கூடிய பயிற்சிகள் மற்றும் பங்களிப்புகளை பத்தி சொன்னீங்க. இப்போ என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்படுது சார் மத்திய அரசு சார்பில்?
0: சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த செயல் திட்டங்கள் நடைமுறையில் படுத்தப்பட்டாலும், குறிப்பா இப்ப வந்து மத்திய அரசு

0: ரொம்ப தீவிரமாக செயல்படுற ஒரு முக்கியமான திட்டங்களை பற்றி நான் உங்களோட பகிர்றேன். அதுல முதலாவதாக இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா, இந்த கழிவிலிருந்து செல்வம், ஆங்கிலத்துல வேஸ்ட் டு வெல்த்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன கண்டறிச்சிருக்கிறாங்கன்னா, இந்தியாவில வந்து விவசாய கழிவுகள் மூலம் ஆண்டுக்கு சுமார் 18,000 மெகாவாட் அளவுக்கு வந்து மின்சாரத்தை நம்ம அதுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய திறன் இருக்கு. கழிவிலிருந்து அந்த கழிவை எப்படி செல்வமா மாத்துறதுன்னு முடிவெடுத்துறது தான் இந்த திட்டத்துடைய அம்சம். எச்சங்களை பயன்படுத்தி அதை ஒரு சத்துக்கள் நிறைந்த இயற்கை உரங்களா மாத்தலாம் அப்படின்றத விவசாயிகிட்ட நாங்க கொண்டு போறோம். ரெண்டாவது, வட்ட பொருளாதாரத்தை உருவாக்கணும்னு சொல்லி மத்திய அரசு பரிந்துரைக்கிறாங்க. இதோடைய சாராம்சம் ஆங்கிலத்துல சொல்வது போல 6R சொல்றாங்க. அதாவது ரெடியூஸ், குறைத்தல், ரீயூஸ், மீண்டும் பயன்படுத்துதல், ரீசைக்கிள், மறுசுழற்சி, ரிஃபம்பிஷ், புதுப்பித்தல், ரெக்கவர், மீட்டெடுத்தல், கடைசியாக ரிப்பேர்னு சொல்றாங்க, பழுது பார்த்தல். இந்த 6 நீங்க பயன்படுத்தினீங்கன்னா ஒரு விவசாயிகள் வந்து அந்த விவசாய கழிவை உண்மையான மறுசுழற்சிக்கு உட்படுத்தி இந்த தரத்துல வந்து நம்ம சமரசம் செய்யாமல அதன் அசல் வடிவத்திலேயே திரும்ப பயன்பாட்டுக்கு கொண்டு வரலான்றதான் இதோடைய நோக்கம். மூணாவது முக்கியமா விவசாய கழிவுகள்ல வந்து என்னென்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, பயிர் சாகுபடிக்கு, கால்நடை வளர்ப்புக்கு, அறுவடைக்கு பிந்தைய கையாளுதல் மற்றும் தானியங்கள், பழங்கள், காய்கறிகள், கரும்பு, எண்ணெய் வித்துக்கள் மற்றும் பால் பொருட்கள் ஆகியவற்றின் இந்த பதப்படுத்தல் பற்றி பயிர் வகையில வந்து குறிப்பா அதை கவனம் செலுத்தணும். இப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல பாத்தீங்கன்னா, மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சர்க்குலர் எக்கானமி ஏன் ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா இப்ப மத்திய அரசுடைய பரிந்துரையா வந்து இயற்கை உயிரி வேளாண் வளங்களை ஊக்குவிக்கும் கோபர்தன் திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது. இதனால மக்கள் பயோமாஸ்ன்னு சொல்லக்கூடிய உயிரி பொருட்களை வச்சு அவங்க வந்து இந்த திட்டத்தின் மூலியமா வந்து கால்நடை சாணம், பயிர் எச்சங்கள், அப்புறம் வந்து உணவு கழிவுகள், இதெல்லாம் வந்து நீங்க செயற்படுத்தி உயிரி எரிவாயுவா மாற்றலாம். இது வந்து ஒரு மிகப்பெரிய திட்டமா வெற்றி அடைஞ்சு கிட்டத்தட்ட இந்த 2026 ஜனவரி 14 நிலவரப்படி பாத்தீங்கன்னா, இந்தியாவில் கிட்டத்தட்ட 50% மேலான மாவட்டங்கள் வந்து 980 உயிரி எரிவாயு ஆலைகளை வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளது. இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றினா சொல்லலாம்.
1: பயோகேஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளவு இருக்கு.
0: ஆமா, இது மட்டும் இல்லாம நமது இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் பயோகேஸ்க்கு பிற்பாடு அதனுடைய உற்பத்திக்கு பிறகு கிடைக்கக்கூடிய ஸ்லரின்னு சொல்லுவாங்க கழிவு, அதை பயன்படுத்தி மண்ணின் வளத்தை வந்து மேம்படுத்தலாம்னு சொல்லி விவசாயிகளுக்கு வந்து நாங்க கொண்டு சேர்க்கிறோம். விவசாய கழிவுகளை வந்து விவசாயிகள் மத்தியில அவங்களுடைய அளவுல இது எப்படி வந்து மாற்றுவதற்கான உட்கட்டமைப்பை வந்து மத்திய அரசே செயல்படுத்துது. ஒன்னு வந்து வேளாண் உட்கட்ட அமைப்புன்னு சொல்லலாம், இன்னொன்னு கால்நடை சார்ந்த பராமரிப்பு உட்கட்டமைப்பு, ரெண்டு வகையா கொண்டு வர்றாங்க. வேளாண் உட்கட்டமைப்புல பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் செயல்படுத்தினதுல நல்ல வாடகை இயந்திரங்களை வந்து மத்திய அரசே கொடுக்கறது, செயலாக்க அலகுகளுக்கு தராங்க, நிறைய உணவு சேமிப்பு கிடங்குகள், தரம் பிரிக்கும் நிலையங்கள் தராங்க. இப்ப எங்க வேளாண்மை அறிவியல் மையத்துல கூட சீட் ஹப் வச்சு நடத்துறோம்,
1: அதனால வந்து தரமான விதைகள் நமக்கு கிடைக்கும்.
0: ஆமா, அந்த மாதிரி அதை உறுதி செய்வாங்க. அப்புறம் கோல்டு ஸ்டோரேஜ் குடன்னு சொல்லுவாங்க. பல அறுவடைக்கு உண்டான பிந்தைய மேலாண்மை திட்டங்கள், போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜிஸை வந்து செயல்படுத்துறதுக்கும் கொண்டு வருவாங்க. நம்ம இப்ப இந்த திட்டங்களை முன்னெடுக்கிறதால நம்ம வந்து ஒரு சுயசார்பு இந்தியாவை கொண்டு வரலாம் என்றது புதிய வழிமுறைகள்ல சொல்றாங்க. முக்கியமா இதுல கடைசி திட்டங்கள்ல நிலையான வேளாண்மைக்கான நீர் மேலாண்மை, அதை வந்து மத்திய அரசு ஊக்குவிப்பதற்காக தான் தனியான ஒரு அமைச்சகத்தை உருவாக்குனாங்க. ஜல்சக்தி இயக்கத்தின் கீழ தான் இந்த நிறைய முன்னெடுப்புகளை கொண்டு வந்தாங்க. இந்த ஒரு ஒரு இல்லங்களுக்கும்
1: குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்க திட்டம்
0: மிகப்பெரிய இலக்கை பிரதான் மந்திரி கிசான் யோஜனா, நீர்நிலை மேம்பாடு, மழைநீர் சேகரிப்பு, பாரம்பரிய நீர்நிலைகளை வந்து புத்துயிர் பெற செய்தல், அப்புறம் நீர் செறிவூட்டல், இதன் மூலமா எல்லா நீர் ஆதாரங்களையும் பெருக்கிக்கிட்டு வரோம். சாதனைகள் இதுவரைக்கும் செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்றது போல விவசாயிகள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதுல மிகப்பெரிய பங்கு ஆற்றிட்டு வரோம்.
1: வேளாண் துறையின் திட்டங்களை விவசாயிகளிடம் கொண்டு சேர்ப்பதில் முக்கிய பங்காற்றி வருவதா சொன்னீங்க சார். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2 பாகத்தை நாளை கேட்கலாம்.

நேரம் 9:30. நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். இலக்கிய சாரல் சங்கத்தமிழும் நவீன வாழ்வும் அப்படின்னு இன்னைக்கு இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் நாம் பயணம் பண்ண போகிறோம். தொன்மை காலத்தில் நாகரிக விளக்கு ஏற்றி நானிலம் முழுவதும் அக ஒளி பரப்பியவன் தமிழன். மிக பழமை வாய்ந்த இனம் தமிழினம். முன்னை பழமைக்கும் பின்னை புதுமைக்கும் சீரழமை திறனும் குன்றாமல் இன்றளவும் நின்று புதுமை பொலிவோட திகழ்வது நம்முடைய தமிழ் மொழின்னு சொல்லலாம். இத்தகைய தமிழ் பேசும் தமிழரின் தொன்மையை உலகிற்கு அறிவித்தார் கால்டுவெல் பெருமகனார்.

தமிழுக்கு வித்திட்டவர் பிரதிமார் கலைஞர். செடியாக தழைக்கச் செய்து நிறை தமிழ் மலையாம் மறைமலையடிகள். இப்படி எத்தனையோ பெரிய பெரிய மகான்கள் நம்முடைய தமிழ் மொழிக்கு தொண்டாற்றி இருக்கிறாங்க. தமிழும் தமிழ் மொழிசார் இலக்கியங்களும் கூட ரொம்ப பழமையானவை இல்லையா? உலகெங்கும் வாழக்கூடிய பல்வேறு இன மக்களுக்கும் அறிவூட்டக்கூடிய கருவூலங்களாக நம்முடைய திருக்குறள், தொல்காப்பியம் போன்ற நூல்கள் திகழ்கின்றன. பல அறநூல்களையும் இவற்றில் நாம் வந்து சொல்லலாம். இன்னும் நாலடியார், எட்டு தொகை, பத்து பாட்டு போன்ற இலக்கியங்கள் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் கூட மக்களின் உள்ளங்களை வளமைப்படுத்தக்கூடியதாகவும் இருக்குதுங்க. தொடர்ந்து நம்ம பேசலாம் நிகழ்ச்சியின் முதல் பாடல், வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து.

இன்னும் நம்முடைய மூவேந்தருடைய ஆட்சி, அன்பின் ஐந்தினை ஒழுக்கம், போரியல் ஒழுக்கம், போரில் எப்படி நடந்துக்கணும், இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறை, உணவு முறை, தொழில், கொடைத்தன்மை, இந்த மாதிரி எல்லாமே வளமானதாகவும் இயற்கையோட ஒட்டியதாகவும் இருந்திருக்குது. இது ரொம்ப சிறப்பான விஷயமும் கூட. இன்றும் மனிதர்களிடம், அதுவும் நம்ம தமிழர்கள்கிட்ட காணப்படக்கூடிய ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா, தன்மானம், வீரம், அன்பு, மனிதாபிமானம், மானிட உறவு, இப்படி பல்வேறு வாழ்வியல் அம்சங்கள் வந்து சங்க தமிழர்கிட்ட நிலை பெற்றிருந்திருக்குது. சங்க கால சமுதாய அமைப்பு இயற்கைக்கு ஏற்ப அமைஞ்சிருக்குது. நெல்லும் உயிரன்றே, நீரும் உயிரன்றே, மன்னன் உயிர்த்தே மலர்த்தலை உலகம் அப்படிங்கிற இந்த புறநானூற்று பாடல் ரொம்ப அழகாக புலப்படுத்துது. எது அப்படின்னா, மனித வாழ்வு அப்படிங்கிறது இயற்கையோட இணைந்திருக்கக்கூடிய வரைக்கும் மனிதனுக்கு எந்தவித இடர்பாடுகளும் ஏற்படாது அப்படிங்கிறது தான் சங்கத்தமிழர் வாழ்வு உணர்த்தியிருக்குது. ஆனால் இன்று அதை மறந்து இயற்கையை நாம் சிறிது சிறிதாக ஆக்கிரமிக்கக்கூடிய சூழலும் ஏற்படுது. இதன் விளைவாக தான் ஆபத்து மிக்க புதிய புதிய நோய்கள் அதெல்லாம் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. இயற்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், காலநிலை மாற்றங்கள், உலகத்தை அச்சுறுத்தக்கூடிய பல்வேறு நோய்கள் பற்றியும் சொல்கிறாங்க. இன்னும் நாம் பேசலாம் தொடர்ந்து. சங்கத்தமிழும் நவீன வாழ்வு ஒன்று பேசிகிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் எடுத்து பாடல் நாம் கேட்கலாம்.

அப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-18-648. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. சங்க தமிழும் நவீன வாழ்வும்னு பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் 9:42 ஆகும்போது, பழைய கால வாழ்க்கை முறை வந்து அந்த காலத்து மன்னர்களுடைய பெரும் நீதி. குறிப்பாக மனுநீதி கண்ட சோழன் வந்து பசுக்கன்றுக்காக தன் மகனை கொல்ல நினைத்ததும், முல்லை கொடிக்காக பாரி தேரை நிறுத்தியது, பேகன் மயிலுக்கு போர்வை கொடுத்தது, நாம் என்றும் நினைவில் வைக்கக்கூடிய பல விஷயங்கள்ல இவையும் ஒன்று. தமிழருக்குரிய சிறப்பம்சம் இது அப்படிங்கிறதையும் இதை நாம் மறக்க முடியாது.

வளர்ந்துள்ளது. தமிழர் வாழ்வில் கணவன் மனைவியரிடையே காணப்பட்ட அன்பின் நெருக்கத்தையும் உறவின் வலியையும் ஐவகை நிலங்களுக்கும் உரிய அக ஒழுக்கங்களான குறிஞ்சிக்கு புணருதலும், முல்லைக்கு இருத்தலும், மருதத்திற்கு ஊடலும், நெய்தலுக்கு இரங்கலும், பாலைக்கு பிரிதலும் இப்படி சிறப்பான உரிய ஒழுக்கங்களாக இருந்திருக்குது. இவற்றை அன்பின் ஐந்தினை அப்படின்னு சிறப்பித்து சொல்வதும் தமிழருக்குரிய சிறப்பான அம்சங்கள்.

இணைந்திருக்கிறோம் இலக்கிய சாரல் நிகழ்ச்சியோட. சங்கத்தமிழும் நவீன வாழ்வும் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். மேலும் காதலின் வலிமையை கை கீழை பெருந்தினை இவையும் வந்து உணர்த்துது. தம் காதல் நிறைவேறாத போது மடலேறுதல் வரைப்பாய்தல் மூலம் தம் உயிரை மாய்த்தமை ஆடவரின் அற்புத காதல் உணர்வை வந்து எடுத்து காட்டுதுங்க. அதோட குறிஞ்சி நிலத்தில் கள ஒழுக்கம் மேலோங்கி காணப்பட்டதோட பரத்தையர் ஒழுக்கமும் குறிப்பிடத்தக்கது. சங்ககால தமிழ் மக்களின் வாழ்வில் போரும் வீரமும் எவ்வளவு பெரிதாக போற்றப்பட்டன அப்படிங்கிறதுக்கு களி நெறிந்து பட்டனலென்று உவகை ஈன்ற ஞாந்திலும் பெரிதே அப்படி

இந்த புறநானூற்று அடிகள் வந்து சான்றாக இருக்குது. அதாவது, தன் மகன் போரில் வீரத்தோடு இறந்த செய்தி கேட்டு தான் பெற்ற பொழுதை விட மகிழ்ச்சி அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளது சங்கத்தமிழரின் வீரத்தை வந்து எடுத்துக்காட்டுது.

இன்னும் நம்ம தமிழர்களின் பெருமையான அடையாளம் ஒன்று அப்படின்னா, நம்முடைய கணியன் பூங்குறண்டார் அவர்கள் சொன்ன யாதும் ஊரை யாவரும் கேளிர் அப்படின்னு சொல்லலாம். இந்த புறநானூற்று பாடல் உலகிற்கே சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் முதன் முதலாக எடுத்து சொன்னது அப்படிங்கிற பெருமைக்குரியது. இப்படி சங்கத்தமிழர் வாழ்வும் வளமும் தனித்துவமான அடையாளங்களோட சிறப்பம்சங்களோட இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதனால தான் தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்க்கொரு கலை உண்டு, அமிழ்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனது வழியாகும் என்ற பெருமிதத்தோடு தமிழரின் பெருமையை வந்து உலகறிய செய்து கொண்டிருக்கின்றது பல்வேறு இலக்கியங்களும். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இன்னாடே, அதன் முந்தையர் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இன்னாடே, அவர் சிந்தையில் ஆயிரம் எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இன்னாடே, இதை வந்தனை கூறி

இருத்தி என் வாயுற வாழ்த்தேனா அப்படின்னு சொல்கிறாரு பாரதியார் அவர்கள். சங்கத்தமிழும் நவீன வாழ்வும் இன்றைக்கி நம்ம பேசணும் நிகழ்ச்சியில். இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் இதோ வருகின்றது.

0: வணக்கம் சார். இனிய இரவு. வணக்கம். வெள்ளாங்குள்ளேருந்து பாபு.
1: ஓகே பாபு சார், வெள்ளாங்குள்ளிலிருந்து முதல் நேரம் வந்திருக்கீங்க இன்றைக்கி நிகழ்ச்சியில் சுகமான ராகங்களுக்கு. என்ன பாடல் கேட்க போகிறோம் இன்றைக்கி?
0: அண்ணாமலை படத்துலேருந்து ஒரு பெண் கூரா அந்த சாங் தாங்க.
1: ஆஹா, அட்டகாசமான பாடல், மது பாடலாக வருது உங்களுக்காக. கேட்டு ரசிப்போம், நிகழ்ச்சியில் இணைஞ்சிருங்க. நேர்களை நீங்களும் பங்கு பெறலாம், கால் பண்ணுங்க அந்த எண்களுக்கு. முதல் பாடல் நம்ம கேட்கலாம்.

நேரம் இரவு 10 மணி. ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நாம் இணைந்திருக்கிறோம். சுகமான ராகங்கள், நேர்களுடைய விருப்ப பாடல்கள், காற்றலைகள் நாம் கேட்டு ரசிக்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெற்று உங்களுடைய விருப்ப பாடலை இன்றைய இரவு பொழுதில் கேட்டு ரசிங்க. கால் பண்ணுங்கள் 0462 256 1132 மற்றும் ஒரு எண் 256 1133. வாங்க நம்ம நிகழ்ச்சியில் முதல் நேரம் சந்திக்கலாம். என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.

0: இனிமையான இந்த இரவு பொழுதில் நம்ம இணைஞ்சிருக்கிறோம் ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நேர்களுடைய விருப்ப பாடல்கள் தொடர்ந்து நம்ம கேட்டு ரசிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறுறதுக்கு அழைக்கலாம். 0462-256-1132 மற்றும் 2-256-1133. இன்றைக்கோ நேற்றைக்கோ மற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேர்கள் வந்து வழிவிட்டோம் அப்படின்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்தீங்க அப்படின்னா, புதிய நேர்களும் நம்ம கூட நிறைய வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு சேர்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது. ஓகே, வாங்க தொடர்ந்து நம்ம நேர்களை சந்திக்கலாம். என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்போம். பத்து மணி 7 நிமிடங்கள் ஆகும்போது நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைவதற்காக அடுத்த நேர் யார் வராங்கன்னு பார்ப்போம். வணக்கம், நேரலையில பேசிட்டு இருக்கோம். யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார், நான் புளியரையில இருந்து சுந்தரி பேசுறேன்.
0: சுந்தரி மேடம், புளியரையில இருந்து பேசுறீங்க, என்ன பண்றீங்க
1: சார்? நான் ஒரு ஓகே நல்லது.
0: ஓகே மேடம், என்ன எந்த படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு
1: சார்? அலைகள் ஓய்வில் இருந்து பாடல்கிறது, வெளியில் விழுந்து
0: இதயம், அந்த பாட்டு. அந்த சரி, ஓகே கேட்கலாம். இனிப்புல
1: வந்து நன்றி. ரொம்ப நாளா ட்ரை பண்ணி இன்னைக்கு லைன் கிடைச்சிருக்கு.
0: ஆஹா, ரொம்ப சந்தோஷம் மேடம். வெளியில் விழுந்து பாடல் தான் கேட்டிங்க இல்லையா?
1: ட்ரை பண்றேன் சார்.
0: எவ்வளவு நாள் ட்ரை பண்றீங்க?
1: 6 மாதமா?
0: ஓ சரி, ரைட், சூப்பர். ஓகே, நீங்கள் கேட்ட பாடல் இதை வந்துட்டே இருக்கு மேடம், கேட்டுருச்சிங்க, நன்றி நிகழ்ச்சியில் வந்ததற்கு. அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது, இதை கேட்கலாம்.

0: நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் தொடர்ந்து நம்ம கேட்க போகிறோம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெற அழைக்கலாம். 0462-256-1132 இன்னொரு எண் 256-1133. வாங்க அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க, எந்த ஊர்ல இருந்து?
1: சார், தென்காசி மாவட்டம் புள்ளுக்காட்டு வலசை முருகேசன்.
0: ஆஹா, ஊர் பேர் ரொம்ப அழகா இருக்கு, உங்க பேரும் கூட. சரிங்க சார், என்ன பாடல் கேட்கலாம்
1: சார்? கை கொடுக்கும் கை.
0: சரி, ஓகே, அருமையான பாடல் கேட்டுருவோமா? மனம் கமலட்டும் அப்படி தாளம் போகுடைய வாசம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் பாடல் இதோ.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். அழகான இந்த இரவு பொழுதுல நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் மனம் கமல் அப்படி வந்துட்டே இருக்குது. அடுத்ததான் யார் வராங்க நிகழ்ச்சியில் பேசுறதுக்குன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், பேர் சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க? ஓகே, உடையாம்பலியில இருந்து அருள்ராஜ் சார் வந்திருக்கீங்க. என்ன பாடல் இன்னைக்கு உங்களோடது? அந்த பாட்டு சரி, கேட்க ரெடியா இருக்கீங்களா? இதை வந்துட்டே இருக்கு உங்களுடைய பாடல். நாட்டாமை திரைப்படத்திலிருந்து பாடல் வருது, கேளுங்க, இணைந்துருங்க.

0: அஸ்லாம் சுஜாதா குரல்களை நாம் கேட்டும் பாடல். நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் சந்திக்க போகிறோம். 10:23 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி நடத்த நேரம் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், இணைப்பில் வந்தாச்சு. யார் பேசுறீங்க, இங்க இருந்து பேசுறீங்க?
1: சின்ன
0: கிராமமா? என்ன பாடல் கேக்கலாம்
1: இன்னைக்கு?
0: கேட்டலாமா? பாடல் இது வந்துட்டே இருக்கு. நன்றி நிகழ்ச்சியில வந்ததற்கு. நேர்களை, நீங்களும் பேசணும்னா அழைக்கலாம். 0462251113 இன்னும் 2561133

0: இனிமையான பாடல்களோடு நாம் அப்படியே நகர்ந்துட்டே இருக்கிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். 10:29 ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் வாங்க அடுத்த நேரம் சந்திக்கலாம். யார் வராங்கன்னு பார்ப்போம். வணக்கம்.
1: உங்களை விட்டு கொடுக்காத சிலரை சிலரை சம்பாதியுங்கள், வாழ்க்கை அழகும் என்று சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியை அருமையாக வழங்கிக் கொண்டிருக்கும் எங்களது அன்பான அறிப்பாளர் மகர் ராஜா சார் அவர்களுக்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் ஒரு இனிய ராத்திரி வணக்கம்.
0: இனிய ராத்திரி வணக்கம் முருகன் சார். பேசி ரொம்ப நாள் ஆச்சு சிந்து பொந்தரையில இருந்து.
1: ஆமா சார், நீங்க நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலம். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: ஓகே, ரொம்ப சூப்பர் சார். என்ன பாடல் கேட்க போறோம் இன்னைக்கு அதே உற்சாகத்தோட?
1: வெத்தலை வெத்தலை வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ என்ற பாடல் சார்.
0: ரைட், வெத்தலை வந்துட்டே இருக்கு. கேட்ட ரசிங்க இதோ உங்களுக்காக. ரோசாப்பூ ரவிக்கக்காரி படத்துல இருந்து பாடல் வருது, கேட்டுட்டே நினைஞ்சிருங்க.
2: வெத்தலை வெத்தலை

0: கண்ணு, ஆப்பத்துக்கு ஒரு மூணு தலை ஏலக்காய், அப்புறம் ஒரு பத்தமட பாய், சின்ன கருப்புட்டி அரை வீச, அப்படியே ஒரு மூக்கு பொட்டி டப்பி.
1: சொல்லிட்டீங்கல்ல, மறக்காம வாங்கிறேன்.

0: வெத்தல வெத்தல வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ.
1: தாத்தா எனக்கு கண்ணாலமுங்க
2: சந்தோஷம். ஏ சம்பட்ட, கண்ணால ஆனதும் உன் பொண்டாட்டிக்கு மொதல் ராத்திரி மொதல் ஆசீர்வாதம் நான் தான் பண்ணுவேன். சம்மதமா?

0: நெஜமாக வருவேங்க. நெஜமாக வருவேங்க. வயசான மனுஷங்க வாயார மனசார வாக்கணும் நீங்க. வெத்தல வெத்தல வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ.
1: ஏழு தோலானுக்கு பாதாமும் புஸ்தாவும் மூணு தோலானுக்கு முந்திரியும் திராட்சையும் வாங்கிட்டு வாடா.
2: என்னங்க வழக்கத்தை விட அதிகமா கேக்குறீங்க?
1: எனக்கு இல்லடா அது உனக்கு.
2: எனக்கா?

நான் சிங்கப்பூரே நான் சிங்கப்பூரே அப்போறம் பாரு நம்மூரு காணைய முட்டி பார்க்க போறேன். வத்தல வத்தல வத்தலையோ கொழுந்து வத்தலையோ சின்ன சின்ன கொழுந்து வத்தலையோ வண்டி சோல செம்பட்டண்ணா மித்து வர உங்கட்டதா எல்லாம் சோதா போய் எல்லாம் சோறா நட

0: இசை வெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: இசை பாடல்களோடு இந்த இரவு பொழுதை ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். 10:35 நிமிடங்கள்ல சுகமான ராகங்கள். அடுத்த நேர் யார் வராங்க, என்ன பாட்டு கேட்க போறாங்க? வணக்கம். என்ன பாடல் சார்
2: இன்னைக்கு?
1: நன்றி, நீலவான உடையில் பாடல் கேட்கலாம். இதோ வந்துட்டு இருக்கு.

10:40 ஆகதே இணைந்திருக்கிறீங்க. ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்களா? ஹலோ, வணக்கம். வணக்கம். ஓகே, அவங்க இணைப்பில் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். ஓகே.

0: சரி
1: அதனாலதான் கரகாட்டக்காரன் மாரியம்மாள் மாரியம்மாள் பாட்டு வந்து.
0: பாருங்க, ரைமிங்கான பாட்டு தான் கேட்டிருக்கீங்க. கேட்டுருமா?
1: ஆமா சார், பிறந்த அன்னைக்கு திருமண நாள் சார்.
0: ஓகே சார், பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க. இதோ உங்களுடைய விருப்ப பாடல். இன்னும் கூட நேரம் இருக்கு, உங்களோட பாட்டும் கேட்கணுமா? இப்போவே கால் பண்ணுங்க. 0462 625 611 3 2 இன்னொரு 2561 1 3 3

0: தர்மத்தின் தலைவன் படத்திலிருந்து இனிமையான ஒரு பாடல் கேட்டுட்டு நாம் திரும்ப வந்திருக்கிறோம். 10:46 சுகமான ராகங்கள்ல அடுத்து நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரக்கூடிய நேர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
1: சார் பத்தமடை மாடசாமி பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கோம் மாடசாமி சார். பத்தமடையில இருந்து எப்படி இருக்கீங்க?
1: ஆமா, அதாவது என் வீட்டு இன்னைக்கு கல்யாண நாள் சார்.
0: சந்தோஷம். ரைட்டு,
1: ரொம்ப சந்தோஷம். அதான் என் வீட்டு வீட்டுக்காக பேரு மாரியம்மா.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார் வராங்கன்னு பார்க்கலாமா? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா
0: சார்? சார் நல்லா இருக்கும் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: சிவமுருகன், காயல்பட்டினம்.
0: ஓகே, காயல்பட்டினத்திலிருந்து சிவமுருகன் சார் வந்திருக்கீங்க. என்ன பாட்டு சார்?
1: எனக்கு இனந்தே கைகள் படத்திலிருந்து அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாளாட்டு அந்த பாட்டு அப்படியே தவளை

0: இனிமையான பாடல் நாம் கேட்டோம். நிகழ்ச்சியின் நிறைவு நேரம் சந்திக்கலாமா? சுகமான ராகங்கள் 10:55 வணக்கம்.
1: வணக்கம். சாயர்புரம் முத்துமகேஸ்வரி.
0: ஆஹா, முத்துமகேஸ்வரி நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்கம்மா?
1: நல்லா இருக்கறோம்.
0: ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன்.
1: ஆமா, நான் உங்ககிட்ட ரொம்ப நாள் ஆச்சு பேசி.
0: ஓகே ஓகே ஓகே, சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம் இந்த படத்துல இருந்து?
1: பணக்காரன் படத்துல இருந்து 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுனா அந்த பாடல் கேளுங்க.
0: ஒரு வாழ்த்து பாடல், நிறைவு பாடலா வருது, கேப்போமா?
1: ஆமா, நன்றி. நான்
0: நன்றி வந்துட்டே இருக்கு. பாடல் கேளுங்க. பணக்காரன் படத்துல இருந்து நிறைவு பாடல் நம்ம கேட்கலாம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில. நாளைக்கும் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் மகாராஜா, இணைந்திருங்க.

நிறைவு பெற்றது சுகமான ராகங்கள். நேரம் இரவு 11 மணி. ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நாளை ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. உரை வழங்குபவர் மதுரை இரா நடராஜன் அவர்கள். 6:15 வணக்கப்போக்கள் பக்தி பாடல்கள். நாளை காலை 6:35 உழவர்களுக்கான தகவல்கள். காலை 6:55 சூழல் காப்பது சுகம். சூழல் ஒளி வழங்குபவர் ஆழ்வார்குறிச்சி ஆயில்யன் என்ற மாடசாமி அவர்கள். நாளை காலை 7:07:05 வணக்கம் பரணி. காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி, பங்கேற்பவர் ஐ முருகேசன் அவர்கள். 8:30 வேதமும் நாதமும், உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சக்திவேல் அவர்கள். 8:40 இன்றைய குறுஞ்செய்தி. காலை 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 8:55 திரையிசை. நாளை காலை 9:02 ஆனந்த பூங்காற்று. தேவையில்லாமல் பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்பது எப்படி என்ற தலைப்பில்

பேசலாம். காலை 10:02 மனம் விரும்புதே நேர் விருப்ப பாடல்கள், முற்பகல் 11:02 மணித்திருநாடு, இதில் லடாக்கின் புகா பள்ளத்தாக்கு. மதியம் 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 12:50 சிநேகிதியே, அம்மியில் அரைத்து வைத்து ஆக்கிய சமையல் அனுபவங்கள் என்ற தலைப்பில் தோழிகள் பேசலாம். நாளை மதியம் 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், இதில் நமோ ட்ரோன் திட்டம். 1:10 நலம் தானா நிகழ்ச்சியில் தினமும் பின்பற்றக்கூடிய எளிமையான உடற்பயிற்சி. 1:55 தொடர்ந்து நலம் தானா நிகழ்ச்சியில் காது மூக்கு மற்றும் தொண்டையில் ஏற்படும் பிரச்சனைகள் பற்றிய ஆலோசனைகள். வழங்குபவர் காது மூக்கு மற்றும் தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் வினோதன் அவர்கள். மதியம் 2:15 அன்பின் வரிகள், 3:02 குக்கு நேர் விருப்ப பாடல்கள். மதியம் 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை மாலை 4 மணிக்கு பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும், இதில் 1996 வெளிவந்த படங்களும் பாடல்களும். 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை.

நாளை இரவு 7 மணிக்கு திரையிசை, 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் சுமன், 7:25 நம்மை சுற்றி. இரவு 7:30 ஃபிஃபா 2026 உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சல், 7:32 ஆசை அஞ்சல். 8:05 குக்கு நேர்விருப்பு பாடல்கள், 9:15 செய்தி சுடர். நாளை இரவு 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் சங்க இலக்கியத்தில் போர் மரபுகள். 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நேயர்களின் விருப்ப பாடல்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். நாம் இதுவரை கேட்டோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். நேர்களே, இனி நாம் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் ஜலி அஞ்சல்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு. நேரம் 11:45. ஆகாஷ்வாணி நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் துவக்கமாக பூவும் பொட்டும் என்ற படத்திற்காக எல்.ஆர். ஈஸ்வரி பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் இரவின் மடியில். நிகழ்ச்சியில் குஷி, வானத்தைப் போல ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெறுகின்றன. முதலில் குஷி என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்போம். முதல் பாடலை பாடியிருக்கிறார்கள் உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை பாடியிருக்கிறார்கள் தேவன், சௌமியா, எஸ்ஜே சூர்யா குழுவினர். பாடல் ஒலிக்கும் நேரம் 12:35.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இரவின் மடியில் நிகழ்ச்சிகள் அடுத்து வானத்தை போல என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்போம். தொடரும் பாடலை பாடியிருக்கிறார் சுஜாதா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில். படகோட்டி, வேட்டைக்காரன் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெறுகின்றன. முதலில் படகோட்டி என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்போம். முதல் பாடலை பாடியிருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன்.

படகோட்டி என்ற படத்தில் இந்த பாடல்களை கேட்டோம். நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் அடுத்து வேட்டைக்காரன் என்ற படத்தில் இருந்து பாடல்களை கேட்போம். தொடரும் பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா. பாடல் ஒலிக்கும் நேரம் 1:44:30.

இரவு நேர இன்னிசை கீற்றாக வலம் வர இருக்கிறது. நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெட்ஸில் இன்று அரண்மனை கிளி மற்றும் சின்ன மாப்பிள்ளை ஆகிய திரைப்படங்களிலிருந்து ஒரு சில பாடல்கள் நம்மை மகிழ்விக்க காத்திருக்கின்றன. முதலாவதாக மின்மினி, ஸ்வர்ணலதா மற்றும் குழுவினர் குரல்களில் அரண்மனை கிளி.

நேரம் 2:16. ஒலித்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மனோ மற்றும் மின்மினி குரல்களில்.

இல்லம் நாடி வந்து இனிமையான கீதங்களை இசைத்து கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் ஒலிக்க இருக்கும் பாடல் இளையராஜா இசையமைத்து பாடியது. பாடல் ஒலிக்கும் நேரம் 2:22.

நேரம் 2:27 ஒலித்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz ஒலிக்க இருக்கின்ற அடுத்த பாடல் எஸ் ஜானகி குரலில்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 2:32. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை, ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடலை பாடியிருக்கின்றார் எஸ் ஜானகி. இசையமைத்திருக்கிறார் இளையராஜா.

மனம் விரும்பும் கானங்களை காற்றலைகளில் இசைத்து மகிழ்கிறது, நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் மனோ மின்மினி மற்றும் குழுவினர் குரல்களில்.

உரித்து கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிலையத்தின் நேரம் 2:43. ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் இளையராஜா இசையமைத்து பாடியது.

பி சுசிலா மற்றும் குழுவினர் குரல்களில் பாடல் ஒலித்து முடித்த இந்த நேரம் 2:53. அடுத்ததாக மனோ மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர் குரல்களில் வருகிறார் சின்னம்மாப்பிள்ளை.

0: நேர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் அரண்மனை கிளி மற்றும் சின்ன மாப்பிள்ளை ஆகிய திரைப்படங்களிலிருந்து ஒரு சில பாடல்கள் உலா வந்தன. தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார்.

0: Australia Open in Sydney. Two-time Olympic medalist Sindhu defeated Peru's world number 76 in the first round. And that is the end of this news bulletin.
1: நேரம் 3:10.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் இனிய ராகம். இன்றைய நிகழ்ச்சியில் பண்டிட் உதய் பவல்கர் அவர்களின் பாட்டு இடம்பெறும்.
3: आज के कार्यक्रम में सुनते हैं உதய் பவல்கர் கா த்ருபத் கயன். பிராரம்ப மே ராக் லலத் மே த்ருபத். பக்வாஸ் சாத் கர் ரஹே மாணிக் முண்டே.

0: இருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் கலசபாக்கம் கே என் அமரேசன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். பள்ளிக்கொண்டா பி ஆர் கணேசன் அவர்கள் தவில். கஜபதனா என்று தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல். ஸ்ரீரஞ்சனி ராகம் ஆதிதாளம்.

அடுத்து நமாமி என்று தொடங்கும் கணபதி சச்சிதானந்தா பாடல், வருணப்பிரியா ராகம், ஆதிதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் கலசபாக்கம் கே என் அமரேசன் அவர்களின் நாகஸ்வரேசியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து காம்போதி ராகத்தில் அமைந்த குழலூதி மனமெல்லாம் என்று தொடங்கும் ஊத்துக்காடு வெங்கடசுப்பையர் கீர்த்தனை ஆதிதாளம்.

0: இதுவரை கலசபாக்கம் கே என் அமரேசன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். பள்ளிக்கொண்டா பி ஆர் கணேசன் அவர்கள் தவில்.
1: ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கலாம் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
2: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே தேவேந்திர திரிபாதி.

குளிர்கின்ற அதிகாலை பொழுதில் நேயர்களுக்கு இசை விருந்து படைப்பதில் பெருமை கொள்கிறது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. இனி நாம் கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி ஆகியோர் குழுவினரோடு பாடியது நினைத்தாலே இனிக்கும்.

0: பங்கம் இனியா சொந்தம் வரணும். இடை தங்கம் நடை வைரம் இதழ் பவளம் நகை முத்து நீ விண்ணுலக பூந்தோட்டமா.
1: பருவம் ரகங்கள் அழகே தானங்கள் சுகமே பாடல்கள் செல்வம் வாருங்கள்.

மனம் விரும்பும் கானங்களை காற்றலைகளில் இசைத்து மகிழ்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினரோடு பாடியது. வானமே இல்லை திரைப்படத்திற்காக பாடல் ஒலிக்கும் நேரம் 5:17.

இல்லம் நாடி வந்த இனிமையான கீதங்களை இசைத்து மகிழ்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் நீ பாதி நான் பாதி. பாடல் ஒலிக்கும் நேரம் 5:22.

101.1 MHz-இல் ஒலிக்க இருக்கும் பாடல் பிரவீன், ஷங்கர், கிளின்டன் மற்றும் ஸ்ரீனிவாஸ் ஆகியோர் குரல்களில், ஏஆர் ரஹ்மான் இசையில் அலைப்பாயுதே.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 5:30. இனிமையான கானங்களை காற்றலைகளில் சுமந்து வருகிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் உதித் நாராயண், சுஜாதா மற்றும் குழுவினர் குரல்களில், யுகபாரதியின் வரிகளில், வித்யாசாகர் இசையில், கில்லி. தும் ஷக் தும் தும் தும் ஷக் தும் ஷக் தும் தும் தும் ஷக்.